0: அதுக்காவது உள்ளவு
1: இலகுவானது கீழே விழுந்தா சத்தமே
0: சத்தமே இதுவும் இதுவும் அப்படித்தான், இதுவும் அப்படித்தான், இதுவும் ஒரு பொருள்
1: தான்.
0: எண்ணி பாருங்கள் எத்தனை எழுத்துண்டு.
1: குண்டூசி
0: இதுக்கு உள்ள நெருஞ்சினதா அம்மா, தட்டி தவறி சொல்லி போட்டீங்க, எண்ணி பார்க்கவில்லை. குண்டூசி, குண்டூசி என்றது பொருள் ஏதாவது உருவ மாற்றம் இருக்கின்றதா இல்லைத்தானே? அடியில கூட குண்டு நிறத்துல வச்சிருப்பார்கள். இப்ப புதுசா வர்ற பிளாஸ்டிக்ல அடியிலே குண்டு கலர் கலரா வச்சிருப்பார்கள். ஆனா ஊசி அதுல உருவமே மாற்றம் இல்லை, கீழே விழுந்தாலும் சரி. குண்டூசி என்பது சரியான பதில். எங்கட நாங்கள் வழக்கமாக பாவிக்கிற பதம் தான் குண்டூசி, கட்டிக்காரி சொல்லிவிட்டா. அப்ப இப்ப என்ன மாதிரி ஓய்வெடுக்கிறதா? ஓய்வெடுக்க போறீங்களா? கட்டிக்காரி, கட்டிக்காரி சாந்தி பாடல் கூறிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், இப்ப நாகப்பன் ஒரு தடவை அழைத்தார், அவருக்கு பட்டிகள் இருக்கின்றது, அவர் வந்தா விடுவார்னு சொல்லி விடுவார். வாழ்த்துக்கள், சென்று பாருங்கள். ரோஜா நீங்கள் பாடல் கூறவில்லை, ரோஜா அழைத்து விட்டு வரவில்லை, வர வேண்டும். நாகப்பன் அவர்களே, நீங்கள் இரண்டு தடவை அழைத்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு இணைப்பு கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள்.

0: மீண்டும் சாந்தி விடாமுயற்சியுடன் போட்டி போடுகின்றார். வணக்கம், பாருங்கள்.
1: அவர் வரவில்லைங்க, யாரெல்லாம் வந்துட்டு
0: இல்ல, யார் அழைச்சாலும் நான் நடக்கத்தானே வேண்டும் அம்மா. நீங்க அவர் இப்பொழுதுதான் பணி முடிந்து வந்து இதோ அவர் பாவம் தானே, அவர் ஓய்வெடுக்க வேண்டும். சரி, அடுத்த பட்டி திறக்கக்கூடிய மேலிருந்துகளாக 16வது இலக்கம் 17, 18, 19, 20 இருக்கிறது, 22 இருக்கின்றது. எது வேண்டும்?
1: 16க்கு
0: செல்வோம். 16 மீண்டும் நான் உங்களை விவசாய பகுதிக்கு தான் கொண்டு போக போகின்றேன். சரியா? அங்கே வருகின்றது, வெளியிலே படமே தெரிகின்றது. ஓகே, அதிலே வந்து 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தெரிகின்றது அம்மா. விவசாயி எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இந்த விடயத்தை. 4 எழுத்து, அவர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது இதைத்தான். விவசாயத்தில் இது மிகவும் முக்கியமான ஒன்று. எது?
1: 4 எழுத்து, அறுவடை.
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. அறுவடை, அறுவடை என்பது எங்கள் பதங்கள், நாங்கள் பாவிக்கிற பதங்கள் ஒன்று. கெட்டிக்காரி என்று நாயகியாக வருகின்றார் சாந்தி. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. சரி, இன்னொரு பெட்டிக்கு வரலாம். கிருஷ்ணன் வந்து கொண்டிருக்கின்றார். அங்கே கூறுங்கள், அடுத்த பெட்டிக்கு போ.
1: அடுத்த இலக்கம்
0: 17. அற்புதமான ஒரு பதம் கொண்டு வருகின்றேன். அதை நான் கவனமாக, மரியாதையாக, பக்குவமாக, பக்தியோடு கொண்டு வருகின்றேன். உங்கள் பெயரில் பதிவு செய்த பெட்டி கொண்டு வந்து சம்போ மகாதேவா ஓம் ஸ்ரீ ராம் என்று திறக்கின்றேன். திறந்து விட்டது பெட்டி. அதிலே 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண்ணின் பெயர் இருக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண். அந்த பெண் ராமாயணத்திலே வருகின்றார். மிகவும் முக்கியமானவர் என்று கூற முடியாது, இருந்தாலும் அவவும் முக்கியமானவர் தான். 4 எழுத்துக்களை கொண்டு இவர் திருமணம் புரிந்து நீண்ட காலம் கணவரோடு வாழாமல் இருந்தவர். திருமணம் புரிந்து கணவருடன் நீண்ட காலம் வாழாமல் இருந்தவர். கோபதாபங்கள் இல்லை, கடமைகளை நினைத்து. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சொற்களை வைத்து விட்டு கை ஹே மூன்று தெல்லுவாமா. அவர் நீண்ட காலம் கணவரோட வாழாமல் இருந்தவரா? இல்லையே, கணவர் இருக்கின்றார் ராமாயணத்திலே. கைகையும் இருக்குது, இந்த கையை மூன்று எழுத்து தானே மகளே. ஒவ்வொரு சொற்களை சொல்லும் பொழுது இத்தனை விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம்.

0: காலம் எடுக்கின்றது. வேகம் விவேகம்.
1: என்னம்மா?
0: நான்கு எழுத்துக்களை கொண்ட பெண், அதிகம் பேசப்படவில்லை ஆனால் பேசப்படுகின்றவள், அதிகம் பேசப்படாதவள். இப்போ கைகேயி, சீதை போன்றவர்களை போன்று பேசாமல் கொஞ்சமாக பேசப்பட்டவள், புனிதமானவள், நல்லவள். சீதை போன்றவர்களை போன்று பேசாமல் கொஞ்சமாக பேசப்பட்டவள், புனிதமானவள், நல்லவள். கணவனையே கண்கண்ட தெய்வம் என்று இருந்தவள், ஆனால் கணவனுடன் சேர்ந்து வாழாமல் இருந்தவள். சேர்ந்து என்ற கோபத்தினாலே அல்ல, சேர்ந்து வாழும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்தவள்.
1: அகலிகை,
0: அகலிகை இல்லையா? அவள் அவள் அகலிகை சேர்ந்து வாழ்ந்துதானே அம்மா இருந்தவள். பேர்ந்தவள் கல்லாகி போனவள், பெண்ணாகி போனவள் தான். அவளும் இல்லை, அகலிகை பெற விளையாடா அதிலே.
1: சரி, திரும்ப வருகிறேன்.
0: திரும்பி வரணும் கடிக்காரே. நீங்கள் அதை சிந்திக்கக்கூடிய நீங்கள் அந்த இதுகள் தெரியும் உங்களுக்கு. எங்கே கொண்டு வாருங்கள். ரேவதி தூங்கிவிட்டார். எங்கே கிருஷ்ணன் நீங்கள் அழைத்தீர்கள், நாகப்பன் நீங்கள் அழைத்தீர்கள், ரோஜா நீங்களும் ஒரு தடவை அழைத்தீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். நாகப்பன் முடிந்தால் வரலாம், உங்களுக்கு பெட்டிகள் இருக்குன்ற எண்ணம். வந்தால் உங்களுக்கு வெற்றி கிடம் உண்டு, பெட்டிகள் இருக்குன்ற அத்தனை திறந்து விட்டீர்கள்னா உங்களுக்கு வெற்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நிறைவேறும் நேரம் வந்து நிறைவேறும் நிகழ்ச்சி முடிவடைவுக்கு வந்துவிட்டது. இன்னும் நான்கு வட்டி இருக்கின்றபடியால் நான் 1, 2, 3, 4 வட்டிகள் இருக்கின்ற 5 வட்டிகள் இருக்கின்றது. ஓடி பெற வேண்டும். அடுத்த வட்டியை திறப்பதற்கு யார் பிறப்போன்றீர்கள்? ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிஷம் நிகழ்ச்சியிலே இருக்கின்றோம். பொக்கிஷம்.

0: கிருஷ்ணன் அவர்கள், கிருஷ்ணன் வந்துவிட்டார். 10 புள்ளிகளையும் தாண்டி கொண்டு போக போற. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இப்பொழுது கூறுங்கள் அந்த பேரு, அந்த பெண்ணின் பேரு.
1: சுமித்ரா.
0: அரையா
1: சுமித்ரா.
0: சுமித்ரா, 5 எழுத்து வருது. சரி, 4 எழுத்து எடுத்தாலும் சுமித்ரா கணவனோட வாழவில்லையா? அதார் சுமித்ரையா? சுமித்ரா இல்லை சுமித்ரையன்னு கூறலாம். அவ கணவனோட வாழவில்லையே, கணவன் இறந்ததுக்கு பின்பு தானே அவரால் வாழ முடியவில்லை. இது அப்படி இல்லை.
1: ஊர்மிளா.
0: வாழ்த்துக்கள். யாரையா அந்த ஊர்மிளா? குறுங்கள் எல்லோரும் கேட்கட்டும். யாரவா? மனைவி அவர் வந்து 14 வருஷம் அண்ணனோடு போகும்பொழுது அவள் இங்கே இருந்தவள் தானே. இருப்பினும் உங்களுக்கு விடயம் தெரியாது விட்டாலும், ஆனால் பேரை கூறுங்க வழியால் உங்களுக்கு 2 புள்ளிகளை தருகின்றேன். இப்பொழுது நீங்கள் அடுத்த பட்டிக்கு போகலாம். ஊர்மிளா, ஊர்மிளை என்னும் கூறப்படுவது லக்ஷ்மணனுடைய மனைவி. லக்ஷ்மணன் ராமனோட காட்டுக்கு சென்ற 14 வருடங்களும் அவள் இங்கே நாட்டிலே தான் இருந்தவள். அங்கே அதில் ஒரு குறை உண்டு. அந்த ராமாயணத்தில் வரும் குறைகளுக்குள்ள என்னையா
1: 22?
0: ஓ, இப்போ ஊர்மிளா யாருன்னு தெரியவில்லை உங்களுக்கு. அதே போல மற்றவர்களும் தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள், தெரியாமலும் இருக்கிறார்கள். வெறும் பதங்களை கொண்டு நாங்கள் சில விடயங்களை அறிய வேண்டும். ஊர்மிளை வந்து இலக்குமணனுடைய மனைவி. இலக்குமணன் ராமனுடன் காட்டுக்கு வனவாசம் சென்ற பொழுது அவள் வருவேன் என்றும் கூறவில்லை, அவர் வராதே என்றும் தடுக்கவில்லை. கணவன் அண்ணனுக்கு கடமை செய்ய போகின்றாரே, நான் சென்றால் இடையூறா இருக்கும் என்று பெருந்தன்மையோடு வீட்டோடு இருந்தவள் ஊர்மிளை என்பது. வாழ்த்துக்கள். சரி, தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் கொண்டு. அடுத்த பட்டி எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: 22
0: உங்களுக்கு தேவை என்று கூறுவீர்கள். சரி, அதை தந்து அந்த வட்டிடத்தை நிரப்பி விடுவோம்.

0: மறைத்து விடுவோம். 22 கிருஷ்ணா உங்கள் பெயரில் வருகின்றது, எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன். எதுவும் சொல்லாமல் இருக்கின்றதோ எல்லாம் சொல்லி கொண்டு வரப்படுகின்றது. கொண்டு வந்து அண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு சிசும் திறந்து விட்டது. மூன்று எழுத்துக்களில் உள்ள பொருள் காணப்படுகின்றது. ஆனால் இது அது பொருளும் அல்ல, எங்களால் பார்க்க முடியும். இது பூமியின் இயற்கையிலே ஒன்று, இயற்கை நிகழ்வுகளில் ஒன்று, இந்த உலகத்தின் இயற்கை நிகழ்வுகளில் ஒன்று. கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, உணர முடியும், தொட்டு பார்க்கவும் முடியாது.
1: காற்று
0: பொருந்தவில்லை, பொருந்தவில்லை,
1: பொருந்தவில்லை.
0: கட்டிக்காரன் முயற்சி பண்ணுகிறீர்கள், கட்டிக்காரன்.
1: அந்த பதிலை இன்னொரு முறை சொல்லுங்கள்.
0: சொல்லிவிட்டேன் ஒரு தடவை, இரண்டு தடவை சொல்லிவிட்டேன். சொன்னபடியே தானே நீங்கள் காற்று என்று கூறுகிறீர்கள். கண்ணால பார்க்க முடியாது, கையால பிடிக்க முடியாது, உணர முடியும் என்று சொன்னேன். ஆனா காற்று வந்து நாள் முழுவதும் உண்டு. இது அப்படி அல்ல. இன்னும் ஒரு தடவை முயற்சியுங்கள், உங்களால் முடியும், உங்களால் முடியும் கிருஷ்ணா. கடிகாரன் கடிகா சுட்டி பெயர்
1: குளிர்,
0: குளிர், குளிர் அல்ல ஐயா. குளிர் மூன்று எழுத்துத்தான், ஆனால் அது பொருந்தவில்லை. என்னிடம் இருப்பது அது அல்ல.
1: சரிங்க, மீண்டும் வருகிறேன் ஐயா.
0: மீண்டும் வரத்தானே வேண்டும், இரண்டாம் முயற்சித்து விட்டீர்களே. சரி, எங்கே அடுத்த உறவு யார் வரப்போகின்றார் இப்பொழுது? அழைப்புக்கு யார் தயாராகிறீர்கள்? யார் வரப்போகிறீர்கள்? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.

0: என்பது.
1: ரோஜா பாடல் கூறவில்லை மகளே, நீங்கள் முடிந்தால் ஒரு தடவை அழைக்கலாம். இன்னும் பெட்டிகள் இருக்கின்றது, திறக்கலாம். நான் விரைவில் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். பெட்டிகளை மீதி பெட்டியில் அடுத்த வாரம் நாங்கள் பயன்படுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். அடுத்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டுமில்லை. சாந்தி தான் மீண்டும் பெறுகின்றார். வணக்கம் சாந்தி. வணக்கம் அம்மா, கொண்டு வாருங்கள் சாந்தி. சாந்தி
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். எங்கே அந்த பெட்டியின் பதில் தெரியுமா? கிருஷ்ணன் அவர்கள் திறந்த பெட்டி
2: இல்லைங்க ஐயா, இன்னும் யோசிச்சு அத அவர் சொன்னதே தாங்க ஐயா எனக்கும் தெரிஞ்சது.
1: அப்ப சரி, அப்ப நீங்கள் என்ன போற பெட்டி திறக்க போகிறீர்களா?
2: ஆமாங்க ஐயா.
1: சரி, இந்த பெட்டி 18, 19, 20, 25 இருக்கின்றது.
2: 25ங்க ஐயா.
1: 25க்கு போக போகிறீர்கள். சரி. சாந்தி பதிவு தந்து விட்டார்கள். பெட்டியை கொண்டு வந்து விட்டேன். ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா சம்போ மகாதேவா. திறந்து விட்டது பெட்டி. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் உண்டு அதற்குள்ளே. மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது எங்களிடம் இருக்கும் பொருட்கள் பண்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் வைப்பார். இது எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது என்பதை கூறுவதற்கு ஒரு பதம் இருக்கின்றது மூன்று எழுத்திலே. என்னுடைய எனக்கு சொந்தமான பொருட்கள் பண்டங்கள் என்று கூறுவதற்கு ஆபரணங்கள் உடுப்புகள் விடப்புகள் எல்லாம் எல்லாம் எல்லாம் இது எல்லாம் எனக்கு சொந்தம் என்பதை கூறுவதற்கு ஒரு பதம் இருக்கிறதம்மா. நாங்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லும் போகும் பொழுதும் உடாமை கட்டிக்காரி கட்டிக்காரி உடாமை இரண்டு புள்ளிகள் மீண்டும் பெற்றுக்கொண்டால் என்ற கதாநாயகியா. சரி, இன்னும் ஒரு பெட்டி திறக்கலாம் தானே? எத்தனையாவது பெட்டி?
2: 18.
1: இப்ப இது இருக்கின்றது 18, 19, 20 மட்டும்தான் இருக்கின்றது. இதை 18 உங்களுக்கு தருகின்றேன். இந்த 18 நீங்கள் இலகுவாக கூறக்கூடிய ஒரு பதில் தான் சாந்தி. இன்று உங்களுக்கு தான் வெற்றி நாள். நான் சென்று கொண்டு வந்து மரியாதையோடு அதை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். 5 எழுத்துக்களை கொண்ட பதம் அம்மா. அந்த பதை நான் உங்களுக்கு குறிப்பாக கூறுகின்றேன். இந்த சூரியனை குறிக்கும் ஒரு பெயர் ஆவண்ணா வரிசையிலே உண்டு. அந்த பெயர் என்ன?
2: 5 எழுத்து.
1: உங்களுக்கு தெரியும். நான் குறிப்பாக கூற விரைவாக முடிப்பதற்காக இலகுவாக நேரடியாக கூறுகின்றேன். அது என்ன கேட்கறீங்களா? நான் தெரிஞ்ச 5 எழுத்து கூறுகிறேன். என்னட கேட்கிறீர்கள்? ஒரு தடவை கூறிவிட்டீர்கள், இன்னும் ஒரு தடவை தான் முயற்சிக்கலாம். நான் தெரியாமல சொல்லுறேன். ஆதவன் 4 எழுத்து எனக்கு தெரியும். நான் அதை சொல்லவில்லையே. அதை எடுத்து தந்து நீங்க விட்டுட்டீங்க. கூறுங்க, முயற்சி பாருங்க.
2: ஆதித்யன்.
1: கூறுங்க மீண்டும்.
2: ஆதித்யன்.
1: இன்னும் சரியாக சொல்லுங்கள் அந்த பெயரை. உச்சரிப்பை சரியாக சொல்லுங்கள்.
2: ஆதித்யா.
1: அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி
2: ஆதித்யன், ஆதித்யன்
1: அப்படியும் நீங்கள் சரியான உச்சரிப்பை பிடிக்கவில்லை. நீங்கள் சொல்வதன் பெயர் ஆதித்தன் என்று தான் வரும். ஆதித்யன் ஆதித்யா என்றெல்லாம் வராது. ஆதித்தன் ஆதித்தன் 5 எழுத்து. கடிகாரி ஆதித்தன் பிடித்து விட்டீர்கள். கடிகாரி அம்மா
2: ஒரு எழுத்து வித்தியாசம்.
1: சரிங்க, பேச்சு வழக்கிலே கொண்டு வருவதை கொண்டு வந்து விட்டு கடிகாரி கடிகாரி மீண்டும் பெற வேண்டும். ஓய்வு பெற வேண்டும் இல்லவா? அப்படிதானே? ஆமா, கடிகாரி உடமை சொன்னீர்கள். அது இன்னும் 20 தான். யாருக்கு வேண்டும்? 4 புள்ளிகள் இருக்கிறது. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? விரைவாக இந்த விற்பனையை செய்துவிட்டால் நான் கடையை மூடிக்கொள்ளலாம். முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள் வரலாம், ஓடி வர வேண்டும். அல்லது மீண்டும் சாந்தி வந்ததால் மீண்டும் புள்ளிகளை பெறப்போகின்றார். வாழ்த்துக்கள். இனிமையான நல்ல அற்புதமான பதங்களை கொண்டு இருக்கின்றது. முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை 1:43 எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 11:13 என்று காட்டுகின்றது. இதற்கு இந்த நிகழ்வுக்கு ஏன் உறவுகள் வருவது குறைவாக இருப்பதென்று எனக்கு தெரியவில்லை. முயற்சிங்களேன் பயம் அவங்களுக்கு. தமிழ்லேயே உங்களோட சொற்களை நாங்கள் பழகிற சொற்கள், இதிலே வந்த சொற்கள் தெரியாதவர்கள் யாரும் உலகத்தில் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். முயற்சி பண்ணது கடினமாக இருக்கின்றது போல் தெரிகிறது உங்களுக்கு. சரி, எங்கே ஓடி வாருங்கள்.

0: கடிக்காரி மகளை சார்ந்து மீண்டும் வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்களம்மா. இரண்டு பெட்டிகள் இங்கே ஒரு கொண்டு வாருங்கள். 19 20 இருக்கின்றது. 19க்கு போவோம். 19க்கு சென்று இலகுவான ஒரு பதம் தான் அந்த பதம். வெளியே படத்திலே கண்டுவிட்டேன், கொண்டு வந்து விட்டோம். பெட்டியை திறந்து விட்டேன். சாந்தி உங்களுடைய பெயரிலே வந்த பெட்டி. 4 எழுத்துக்களோடு சேர்ந்த ஒரு பொருள் தெரிகின்றது. இது எங்கள் உணவிலே சேர்க்கப்படுது. சுருக்கமாக குறிக்கொண்டு வர உணவிலே சேர்க்கப்படுகின்றது. ஆனால் பழம் ஆகிய பின்பு காயாவது. இது பழமாகிய பின்பு காயாகுது. சிலது காயாகித்தான் பழமாகும். இது பழமாகி காயாகும். எங்கள் உணவுகளிலே சேர்ந்து உண்ணுகிறது ஒன்று.
1: Mm-hmm.

0: அது மரத்துல விடுமாங்க ஐயா? இந்த செடி
1: பழம் என்னத்துல இருந்த மா வருகிறது, தாவரத்துல இருந்தா வருகிறது,
0: இல்லைங்க
1: தாவரத்துல
0: செடி யா இல்ல
1: இல்ல தாவரம், தாவரம் என்ன செடி கொடி மரம் எல்லாம் தாவரத்துக்குள்ளே அடங்குது தானே அம்மா.
0: ஆமாங்க ஐயா.
1: காய் வந்து அதுல இருந்து தானே வரும், செடியாம இருக்கும், கொடியிலேயும் இருக்கிறது, செடியிலேயும் இருக்கிறது, மரத்திலேயும் இருக்கின்றது. அது வந்து பழமாகி காயாகும். நல்லா தெரியும்.
0: பச்சை மிளகாய் ஏற்கனவே
1: சொல்லிட்டேங்க, அதே போக முடிந்த காரியம் தானே அம்மா. அதுல இருந்தானே பச்சை மிளகாயில இருந்தானே நீங்க புள்ளி சேர்க்க துவங்கினீங்க, அதன் பின்பு சும்மா அந்த மாதிரி பச்சை மிளகாய் சாப்பிடணும் உரைப்பாக இருக்கின்றீர்கள். இதுக்கும் ஒரு முக்கியமானதுதான். இப்பொழுது உங்கள் அடுக்கலைக்கு உங்களுடைய சமையல் அறையில சென்றால் அது இருக்கும், சரியா?
0: சரிங்க.
1: அந்த பொருள் இதை ஒன்று கூறவில்லை, கிருஷ்ணன் திறந்த அந்த பொருள் இன்னும் வர, அது அந்த பொருள் எல்லாம் அந்தபடியும் வரவில்லை. இந்த உணர்வு ஒன்று உலகத்திலே உள்ளது, அதுவும் வரவில்லை. நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறோம். நீங்கள் அது பிடிக்கவில்லை, இன்னும் பிடிக்கக்கூடிய ஒன்று அதையும் பிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். சொன்னாலே ரெண்டு புள்ளி, சொன்னாலே ரெண்டு புள்ளி. மிகவும் சுலபமானதம்மா, மிகவும் சுலபமானது.
0: வேறு தரவுங்க ஐயா?
1: என்னம்மா? இல்லை வேறு தரவு தேவையில்லைம்மா, இது போதும். இதுக்கு மிஞ்சி தரவை நீ உரிச்சால் ஒரு அளவு தானே உரிச்சு கொடுக்கலாம், கம்ப்ளீட்டாக உரிச்சு விட கரைஞ்சி போகும் அல்லவா. கட்டிக்காரர்களுக்கு ஒரு தரவு கொடுத்த உடனே சொல்லுவார், நீங்கள் கண்ணுடனே சொல்லுவீர்கள்.
0: காயின்னு சொன்னதுனால குழப்பமா இருக்கு.
1: அதுல தான் அப்படியான வரவன் எங்கிட்ட தானே இருக்கின்றது, எங்கடம் உள்ளது தானே அம்மா.
0: சரிங்க, வேற யாராவது வந்து சொல்லட்டுங்க.
1: வேற ஒரு வேறும் சொல்ல முடியாது, நானே எல்லாம் சொல்லி முடிக்க போறேன்னு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, நன்றி. சாந்தி கட்டிக்காரி வந்து விளைந்து இன்றைக்கு நன்றாக விளையாடி இருக்கின்றீர்கள். ஆரம்பத்திலே சோர்வடைந்தாலும் பின்பு பச்சை மிளகாய் எடுத்தவுடன் அப்படியே காரசாரமாக வந்து காரசாரமாக வந்து கொண்டு செல்கின்றார். சரி, வாழ்த்துக்களம்மா, நல்லது. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம். நன்றி அம்மா. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள். வந்த உறவுகள், வராத உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பதிவுகளை எழுதி இருக்கின்றார்கள் தான். இருப்பினும் ஏன் கலந்து கொள்ளுகிறார்கள்? நான் வளமையாக வார வாரம் இந்த இதை மிகவும் உற்சாகமாக உலகத்தில் உள்ளவர்கள் உன்னிப்பாக கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் தமிழோடு சம்பந்தப்பட்டது. எங்கள் தமிழை நாங்கள் தான் உயரத்து கொண்டு வர வேண்டும், எங்கள் தமிழை நாங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் ஏன் வரவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. ஒரு சிலர் வந்துவிட்டு சென்றார்கள், வராமல் நின்றார்கள். அழகான படங்களை எல்லாம் போட்டிருக்கார், வந்து சேரவில்லை யாரும். சரி, இதில் எழுதிவிட்டால் மட்டும் போதாது, உங்கள் பெயர் பெறும் என்று என்ன வேண்டாம், வந்து நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும். இந்த காற்றலையில் வந்து பங்கு பெற்றி கொண்டால் சிறப்பாக இருக்கும். எங்களோடு கலந்து எங்களுக்கு தெரியாதது நீங்களும், உங்களுக்கு தெரியாத நாங்களும், உலகத்துக்கு தெரியாத உலகத்தில் இருந்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அநேகமான உறவுகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு எனக்கு பதிவுகளை தந்து பல கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை பற்றி, இந்த நிகழ்ச்சியில் வந்த பதங்களை பற்றிய விவரங்களை எல்லாம் கூறியிருக்கின்றார்கள். இப்போ விடயம் தெரியாமல் கிருஷ்ணர் அவர்கள் ஊர்மிளா கூறினார், ஊர்மிளா என்று கேள்விப்பட்டனான் என்றால் நான் அவர்கள் முற்றாக தெரியவில்லை. அப்போ தெரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு. அதே போன்று முன்பும் ஒரு பேர் வந்தது. இப்படியாக வந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று வந்து சங்கர், கே எஸ் கிருஷ்ணன், சாந்தி, ரேவதி, ரோஜா இவர்கள் மட்டும்தான் வந்து இணைந்தார்கள், இணைந்த புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது கூறுவதற்காக வருகிறார் எங்களை கிருஷ்ணன் அவர்கள் இறுதியாக வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: கூறுங்க.
2: மிளகாய்.
1: மிளகாய். மிளகாயா?
2: ஆமாம், பழமா இருந்து சொல்றதுக்கு காயன்னு சொல்றது மிளகாய்.
1: அப்படியா, மிளகாய் பழம் என்ன கூறுவோம்? அது மிளகாய் நல்ல

0: அது நல்ல பதில். மீளா கா, இது எத்தனை எழுத்து ஐயா?
1: நான்கு.
0: நான்கு எழுத்து. இப்ப என்னிடம் இருக்கிறது நான்கு தான், அப்படி இல்லையே. அது இது உணவாக சாப்பிடப்படுவது, அது வந்து உனக்கு உணவிலே சேர்க்கப்படுவது இல்லையா? அப்படியே மிளகாயை யாரும் கழித்து சாப்பிடுவது இல்லை தானே ஐயா? மிளகாயை அப்படியே சாப்பிட மாட்டார்கள் யாரும், ஏதாவது ஒன்றோடு சேர்த்து சாப்பிட. இந்த இது வந்து சும்மா சாப்பிடுவார்கள். சரியா சார்? எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் எங்கள் உடம்பிலே உள்ளுறுப்புகளிலே ஒன்று. எங்கள் உடம்பில் உள்ள உறுப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற, உடம்புக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகளுள் ஒன்று. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஐந்து எழுத்து தான், ஆனால் அது பொருந்தவில்லையே. என்னிடம் இருக்கிறது போல உண்டா இருக்கிறது. கட்டிக்காரன் கட்டி என்ன கிருஷ்ணன் நன்றா உடைய ஆடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னிடம் இருக்கிறது வேறையா இருக்குது, பெட்டிக்குள்ளே இருக்கிறது வேறு,
1: உடலுக்குள்ள உள்ளதுதான் ஐயா?
0: அதுதான்
1: ஐந்து
0: எழுத்து. உடலுக்குள்ள உள்ளதுதான், உடலுக்குள்ள இருக்கிறது.
1: சரிங்க ஐயா,
0: முடியவில்லை. சரி, நன்றி
1: நன்றி ஐயா, நன்றி
0: நன்றி. சாந்தி வந்து விட்டாரு, சாந்தி கேட்டு பார்ப்போம். வணக்கம் சாந்தி. வணக்கம் சாந்தி. வணக்கம், எங்க சென்றுபட்டீர்கள் சாந்தி? சாந்தி வந்துவிட்டீர்கள், பாருங்கள். கட்டிக்காரி ஊறுகாய், நீங்கள் திறந்த பட்டி தானே? அப்ப ரெண்டு பிள்ளைகளும் உங்களுக்கு தான் கிடைக்கின்றது. கட்டிக்காரி இன்னைக்கு அடிச்சா பிரைஸ் என்ன, லொட்டோ எடுக்க வேணும் நீங்கள். கட்டிக்காய் ஊறுகாய் என்பது சரியான பதில். மிளகாய் என்பதும் சரி, ஆனால் மிளகாய் அப்படியே சாப்பிட மாட்டார். ஊறுகாய் சும்மா சாப்பிடலாம் நீங்கள். அதில் நான் ஒரு குழு கொடுத்திருந்தால், ஒரு தரவு தந்திருந்தால் டப்பன்னு சொல்லுவீர்கள். தண்ணி அடிக்கிறவர்களுக்கு இது முக்கியம் என்று சொன்னேன்டா, உடனே சொல்லிவிடுங்க. தண்ணி அடிக்கிறவர்களும் மது சாப்பிடுறவர்களுக்கு அவர்களுக்கு தொட்டுக்க. ஆனால்
2: கிருஷ்ணன் அவர்கிட்ட பேசும்போது அப்படியே சாப்பிடலாம்னு சொன்னீங்களா?
0: அதை வச்சு அப்படியே அவர் வந்து மிளகாய், மிளகாயின் அது பழம் காயா வருது. ஊறுகாய் என்பது சரியான சிறப்பான பதில். எங்களுடைய பொருட்கள். அடுத்து, உடம்புக்கு உள்ளே இருக்கின்ற உறுப்புகளுள் ஒன்று என்று கூறியிருந்தேன். அவர் ஈரல், அதை நுரை ஈரல் என்று கூறியிருந்தார். ஐந்து எழுத்துக்கள், ஆனால் அது பொருந்தவில்லை. என்னிடம் இருக்கிறது ஒரு ஒரு பயிருக்கின்றது. முடிந்தால் கூறுங்கள்.
2: சொல்லுங்க. உடம்புக்குள்,
0: எங்கள் உடம்புக்குள்ளே உள்ளிருக்கின்ற உள்ளுறுப்புகளுக்குள்ளே ஒன்று. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
2: நுரையீரல்.
0: அதைத்தானே அவர் கூறியது பொருந்தவில்லை மகளே.
2: அப்படிங்களா? கல்லீரல்.
0: இரண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள், சரிபெறவில்லை. அடுத்து அது பங்களிக்காதபடியால் இன்னும் ஒரு பதம் கூறாமல் இருக்கிறது. கிருஷ்ணன் அவர்கள் திறந்த பெட்டி ஒன்று திறக்க இருக்கின்றது. இந்த உணர்வு ஒன்று உலகத்திலே உள்ளது, இயற்கையிலே உண்டு உணர்வு. அவர் காற்று என்று சொன்னார், அது பொருந்தவில்லை. மூன்று எழுத்துக்களை கொண்டது. நீங்களும் முயற்சித்தீர்கள், சொல்லவில்லை. சரி,
2: குளிர் சொல்லிட்டாரு.
0: குளிரும் சொல்லிவிட்டார், குளிரும் பிறந்தவில்லை. இப்ப ரெண்டு பெட்டியும், எல்லா பெட்டிகளும் விலைப்பட்டு விட்டது. இந்த ரெண்டு பெட்டிக்கு எனக்கு பணம் கட்டப்படவில்லை. என்ன சும்மா கொண்டு போக பாக்குறார்கள், கொடுக்க மாட்டேன். வாழ்த்துக்கிழமா நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். நேரம் 1:55, உங்களுக்கு 11:25 காட்டுகின்றது. நிறைவாக அந்த இரண்டு பதத்துக்கும் உள்ள பொருள் கூறுகின்றேன். அந்த எங்களால் பார்க்க முடியும், அதை பிடிக்க எடுத்துக்கொள்ள முடியாது, தொட்டுக்கொள்ள முடியாது என்று சொன்னோம் அல்லவா. எங்கள் உலகத்திலே உள்ள இயற்கையிலே ஒன்று இருள், இருள் இருட்டு என்று கூறுவோம் அல்லவா, இரவு நேரத்து இருள், அமாவாசை இருள். இது பொருளும் அல்ல, ஒன்றுமல்ல, நாங்கள் உணர முடியாதுன்னு கூறுவோம். இருள் என்பது பதில். அடுத்த பதில், உடலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு உறுப்பு சிறு குடல். ஈரலை மாறி நுரையீரல் கல்லீரல் என்ன கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா சிறு குடல் தெரிஞ்சு சிறு குடல் என்பது. இனிமையாக வந்த அந்த பதங்கள் இரண்டும், அந்த பட்டி இரண்டும் பதத்தை நான் கூறி இன்றைய 25 பட்டிகளை நாங்கள் நிரப்பிவிட்டோம். 25 பதங்களை கண்டுபிடித்திருக்கின்றோம். கிருஷ்ணன் அவர்கள் அழைப்பு வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றது, கூறுங்கள் கிருஷ்ணா.
1: முதல்ல சொன்ன பதில் வந்து உயிர் ஐயா.
0: உயிர் மூன்று அது இல்லை, ஏன்னா உயிர் இல்லையா, அது வந்து இருள் உலகத்திலே இருக்கிறது என்று கூறியிருந்தேன் ஐயா. பொதுவாக இயற்கையோடு சம்பந்தப்பட்டது இருள்.
1: இருள் நன்றி.
0: அடுத்தது சிறுகுடல், அது இப்போ உடல் உறுப்புக்குள்ளே உள்ளது. நுரையீரல் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் கீழே வந்திருந்தா சிறு குடல் சொல்லியிருக்கலாம். சிறு குடல், சரியா?
1: நன்றி.
0: இதெல்லாம் வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இன்று சிறப்பாக விளையாடி இருக்கீங்கள், வாழ்த்துக்கள். நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி கிருஷ்ணா, நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் 30 பொக்கச்சத்து கொண்டு வந்து பெட்டி கொண்டு வந்தோம். 30 பதங்களை கண்டுபிடித்தோம். ஊக்கு, மாலை கண், சொர்க்கம், ஊன்றுகோல், அஞ்சனம், முக்கோணம், சுற்றுலா, மழை, கோடரி, சாடை. சாடையை நாங்கள் ஜாடை என்போம், அது பிழை. சாடை தான் சரி, சாடை செய்த சாடை காட்டுவது சாடை. கல்வி அல்லது அறிவு என்று கூறிக்கொள்ளலாம். ஏற்றம் மிகவும் முக்கியமான பதம். பாசி, குண்டூசி, பேரம், அறுவடை, ஊர்முளை, ஆதித்தன், ஊறுகாய், சிறுகுடல், பங்கம், இருள், குகன், சுட்டிப்பயல், உடமை, சாம்பிராணி, போர்வை, கட்டிக்காரன், மூக்குத்தி, பச்சை மிளகாய் என்ற 30 பதங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு ஒட்டி இருக்கின்ற பதம், நாங்கள் அன்றாடம் உபயோகிக்கின்ற பதம். இதில் சிலவற்றை எங்களால் கூற முடிந்தது, சிலவற்றை கூற முடியவில்லை. இருப்பினும் முயற்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் தரவுகளை கண்டு கொண்டு வந்து கூறி முடித்தீர்கள். 30 பதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், 30 பதங்களை கண்டுகொண்டோம். இந்த 30 பதங்களுக்கும் பதிலாக இத்தனை பதங்கள் இருக்கின்றது, அதைத்தான் நுணுக்கமாக கண்டுபிடித்து கொண்டு வந்து விவேகமாக விவேகத்தை நீங்கள் கொண்டு வந்து எல்லாரும் சுட்டி பயலாக இருந்தீர்கள், கிட்டிக்காரராக இருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டு. இப்பொழுது இவையெல்லாம் தேவையில்லை, புள்ளிகள் தானே தேவை, அறிய வேண்டும். முதலிலே வந்து இணைந்த சங்கர் அவர்கள் 9 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வந்த 2 தடவை வந்தாலும் 9 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். கிருஷ்ணன் அவர்களும் 9 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்து சாந்தி அவர்கள் 1 புள்ளியும் பெறவில்லை. ரேவதி அவர்கள் 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். ரோஜா அவர்கள் 6 புள்ளியை பெற்றிருக்கின்றார். அடட, சாந்தி பெற்றிருக்கின்றார், நான் கணக்கு பார்க்க முடியாமல் சும்மா என்ன கீரா கிடக்குன்னு தான் பார்த்தேன். ஒன்னி கொண்டு போவோம். ஓடேங்க அப்பா, ஓடேங்க அப்பா, 23 புள்ளிகளை இன்று சாந்தி பெற்று 1வது இடத்தில் இருக்கின்றார். சாந்தி, வாழ்த்துக்கள். கட்டிக்காரி ஆரம்பத்திலே எத்தனை பதில்கள் சொல்ல முடியாமல் இருந்து தடுமாறி கொண்டிருந்தவர் சிந்தனையை தூண்டி விவேகமாக விவேகமாக இயங்க புறப்பட்டு 23 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார். கட்டிக்காரி சாந்தி, காரணம் என்னவென்றால், ரோஜாவும் நீண்ட நேரம் வந்து இணையவில்லை, நாகபன் துப்புரவா வரவில்லை, வந்திருந்தால் இந்த புள்ளிகள் பறி போயிருக்கும் தான். இருப்பினும் வந்த உறவுகள் சிறப்பாக முதலில் இணைந்தார் எங்கள் சங்கர். கைவிசேஷமாக வந்து இணைந்து முதல் தரத்தில் 2 பெட்டிகளுக்கு சரியான பதிலை கூறி இன்னொரு புள்ளியையும் கூறியிருந்தார் கட்டிக்காரனவர். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தந்து கொண்டு இன்றைய காற்றலே சிறப்பித்த உங்கள் ஐவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பிரத்யேகமான வாழ்த்துக்களையும் தருகின்றேன். துணிச்சல்காரர்கள் கட்டிக்காரர்கள்னு உங்களுக்கு பட்டமும் தருகின்றேன். ஏனையோர்களும் கட்டிக்காரர்கள் தான், ஆனால் ஏன் அவர்கள் வரவில்லை என்பதற்கு காரணங்கள் பல இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. புலனத்தில் எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒருவர் அவர் வரலாம், ஒரு தடவை அழைத்து பார்க்கலாம் தானே. அழைக்க வேண்டும், நீங்கள் முன்னிக்க வேண்டும், முன்னிக்க வேண்டும். முன்னுக்கு நின்று போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்று எங்களை நாங்கள் தானே எங்கள் தமிழை பேச வேண்டும், எங்கள் தமிழில் உரையாட வேண்டும். இது தமிழ் வானொலி தானே, வர வேண்டும். தனியாக வந்து பாடலை மட்டும் கேட்டுவிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு போகிறதல்ல. நிகழ்ச்சிகளும் பங்கு, ஏனைய நிகழ்வுகளில் வரவுகள் குறைவாக இருக்கின்றது காரணம் நான் அறியேன். நன்றி அன்புறவுகளே. இனிமையாக 30 பொக்கிஷ பட்டிகளும் திறந்து 30 சொற்களையும் கண்டுபிடித்து விட்டோம். வருவதற்கு முயற்சி செய்து பணி முடிந்து வந்து நாகப்பனப்பர் வந்து இணைந்தார். அவருக்கு இணைய முடியாமல் இருந்ததை தொடர்ந்து அவர் வரவில்லை. அவர் அழைத்தமைக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உலகெல்லாம் பறந்து வாழும் அன்பு உள்ளங்கள் நோயில்லாத வாழ்வை பெற வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறப்படுகின்றது அல்லவா? அந்த நோயற்ற வாழ்வை பெற வேண்டும். நாட்டில் அமைதி, சாந்தம், ஒற்றுமை, மனிதநேயம், அறம் தலைக்க வேண்டும் என்று கூறி இறைவனை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் இணைந்து வணங்கி மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலை இந்த விடைபெற்று செல்கிறேன். 2023 ஆண்டு 6ஆம் மாதம் 14ஆம் நாள் பொக்கிஷம் நிறைவுக்கு வந்தது என் அன்பு உறவுகளே. மீண்டும் சந்திப்போமா? இன்னும் ஒரு தடவை, பல தடவை சந்திக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
3: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
4: தெரிவித்திருக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேத்துறை.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து உங்களோடு கதம்பத்திலே இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, கலம்பத்தை அலங்கரிக்க அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே இங்கே கலம்பத்தை வரவேற்று வருக வருக என்று அழைத்திருக்கின்றார்கள் அன்பு நீய நெஞ்சங்களான ஷியாமலாவுடன் இவர்கள் மற்றவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள். இந்த கலம்பத்தை 9:41 வியாழக்கிழமை 2021 8 26 நாள் என்று காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, அதாவது வானலை சிறப்பாக இருக்கின்றது. சீதோஷ்ண நிலையை பார்த்தால் கனடாவிலே வெப்ப எச்சரிக்கை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் காற்றலைக்கு வரும் வேளையில் எங்களுடைய சீதோஷ்ண நிலை கூடிக்கொண்டு வருகின்றது. படிப்படியாக ஒவ்வொரு மணி நேரமும் கூடிக்கொண்டு வருவதை இங்கே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது 29°C இருக்கின்றது. நான் உள்ளிடும் பொழுது கலையகத்துக்களை 28 என்று காட்டியது உடனே 29 மாறி 39 எப்படி இருக்குமோ அப்படி உணர்வு உங்களுடைய 105 மேற்பட்டு அதற்கு மேலான உஷ்ணத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சுருங்க கூற போனால் அன்பு உறவுகளே, இருப்பினும் நாங்கள் வீட்டுக்கு உள்ளேதான் இருக்கின்றோம். வெளியே உலாவது கடினமாக இருக்கின்றது. காற்றோட்டம் சிறிய காற்றோட்டம், சின்ன காற்று தான் வீசுகின்றது. மெல்லிய காற்று இலையோடி கொண்டிருப்பதனால் வெளியே செல்லும் பொழுது அந்த வெக்கையினுடைய தன்மை, வெப்பத்தினுடைய தன்மை அனல் மாதிரி வீசுகின்றது. ஆனால் இந்த காற்று சற்று விலகி கொண்டு செல்கின்றபடியால் சற்று சுகமாக இருக்கலாம் என்று மற்றவர்கள் வெளியே போபவர்கள் கூறுகிறார்கள். நான் கூற முடியாது. நான் ஒரு தடவை கதவை திறந்து வெளியே காலடி பார்த்தேன், என்னால் தாங்க முடியவில்லை. அது ஒரு வெதுப்பகத்துக்குள்ளே உள்வருவது போல்தான் இருக்கின்றது. அது வெதுப்பகத்துக்குள்ளே என்றால் அப்படி வெதும்பி வருவது போல்தான் இருக்கின்றது. ஆனால் இதே எல்லா நாளைகளிலும் கனடாவிலே இந்த காலங்களே நாங்கள் கண்டிருக்கின்றோம் முன்பு. ஆனால் இந்த வருடம் நீர காலம் காலங்கள் தாழ்த்தி முந்தி பிந்தி வருகின்றது. சரியான பருவ காலத்திலே பருவ அந்த நிலைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கின்றோம். மாறி வருகின்றது. அது எப்பொழுது பக்கம் மாறியது என்றால் இன்று நேற்று அல்ல. எப்பொழுது கடற்கோள் வந்து உலகெல்லாம் ஒரு ஆட்டம் அவ்வளவு குறுக்கி இந்த கடற்கோள் வந்து உலக திரைப்ப உலக படத்தையே மாற்றி அமைக்கும் வண்ணம் தரை மார்க்கங்கள் ஏற்பட்டதோ அது அன்றிலிருந்து இந்த அலைவருது அந்த காற்றலை எங்களுடைய மலை வீழ்ச்சி வெப்பம் இவையெல்லாம் மாறித்தான் வருகின்றது. வரவேண்டிய பருவத்தில் வராமல் பருவம் கடந்து வருகின்றது. அதற்கு கலியுகம் தான் காரணம். இந்த யுகம், இந்த யுகத்திலே நாங்கள் இந்த கலியுகத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கோம். கலியுகத்திலே எல்லாம் மாற்றமாகத்தான் நடைபெறும். அன்பு, கருணை, சாந்தை, பொறுமை இது எல்லாம் மாறித்தான் வருகின்ற. மனிதநேயம் இறந்து விட்டது என்று கூறுகிறார்கள். மனிதநேயத்தை காணவில்லை. நாட்டுக்கு நாடு அப்படி நடந்து நின்று பாருங்கள். ஒரு நாட்டிலே நடந்த யுத்தத்தில் அதிலே புரட்சியாளர்கள் வந்தார்கள். புரட்சியாளர்களுக்கு எதிராக இருந்த வல்லரசுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி தம்பட்டம் தட்டுகிறார்கள், தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அத்துமீறி போய்கொண்டிருக்கின்றது. புரட்சி செய்து ஒரு மனித நீயத்தை உருவாக்கி ஒரு பொது நலத்தை கொண்டு வரவும் விடமாட்டார்கள் மற்றவர்கள். அது அரசியல் சாணக்கியம், தந்திரம் என்ற சாணக்கியம் என தந்திரங்கள் மக்களின் மூளைகளை சலவை செய்து உரிமை குரல்களை இறுக்கி நசித்து கொண்டு போவதுதான் இந்த அரசாங்கங்களாக இருக்கின்றது. அவர்களால் ஆகாதது எதுவும் ஒன்றுமே இல்லை. அவர்களால் ஆகாது எதுவும் அவர்களால் உருப்படியாக செய்ய முடியும். எந்த அரசாங்கமாவது மக்களுக்கு நலன் பகைக்கும் நலன் கொடுக்கும் எந்த ஒரு நல்ல கைங்கரியத்தையும் செய்யவில்லை. பேச்சு மட்டும்தான். தங்கள் தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு பணத்தை மையமாக வைத்து தான் அரசுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இந்த கொரோனா இந்த சிகிச்சையிலிருந்தே நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் வாய் சவடால் விடுகின்றார்கள், மக்கள் இந்த மூளையை மாற்றுகிறார்கள், சட்டத்தை வைத்து அதை திணிப்பதற்கு எவ்வளவு திண்டிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
ஆனால் தெரிந்தது என்ன செய்ய முடியும்? மக்கள் புரட்சி வர முடியுமா? மக்களால் அதை எடுத்து கேட்க முடியுமா? மக்களால் மக்களுடைய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்ட மக்களுக்குள் மக்களான அந்த பிரமுகர்கள் இருக்கின்றார்களே, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு 5 வருடத்துக்கு 1 தடவை வந்து பல்லை இழுத்து வாக்கு மட்டும் வாங்கிக் கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த சிறந்த ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் மக்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. அதை கூட அவர்கள் பணத்தினாலே அடித்து அதை சாகடித்து விட்டார்கள். அந்த கைங்கரியத்தை தர்ம ஆட்சி அல்லது நிதானமான ஆட்சி என்று எங்களால் காண முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாத நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அப்பட்டமாக தெரிகின்றது, அப்பட்டமாக அப்படியே தெரிகின்றது. அரசியல் என்ற சாணக்கியம் எப்படி இருக்கின்றது? அந்த அரசியல் சாணக்கியம் அரசியலாளர்கள் தங்களுக்குத்தான் சாதகமாக வைத்திருக்கின்றார்கள். எந்த பிரதம மந்திரியோ எந்த அதிபரோ செய்ய முடியாது. அவர்களெல்லாம் அவர்கள் சாதாரண மக்களாக இருந்து வந்தவர்கள், மக்களுடைய நலன் தெரிந்தவர்கள், மக்களுடைய கஷ்டம் தெரிந்தவர்கள். ஆனால் அங்கே அவர்கள் சென்றது மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கல்ல, தங்களை கட்சியை வளர்ப்பதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும் தான் சென்றிருக்கின்றார்கள். அதுக்கு தூபம் போடும் வகையிலே மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் உள்ளூர்களிலும் இருக்கின்றார்களே தரகர்கள், அவர்களை தரகர்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்கள் உயிர்களை பணயம் வைத்து கொடுக்கும் தரகர்கள் அவர்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் நாக்கிலே நல்லது என்றது இல்லை. இன்று மாலையிலே ஒரு பாடல், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற ஒரு பாடலை கேட்டோம். அந்த சத்தியத்தை காக்கும் எவரும் இன்று நாட்டை அரசாளவில்லை. ஒரு இடத்தையாவது நாங்கள் விரல் சுட்டி காட்ட முடியாமல் இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் அநியாய ஆட்சிகளும் அட்டூழியங்களும் மக்களின் மனதை மாற்றி மூளையை செலவு செய்து அவர்களுடைய சுதந்திர நாக்கை துண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பார்த்தால் பொங்கி எழுகின்றது. பூரகொண்டு எழுப்ப வேண்டும் போல் இருக்கின்றது. பூரகொண்டு எழுந்து நல்லாட்சி புரிய வேண்டும் என்று வந்த எத்தனை புரட்சியாளர், நல்ல கைங்கரியங்களை செய்யக்கூடிய புரட்சியாளர்களை அடக்கி இருக்கின்றார்கள் இந்த வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து புது ஆளுமையை கொண்டு வருவதை விரும்பாதவர்கள். ஏனென்றால் இவர்கள் யாரும் நல்லாட்சி புரியவில்லை தானே. ஒரு காலத்திலே இயேசுநாதர் பிறந்தபோது என்ன நடந்தது? அரசிலே இருக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வர அவரை துரோகி என்று சிறுவேலி அறைந்தார்கள் இல்லையா? அந்த வாரிசுகளில் வந்த அரசாங்கங்கள் தானே இப்பொழுது இருப்பது. எங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கின்றது? எங்கே நடக்கின்றது? அவர்கள் தங்களுடைய பைகளையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும்போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மைய கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம் அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

மரங்களை வெட்டி இயற்கை சூழ்நிலையை அழிக்கும் கும்பல் நாட்டில் நிறைய உள்ளது. இவர்கள் இங்கே வேண்டுமானால் மரம் வெட்டி விற்ற பணத்தில் மகிழ்ச்சி காணலாம். அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சுகத்தில் திளைக்கலாம். ஆனால் இறப்புக்கு பின் இவர்கள் அல்லாவின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்டதும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுபவர்கள். ஏன் தெரியுமா? மரத்தடியில் மனிதர்களும் கிளைகளில் பறவைகளும் தங்கி இளைப்பாறுவது உண்டு. பறவைகளின் கூடும் மரத்தில் தான் இருக்கும். இது பற்றி நபிகள் நாயகம், மனிதர்களும் மிருகங்களும் தங்கி இளைப்பாறக்கூடிய நிழல் கொடுக்கும் மரத்தின் கிளையை அவசர தேவை இல்லாமல் எவன் ஒருவன் வெட்டுகிறானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் தலைகீழாக தொங்கவிடுவான் என்கிறார். மின்சார கம்பிகளில் மரக்கிளைகள் உரசினாலோ பிற வகை அத்தியாவசிய தேவை தவிர மரக்கிளைகளை கைவைத்தால் தலைகீழாக தொங்குவது உறுதி. மரம் வெட்டிகளே, தலைகீழாக தொங்க தயாராக இருங்கள்.

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள், வெற்றி பாதையில் செல்வீர்கள் சொல்கிறார் ஆன்மீக பண்பாளர். மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவம் வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். மனித பிறவி கிடைப்பது அரிதானது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் கடவுள் மீதும் உயிர்கள் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். வெற்றி பாதையில் நம்மை செலுத்த தெய்வீக சக்தியை நோக்கி மனதை திருப்பினால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது

கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை மறக்க கூடாது. எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை கைவிடுவதும் ஆகாது. உலகம் வேண்டுமானால் ஒருவேளை தோல்வியாளனாக கருதலாம். ஆனால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருப்பவனுக்கு வெற்றி கிடைக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். கடவுளின் ஒப்பற்ற படைப்பாக இருக்கும் நம்மை போல வேறொருவர் உலகில் இல்லை. இதை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். தினமும் இரவு தூங்கும் முன் அன்றைய நாளில் செய்த பணிகளை பட்டியலிடுங்கள். இது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளவும் மறுநாள் பணி குறித்து திட்டமிடவும் ஏதுவாகவும் வசதியாகவும் இருக்கும். வேகத்துடன் விவேகத்தையும் மனதில் வளர்த்து கொண்டால் நெருக்கடி நேரத்தில் தக்க பாதுகாப்பாக அமையும். மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் சோதனையை குறுக்கிட்டாலும் மனம் தளராமல் அவர்கள் போராடி வென்றதை உணர முடியும். எந்த வேலையையும் நாளை பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். காலம் தாழ்த்தினால் நம்மை நாமே ஏமாற்றுவதாக ஆகிவிடும். பிறர் கூறும் பழிச்சொற்களை பொருட்படுத்த வேண்டாம். யார் மீதும் வெறுப்பும் காட்டாதீர்கள். அமைதியும் உறுதியும் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றி வீரராக திகழலாம். எண்ணம் முளைவிடும் விதை போன்றது. நன்மை தீமையை விளைவிக்கும் இருவித எண்ணங்கள் உலகில் இருக்கின்றன. மனதிற்குள் எதை அனுமதித்தாலும் அதற்கான பலனை அளிக்க தொடங்கும். இறை சிந்தனையோடு செய்யும் பணி தியானத்திற்கு ஈடானது. இதனால் மனம் ஒருமுகப்பட்டு பணியை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். கூச்சல் குழப்பம் மிக்க இடங்களில் இருந்து விலகியிருங்கள். அமைதி வேண்டுமானால் தனிமையில் அமர்ந்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். ஆந்தோ, இது உன் வேலைதானா? இது எல்லா செடிகளும் பச்சை நிறமானவை, ஆனால் பூக்களோ வெவ்வேறு நிறமானவை. அதில் பூக்கிற பூக்களை அழகிகளாக மாற்றுவது வண்ணமும் வாசனையும் தானே. வண்ண வண்ண பூக்கள் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும். பூக்களின் நிறங்களுக்கு தாவரங்களின் நிறமி பொருளான ஆந்தோசயனின் தான் காரணம் என்பதை உங்களில் பலர் அறிந்திருக்கலாம். ஆனால் பூக்கள் ஊதா, நீலம், மஞ்சள், சிவப்பு, வெள்ளை என பல வண்ணங்களில் பூத்து குலுங்க இந்த ஒரே நிறமி எப்படி காரணமாகிறது என்பதை நாம் அறிந்திருப்போமா? இல்லை. இதோ அறிந்து கொள்ளலாம். ஆந்தோசயனின் என்பது கிரேக்க சொல்லாகும். ஆந்தோ என்றால் பூ, சயனின் என்றால் நீலம் என்று பொருள். முதன் முதலில் நீல நிற பூக்களில் இருந்து இந்த நிறமி பிரித்தெடுக்கப்பட்டதால் இப்பெயர் சூட்டப்பட்டது. மற்ற வண்ண பூக்களுக்கும் இதே நிறமியை அடிப்படையாக இருப்பதும் அறியப்பட்டது. தாவரங்களில் செல் சாற்றில் நீல நிறமிகளான ஆந்தோசயனின் கலந்திருக்கும். அதனுடன் நாம் சத்துப்பொருள்களாக இடும் அமில கார சேர்க்கையால் பூக்கள் மற்றும் இலைகளின் நிறம் பெறுகின்றன. உதாரணமாக, காரசத்து அதிகம் கிடைக்கும் பொழுது சிவப்பு நிறம் பிறக்கிறது. அலுமினிய சத்து அதிகம் கிடைக்கும் தாவரங்களின் பூக்கள் நீல நிறமாக பூக்கின்றன. இரும்பு சத்து மிகுந்தால் ஊதா நிறமாகவும், குறிப்பிட்ட அளவில் இரும்பும் பிற தாதுக்களும் சேர்ந்தால் பச்சை நிறமும் பெறுகின்றன. பாஸ்பரஸ், போரான், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் குறையும் பொழுதுதான் தாவரங்களின் இலைகள் மற்றும் பூக்கள் பழுப்பு, மஞ்சள், சிவப்பு என நிறம் மாறுகின்றன. கார்னெல் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரே செடியில் வெவ்வேறு சத்து பொருட்களை ஊட்டமாக கொடுத்து வெவ்வேறு வண்ண மலர்களை பூக்க வைத்து சாதித்துள்ளனர். அருமையல்லவா இது?

இது நலம் காணும் நேரம். உலகம் முழுவதும் ஏப்ரல் 2ஆம் தேதியை உலக ஆட்டிச தினமாக அனுசரிக்கின்றனர். கடந்த 1940 முதன்முறையாக ஆட்டிசம் பற்றி கண்டறியப்பட்டது. அன்றிலிருந்து இது குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த லியோ கேனர் என்ற மருத்துவர் 1943 ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட 11 குழந்தைகளை ஆய்வு செய்து பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். டிஸ்லிகீசியா போன்று ஆட்டிசமும் மரபணு குறைபாடுதானே தவிர அது நோய் அல்ல. தமிழில் இதை மதி இறுக்கம் என்று குறிப்பிடுவர். பொதுவாக இக்குறைபாடு குழந்தை பிறந்த 3 ஆண்டுகளுக்குள் ஏற்படும். இந்தியாவில் 125 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு உள்ளது. இவர்களுக்கு உடலில் வெளிப்படையாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் அவர்களது செயல்பாடுகளை உற்று நோக்கினால் குறைபாடுகளை புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, பிறரோடு கண் நோக்கி பேச மாட்டார்கள். சிலர் கால் கட்டை விரல் நுனியில் நடப்பவர்களாக இருப்பர். இது தவிர மூளையில் தகவல் பரிமாற்றம் செய்யும் பகுதியில் பாதிப்புகள் இருந்தால் நடத்தை குறைபாடு, அறிவுத்திறன், வளர்ச்சி பாதிப்பு மற்றும் நரம்பியல் குறைபாடுகளும் இருக்கும். இவர்களுடைய செய்கைகளை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து சீர்படுத்தினால் முன்னேற்றம் காணலாம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி கண்டுபிடிப்பது? 2 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தைகளின் விளையாட்டு, பேச்சு மற்றும் சமூக திறன்களில் காணப்படும் பின்தங்கிய நிலை. கையால் சுட்டி பொருளை காண்பித்தால் பொருளை பார்க்காமல் சுட்டும் கையை பார்ப்பது. பெயரை சொல்லி அழைத்தால் திரும்பி பார்க்காமல் இருத்தல். கண்ணோடு கண் தொடர்பு கொள்ளாமை. சொற்கள் மூலம் தேவையை வெளிப்படுத்தாமை. அடுத்தவரின் அல்லது தன் கையின் ஆட்காட்டி விரலை பயன்படுத்தி சுட்டிக்காட்டுவது. மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்களை செய்வதில் அல்லது கவனிப்பதில் குறைபாடு. பிடித்தமான வேலையிலிருந்து கவனத்தை திசை திருப்புவது கடினம். தன் வயது ஒத்தவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதில் சிக்கல். வாயால் ஊதுவதில் பிரச்சனை அல்லது இயலாமை. சைகை அல்லது பிற அசைவுகளின் மூலம் தேவைகளை வெளிப்படுத்துவதில் பிரச்சனை. சொற்கள் மூலம் பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறன் இல்லாது இருத்தல். விளையாட்டுகளை கற்பதில் பிரச்சனை. பொருட்களை ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்குவதில் திறமை வாய்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட பொம்மை மற்றும் பொருளை மட்டுமே பயன்படுத்துவர். சுழலும் பொருட்களில் அதிக நேரம் விளையாடுவது, சுழற்சியை ரசிப்பது, விளையாட்டு பொம்மையில் ஒரு பகுதி மட்டும் முழு கவனம் செலுத்துவது. உதாரணம், காரின் சக்கரம். அடுத்தவர்களை பார்த்து சிரிக்காது இருப்பது. சில நேரங்களில் காது கேளாதவர் போல இருப்பது. இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உரிய மருத்துவரை அணுகுவது நல்லது. ஆரம்ப நிலையில் உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் சுயமாக தங்கள் வேலையை தாங்களே செய்து கொள்ளும் நிலையை உருவாக்க முடியும். மேலும் மற்ற குழந்தைகளைப் போல பள்ளிக்கு சென்று படிக்கவும் முடியும். பெரும்பாலான பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு உள்ள குறைபாடுகளை ஏற்க மறுக்கின்றனர். அத்துடன் ஆட்டிச குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்வதன் மூலம் எந்தவிதமான முன்னேற்றமும் இருக்காது என்று தாங்களாகவே முடிவு செய்து அவர்களை அப்படியே விட்டுவிடுகின்றனர். உங்கள் காலத்திற்கு பின் உங்கள் குழந்தை தன்னிச்சையாக வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் திறமைகளை கண்டறிய முயற்சி எடுங்கள். சில வீடுகளில் குழந்தைகள் பேச தாமதிக்கும் பொழுது உங்கள் ஆத்தா அப்பன் கூட 5 வயதுக்கு அப்புறம்தான் பேசினான், கம்முனு இரு, குழந்தை தானா பேச ஆரம்பிச்சிடும் என்பார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதையெல்லாம் கேட்டு உங்கள் குழந்தையின் சிகிச்சை காலத்தை நீட்டித்து விடாதீர்கள். தயவு செய்து தாமதிக்காதீர்கள். இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இணையலாம்.

இனி வருவது நீதி நூல்களில் நிர்வாகம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே வெற்பிடித்து நீர்கழிய எய்த வடுபோல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடமும் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபமோ பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்களே. நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனேயே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கும் நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாகப் போவது மிகவும் எளிதானதாகும். இணைந்திருங்கள்.

குட்டி கதை காணலாமா? தவம் செய்து யோகங்கள் கைவரப்பெற்ற வரத யோகிக்கு கர்வம் ஏற்பட்டது. தன் சித்தி விளையாட்டுக்களை மற்றவர் முன் செய்து காட்டி புகழ் பெற்றார். ஒரு நாள் அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரிடம் தன் சக்தியை காட்டி நன்மதிப்பு பெற யோகி முடிவு செய்தார். அவர் துறவியிடம், நீண்ட நெடும் தவத்தின் பயனாக பறக்கும் சக்தியையும் தண்ணீரில் மூச்சை அடக்கும் சக்தியையும் பெற்றுள்ளேன், மற்றவர்களுக்கு எளிதில் கைவராத பயிற்சிகள் இவை என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். அதை கேட்ட துறவி, யோகியே, பறவைகள் வானில் பறக்கின்றன, புழுக்கள் பூமியின் அடியில் நீண்ட காலம் வாழ்கின்றன, மீன்களோ தண்ணீரின் ஆழம் வரை நீந்துகின்றன, இது போன்ற வாழ்க்கை எனக்கும் சாத்தியம் என்கிறீர், அதனால் உமக்கும் உலகத்துக்கும் ஆகப்போவது என்ன என்று கேட்டார். மிக உயர்ந்த மனித பிறப்பு எடுத்துவிட்டு புழுவாய் பறவையாய் வாழ்வதில் லாபம் என்ன? தற்பெருமையை தவிர்த்துவிட்டு தர்மத்தை அன்பை மக்களுக்கு ஊட்டுங்கள், அதுவே உயர்வு தரும் இறைப்பணி என்றார். தற்பெருமை பேசிய யோகி தலை கவிழ்ந்தார்.

இனி தொடரலாம். அபூர்வ ஆலயங்கள். இதன் வரிசையில் சால கிராமத்தில் ஆவிர் பவித்த பெருமாள். சேயிங்கலூர் பல சிறப்புகளை தன்னுள் அடங்கிய சிற்றூர். முருகப்பெருமான் தனது தந்தைக்கே குருவாகி பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார். தந்தையை கைகட்டி வாய்ப்பொத்தி பாடம் கேட்க வைத்த பாவம் தீர ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இறைவனை பிரதிஷ்டை செய்து வணங்கிய ஊராகையால் சேய் நல்லூர், அதாவது சேய் முருகன் நல்லூர் என்று அழைக்கப்பட்டு இன்று சேங்கனூர் என்றும் தெரிந்துள்ளது. ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தபோது ஆதிசேஷன் மேருமலையை தனது உடலால் இறுக பிடித்து கொள்ள வாயு சூறை காற்றை சுற்றி அடிக்க மேருமலையின் ஒரு பகுதி இங்கு விழுந்தது. அது சத்தியகிரி என்று அழைக்கப்பட்டது. அதன் மேல் முருகன் சிவனாரை பிரதிஷ்டை செய்ததால் ஈசன் சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, வைஷ்ணவர்களின் ஆதார நூலாக விளங்கும் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை பிறந்த ஊராகும் இது. யாமுனசூரி நாச்சியாரம்மாள் தம்பதியரின் மகனாக வைணவ பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. இவர் பெற்றோர் இவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணசூரி என்று பெயரிட்டு அழைத்தனர். சிறுவயது முதலே கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாமல் இறை உணர்விலும் வழிபாட்டிலும் சிறந்து விளங்கினார் கிருஷ்ணசூரி. பெற்றோர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் அவருக்கோ மனவாழ்வில் நாட்டம் இல்லை. மனம் எப்பொழுதும் திருமலையானையே நாடியது. பெற்றோர் அவரையும் அவர் மனைவியையும் திருமலை யாத்திரைக்கு அனுப்பி வைத்தனர். திருமலைக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்ட பெரியவாச்சான் பிள்ளை அங்கேயே இருந்துவிட எண்ணினார். ஏழுமலையானை விட்டு பிரியவே மனமில்லை அவருக்கு. ஆனால் அவர் தாய் தந்தையருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவருக்கு நினைவூட்டிய இறைவன் ஒரு பிரம்மச்சாரியின் வடிவில் தோன்றி அவரை ஊருக்கு திரும்ப பணித்தார். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளையோ சம்சாரம் ஒரு நோய் என்றும் தாம் அதிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட விரும்புவதாகவும் கூறினார். அந்த பிரம்மச்சாரி ஒரு சால கிராமத்தை அவரிடம் கொடுத்து, இது ஸ்ரீனிவாச பெருமாள், இதை எடுத்துக்கொண்டு ஊர் திரும்பு என்றார். இதில் உருவம் இல்லையே என்று பிள்ளைவாள் கேட்க, உனக்கு பக்தி இருந்தால் இதில் இறைவன் ஆவிர் பவிப்பார் என்று கூறினார். சால கிராமத்தை பெற்றுக்கொண்ட பெரியவாச்சான் பிள்ளை மனமின்றி திருமலையை நீங்கினார். சேங்கனூர் அடைந்ததும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் கணவனும் மனைவியும் நீராடினர். அப்பொழுது ஆற்றங்கரையில் வைத்திருந்த சால கிராமம் காணாமல் போய்விட்டது. இதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தார் பெரியவாச்சான் பிள்ளை. என்ன நடந்தது? இணைந்திருங்கள்.

பக்தி இருந்தால் இறைவன் ஆவிர் பவிப்பார் என்று பிரம்மச்சாரி கூறினாரே, எனக்கு பக்தி இல்லை போலும், அதனால்தான் சால கிராமம் என்னை விட்டு பிரிந்து விட்டது என எண்ணி அரற்றினார். இவ்வாறே நாட்கள் கழிந்தன. அப்பொழுது இறைவன் அவர் கனவில் தோன்றி, நீ சால கிராமத்தை தொலைத்த இடத்திலேயே நான் தோன்றி உள்ளேன் என கூறினார். உடனே பெரியவாச்சான் பிள்ளை பேர் உவகையுடன் ஆற்றங்கரைக்கு சென்று மணலில் இறைவனை தேடினார். ஓரிடத்தில் இறைவனின் முகம் அவருக்கு தென்பட்டது. உடனே அங்கு ஆழமாக தோண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் முழு உருவமாக அங்கே மணலிலே காட்சி தந்தார். பெரியவாச்சான் பிள்ளை ஆனந்த கூத்தாடினார். ஒரு மாட்டு வண்டியை அமர்த்தி கொண்டு இறைவனை ஏற்றி வந்தார். தற்சமயம் ஸ்ரீனிவாசர் ஆலயம் அமைந்துள்ள இடம் வந்ததும் வண்டியின் அச்சு முறிந்தது. இங்குதான் இறைவன் வீட்டிற்கு அருளுள்ளம் கொண்டுள்ளார் என்று எண்ணிய பெரியவாச்சான் பிள்ளை அங்கே இறைவனை பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பினார். பின்னர் அவர் ஸ்ரீரங்கத்தில் வீட்டிருக்கும் ரங்கநாத சுவாமியை தரிசிக்க எண்ணினார். அங்கு அவருக்கு நம் பிள்ளை ஆச்சாரியாக அமைந்தார். அவர் வழிகாட்டுதலின் பேரில் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பாஷ்யம் அமைத்தார். பெரிய பெருமாளே அவருக்கு அபயப்பிரதாராஜன் என்றும், ரங்கநாயகி தாயார் அவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என்றும் விருது வழங்கி கௌரவித்தனர். பல காலம் ஸ்ரீரங்கத்தில் இன்னும் பல நூல்களை இயற்றிய இவர் தன் இறுதி காலம் நெருங்குவதை அறிந்து சேங்கனூர் திரும்பினார். அங்கு அவருக்காக அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிய ஸ்ரீனிவாச பெருமானை அடைந்து சரணாகதியாக அவர் பாதத்தில் அடிசூழமர்ந்து புகுந்தேனே என கூறி ஐக்கியமானார். இன்றும் ஸ்ரீனிவாச பெருமானின் பாதத்தில் சால கிராம ரூபத்தில் பெரியவாச்சான் பிள்ளை காணப்படுகிறார். அந்த சால கிராமத்தில் சாஷ்டாங்கமாக அவர் பெருமாளின் பாதத்தில் விழுந்திருக்கும் அமைப்பு இருப்பதாக பட்டர்கள் கூறுகிறார்கள். கோயிலை இவ்வூரிலேயே பிறந்த ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளின் அமைப்பின் மூலம் பராமரித்து வருகின்றனர். கோவில் சுற்றுப்பிரகாரம் முழுவதும் பெரியவாச்சான் பிள்ளை வரலாறும் ஸ்ரீனிவாச பெருமாளின் மேல் ஸ்ரீ அண்ணா அவர்கள் இயற்றிய பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீனிவாசர் வேறு எங்கும் இல்லாதபடி இடமுன்கரத்தை இடிப்பில் வைத்திருப்பதை காணலாம். வழக்கமாக ஸ்ரீனிவாச பெருமாள் அபய மற்றும் வரதஹஸ்தத்துடன் அமைந்திருப்பது வழக்கம். ஆனால் இங்கோ இடுப்பில் கை வைத்து மிக ஒய்யாரமாக பெரியவாச்சான் பிள்ளைக்காக எழுந்தருளி இருக்கிறார். திருப்பதியில் நடக்கும் முக்கிய உற்சவங்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. மேலும் அங்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளையும் பக்தர்கள் இங்கு நிறைவேற்றுகிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை திருநட்சத்திரமான ஆவணி ரோகிணியும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கோவிலுக்கு அடுத்த தெரியவில் பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்த திருமாளிகை அமைந்துள்ளது. அதில் அவர் ஓவியம் மற்றும் சுவாமி படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ அண்ணாவின் பூர்வீக இல்லத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ஆராதித்த விக்கிரகங்கள் பாதுகாக்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்றன.

மாலையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் புதிய தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லனச் சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

0: பாடும் பெண்
1: இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகைத் தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகைத் தென்றல்.

0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பொதிகை தென்றலோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான பாடல்களை சுகமாக சுமந்து வந்தது பொதிகை தென்றல். கனிவாகவும் கனவாகவும் சுகமாகவும் அள்ளி உங்களிடம் கொண்டு வந்தது பொதிகை தென்றல். இன்னுமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் இணைந்திருக்கும் வானொலி ஒன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேரம் தமிழ் சபை ஒலிபரப்பு செய்கின்ற கனடா வானொலி எம்டிஆர் எஃப்எம் உங்களோடு இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு இதே ரகங்கள் மூலம் சந்திக்க வரும் நான் உங்கள் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து திருவடாச்சேரி காளிதாஸ்.

இந்த வாரம் நீங்கள் கேட்கின்ற இதே ராகம் மௌன ராகம். ஆமாம், மணிரத்னம் அவர்களுடைய படங்களில் இளையராஜா அவர்களும் ரகுமான் அவர்களும் பாடல்கள் தந்திருக்கிறார்கள். அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள், எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மணிரத்னம் படம் என்றாலே பாடல்களுக்கு பஞ்சம் இருக்காது. இதோ உங்களுக்கு முதல் பாடல். இடையே இடையே மணிரத்னம் அவர்களுடைய சின்ன சின்ன குறிப்புகளும் தர இருக்கின்றோம். முதலில் வருகின்ற பாடல் இளையராஜாவின் இசையில் மௌன ராகம் என்ற திரைப்படத்தில் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்ற உறவுகளே, மணிரத்னம் அவர்கள் ஒரு சுயம்பு. சுயம்பு என்றால் தானாக உருவாவது என்றுதானே அர்த்தம். இந்த திரைப்படத்துறையில் அவர் எந்த ஒரு இயக்குநரிடமும் உதவி இயக்குநராக பணியாற்றவில்லை என்பது ஒரு சிறப்பு செய்தி. ஆனால் அவர் படங்கள் அனைவரும் பேசும் படமாக அமைந்தது. அடுத்து வருகின்ற படம் தளபதி என்ற திரைப்படத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. பாடலை கேட்போமா?

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சென்ற பாடல் தளபதி என்ற திரைப்படம். அது மகாபாரத கதையை தழுவி வந்தது போல் இருக்கும். அது அந்த காலத்தில் நடந்த மகாபாரத கதை. அது இப்பொழுது அதே பாணியில் நவீனத்தில் எப்படி இருக்கும் என்பதை எடுத்தவர் மணிரத்னம் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ரஜினிக்கு என்று ஒரு மாஸ் உண்டு, ரஜினிக்கு என்று ஒரு படத்தின் அடையாளங்கள் உண்டு. அத்தனை அடையாளங்களையும் தூக்கியறிந்து அது மணிரத்னம் படம் என்று பேச வைத்தவர். ஏனெனில் அவர் வசனம் சின்ன சின்னதாகவே இருக்கும், ஆனால் சிறப்பாக இருக்கும். பல நேரங்களில் சிலர் கூட மணிரத்னம் படம் வசனம் போல் பேசாதீர்கள், புரியவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு செய்தி பல செய்திகளை சொல்வதாக அவர் இயக்கம் இருக்கும். அவர் 1956 June 2 பிறந்தவர். கோபாலரத்னம் மீனச்சந்திர என்பவர் அவருடைய தந்தை ஆவார். சரி, அடுத்து வருகின்ற பாடல் தென்பாண்டி சீமையிலே என்ற பாடல்தான். நாயகன் என்ற படத்தில் தென்பாண்டி சீமையிலே என்று தொடங்குகின்ற பாடல்

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மணிரத்னம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மணிரத்னம் ஒவ்வொரு படமும் செதுக்கியிருப்பார். சென்ற பாடல் கூட நாயகன் என்ற திரைப்படத்தில் அந்த பாடல் அவ்வளவு சிறப்பாக இருந்தது பார்த்தீர்களா? அடுத்து இளையராஜா அவர்கள் தன்னுடைய புதுமை பாணியை தொடங்கிய படம் அக்னி நட்சத்திரம். ஆமாம், அக்னி நட்சத்திரத்தில் கம்ப்யூட்டர் இசையை கொண்டு வந்து புதுமை செய்தார். ரெண்டு கோரி வர்ணம் என்று தொடங்குகின்ற அந்த பாடல்தான் இப்பொழுது கேட்போமா?

எம்டிஆர் எஃப்எம்மின் இதய ராகங்கள். மணிரத்னம் அவர்கள் சும்மா விருதுகளை அள்ளி கொண்டு வந்தவர். அவர் 6 தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறார், 6 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள் பெற்றிருக்கிறார், 3 பாலிவுட் விருதுகள் பெற்றிருக்கிறார். அவர் மணிரத்னம் மெட்ராஸ் டாக்கீஸ் என்ற பெயரில் படங்களை எடுத்து வந்தார். அடுத்து வருகின்ற பாடல் அஞ்சலி. ஆமாம், அஞ்சலி என்ற திரைப்படத்தில் அஞ்சலி அஞ்சலி என்று தொடங்குகின்ற பாடல் அஞ்சலி அஞ்சலி.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ரகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளே, நண்பர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள், www.mtrfm247 என்ற முகவரியில் எப்பொழுதும் எந்நேரமும் 24 மணி நேரமும் கனடாவிலிருந்து தமிழ் சேவை ஒளிபரப்பாகும் ஒப்பற்ற வானொலி எம்டிஆர் எஃப்எம். அடுத்து வருகின்ற பாடல், மணிரத்னம் அவர்கள் சமயங்களில் அரசியல் வைத்தும் எடுத்திருக்கிறார். தமிழகத்தின் இரு பெரு துருவங்களாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கருணாநிதி, திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நட்பை வைத்து ஒரு பாடல். பாடல் மட்டுமல்ல, படம். அந்த படத்திற்கு பேரே இருவர். அந்த படத்தின் பாடல்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நாம் கேட்கின்ற பாடல் நறுமுகையே என்று தொடங்குகின்ற ஒரு இலக்கண பாடல்.

0: திரு மணிரத்னம் அவர்கள், மௌனராகம், நாயகன், ரோஜா, பாம்பே, உயிரே, இருவர், கன்னத்தில் முத்தமிட்டால், ராவணன், காற்று வெளியீடை என்ற படங்கள் பேர் சொல்லும் படங்களாக இருந்தன. அவர் படங்கள் என்றாலே ஒரு பி கிளாஸ் அதாவது நடுத்தர வர்க்கத்தின் கதை அம்சத்தை கொண்டே இருக்கும். கதை சொல்லும் விதம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகின்ற பாடல் உறவே உயிரே என்ற திரைப்படத்தில் நெஞ்சினில் என்று தொடங்குகின்ற நெஞ்சம் கவர்ந்த பாடல்.
1: நெஞ்ச

0: எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இதய ராகங்கள் மணிரத்னம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வருகின்ற பாடல் ஏஆர் ரஹ்மானை இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய படம்.
1: ஆமாம்,
0: வைரமுத்து அவர்களுடைய அற்புதமான கவிதையில் வந்த பாடல். இந்நேரம் என்ன பாடல் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களே. நினைத்தது சரிதான், ரோஜா என்ற திரைப்படத்தில் சின்ன சின்ன ஆசை என்ற பாடல்

மணிவெட்டும் படத்தின் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் இறுதியான பாடல் கேட்பதற்கு முன்னால் இதுவரை பாடல்களை கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் வாழ்த்துக்களும் கூறி உங்களுடன் விடைபெறும் நான் கருடாச்சேரி காளிதாஸ். இதோ பாடல், தேசிய விருது பெற்ற படம் மணிரத்னம் அவர்களுடைய கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த பூமி

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேயர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நான் என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக பலே பாண்டியா என்ற படத்திலிருந்து நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன்.

உருசொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலும் பழமும் என்ற படத்திலிருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரு வல்லவர்கள் என்ற படத்திலிருந்து நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பே வா என்ற பிரச்சனையிலிருந்து, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டீம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பார். எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான். எந்த புலவன்

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படகோட்டி என்ற படத்திலிருந்து நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குழந்தையும் தெய்வமும் என்ற படத்தில் இருந்து நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, மில்லிசை மன்னர், எம். எஸ். விசுவநாதன்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்திலிருந்து நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

அன்போடு படியேறி வந்தவளே, பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே, உன்னேல் பாட்டு பாட பாட்டு பாட நான்

மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை

சிரிக்கிறாய், சிரித்தால் அழுகிறாய், கொஞ்சினால் ஒதுக்கிறாய், கெஞ்சினால் மிதிக்கிறாய், இருப்பதா இறப்பதா, அழுவதா சிரிப்பதா.

பந்துல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 5 லட்சம் என்ற படத்திலிருந்து நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

இள மனதை பந்தாடும் மாறி எதிரில் நின்றாடும் போது இள மனதை பந்தாடும் மாறி அருகில் வந்தாடவே

திருச்சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்திலிருந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

0: உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்திலிருந்து நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.
1: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகா

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய பூமி என்ற படத்திலிருந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.
1: நான் உங்க

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக கல்லும் கனியாகும் என்ற படத்திலிருந்து நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நான் என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்களோடு இணைந்து வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரத்திலே விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ இருக்கின்றோம். நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்போமா? நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என்ற வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை இன்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடலாக தந்திருக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல், ஓ வசந்த ராஜா என்று வரி எடுத்து அழைத்து பாடும் நீங்கள் கேட்டவை பாடல் கேட்க இருக்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

இன்னும் பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு கண்டி மாநகரம். அடுத்து வரும் இனிமையான பாடலை தருகின்றார் மீண்டும் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டிலிருந்து. வசந்தம் பாடி வர என்ற பாடலை ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

மேலும் ஒரு பாடல், அந்த பாடலை அல்பர்டா மாநிலம் கனடா சாந்தினியின் பாடல். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்று சொல்லி பாடுகின்றது அந்த பாடல், பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து.

முடிவெடுத்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடலாக ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் அன்புடனே தனுஷன் அவர்கள், கனடா மொன்றியால் மாநகரத்தில் இருந்து. குளிருது குளிருது என்று இந்த கோடை காலத்திலும் பாடுகின்றது தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருந்து.

விடுமுறை நாட்களிலே நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள் தொடர்கின்றன. வான்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் கடவுத் கஜா என்ற வரியெடுத்து பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

சிகிச்சை தொடர்ந்து மீண்டும் வான்கூவர் நாட்டிலிருந்து வான்கூவர் மாநிலத்தில் கனடாவிலிருந்து காஞ்சனா தரும் பாடல் கண்ணதாசா கண்ணதாசா என்று அழைத்து தவம் என்ற திரைப்படத்தில் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் என்ன தந்திடுவேன் என்று கூறும் ஒரு சதுரங்கம் திரைப்படத்து பாடல். வன்குவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார், கேட்டுத்தான் பார்ப்போமே.

0: யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. ஹலோ, என்னாச்சு?
1: என்னாச்சு? குட் மார்னிங் சார்.
2: திசைகள் நாங்க வாங்கறது இல்லையே.
3: நான் தானே போட சொன்ன.

இருக்கும் இனிமையான பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் ஒலிக்கின்றது நீண்ட கால உறவு, மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேதீஸ் அவர்கள் தந்த பாடல். வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து ஓ ஒரு பூஞ்சோலை என்று வரிகொண்ட பல்லவியோடு முழுவதையும் தருகின்றது.

அவரை தொடர்ந்து தருகின்றார். சிட்னி மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், என் ரகசிய கனவுகள் என்று வரி கொண்ட ஒரு பாடல். அலை என்ற திரைப்படத்திலிருந்து ரமணி தெளிவெடுத்து அனுப்பியிருந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் மீண்டும் ஒரு பாடல். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. தவம் ஒன்று செய்தேனே என்ற பாடலை பாஸ்கரன் மாலர் நீங்கள் தந்த வேளை ஏ பி சி டி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பம் என்பதை தெரிந்து கொள்வோம். ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படம் பின்னாளிலும் வந்தது. அந்த திரைப்படத்தில் பாடிய பாடல் இப்பவே இப்பவே என்ற வரியை அடுத்து முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்து கேட்டு மகளை இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவள் உரியவள். ஆனால் என்னவள் இன்று தன்னுடைய தாய் நாடு சென்று இளமணி திருநாட்டில் ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்தாலும் எங்களை மறக்காமல் மனம் படைத்தேன் என்ற வரி கொண்ட கந்தன் கருணை திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். விடுமுறை

இறுதி பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் காவை. சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து நீதானா நிசம்தானா என்று கேட்டு பாடுகின்றது. நாளெல்லாம் பௌர்ணமி.

எங்கள் இதுவரை நேரமும் திட்டிக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி சென்றது என்றுதான் கூற வேண்டும். கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நாம் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்கின்றேன். என்றும் அன்புடன் வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி சிந்தனை செல்வன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஐயாவின் 14வது படமான ஒரு கைதியின் டயரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. பொன் மானே கோபம் ஏனோ என்ற பல்லவியை தொடர்ந்து சரணங்களையும் தர வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் வணக்கம் கூறி எழுதிய வேளை வணக்கம் கூறி அந்த பாடலை நாங்களும் ஒளிபரப்புகின்றோம்.

0: தொடரும் ஒரு பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்து பாடல். திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையால், தமிழ் இனியால் இவர்களும் கேட்க வேண்டும் என்று பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே என்று பாட வைக்கின்றார் அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள்.
1: கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு.

மூன்றாம் பிறை திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். கண்ணே கலைமானே என்று கண்ணதாசன் ஐயா அவர்கள் விருதியார்கள் இதய பாடல் என்றாரிய கிடக்கும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து விடுமுறை விருப்பத்துக்கான இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டு எழுதிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூர்லே மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் ஒலிக்கும் அந்த பாடல் கண்ணே கலைமானே என்று கண்ணதாசன் ஐயாவின் நினைவை நினைவூட்டிக் கொண்டு மூன்றாம் பிறையில் பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையை தொடர்ந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்தில் மீண்டும் ஒரு பாடல். அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடைந்த பூச்செண்டு என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு இணைந்து வருகின்றது கண்ணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்று எங்கள் எல்லோருடனும் கேட்டு மகிழ வேண்டும் என்று நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்களையும் உலகத் தமிழர்களோடு கேட்போம் வாருங்கள் என்று அழைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அம்மா, ஒரு முக்கியமான விஷயம்.
1: என்ன சொல்லுமா?
0: ஊட்டியிலிருந்து துரை வந்திருக்காருமா.
1: அப்படியா? எங்க?
0: அதோ

இது போன்று தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து விடுமுறை நாட்களில் ஒலிக்கும் விடுமுறை கீதங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

தெட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே விடமுறை விருப்பத்தை அலங்கரிக்க இருக்கும் அடுத்த பாடல் நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணன் தந்த பாடல். சரவணன் தான் மட்டுமில்லாமல் தன்னோடு தங்கம் சரவணன் பெரியசாமி சோலை கிராமம் ஜனனி இவர்களையும் இணைத்து தருகின்றார். பாடுகின்றது அந்த பாடல் சொன்னால் தானே தெரியும் என்ற பல்லவியை ராணுவ வீரன் திரைப்படத்தில் இருந்தது.

இனிமையாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் வந்த திரைப்படம் ஜோடி என்ற திரைப்படம் 1999 ஆண்டு வந்ததென்றும் அந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோடு சுஜாதா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் என்ற பல்லவியோடு மிகுதியின் ஒலிக்க வைக்கின்றது இன்றைய விடுமுறை விருப்பம்.

அதே திரைப்படுத்த பாடலை மீண்டும் பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவரின் குரலிலே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று பாட வைக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் உலகத் தமிழர்களோடும் நண்பர்களோடும் கேட்போம் என்று அனைவரும் கேட்டு மகிழ்வோம். இரண்டு பாடல்களுக்கும் இரண்டு குரல் மூன்று குரல்கள் வந்திருக்கின்றன. பேதத்தை அறிவோம்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில வாழ்க வளமுடன் வணக்கம் என்று அன்போடன் கூறி எழுதியிருக்கின்றார் அன்பு உறவு உபய வேதாந்தபுரத்திலிருந்து சோமாஸ்கந்தன் அவர்கள். என் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த இந்த பாடல் எங்களுக்கு விருப்பமானது என்று அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும் வேளையிலே அக்கறை பச்சை திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது அந்த பாடல், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று உயிரோட்டமாகும்.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப கீதங்கள்.

அடுத்த மொழிக்கு இருக்கும் பாடு தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அன்போடு அனுப்பி வைத்து கேட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். பொறியாளன் என்ற திரைப்படத்திலிருந்து ஏ புள்ளே ஏ புள்ளே என்று கூறும் ஒரு பாடல் இனிமையாக வரியெடுத்து அழகாக பாடும் புதிய பாடல்.

அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் தீராதது காதல் என்று சேனா திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதியாக ஒரு பாடலை தருகின்றார். நீ வேண்டும் நீ வேண்டும் என்று கூறி பாடும் வர்ணஜாலம் திரைப்படுத்த பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மூன்றாவது தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர்களுக்காக சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வெள்ளைக்காரத்துறை திரைப்படத்து பாடல். அம்மாடி உன் அழகு என்று முதல் வரியோடு பாடுகின்றது முழுவதையும் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் உங்களுக்காக.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்ற மனிதன் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை இன்று கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்தில் டி ராஞ்சி.

அவளை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் கேட்கின்றோம். தீர்த்தக்கரையினிலே என்ற அற்புதமான பாடல், தைப்பொங்கல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தந்துவிட்டு இன்று நான் கேட்க இருக்கின்றேன், காற்றலையில் வரும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். நீலமணி திருநாடு, மத்திய மாகாணம் கண்டியிலே, விஜயராணி.

அடுத்து வரும் பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து கண்டாங்கி கண்டாங்கி என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட ஜில்லா திரைப்படத்தை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தனுஷன் அவர்கள்.

மேலும் ஒரு பாடல் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சொட்ட சொட்ட என்ற வரியை எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் இருந்து பாட வைக்கின்றார் சாந்தினி.

தொடரும் பாடலில் வரும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போமா? தமிழன் என்ற திரைப்படத்தில் ஜோடி குரலில் வந்து பாட வைக்கின்றார்கள், உள்ளத்தை கிள்ளாதே என்ற வரியோடு.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு. மேலும் மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலிய அக்கண்டத்திலிருந்து கேவிஸ் அவர்கள் வசந்தமே அருகில் வா என்ற அமரன் திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றனர்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு எனது பாடலை ஒலிக்க வையுங்கள் என்று சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார் ஒரு பாடல். அடி வெள்ளக்கார வேலாயி என்று வரியெடுத்து பாட வைத்து கடை குட்டி சிங்கம் திரைப்படத்தில் இருந்து

இது 3L தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது பாடல்கள். முதலில் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடல். என்னை தொடர்ந்தது என்ற வரியெடுத்த பாடல் மாமியார் வீடு திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல். வன்கூவர் மாநிலத்திலிருந்து உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே என்ற பாடல் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது கேட்போம்.

அது மட்டும் இல்லாமல் தருகின்றார் வசந்தி அவர்கள் ஒரு பாடல், ஒன்னும் தோணல என்ற படவா என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது, கேட்போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடல்களையும் கேட்போமா? சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூர் என்று நான் கூறும் வேளையில் அங்கிருந்து அன்பு மகாலிங்கம் ஒரு பாடலை தொடுத்து விட்டிருக்கின்றார். குறுக்கு சிறுத்தவளியே என்று பாடுகின்றது முதல்வன் திரைப்படத்தில் இருந்து.

பார்வை கேட்க இருக்கும் போலே அது ஐரோப்பா கண்டத்து சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடல் வில்லு திரைப்படுத்த பாடல். நீ கோபப்பட்டால் என்ற முதல் வரியை எடுத்து பாடுகின்றது. எங்கே செவிமடுப்போம்?

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் நிச்சயமாக ஒரு பாடலை தருவாள் என்று தெரியும். ஆனால் அவர் இன்று ஈழமணி திருநாடு தாயகம் சென்று ஓய்வெடுக்கும் வேளையிலே மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு திரைப்படுத்த பாடலை கண்ணா வருவாயாக என்று உருக்கமோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாடல்களை எல்லாம் கேட்டு மகளும் வேளையிலே இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து எனது பாடலை இந்த நிறைவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் என்று கூறுவது போல கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படுத்த பாடலை தாஜ்மஹால் ஒன்று என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள்.

நண்பர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் வேளையிலே மகிழ்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் நிகழ்ச்சியில் இருந்து. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்போடு தமிழோடு வளமாக.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் பாடல்களை கேட்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் காதோரத்திலும் அதை கேட்டு ரசிக்க இருக்கும் நேயர்கள் சவிக்கும் இன்பமாக ஒலிக்கும் பாடல்களுள் முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் கற்பூரம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த திரைப்படத்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்பு உறவு அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள், தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள் செவிமடுக்க காத்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த இனிமையான பாடல். நிலவே உனக்கு தடையேது என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 13வது திரைப்படத்து பாடல் புதுமை பெண் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் ஓ ஒரு தென்றல் புயலாக மாறி என்ற வரியை கொண்டு அற்புதமாக பாடுகின்றது. இந்த பாடலை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மீள ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த வேளையிலே விஜயராகவன் அவர்களே உங்கள் பாடல் ஒலிக்கின்றது. நாங்களும் இணைகின்றோம்.

தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே.

களங்கத்தை இவளது பெருதிறம் உடைத்துவிடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையங்கள் சிறைகளை உடைத்துவிடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிறம் உடைத்துவிடும்.

செண்பகத் தோட்டம் திரைப்படத்து பாடல் ஒன்று சின்ன சின்ன பாவாடை என்று வரி எடுத்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களோடு தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி, சோலை கிராமம் இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கின்ற இனிமையான பாடல்களை காதுக்கினிய கீதமாக கேட்டு நெஞ்சிரிக்க கேட்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே. மக்களை பெற்ற மகராசி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு அற்புதமான பாடல். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற உண்மை காதல் மாறி போகுமா என்ற வரியையும் இணைத்து பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று கேட்டு எழுதியிருக்கின்றார். விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வேளையில நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். ஜெகபர் ஷாதிக் அவர்களே வளமை போல இன்றும் உங்களோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு பாடுகின்றது ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற வரி என்ற பாடல். இந்த பாடலின் முக்கிய குறிப்பு, இந்த பாடல் நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த வேளை பிரபல வில்லன் பாத்திரம் ஏற்று நடித்து புகழ் பெற்ற எம் என் நம்பியார் ஐயா அவர்கள் இளமையிலே கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த பாடல் அவருடைய ஊடல் காட்சி பாடலாக அற்புதமாக அமைகின்றது.

பதினாறு வயதிலே என்ற ஒரு திரைப்படம் வந்ததென்றும் அதிலே ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்று வரியெடுத்து பாடியதாகவும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபியவர்கள் என்று பணக்கம் கூறி எழுதிவிட்டு தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம் சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களையும் அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

102 பொண்டாட்டியும் பாக்கு முட்டை.

சம்மதம் பண்ண உனக்கு சம்மதம் தானா காக்கையில்லா.

கிட்டப்பாவின் பாட்டை கேட்டு சின்னப்பாவ நேரில பார்த்தேன். கொட்ட கொட்ட வருகிறதம்மா, சிங்கீரமா பெறுகிறதம்மா.

0: கதறின கதறின கதறின கதறின
1: முன்னியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள்

ஒலித்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு மீண்டும் வருகின்றது பாடல்கள். அதிலே முதலில் வரும் பாடல் உதய கீதம் திரைப்படுத்த பாடல். 1985 ஆண்டு திரைக்கு வந்ததென்றும் இசை அரசியஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் என்றும், தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே என்ற பாடலை தாருங்கள் என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் தந்து உறவுகளோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்கள்.

இந்த வேளையில் மீண்டும் ஒரு தடவை உதயகீதம் திரைப்படத்தில் அதே பாடலை பாடும் நிலா டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம் ஐயா பாடியிருக்கின்றார்கள், தாருங்களேன் என்று கேட்ட வேளையிலே தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே என்று வரி எடுத்து பல்லவியோடு சரணத்தையும் தர தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மேலும் ஒன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் விடுமுறைக்கு விருப்ப கீதங்களாக ஒலிக்கின்றது. தூக்கு தூக்கி திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ஆணும் பெண்ணும் அழகு செய்வது ஆடை என்ற ஒரு பாடல். அன்பு ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: இத பாத்தீங்களா, பம்பளப்பட பளபளப்பட பளிருங்குது பார், புடவே பளிருங்குது பார், இத பாட்டி கட்டினா குமரி போல நோட்டம் காட்டும் பார், புடவே நோட்டம் காட்டும் பார், பப்பளப்பட பளபள பப்பளப்பட பளபள பப்பளப்பட பளபளப்பட பளிருங்குது பார், புடவே பளிருங்குது பார், இத பாட்டி கட்டினா குமரி போல நோட்டம் காட்டும் பார், புடவே நோட்டம் காட்டும் பார், தப்பு தப்புன்னு போட்டடிச்சா சுருங்கி போகாது, தப்பு தப்புன்னு போட்டடிச்சா சுருங்கி போகாது, சரிகே சுருங்கி போகாது, தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது, தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது, இப்பொழுது இப்பொழுது இந்த ரகத்தில் ஒன்னே ஒண்ணுதான், இருப்பது ஒன்னே ஒண்ணுதான், இதை எளிய விலைக்கு விட போறேன், வேணுமின்னுதான் உங்களே வேணுமின்னுதான். இத பாத்தீங்களா, நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்க போட்டுக் கொள்ளுவாங்க, நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்க போட்டுக் கொள்ளுவாங்க, சரிகே அங்கி வெகு நாளைக்கு போகாது கசங்கி, இது மாட்டு தோல போல இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதியர் கேட்ட லுங்கி, இது மாட்டு தோலை போல இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதியர் கேட்ட லுங்கி.
1: நூறு பணம், ஐம்பது பணம், ஒன்பது பணம், அஞ்சு பணம், ரெண்டு பணம், ஒரு பணம், அரை பணம்,
2: பத்து பணம்,
1: பத்து பணம், பத்து பணம், பதினோரு பணம்,
2: பன்னெண்டு பணம், பன்னெண்டு பணம்,
1: ஐயா பன்னெண்டு பணம், ஐயா பன்னெண்டு பணம், இன்னும் யாராவது ஒரு ஒரு அறையை ஏத்துங்கள,
3: பன்னெண்டரை
1: பணம், அம்மா பன்னெண்டரை பணம், பன்னெண்டரை பணம் ஒரு தரம், பன்னெண்டரை பணம் ரெண்டு தரம், பன்னெண்டரை பணம் விட போறேன், பன்னெண்டரை பணம் மூணு தரம் விட்டாச்சு, இந்த ஐம்பது பணம், ஐம்பது பணம், ஐம்பது பணம், பாட்டி ஐம்பது பணம் விட்டாச்சு, அனுபவி இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்க போறேன், பத்து பணம், பத்து பணம், பத்து பணம், பத்து பணம் விட்டாச்சு, அஞ்சு பணம், அஞ்சு பணம், அஞ்சு பணம் விட்டாச்சு, நாலு பணம், நாலு பணம், நாலு பணம், நாலு பணம் விட்டாச்சு.
0: இதை பாத்தீங்களா, இந்நேரம் எல்லாம் விட்டது பெருசு, இப்ப விட போறது சிறுசு, மூக்குப்பொடி போடுகின்ற மூளையுள்ள ஆளுங்களுக்கு முக்கியமாய் வேணும்.

0: இனிமே விடமாட்டேன், ஏலம் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன்.
1: ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திலே எனது பாடலையும் தாருங்களேன். அம்மா பிள்ளை என்ற திரைப்படத்து பாடல்தான் நான் கேட்கின்றேன். அந்த பாடல் இனிய தென்றலே இரு கைகள் வீசி வா என்று அழகாக பாடுகின்றது. இந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து.
2: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு கை

தித்திக்கும் தேனான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நிலாவே வா சொல்லாதே வா என்ற அற்புதமான ஒரு பாடலை பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்புடையும் ஐயா அவர்களின் குரலில் கேட்க விரும்புகின்றோம் என்று வணக்கம் கூறி வளமுடன் வாழ்க என்றும் கூறி அன்போடு கேட்டிருப்பவர் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் ராஜலட்சுமியுடன் என்று மீண்டும் வாழ்க வளமுடன் என்று கூறி கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக இன்னும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அன்பு உறவு வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள். இதுவரை வராத பாடல், கேட்காத பாடல், இது இவர்களின் கதை என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். என் தேவனே உன்னிடம் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது மஞ்சுளா உங்களுக்காக. உறவுகளும்

பாடலாக மீண்டும் ஒரு பாடலை தருகின்றார். பாலக்காடு கேரள மாநிலத்திலிருந்து சர்வம் என்ற திரைப்படத்து பாடலை ரதீஷ் அவர்கள் சிறகுகள் வந்தது என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல். அந்த

இத்தனை பாடலையும் கேட்டீர்கள். இன்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வரையில் எனது பாடலையும் தாருங்களேன். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்பது போல் வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் மதுரே என்ற திரைப்படத்திலிருந்து கண்டேன் கண்டேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நேரம் சரியாக இப்பொழுது 10:59. இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. முதல் கல் என்ன பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீறா நலம் தானே எல்லோரும். முதல்கண் ஒரு பாடலை கேட்போம் என்று கதம்பம் கதம்பத்தில் திரைப்புதிர், அது படங்களின் பெயரை நான் தரவு கொடுப்பேன், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். திரைப்புதிர். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் நேரம் ஒரு 3 பாட்டு போச்சில்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வாக எல்லோரும். இன்றைக்கு செட்டு நிகழ்ச்சி அரை மணித்தாலும் தாமதமானது. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? எங்கே முதல்ல ராஜ்குமார் வணக்கம். ராஜ்குமார் வடலூர் ஆனந்தன் வணக்கம். இன்று எங்களுடைய அன்பு உறவு மாலிங்கையாவுடைய செல்ல பேரன் கௌசித் தனது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். அதையும் இப்போ தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனிய பிறந்த நாள் செல்லக்குட்டிக்கு மென்மேலும் எல்லா வளமும் சிறப்பும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் செல்வ மகனாக எல்லோர் புகழ் பெற்றும் வாழ எங்களுடைய ஒன்றிய தமிழ் வானொலி அன்பு உறவுகள் நேயர்கள் கலைஞர்கள் எல்லோரும் இனிதே வாழ்த்துகிறோம் அந்த செல்லக்குட்டிக்கு. ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் கதம்பத்துக்குள் செல்லலாம். திரைப்புதிர். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்க தானே?

0: இது கண்ணன் பாடல் மாதிரி தெரியல, இருந்தாலும் கேட்டு பார்ப்போம்.
1: ஒரு கடிதம் எழுதினேன்.
0: நான் சொன்னேன் கடிதம், கண்ணன் இல்லை கடிதம் தான் வந்துடுது. சரி, ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம்.

வணக்கம் ஃபாரூக். வணக்கம் திரை புதியல். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நான் அதாவது இப்போ வராத படத்தில் படத்து பேரை எடுத்து வரலாம்னு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் இப்போ உச்சாமா வந்தவர்கள் எல்லாரும் ஐயோன்ட்டு சொல்ல போறீங்க.

சரி, அன்பு உறவுகளை, நாங்கள் இப்போ எங்களுடைய திரைப்புதருக்குள்ளே போகலாம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா நீங்கள்? திரைப்புதர் யார் கட்டிக்காரர் ரெண்டு பார்ப்போம். திரைப்புதரில் நான் முதல் ஒரு படம் கொடுக்க போகிறேன். இது எல்லோருக்கும் தெரிந்த படம். இது ஒரு ஆணின் பெயர், இரண்டெழுத்து. இது ஒரு ஆணின் பெயர், இரண்டெழுத்து. நான் சுலபமாக கொடுத்துருக்கிறேன். இது ஒரு ஆணின் பெயர், இரண்டெழுத்து. இரண்டு எழுத்து. இது ஒரு ஆணின் பெயர், இரண்டெழுத்து. எங்கே பார்க்கலாம்? இது ஒரு ஆணின் பெயர். முதல்ல எத்தனை பேர் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்கன்னு பார்ப்போம். குறைஞ்சபட்சம் இப்போ மூன்று பேரோட பெயர் வாச்சு நான் நினைக்கிறேன். எங்கே பார்க்கலாம்? சந்தனராஜ் மாமாக்கு வணக்கம், ஃபாரூக்கு வணக்கம், வடலூர் ஆனந்தனுக்கு வணக்கம், ராஜ்குமாருக்கு வணக்கம். எங்கே பார்க்கலாம்? நாலே நாலு பிள்ளைகள் தானே வந்திருக்கிறீங்கன்னாலும் பரவாயில்லை. நாலு பேரோடு நாங்கள் பாடத்தை எடுத்து வருவோம், அதன் பின்பு இணைஞ்சு கொள்ளலாம். இது ஒரு ஆணின் பெயர், சானா வரிசையில் தொடங்குகிறது. அதை சொல்லி கொடுக்கலாம். என்னண்டா அந்த பேர்? இப்போ நிறைய படங்கள் அப்படி இருக்குது. இரண்டெழுத்து திரைப்படம். இது ஒரு ஆணின் பெயர், சானா வரிசையில் தொடங்குகிறது. எங்கே கட்டிக்காரன்னு பார்ப்போம். ஒரு பாடல் உண்டு, கேட்போம் நாங்கள் ஒரு பாடலை கேட்போம்.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: நல்லா இருக்கேன் ஃபாரூக். நீங்க அந்த படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஒரு ஆணின் பெயர் உங்களோட மூண்டலத்து சொல்லுங்க
1: கட்டிக்காரன்.
0: ஓ, அதுவும் சானா வரிசையோ? ஐயோ, இல்ல சிவா இல்லை, சிவா இல்லை,
1: இன்னொன்று
0: வீரா வந்து அது வானா வரிசை அல்ல, இது சானா வரிசை. சிவா நீங்க சொன்னது சரி, ஆனா அதல்ல பெயர், இது சானா வரிசையில வருங்க. சானா சாவண்ணா சீனா சீனா சுனா சுவண்ணா சேனா சே என்ன அப்படி வர. மீண்டும் வாங்க, மீண்டும் வாங்க. அடரா பாப்பம், எங்கே ஃபாரூக் இணைந்தார் ஆனா சொல்ல முடியவில்லை எங்கே. ஆஹா, அந்த அந்த அந்த அந்த பேரை ஃபாரூக்கு எழுதிட்டேன் பாருங்க, ஃபாரூக் எழுதுறதுக்கு. இங்கே பார்க்கலாம், இது ஆணின் பெயர், சானா வரிசையில் தொடங்கும். இது எங்கே கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். சானா வரிசையில் தொடங்கும் ரெண்டு எழுத்து. ரெண்டு எழுத்து ரெண்டெழுத்து எங்கே சானா வரிசையில் இது ரெண்டெழுத்து. யார் கட்டிக்காரன்னு பார்ப்போம், யார் கட்டிக்காரன்னு பார்ப்போம்.

0: நிகழ்ச்சியை நன்றாக உற்று நோக்க வேண்டும். இது ரெண்டெழுத்து, ஒரு ஆணின் பெயர், எங்கே ஒரு ஆணின் பெயர் சானா வரிசையில் தொடங்குகிறது ரெண்டெழுத்து. அடுத்து இன்னொரு சொல்லு கொடுக்குறேன். நான்கெழுத்து திரைப்படம், நான்கெழுத்து திரைப்படம். இவர் ஒரு கொடை வள்ளல், இவர் ஒரு கொடை வள்ளல். நான்கெழுத்து பார்ப்போம். என்ன, யாராவது எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள் பார்ப்போம். இவர் ஒரு கொடை வள்ளல், நான்கெழுத்து. இங்கே பார்க்கலாம் கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கள் தயவு செய்து, அப்போ உங்களுக்கு சுலபமாக கண்டுபிடிக்கலாம். முதல் திரைப்படம் ரெண்டெழுத்து, சானா வரிசையில் தொடங்குகிறது. இது ஒரு ஆணின் பெயர். இரண்டாவது திரைப்படம் நாலெழுத்து, நாலெழுத்து. இவர் ஒரு கொடை வள்ளல். வணக்கம் சாரும். சேது கட்டிக்காரன். அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? உற்று நோக்குங்க. நான் எவ்வளவு அந்த உற்று நோக்குங்க நல்லா எல்லாருக்கும் இப்ப புரியுது. இப்ப நான் உற்று நோக்குறேன் பாருங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
1: அம்மா வணக்கம். வணக்கம்மா. எத்தனை எழுத்துமா? மூணு எழுத்தா இரண்டு எழுத்தாமா?
0: ரெண்டு திரைப்படம் கொடுத்திருக்கிறான். ஒன்று சொல்லிட்டா, ரெண்டாலும் இது ஒரு ஆணின் பெயர் சானா வரிசையில் தொடங்குகிறது. அத சொல்லிட்டா ரெண்டாலும் நீங்க அதை ட்ரை பண்ணுங்க ஒருக்கா பாப்பா. நீங்க என்ன சொல்றீங்க?
1: மூணு எழுத்தா?
0: ரெண்டு எழுத்தா? ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து.
1: நான்கெழுத்து.
0: இவர் ஒரு கொடை வள்ளல், நான்கெழுத்து இந்த திரைப்படம். இவர் ஒரு கொடை வள்ளல். சரி, காணா வரிசையில் தொடங்குறது.
1: காணா வரிசையில் கொடை வள்ளல்.
0: எங்கே கட்டிக்காரன்? கட்டிக்காரன் எங்க? டக்கண்டு டக்கண்டு. கொடை வள்ளல்
1: காணா வரிசையில் நான்கெழுத்தா?
0: உங்களை மாதிரி ஒரு கொடை வள்ளல்.
1: சாமி,
0: ஐயா சாமி,
1: உள்குத்து இருக்கு
0: சாமி. எங்க நான்கெழுத்து, நான்கெழுத்து.
1: இப்படிதான் டிக்கன் கேட்டீங்கன்னா ஸ்கூல்லயே நான் கடைசி பெஞ்சு.
0: காணா வரிசை, காணா வரிசை, காணா வரிசை. இவர் ஒரு கொடை வள்ளல், நான்கெழுத்து. அது முதல் முதல் இது வந்து சேது. அவர் சொல்லிட்டார் படம் கண்டுபிடிச்சிட்டாரா? ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து.
1: சேது,
0: சேது.
1: ஓ சேதா.
0: ஓ, அது நான் பாட்டு போட்டேன்னு அவர் கண்டுபிடிச்சான் சொன்னேன். நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கோன்னு சொல்றது
1: வள்ளல். வரமா அந்த அளவுக்கு நம்ம
0: வந்து கொடை வள்ளல், கொடை நல்லா கேளுங்க, நல்லா கொஞ்சம் நின்று யோசிங்க. பா அந்த இது புள்ளி எடுக்காம போவாங்க. இது சுலபமான ஒரு படம் இது. கொடை வள்ளல் அள்ளி அள்ளி கொடுப்பார். அவர் கொடுப்பது
1: இரண்டு எழுத்து,
0: நாலு எழுத்து. ஐயா நீங்க ஐயா நாலு எழுத்து கொடை வள்ளல். இவர் கொடுப்பது அவருடைய ஒரு கை கொடுக்கும் போது மற்ற கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவார்கள். கொடை
1: படமா? அது படமா?
0: படம், படம், படம், படம். பிரபலியமான ஒரு படம, பிரபலியமான ஒரு படம். இது காணா வரிசையில்,
1: அந்த
0: காணா வரிசையில் தொடங்குது.
1: காணா வரிசையில் தொடங்குது,
0: காணா வரிசையில் தொடங்குது.
1: எனக்கு வந்து சினிமா அறிவுனா கம்மிமா.
0: உங்களுக்கு கண்ணன தெரியும் தானே? கண்ணன தெரியும் இல்ல? எங்கட கண்ணன?
1: ஆமாங்க,
0: கண்ணன் வீட்டு, கண்ணன் வீட்டுக்கு பக்கத்து வீடு இவர்.
1: கண்ணன் வீட்டுக்கு,
0: கண்ணனுக்கும் இவருக்கும் சொந்தம் இருக்கு. கண்ணனுக்கும் இவருக்கும் சரியான நெருக்கம், நெருக்கம். நீங்க இப்ப எங்கட கண்ணன் தான் ஜோதிச்சோன்றிருப்பீங்க.
1: 1, 2, 3, 4, 4 எழுத்தாமா?
0: நான்கெழுத்து.
1: குசேலனா?
0: குசேலன் இல்ல, காணா வரிசைய சொல்லிட்டேனே. கண்ணனுக்கு இவருக்கு சம்பந்தம் இருக்கு.
1: கர்ணன்,
0: கர்ணன் கட்டிக்காரன். ஐயோ, கண்ணன் வீட்டு பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன, நீங்க
1: நடிகை பேர் சொல்லீங்களா? எப்படி சொல்லிருப்பா?
0: அது சொல்ல முடியாது. நன்றி ஐயா,
1: நன்றி
0: நன்றி. அது நான் கண்ணு நின்றோன்னா கருவூர் கண்ணுன்னு தான் நான் யோசிச்சு, யாரப்பா பக்கம் வீட்டுல.

0: இது ஆறழுத்து, இது ஆறழுத்து. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: குசேலன் இல்ல இல்ல, அவர் சொல்லிட்டே ரெண்டாலும் ட்ரை பண்ணுங்க. குசேலன் இல்ல, காணா வரிசை தான் அதுவும். ஆனா குசேலன் இல்ல. கண்ணனுக்கும் இவருக்கு நல்ல சம்பந்தம் இருக்கு. இவர் கொடை வள்ளல். இவர் கொடுப்பது ஒரு கையால் கொடுப்பது மற்ற கைக்கு கூட தெரியாதுன்னு சொல்லுவார். சொல்லிட்டார் வாட்ச்குவார் ஒரு மாதிரி.
1: சொல்லிடுங்க நீங்களே.
0: கர்ணன் கர்ணன் கர்ணன். நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி.

இது ஏழெழுத்து திரைப்படம், இது ஏழெழுத்து திரைப்படம். இது கடை கடைகள் கடைகள்ண்டா ஸ்தாபனங்கள், கடைகள் நிறைந்த ஒரு தெரு, இது கடைகள் நிறைந்த ஒரு வீதி, இது கடைகள் நிறைந்த ஒரு வீதி, இது ஒரு வீதி, வீதியின் பெயர் ஏழெழுத்து, கடைகள் நிறைந்த ஒரு வீதியின் பெயர்.

0: ஓ, நான் சரியா இண்டியா தேதி சொல்லவில்லை. 23 ஏப்ரல் மாதம் 2022 தேதி சொல்லாட்டி அவர்கள் இது வந்து மறை ஒழுவிறப்பு என்று சில அன்பு உறவுகள் நினைச்சு கொண்டிருப்பார்கள். வணக்கம் ராஜேந்திரன். இப்பொழுது நேரம் சரியாக 1:49 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் 11:19. வணக்கம்
1: ஃபாரோக்,
0: தெரு நல்ல நான் சொல்லிட்டேன், அந்த தெரு கண்டு முதல் சொல்லிட்டேன், அதை
1: பிடிச்சிட்டீங்க.
0: கடைகள் நிறைந்த தெரு கண்டன் டக்குன்னு இப்படி உடனே பேசு. நன்றி நன்றி.
1: கொடுக்குறேன் நன்றி.
0: வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன் வணக்கம். ராஜேந்திரன்
2: வணக்கம்.
0: எப்படி எப்படி இருக்கிறீங்க ராஜேந்திரன்?
2: நல்லா இருக்கிறேன்.
0: நல்ல சுகமா இருக்கணும் எப்பவும். நான் இப்ப நீங்க இந்த நேரத்துல எங்களோட நிகழ்ச்சிக்குள்ள வந்துருங்க, எங்களோட சேர்ந்து, அப்பதான் சந்தோஷம் கொஞ்சம் மனநிலை மாறும். எப்படி இருக்கிறீங்களா ஐயா? என்னத்தை கண்டுபிடிச்சீங்க நீங்க?
2: அங்காடி தெருதானம்மா.
0: அது தெரு என்று சொன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன நீங்க எத்தனை பேர் பாருங்க. வணக்கம். ஒரு நிமிஷம் அப்படியே நின்று கொள்ளுங்க. அங்க ஜார்ஜ் இப்ப பேசுங்க. ஒருக்கா நன்றி.
2: கொஞ்சம்
0: ஐயோ மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.

படம், இந்த திரைப்படம் ஐந்தெழுத்து திரைப்படம், அன்போடு கூடிய ஒரு பூ. இது ஐந்தெழுத்து திரைப்படம், அன்போடு கூடிய ஒரு பூ. நல்லா கேட்டுக்குங்க, இது ஐந்து எழுத்து திரைப்படம், அன்போடு கூடிய ஒரு பூ. மாணிங்கய்யாவுக்கு ஒரு வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? இது அன்போடு கூடிய ஒரு பூ, ஐந்தெழுத்து திரைப்படம். நல்லா கொஞ்சம் அப்படி ஆழமாக சிந்திங்க. அன்போடு கூடிய ஒரு பூ. பூண்டா தெரியும் தானே உங்களுக்கு? பூ, தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ அப்படி இருக்குமில்ல, ஒரு பூ. அன்போடு கூடிய ஒரு பூ, அன்பையும் பூவையும் சேர்த்துக்குங்க.

எங்கே அன்போடு கூடிய ஒரு பூ, இது எங்கே பார்க்கலாம், அன்போடு கூடிய

0: ராஜ்குமார் வணக்கம். வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க. எங்க கட்டிக்காரன்னு பாப்போம்.
1: அது அஞ்சு அஞ்சு அஞ்சு எழுத்தாமா?
0: அஞ்சு எழுத்து, அஞ்சே அஞ்சு எழுத்து தான். அதுக்கு மேல கூட்ட முடியாது உங்களுக்கு. அவன் அதுலயே வச்சுட்டான்.
1: சரிங்கம்மா,
0: சொல்லுங்க.
1: வெள்ளை ரோஜா, வெள்ளை ரோஜா.
0: நான் அன்போடு கூடிய பூ என்று சொன்னேன் உங்களுக்கு.
1: இதுவும் பூ தானம்மா?
0: வெள்ளையில எங்க இருக்கு அன்பு? அன்போடு கூடிய ஒரு பூ இது.
1: சரிமா, மறுபடி வர அடுத்த நேர்காணல் வர.
0: வெள்ளை ரோஜாவோட வந்துட்டீங்களே. நிகழ்ச்சியை உற்று நோக்கவும். இது எத்தனை தரம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது?

0: வணக்கம் மாலுங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ஐயா
1: வணக்கம்மா. வணக்கம்
0: வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: அப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்கிறார், நல்லா இருக்கிறார். நானும் நல்லா இருக்கிறேன்.
1: சிரிப்பு சிரிப்பு
0: அன்போடு
1: சிரிப்பு அஞ்சு எழுத்து தானம்மா?
0: சிரிப்பு சிரிப்பு அந்த படம் இருக்கா?
1: இல்ல.
0: நான் சொன்ன நிகழ்ச்சியை உற்று நோக்க சொன்னேன் உங்களை.
1: ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. போடுங்க போடுங்க பாட்டா.
0: அன்போடு கூடிய மலர்
1: கேட்டுதான்
0: சாந்தியம்மா வாங்க ஓடி வந்து வணக்கம் கூட
2: சொல்லிங்க.
0: அதுவும் பாட்டு போட்டு இவர் வச்சுக்கொண்டு அதுவும் போட்டு உற்று நோக்குங்கன்னு சொன்னோடனே அப்பையும் சிரிப்பு வேற
1: சொன்ன.
0: என்ன என்ன செய்ய உங்களை எல்லாரையும் சாந்தியம்மா வந்ததுக்கு ஒரு வணக்கம் சொல்ல முடியல. மீனம்மா வணக்கம் சொல்ல அவளே பாசம் விருப்பம் இல்ல பாசம்
1: கத்திட்டாங்க.
0: எடுக்கல நீங்க யாரும் கோயிக்கப்படாது மாலிங்கையா சொல்லட்டும் பாவம் இந்த ஒரு திரைப்படத்தை தான் சொல்ல போறார்.
1: ஆமா பிடிச்ச பாடல் பிடிச்ச
0: பாட்டையும் போட்டனே மாலிங்கய்யா போட்டுட்டு பாட்டு கேக்குதான்னு கேக்குறேன். வேற என்ன சொன்னீங்க நீங்க? என்ன படத்தை சொன்னீங்க முதல்?
1: அன்பு தங்கை.
0: அன்பு தங்கையா? பாருங்க மலர் என்று சொன்ன தங்கைய சொல்றாரு.
2: ஆறு எழுத்து அன்பு தங்கைக்கு. ஆறு எழுத்து
0: ஆறு எழுத்து. ஒன்பது எழுத்து படம் சரியா? ரெண்டு சொற்களால் ஆனது. முதல் சொல்லு இதை காட்டில் மனிதர்கள் காட்டில் தான் இதை செய்வார்கள். முதல் சொல்லு சரியா? இரண்டாவது சொல்லு மனிதர்கள் வீட்டிலும் செய்வார்கள், பாடசாலையில் செய்வார்கள், ரோட்டில் செய்வார்கள், எல்லா இடமும் இதை செய்வார்கள். முதல் சொல்லு ஒன்பது எழுத்து ஒன்பது எழுத்து காட்டில் செய்யும் அந்த சொல்லு
1: விளையாடு.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் காட்டிலும் வீட்டிலும் செய்யறதும் டக்குன்னு கண்டுபிடிச்சாரு பாருங்க. நன்றி ரெண்டு பேருக்கு. நன்றி. ரெண்டு பேரும் உண்மையா எவ்வளவு தூரம் அதை உன்னிப்பா நாங்க சொல்லி கொடுத்துதான் சொன்னார். ஆனா அது வேட்டையாடு விளையாடு உங்களுக்கு கிரேட் டக்குன்னு சொல்லிட்டார் அவர். உண்மையிலேயே கட்டிக்காரன் மகாலிங்க உண்மையா நீங்க.

0: அடுத்த திரைப்படத்துக்குள் செல்லலாம், அடுத்த திரைப்படத்துக்குள் செல்லலாம். இது ஐந்தெழுத்து திரைப்படம், ஐந்தெழுத்து திரைப்படம். ஒருவருடைய ஒரு மனிதனோ அல்ல மிருகமோ மிக பெரிதாக இருந்தால் இப்படி சொல்லுவோம், பெரிய அளவில் உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம். ஐந்தெழுத்து திரைப்படம், மனிதனோ எதுவாக இருந்தாலும் பொருட்கள் கூட ஒரு பெரிய அளவில் உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம். பெரிய அளவில் உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம், அதாவது எங்களாலே கணிக்க முடியாத ஒரு அளவில் உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம், பெரிதாக உருவெடுத்தால் இப்படி சொல்லுவோம். எங்க பாப்போம் யார் கட்டிக்காரர்னு. இது எல்லோருக்கும் தெரிந்த படம், ஐந்தெழுத்து. மணிக்க வேணும் ஆறெழுத்து. நான் தான் பிள்ளை விட்டுட்டேன், இப்போ கொஞ்ச நேரம் சாந்தி அம்மாவோட மூளையை நான் கொஞ்சம் கலங்க வச்சுட்டேன். ஆறெழுத்து, ஆறெழுத்து திரைப்படம், மணிக்கோணம் ஆறு எழுத்து திரைப்படம். பெரிய அளவில் மனிதன் என்றாலும் சரி, ஏதாவது ஒரு பெரிய அளவில் தோற்றம் பெரிய அளவில் தோற்றத்தை நீங்கள் கண்டால் இப்படி சொல்லுவீர்கள், பெரிதாக ஒரு தோற்றத்தை கண்டால் இப்படி சொல்லுவீர்கள், நம்ப முடியாத ஒரு தோற்றம் பெருசாக இருந்தால் இப்படி சொல்லுவீர்கள். எங்கே ஆறெழுத்து திரைப்படம், ஆறெழுத்து திரைப்படம். கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். பாருக்கு வந்து ஆய்த்தமாக இருக்கிற பாட்டு என்ன போடுறேன்னு பார்க்குறதுக்கு பாருங்க. பாட்டை கேட்டு தான் பாருக்கு வருவார். எங்கே ஆறெழுத்து திரைப்படம், ஆறெழுத்து திரைப்படம். ஜார்ஜ் கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க ஜார்ஜ்.
1: என்ன அசுரனாமா?
0: இல்ல, பெரிய அளவில் ஒரு உருவத்தை கண்டால் உருவெடுத்தால். இப்ப நான் உங்களுக்கு முன்னால் வந்து பெருசா வளர்ந்து கொண்டு பெருசா வந்தா நீங்க ஐயோ மீராமா இப்படி ஒரு என்ன சொல்லுவீங்க, சாந்தியமாவும் ஓடி வரா. நீங்க கண்டுபிடிப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச படம்,
1: சரி பாப்போம்
0: திரைப்படம்.
1: ஒரு புள்ளியாவது எப்படி
0: தெரிஞ்ச திரைப்படம், தெரிஞ்ச திரைப்படம் உங்களுக்கு. சரி, பாடல் பாடல் கேக்குதா உங்களுக்கு? என்ன பாப்போம் பாட்டு சாந்தியம்மா அங்க இங்க
1: ஒரு புள்ளி
0: பாவம் இறக்குங்க பாவம் ஒரு புள்ளி எங்க பாப்போம். இருந்து பாருங்க. வணக்கம் சாந்தியம்மா. சாந்தியம்மா வணக்கம்.
2: வணக்கம் மீராமா. விஸ்வரூபம் நீங்க சொல்றேன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இவங்க ஐந்தெழுத்துன்னு சொல்றாங்க கேட்கலாம் தான் நினைச்சேன்.
0: ஆறெழுத்து, ஆறெழுத்து. இது இந்த முறை வணக்கம் சொல்லிட்டா ஜார்ஜ், அல்லாட்டி அல்லாட்டி சொல்லாம சொல்லிருப்பா. ஜோஜுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க சாந்தியம்மா. அவர் சொல்லிட்டா, அவர் சொல்லிட்டா.
1: வணக்கம், வணக்கம் சாந்தியம்மா, வணக்கம் சாந்தியம்மா.
0: நன்றி, நன்றி ரெண்டு பேருக்கு. நன்றி,
1: நன்றி,
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மாலிங்க ஐயா இப்பதான் வாரீங்க, வாங்க சொல்லுங்க. மாலிங்க ஐயா
3: மதுரை, மதுரை வீரன்.
0: மதுரை வீரன் பெருசா இருப்பாரா?
3: ஆமா,
0: மதுரை வீரன் பெருசா
3: இருப்பாரு.
0: என்ன மாலிங்க, இந்த பாட்டை கேளுங்க பாப்போம். சொல்லிட்டார்கள், சொல்லிட்டார்கள், சொல்லிட்டார்கள். இருந்தாலும் இந்த பாட்டை கேளுங்க.

0: மதுரை வீரன் அவர் குதிரைக்கு மேலே இருப்பார், இவ்வளவு ரூபம் எடுக்கிறேன் நீங்க பொய்யன்னு சொல்லாங்க. மற்ற என்ன சொன்னீங்க, கருப்புச்சாமி, கருப்புச்சாமி கூட பெருசா அதுல செய்து வச்சிருப்பாங்க.
1: இல்லம்மா இல்ல, மதுரை மதுரை வீரனும் விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. விஷ்ணு, சிவபெருமான், முருகன் அந்த வரிசையில மதுரை வீரனும் அசுர ரூபம் எடுத்திருக்காரு, அதாவது விஸ்வரூபம் எடுத்திருக்காரு.
0: அப்ப அதத்தான் நீங்க சொன்னீங்க. நீங்க நான் சொன்னேன், நீங்க பழைய காலத்திலேயே நிக்கிறீங்க. நீங்க பழைய காலத்துல நிக்கிறீங்களா இல்லையா? இப்ப மாலிங்கய்யா சொன்னது கேட்காம பழைய காலம் முன்னு விட்டுட்டு போயிட்டார். என்ன செய்யலாம் இப்ப?
2: ஆயர்தம் மாயா நீவா.

அடுத்த திரைப்படத்துக்கு போகலாம். அடுத்த திரைப்படம், அடுத்த திரைப்படம் எத்தனை எழுத்தெண்டால்? பத்து எழுத்து திரைப்படம் இது. இது பத்து எழுத்து திரைப்படம், பத்து எழுத்து திரைப்படம் இது. மனதில் கோவில் இருந்தால் இப்படி சொல்லுவார்கள். உங்களோட மனதில் நீங்கள் கோயில் ஒன்று கட்டி வச்சிருந்தால் இப்படி சொல்லுவார்கள். மனதில் கோயில் ஒன்று கட்டியிருந்தால் இப்படி சொல்லுவார்கள். சாந்தியம்மா, நீங்கள் ஒரு புள்ளியும் எடுக்கல, எங்கே காட்டில உடனே ஓடி வந்து புள்ளியை எடுத்துருங்கோ. இதுக்குள்ள இந்த இப்போ வந்திருப்பவர்கள் ஆறு பேர்: சாந்தியம்மா, மாளிகவையா, ராஜேந்திரன், ஜார்ஜ், ராஜ்குமார், ஃபாரூக், மற்றது யார் இவரை காணையில், எங்கட வடலூர் ஆனந்தனை காணையில், சந்தனராஜ் மாமாவையும் காணையில். சரி, மற்றெல்லாரும் வந்திருக்கிறார்கள், கட்டுக்கொண்டு இருந்தால் மற்றெல்லாரும் வாங்க பார்ப்போம். மனதில் கோயில் நீங்கள் கட்டி வைத்திருந்தால் இப்படி சொல்லுவீங்க. மனசில் கோயில் கட்டியிருந்தால் இப்படி சொல்லுவீங்க. இது எத்தனை எழுத்து திரைப்படம்டா? பத்து எழுத்து திரைப்படம், பத்து எழுத்து திரைப்படம், பத்து எழுத்து திரைப்படம். எங்கே பார்ப்போம், கட்டிக்காரன் யார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்.

0: இது பத்துறது எல்லாரும் யோசிச்சு கொண்டு மனதில் ஒரு கோயில் கட்டினீங்களேண்டா இப்படி சொல்லலாம். மனதில் நீங்கள் ரெண்டு மூன்று கோயில் கட்டலாத ஒரு கோயில் தான் கட்டலாம். வணக்கம் குரு பாஸ்கர். வணக்கம். வணக்கம் குரு பாஸ்கர்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறம்மா.
0: நல்ல சோமா. என்ன சோகமா சொல்றீங்க?
1: இல்லம்மா, வெயிலா இருக்குன்னு வேலைக்கு போல ரூம்ல படுத்து
0: கிடந்தேன். சரியான வெயிலண்டா போய் உண்மையிலேயே ஏதாவது ஏற்படும்.
1: ஆமாம்மா, சரியான வெயில் தான். போய் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேன். எதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் போகணும்.
0: இது இது இது வந்து ஒரு பத்தெழுத்து திரைப்படம். மனசில் ஒரு கோயில் கட்டியிருந்தால் இப்படி சொல்லுவீங்க.
1: குடியிருந்த கோயிலம்மா?
0: இல்லை, மனசில் கோயில். உங்களுக்கு நேரடியாகவே கோயிலுண்டு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு சொல்லி தருவேன். நான் சொல்ல இல்லையே. மனசில் கோயில் கோயில் கட்டியிருந்தா இப்படி சொல்லுவீங்க. நிகழ்ச்சியை உற்று கேட்க வேணும். நிகழ்ச்சியை உற்று கேட்க வேண்டும்.

0: குரு பாஸ்கர்,
1: ஆ சொல்லுங்க.
0: ஆ கண்டுபிடிங்க பத்தெழுத்து திரைப்படம்.
1: கோயில்னு வராதம்மா?
0: கோயில் வராது, கோயிலுக்கு மறுபேர் வரும். மனசில்
1: நெஞ்சில் வர ஆலயம்மா.
0: அப்பா கடவுளே, நான் வாழைப்பழம்
1: போட்டுக்கிறீங்க.
0: ஆ பாட்டு அதான் அதுக்குதான் சொல்றேன், நிகழ்ச்சி விட்டு நோக்குங்கோ ரெண்டு சொன்ன அப்படி சொல்லிய கண்டு கண்டுபிடியோ கண்டுபிடிக்கல பாருங்க. ராணியமா துடிச்சு கொண்டு வந்த சாந்தியமா துடிச்சு கொண்டு நிக்கிறான், நான் எடுக்காம இருக்கேன், நீங்க ஒரு புள்ளி எடுக்கணும் வந்தது கண்டு. நன்றி நன்றி நன்றி குரு பாஸ்கர், நன்றி நன்றி. சாந்தியமா துடிச்சு கொண்டு இருக்கிறான்.

அடுத்த திரைப்படத்துக்குள் போகலாம். இது ஐந்து ஐந்து எழுத்து திரைப்படம். இப்போ நானும் அல்லது நாங்கள் இரண்டு பேர் பேசி கொண்டிருக்கும் போதும் அங்கே கொஞ்சம் தள்ளி தூரத்தில் ஒரு இரண்டுக்கு மேற்பட்டவர்கள், ஒரு பத்து பேர் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது இரண்டு பேர் கூடி இருந்து பேசி கொண்டிருக்கும் போது நான் என்னோடு பேசுபவரிடம் அவர்களை சுட்டி காட்டி சொல்லுவேன். அந்த சொல்லும் சொல் அவர்களை சுட்டி காட்டி சொல்லுவேன். சொல்லும் சொல் இதை குறைக்கும். ஐந்தெழுத்து திரைப்படம், ஐந்தெழுத்து திரைப்படம் எங்கே பார்க்கலாம்?

0: அதில் அப்படியே என் கதையை கூறவா?
1: அதாவது ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருந்து பேசும்போது என்னிடம், நான் கொஞ்சம் தள்ளி நிற்கும்போது என்னிடம், என்னோடு பேசிக்கொண்டிருக்க இருப்பவர் ஏதாவது அந்த கூட்டத்தை பார்த்து நான் இவருக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் இப்படி ஒரு சொல்லை சொல்லுவேன். எல்லோரையும் சேர்த்து சொல்லுவேன். ஐந்தெழுத்து பாட்டை கேட்டுட்டு தான் வாரார் போல இருக்கு. சொல்லுங்க ஐயா. இல்லை, இது பலருக்கு ஒரு கூட்டம், ஒன்றுக்கு மேற்பட்டவர் கூடியிருந்து பேசும்போது நான் இப்ப நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு அவர்களை சுட்டி காட்டி சொல்றேன். அந்த சொல்லுங்க. நன்றி நன்றி. சுட்டி காட்டி சொல்லுகிறேன். எங்கே
0: அப்படியே
1: நிகழ்ச்சியை உற்று நோக்குங்கோ.

0: இருக்கீங்க. வணக்கம் சாந்தி அம்மா. சாந்தி அம்மா, சாந்தி அம்மா வணக்கம். வணக்கம் ரதீஷ், சொல்லுங்க.
1: வணக்கம். கேக்குது,
0: நல்லா கேக்குது. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றது.
0: நல்லா இருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, போட்டி நிகழ்ச்சிக்கு.
1: கண்டுபிடிங்க.
0: சரியா? இது ஒரு விளையாட்டு, நீங்க விளையாடுவீங்கல்ல. இப்ப ஃபுட்பால், அது இது ஒரு விளையாட்டு. மூன்றெழுத்து திரைப்படம், மூன்றெழுத்து திரைப்படம். இது ஒரு விளையாட்டு, விளையாட்டு. யோசிங்க, நான் பாட்டு எடுத்து போடுறேன் உங்களுக்கு. பாட்டு போடுறேன், எதுக்கும் கண்டுபிடிங்க. மூன்றெழுத்து, மூன்றெழுத்து. நான் நடிச்சவரை சொல்லட்டா? நீங்க பாவம்.
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் அதுல இருக்குது, ஆனா படத்தோட பேரு தான் அப்படி
0: வரையல. ஆனா இது விஜய் நடிச்சது. நாங்க சொன்னோடனே அடிக்க, நீங்க இந்த இதுக்கு இந்த ஒரு புள்ளிய நீங்க எடுத்துட்டு தான் போகணும். சரியா? இது விஜய் நடிச்ச படம். இது உங்களுக்கு தெரிஞ்ச படம், விஜய் நடித்த படம். இது நான் பாட்டு போடுறேன், வேற பாக்கலாம். நான் ஒரு பாட்டு போடுறேன். படத்துல பாட்டு இல்ல இல்ல, விஜய் நடிச்சது. இது இது மூன்றெழுத்து.
1: இதுக்கு என்ன என்ன விளையாட்டா?
0: விளையாட்டு, விளையாட்டு, ஒரு விளையாட்டோட பேர். சரி, பாட்டு.
1: சரி, அப்படியானா இது கில்லி. கில்லி
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். ஒரு ஒரு புள்ளி. நான் பாட்டு போடுறதுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: பாட்டு போடாமலே
0: சொல்லிட்டீங்கல்ல, கெட்டிக்காரன் இல்ல. பாருங்களேன், நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி. கட்டிக்காரன், கட்டிக்காரன், நன்றி. வணக்கம் சாந்தி அம்மா.
2: சொல்லிட்டாங்களா மீராமா? கில்லி,
0: கில்லி சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஓடி வாரா கில்லி சொல்ல, அது விஜய் என்று சொன்னோன்ன.
2: இல்ல இல்ல, அப்பவே கில்லி
0: விளையாட்டு. ஆனா அவர் அவர் நடிச்ச அவர் நடிச்சதுல வேற படங்களும் இருக்குல்ல. மூன்றெழுத்து விளையாட்டு படம், ஏதும் கில்லி, வேற ஏதோ ஒன்று இருக்குல்ல. சரி, பாப்போம். எனக்கு ஏதோ ஞாபகம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அம்மா. டும் ஷக் டும் டும் டும் ஷக் டும் ஷக் டும் டும் டும் ஷக்

சாகரம் போல மனசு சுந்தர வேளை சுராங்கு நிக்க மாலுக்கணவா பாருவானம் துணிப்பு வைக்கது மேகம் விலகு.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:56. இது திரை எனக்கும் மறந்து போச்சு நிகழ்ச்சியோட பேர். திரைப்புதிர் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எங்கள் அடுத்த படம் 5 எழுத்து படம். அடுத்த படம் 5 எழுத்து படம். இது மனங்கள் இப்படி ஆகும், மனங்கள் இப்படி ஆகும், மனங்கள் இப்படி ஆகும். 5 எழுத்து திரைப்படம் மனங்கள் இப்படி ஆகும். இது 5 எழுத்து திரைப்படம் மனங்கள் இப்படி ஆகும், இப்படி ஆகும். வணக்கம் ஜெகபர் சாதிக் அண்ணா. அண்ணா வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் அண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அனைவரும் நல்லா இருக்கமா. நல்லா இருக்கமா.
0: நீங்க உங்களுடைய குட்டி தேவதை என்ன செய்யறா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. எல்லா தாயும் செய்யும் நலமா இருக்காங்கம்மா.
0: ஓ ஐயோ, நான் உங்களோட பேருக்கு பதிலா படத்துல படத்துக்கு தர கொடுத்த தரவை எழுதுறேன். மனங்கள் இப்படி ஆகும் என்ன இது? 5 எழுத்து திரைப்படம் மனங்கள் இப்படி ஆகும்.
1: எப்படிமா?
0: மனங்கள் மனங்கள் சஞ்சலப்பட்டால் இப்படி ஆகும்.
1: ஐந்தெழுத்து
0: சாரி பாவம், நீங்களும் ஒரு புள்ளி எடுங்க. நான் ஒரு பாட்டு போடுறேன். ஓகே
1: சொல்லுங்கம்மா.
0: ஒரு பாட்டு அதுல போடுறேன், கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
1: சொல்லுங்கம்மா.

இப்படியும் ஒரு சோதனை வேண்டுமா? ஒரு ஒரு பாட்டு போட்டு பாட்டு பாட்டு போறேன், கண்டுபிடிங்க. மனங்கள் இப்படி ஆகும், மனங்கள் இப்படி ஆகும். ஐந்தெழுத்து.

சஞ்சலங்கள் வந்தால் மனங்கள் இப்படி ஆகும், உங்களுடைய மனம் இப்படி ஆகும். பாட்டு போட்டு உணவு நேரம் உங்களுக்கு நல்லா இலை போட்டு சாப்பாடு போட்டு பக்கத்துல பாயாசம் வச்சு பழம் எல்லாம் வச்சு நன்றி அண்ணாவுக்கு. சரி எங்கே

0: சரி, இது ஐந்து எழுத்து திரைப்படம். இது ஒரு ஆயுதம், பொல்லாத ஒரு ஆயுதம். ஐந்து எழுத்து திரைப்படம், இது ஒரு பொல்லாத ஆயுதம். ஐந்து எழுத்து திரைப்படம், இது பொல்லாத ஒரு ஆயுதம். தானா தாவனா வரிசையில் வரும். தானா தாவனா, தானா தாவன வரிசையில் வரும் ஐந்து எழுத்து. இது ஒரு பொல்லாத ஆயுதம். இங்கே நெட்டுக்கு உங்களுக்கு பாட்டு போட்டு தர முடியாது இவ்வளோ சுலபமாக. அதாவது முதல் முதல் இணையவர்கள் ஒரு புள்ளி எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் அது ஒரு ஹெல்ப் கொடுக்கலாம். ஒரு புள்ளி எடுக்கட்டுமண்டு. இதில் புள்ளி எடுக்காதவர்கள் வந்து ராஜேந்திரன் இப்போ இந்த வரவில்லை. அவர் இணைஞ்சு கொள்ளுங்க ராஜேந்திரன், கொஞ்சம் உங்களுடைய மனநிலையை எங்களோடு பகிருங்கோ, இங்கே வாங்கோ, அப்போ தான் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். எங்கே இது இந்த நிகழ்ச்சி ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்து வந்து போட்டு உங்களுக்கு உரிய பாடல்கள் கேட்க போகிறேன். அன்பு உறவுகள், உங்களுக்கு வேண்டிய பாடல் எங்கே எப்படி என்றால், நீங்கள் கேட்கும் பாடல் யாருக்கு ஒரு ஆளுக்கு தான் கேட்கலாம். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஆக அந்த பாட்டை கேட்கலாம். நீங்கள் யாருக்கு கேட்குறீங்கன்றதை சொல்லணும். இந்த இந்த படம் தான் கடைசி படம், இந்த படம் தான் கடைசி படம் நான் தருகிற புதிர். பின்பு நான் மற்ற நிகழ்ச்சிக்குள் போவேன். ஒரு பாடலை நீங்கள் சொல்லும் போது ஒருதரை குறித்து இவ மாலிங்கையாக இந்த பாட்டு என்று சொல்லி நீங்க கொடுக்கணும். சொல்லுங்க அந்த ஆயுதத்தை சொல்லுங்க ஐயா. துப்பாக்கி கட்டிக்காரன். எப்படி எப்படி தெரியும் பாட்டு போடாமா? பொல்லாத ஆயுதம் ஒண்ணு ஒண்ணு கண்டிப்பா.
1: ஆயுதம், பொல்லாத ஆயுதம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஜெயவர் சாதி கண்ணாக்கு வணக்கம். அண்ணா அழைப்புக்கு வாங்கோ. வந்தீங்க, உங்களுடைய அழைப்பு சரியாக எடுபடவில்லை. எங்கே அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் வந்து சொல்லிவிட்டு போயிட்டார். வணக்கம் அண்ணா.
2: வணக்கம்மா. வணக்கம்மா, பதில் சொல்லலாமா?
0: ஆ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம் என்னன்னு சொல்லுங்க.
2: துப்பாக்கி
0: ஆயுதம் வேண்டா. அஞ்சு எழுத்துல ஆயுதம் அதுதான் இருக்கு, அப்படித்தானே அண்ணா?
2: பயங்கரமான
0: துப்பாக்கி துப்பாக்கி. நன்றி நன்றி. ஆ சரி அண்ணா, உங்களில இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு பாட்டு கேட்கலாம், நீங்க ஒரு பாடல் கேட்கலாம். ஆனால் அந்த பாட்டு ஒருதருக்கு மட்டும்தான் கேட்கலாம். நீங்க இப்ப இந்த பாடல் யாருக்குன்றதை நீங்க சொல்லணும். இப்ப நான் வந்து ஒரு பாட்டு சொன்னா, நான் விரும்பி கேட்கும் பாடல் இது மகாலிங்கம் ஐயாவுக்காக கேட்கிறேன் என்று சொல்றேன். அப்படி ஃபாருக்காக கேட்கிறேன் என்று ஒரு ஆளோட பெயர் மட்டும் தான் சொல்லலாம். நீங்க ஒரு பாடல் சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க உங்களுக்கு விருப்பமான பாட்டு
2: வந்து
0: யாருக்காக என்றதை சொல்லணும். ஒரு ஆள் தான் சொல்லணும், அஞ்சாறு பேர் சொல்லக்கூடாது. ஒரு ஆள்
2: சொல்றமா எனக்காக, அதாவது என்னுடைய நண்பர் காரைக்கால் மேலவழுதுறை சேப்பு விஜயராகவனுக்காக கேக்குறமா பாட்டு.
0: அடே அப்பா.
2: ஆமாமா,
0: சேப்பு என்ன பாட்டு?
2: அவருக்காக வந்து ஒரு தாய் மக்கள் படத்துல இருந்து ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான் அப்படிங்கிற பாட்டுமா? இது வந்து டி எம் சுந்தர பாட பாட்டுமா?
0: அவர் அவ்வளவு அழகுன்றத சுட்டி காட்டுறீங்க. இல்ல
2: நிச்சயமா, நிச்சயமாமா, அழகன் தாமா, ஆள் அழகன்மா அவரு.
0: அடே அப்பா.
2: ஆமாமா,
0: என்ன படம் சொன்னீங்க?
2: சுசீலாமா பாடின பாட்டு இருக்கு, டிஎம்எஸ் பாடின பாட்டு இருக்கு. எனக்கு டிஎம்எஸ் பாடின பாட்டு பாடுங்க.
0: பாட்டு உங்களுக்கு வேணும். சரி எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: இப்ப உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தானே, நீங்க வந்து ஒரு பாடல் கேட்கலாம். அது ஒருவருக்காக நீங்க சுட்டி காட்டி கேட்க வேணும். இவருக்காக இந்த பாடல் என்றதை நீங்க கேட்கணும். சரியா?

0: வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். ரதீஷ்
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: எங்க நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல், யாருக்காக? ஒரு ஆண்ட பேர் மட்டும் தான் சொல்லலாம்.
1: யாருக்காக? இது நம்ம
0: மாமாக்காக. எங்க மாமா காண்டி இந்த பாடல். என்ன பாட்டு?
1: திரிபிள் ஆர் படத்துல இருந்து.
0: திரிபிள் ஆர்ல என்ன படம்? குத்து குத்துதா?
1: அதுதான் பாட்டு குத்து. அதுதான்
0: அது அந்த என்ன நாட்டுக்குத்து.
1: நாட்டுக்குத்து நாட்டுக்குத்து அதே பாடல்.
0: நாட்டுக்குத்து மாமாவு காண்டியா? பாவம்
1: மாமாவும் நானும் சேர்ந்து டான்ஸ் ஆட
0: நல்லா இருக்கும் பார்த்தா.
1: இந்த படத்துல அப்படித்தான ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ்
0: ஆடுறது. நல்ல டான்ஸ், அது நல்ல பாடலும் நல்ல பாட்டு.
1: நல்ல சூப்பர் டான்ஸ். நான் அந்த படம் பார்த்தேன், நல்ல படம்.
0: அது முழுசா பாக்க. ஆனா அது மலையாளத்துல இருக்குல்ல? அது
1: எல்லா மொழியிலும் வந்திருக்கு.
0: சூப்பர்
1: படம்.
0: நன்றி ரதீஷ். நன்றி.
1: இப்போ நம்ம சிதம்பரம் சிலுவை சந்தம்ப
0: ராஜ் மாமாவுக்காக நாட்டு குத்து. நாட்டு குத்து ஆறாறுல
1: குத்து
0: ஆறாறு.
1: அதுதான்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: எங்கே சாந்தி அம்மா? வணக்கம் சாந்தி அம்மா.
2: வணக்கம் மீரம்மா.
0: சொல்லுங்க, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க ஒரு பாட்டு? சாந்தி அம்மா
2: ரோஜா ரோஜா ரோஜா
0: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா. அந்த பாட்டு யாருக்காக? எங்கே
2: சத்தம்மா? மீரம்மா. ரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்காக கண்ணில என்ன என்று
0: கண்டுபாட்டேன். அத ரோஜா ரோஜா பாட்ட கேக்குறீங்க? ரோஜாவுக்காக கண்ணில என்ன ஒண்ணு, கண்கள் தான் அறியுமா?
2: ஆமா.
0: சரி, நல்ல பாடம் இல்லையா? கண்ணிலே என்ன ஒண்ணு, நல்ல பாடம். எங்க அது ரெண்டு பேரும் பாடி காட்டுங்க பாப்போம் அந்த பாட்டை.
2: கண்ணிலே என்னவென்று
0: என்ன உண்டு, என்ன
2: கண்ணிலே என்ன என்ன உண்டு, கண்கள் தான் அறியும்.
0: கண்ணிலே ஈரம் உண்டு, கண்களாக அறியும்.
2: என் மனம் யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு. அந்த பாடம்
0: நேரம்.

0: இணைப்பு. நல்ல பாட்டு, சூப்பர். இந்த பாட்டை பாடணுன்னு எங்கட ஃபாரூக் கோடி வராரு என்னன்னு பாப்போம். நீங்க ஏதாவது பாட்டு
1: போட்டீங்க
0: கேளுங்க கேளுங்க. யாரையும் கேட்க போறீங்க? நூறாண்டு காலம் வாழ்க. அப்ப அவருக்கு என்ன பெயர்?
2: என்ன
0: அவருக்கு குட்டிக்கு என்ன பெயர்? நூறாண்டு காலம் வாழ்க. பாருங்க மலையாளத்துல பேசுற பாருங்க, வந்து கண்டுபிடிக்கிறாரு எப்படி என்ற பாடா. அவருக்கு நல்ல தமிழ் தெரியுது. நன்றி நன்றி நன்றி ஃபாரூக் சாந்தியம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

இந்த நிகழ்ச்சியில பங்கு பெட்டி கொண்டாதான் பாட்டு கேட்கலாம் அண்டல்ல, பங்கு பெறாதவர்களும் கேட்கலாம். 9 பேர் பங்கு பெட்டி இருக்கிறீங்க, அதை விட எல்லோரும் கேட்கலாம். வந்து யாருக்காக நீங்கள் ஒருவருடைய பெயரை சொல்லி மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், சரியா?

0: பாடல் எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணா வந்து கேட்டிருந்தார். சேப்பு விஜயராகவனுக்காக இந்த பாடல், அவருக்காக தான் இந்த பாடலை கேட்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணா கேட்ட பாடல். ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாவாளோ ஆவானோ தெரியல, அவன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான் அவள் தான் நினைக்கிறேன். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: சொல்லுங்க ஐயா உங்களுக்கு.
1: எனக்கு டிஷும் படத்துல இருந்து நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய்.
0: டிஷும்ல கேக்குறீங்க நீங்க? டிஷும்ல என்ன?
1: எனக்கும் நம்ம ஐயா அவர்களுக்கும் சேர்த்து
0: அப்பாக்கு நெஞ்ச அப்பாக்கும் இந்த பாட்டு நல்லா பிடிக்கும். நெஞ்சாங்கோடு.
1: ஆமா ஆமா.
0: உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நெருக்க கேட்டு கேட்டு அப்பா நெஞ்சாங்கூட்டு சரியா விருப்பம் அந்த பாட்டுக்கு. நெஞ்சாமும் கூட்டில். நன்றி நன்றி நன்றி. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் ஜெகபர் சாதிக்கண்ணா சேப்பு விஜயராவனுக்காக கேட்ட பாடலுக்குள் செல்லலாம்.

உன்னை சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், சிரிக்க வைப்பான், கொஞ்சம் தவிக்க வைப்பான், பின்பு துடிக்க வைப்பான், நெஞ்சம் சு

மலர் அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், அள்ளி முடிப்பான், கண்ணம் கிள்ளி எடுப்பான், இன்னும் சொல்லிக் கொடுப்பான் இன்பம் சமமா.

0: காட்டில் இணைந்து கொள்ளும் குருபாஸ்கர். வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்மா. நிகழ்ச்சியில ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கீங்கம்மா. நீங்க
0: என்னது என்னது
1: நிகழ்ச்சி நீங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருந்தா நாங்க பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி நாங்க கேட்டு நாங்க போயிட்டோம்னா எங்களுக்கு தெரியாதுல்ல நீங்க பாட்டு கேட்கறது. பாட்டு இப்ப இங்க பாட்டு போடுறீங்களா எங்களுக்கு?
0: ஓ ஓ நீங்க நீங்க கேட்டுட்டு போனா தெரியாது
1: தெரியாது கேட்டுட்டே இருந்தா தான் தெரியும்.
0: கேட்டுட்டே இருந்தா தான் தெரியும். அது அது உங்களோட அதுக்கு தான் சொல்லுனது. நான் அஞ்சாறு பேரை எடுத்தாலும் கை உயர்த்துறதா உங்களுக்கு பாட்டு. சரி, நீங்க யாருக்காக ஒரு பாட்டு கேட்க போறீங்க? ஒருதட்ட பேர் தான் சொல்லலாம். ஒரு பாட்டு நீங்க கேட்கலாம்.
1: யாருக்காக?
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அது வந்து வாக்கண்ணாவான்னு ஒரு திரைப்படமா?
0: அதுல
1: அதுல எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான்.
0: எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு.
1: கண்ணன் பாட்டு தான்
0: நல்ல பாட்டு. நல்ல வா கண்ணா வானு எல்லா பாடலும் நல்லது இல்லையா?
1: அந்த பாட்டு படம் பார்த்தேன் நானு சின்ன பிள்ளையில. அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. போடுங்க.
0: அந்த நீங்க சின்ன பிள்ளையில அந்த பையன் மாதிரி இருப்பீங்களா? அதுல நடிச்சவர் மாதிரி
1: இருப்பேன்.
0: எங்கள்
1: வீட்டில் என்றாலும் கண்ணன் பாட்டு தான்.
0: அடுத்த பாடல் ரதீஷ். ரதீஷ் வந்து எங்களுடைய சந்திரராஜ் மாமாவுக்கு நாட்டுக்குத்து பாட்டு கேட்டிருக்காரு. ஆர் ஆர் திரைப்படத்துல நல்ல ஒரு திரைப்படம் பாடல். இந்த பாடல் கேட்போம்.
2: Not salsa, not flamenco, my brother. Do you know?
0: இந்த ரெண்டு பேர்ல நீங்க யாரு, மாமா யாரு, இது கண்டுபிடிக்க தான் எனக்கு முடியல. ஒருத்தர் தாடி வச்சிருக்கிறார். ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க தான். இதுல யாரு மாமாவை போடுறது, யாரு உங்களை என்று போடுறது?

0: enough of this nonsense! You two, out!
1: No, Jake, I've had enough of your bullying.
2: நாட்டுக்கூத்து ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த நாட்டுக்கூத்து நல்லா ஆட தெரிஞ்சவர் ஒரு ஆள் வரார், அவரு கேட்கலாம். வணக்கம் மாலுங்கய்யா.
3: வணக்கமா
2: ஐயா. வணக்கம.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு பாட்டு தரலையாமா? நான் வந்துட்டு
2: ஒரு பாட்டு கேட்கலாம். ஒரு தட்டு பேரை சொல்லித்தான் கேட்கணும் இவருக்காக இந்த பாட்டு. இப்ப வந்து
3: பேரனுக்காக பாட்டு.
2: சரி சொல்லுங்க. பேரன் கௌசித்.
3: கௌசித்
2: அதுக்கு என்ன பாட்டு? அவருக்கு
3: கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் ஒரு கவிதைகள் பிறந்தது
2: மண்ணன்
3: பிறந்தான்
2: தாத்தா பாடினார் சரி. மருமகனுடைய பேர் என்ன?
3: பாண்டியராஜன்.
2: பாண்டியராஜன். ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல வந்து?
3: ஆமா, ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல. அதுக்கு வேணாலும் ஒரு பாட்டு போடுங்க. பாண்டி என்ன பிடிக்காது? காக்கா காக்கா.
2: அவருக்கு காக்கா பிடிக்கிறது பிடிக்காதா?
3: ஆமா
2: சரி சரி.
3: இல்ல பாண்டியன் வருதுல்ல, அந்த பாட்டு
2: அதுலமாக இப்ப பாண்டியன் என்று வர்றதுனா இந்த பாட்டு இல்ல. பாண்டியனின் ராஜ்யத்தில்
3: நந்தலால.
2: பாண்டியனின் ராஜ்யத்தில்
3: சொன்னதுல
2: இப்ப யார் வெட்டி பண்றேன்னு பாப்போம். நாம் வேண்டா, நீங்க எனக்கு பரிசு பே பண்ணனும். ஓகே.
3: ஆமா ஆமா ஆமா. ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய் கன்னடாக்கு அனுப்பலாமா?
2: எங்க பாக்குறேன் போடுறேன். நான் சொல்றேன் நந்தலாலா, நீங்க ஹொய்யலாலான்றீங்க.

0: கடவுளே கடவுளே நந்தலால் ஆண்டுவா. ஐயா நீங்க தான் வெண்டுட்டீங்க. வாங்க ஐயா.
1: ஏன் நிப்பாட்டீங்க?
0: அதான் ஒய்யலால சாரி, அது நான் ஒத்துக்கொண்டேன். நீங்க தான் வந்துட்டீங்க, நீங்க தான் வந்துட்டீங்க.
1: முழுசா போட்டு பாருங்க.
0: இல்ல இல்ல, நான் அடுத்து அடுத்து வரேன். அவருக்காண்டி அவருக்காண்டி எடுத்து வரேன். நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஐயோ நல்ல காலம், ஒரு 100 ரூபா தப்பிச்சுது. ஒரு மாய அவரை அனுப்பிட்டேன். சரி மாமா, சந்திரராஜ் மாமா, உங்களுக்காக ரதீஷ் கேட்ட பாடல் காட்சிலைக்கு வருகிறதேன்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 12:27. இந்த பாடல் ஒலித்த பாடல் எங்களுடைய ரதீஷ் சந்தனராஜ் மாமாவுக்காக கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டிலுக்கு வருகிற ஃபாரூக், நீங்கள் எங்களுடைய கௌசித் மாலிங்க ஐயாவுடைய பேரனுக்காக கேட்ட பாடல் காட்டிலுக்கு வருகிறது, கேட்கலாம்.
1: அவன் செய்யலா?
2: அவன் செய்யா?

இந்த பாடல் எங்களுடைய ஃபாரூக் வந்து மாலிங்கையாட குட்டி பேரன் கௌசித்துக்காக கேட்ட பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய ஜார்ஜ், நீங்கள் சிந்தனை செல்வன் அப்பாக்காக உங்களுக்காகவும் கேட்ட பாடல், காற்றிலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடல் ஜார்ஜ், அதாவது எங்களுடைய குவைட்டிலிருந்து ஜார்ஜ் கேட்டிருந்தார். அன்பு எங்களுடைய அப்பா காண்டி தனக்காண்டியும் இந்த பாடலை கேட்டிருந்தார். அப்பா காண்டி கேட்ட பாடல் காற்றலையில் ஒழித்தது. அடுத்த பாடல் மாலிங்கையா, நீங்கள் கேட்ட உங்களுடைய குட்டி பேரனுக்காக கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய தர்மபுரியிலிருந்து சாந்தியம்மா, நீங்கள் கேட்ட பாடல் ரோஜா என்ற பொண்ணுக்காக கேட்டீங்க, இனிமையான பாடல். அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

நேரம் சரியாக 12:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம், அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:15. நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம். யாருக்காக அந்த பாடலுண்டு ஒருவரை சுட்டி காட்டி நீங்கள் பாட்டு கேட்கலாம். ஆனால் சரியாக 1 மணிக்கு எங்களுடைய ஜெகவர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காட்டிலுக்கு வர இருக்கிறது. இப்பொழுது அடுத்த பாடல் எங்களுடைய குருபாஸ்கர் நீங்கள் கேட்ட பாடல். இன்னும் ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இணைந்தால் உங்களுக்கு பாடல் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு குருபாஸ்கர் உங்களுடைய பாடல் காட்டிலுக்கு வருகிறது. நீங்கள் எனக்காக கேட்டதுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

Bye-bye.

0: இந்த பாடல் குருபாஸ்கர் நீங்கள் கேட்டிருந்தீர்கள், எனக்காக நன்றி உங்களுக்கு. இப்போ காட்டடியில் மாமா வணக்கம், சந்திரராஜ் மாமாவுக்கு வணக்கம்.
1: மாமா வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம் மாமா. உங்களுக்கு என்ன பாட்டு, உங்களுக்கு பாட்டு கேட்டாங்க கேட்டீங்களா மாமா? என்ன பாடல் மாமா நீங்க கேட்க போறீங்க, யாருக்கு கேட்க போறீங்க?
1: இந்த பாடல் எல்லா நண்பர்களுக்காகவும் தான், உங்களுக்கும் சேர்த்துதான்,
0: எனக்கும் சேர்த்து.
1: காதல் தேசம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா.
0: சரி.
1: சின்ன
0: குட்டி தாத்தா மாதிரி இருக்கிறார், மருமகனும் இருக்கிற மருமகனுக்கு பார்த்தே பாண்டியராஜனுக்கு.
1: ஓ அப்படியா?
0: அதான் சொன்னேன்,
1: வாழ்த்துக்கலமா.
0: அதத்தான் சொன்ன, முத்துல குட்டி அண்டு ரெண்டு பேருக்கு.
1: சரிங்கம்மா, நன்றி நன்றி
0: மாமா, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் மாளிகை ஐயா, உங்களுடைய பேரனுக்கும் பாண்டியராஜன் மருமகனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து. அடுத்த பாடல் மாளிகையாவின் பாண்டியராஜன் மருமகனுக்காக இந்த பாடல் ஒன்றிய தமிழ் வானொலி நேர்கள் உறவுகள் எல்லோரும் சேர்ந்து எடுத்து வருகிறோம். அவருக்குரிய பிறந்த நாள் பரிசாக மாமா வந்து எவ்வளவு இப்படி ஒரு மாமா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்க. சே, மருமகனுக்காக ஒரு பாட்டு கேட்டு போகிறேன் பார்க்கலாம். சரி, எங்கே பாட்டை எடுத்து வருவோமா? கொய்யலாலா, நானும் தெரியாமல் நந்தலாலா சொல்லிட்டேன்னா.

அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நிறைவான பாடல் இது. சந்தனராஜ் மாமா கேட்ட பாடல் எல்லோருக்காகவும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். ஒருத்தருக்கு தான் கேட்க சொன்னான், சரதீஸ்வர பேரை சொல்லிட்டு அங்கால அப்படியே கொஞ்சம் ரெண்டு மூன்று எழுத்தை கூட போட்டார் மாமா. ஒரு ஆசை தான் எல்லாரையும் சேர்க்கிறத சேர்த்து கேட்கலாமன்ட்டு. சரி, இருந்தாலும் சட்டத்தை மீறிட்டார் மாமா. அதாவது ஒரு ஆளுக்காண்டி கேளுங்கன்னு போட்ட சட்டம், சட்டத்தை மீறி எல்லாருக்காகன்னு சொல்லிட்டார். அடுத்த முறை அதை அந்த அபராதம் அவர்கிட்ட விதிக்கப்படும் எவ்வளவுன்னு சொல்லி இந்த சட்டம் மீறினபடியாக. அடுத்து வருகிற நிகழ்ச்சி என்னவென்றால், நாங்கள் தெரியாமல் ஜெகபர் சாதி கண்ணாடு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சனிக்கிழமை, அதனால் இன்றைக்கு நீங்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். நேர் விருப்பம், விடுமுறை விருப்பம, விடுமுறை விருப்பம், நீங்கள் புலனத்தில் எழுதிய பாடல்கள் விடுமுறை விருப்பம் காட்டிலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக வரும் இந்த பாடல் கேட்கலாம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

உறவுகளுக்கு வணக்கம். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். 2023 ஆண்டு 6வது மாதம் 23 நாள் வெள்ளிக்கிழமை காலை நேரம் முற்பகல் 11:37 கனடாவிலே, உங்களுக்கு நேரம் 9:07 இரவு நேரமாக இருக்கின்றது. இன்றைய தேதியிலே 6 மாதங்களை கடந்து புது வருடம் பிறந்து இன்று 23 நாட்களையும் கடந்துவிட்டோம். கடக்கின்றேன் நாங்கள், நீங்கள் கடக்கின்றீர்கள், நீங்களும் கடந்து முடிக்கப் போகின்றீர்கள். விரைவில் 2024 எதிர்நோக்குகிறோம் என்று நம்புகிறோம். ஆண்டுகள் இலக்கங்கள் மாறிக்கொண்டு நகரவில்லை, ஓடுகின்றது. இப்பொழுது காலநிலை, இப்பொழுது நாங்கள் 26 பாகைக்கு வந்துவிட்டோம். வெப்பத்தின் உச்சநிலையை இன்னும் இருக்கின்றது. மாலை 6 மணி வரையும் இந்த வெப்பம் நீடித்து 29 பாகையை எட்டி பிடிக்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 டிகிரியே எட்டி பிடிக்கின்றோம் நாங்கள். அப்படியானால் வெப்பம் எப்படி இருக்கும் இங்கே என்று எண்ணி பாருங்கள். திடீரென்று திடீரென்று இறங்கும். இது கோடை காலம் அல்லவா, அது நினைத்த நேரத்தில் வெப்பம் வரும், நேரத்தில் குறையும். கதிரவு நின்று இரவாகி 8:49 வரை காற்று வானிலையில் இருப்பார் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. அவ்வளவு தூரம் வெளிச்சமாகவும் சூரியனுடைய கிரகணம் நன்றாகவும் பட்டுக் கொண்டிருக்கின்றது. கட்டிடங்களுக்குள்ளே தான் வெப்பம் தெரியுமே தவிர வெளியே தெரியாது. அதற்காக கட்டிடங்களுக்குள்ளே அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக குளிரூட்டியை உபயோகிக்கின்றார்கள். சில கட்டிடங்களுக்குள்ளே குளிரூட்டியினுடைய அளவு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அது குளிர வைக்க முடியாமல் திண்டாடுகின்றது. இருப்பினும் அவற்றை சரி செய்வதற்காக வேறு வேறு இடங்கள் நாங்கள் சென்று இடங்களை மாற்றிக்கொள்ளும். ஆனால் வெளியே சென்று நடப்போமாக இருந்தால் தொப்பியையும் அணிந்து கொண்டு பாதணியோடு வெப்பம் தோன்றாது, ஆனாலும் மயக்கம் பிறப்பாக்கும். இந்த வெப்பம் வெப்பமாக எங்கள் உடலில் படாத உள்ளூர வெப்பத்தை தந்தது வித்தியாசமான ஒரு குணம். இது வெளிநாடுகளிலே, மேலை நாடுகளிலே உள்ள காலநிலை. இங்கு வந்து குளிர்தான், பனி உறைவுகள் தான் முக்கியம். அது மறைந்து சூரியனுடைய சுழற்சி, பூமியினுடைய சுழற்சியினால் சூரிய வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் காலம் இந்த நேரம். அவர் சுற்றி கொண்டு வரும் வழி இந்த வேளையிலே வெப்பத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற காலமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் பயிர்கள், மிருகங்கள், பறவைகளுக்கெல்லாம் குதூகலமாக இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணீரை நாங்கள் கொடுத்து விட்டால் மேலும் சிறப்பாக. தண்ணீர் இங்கே எங்களுக்கு ஆற்றங்கரை ஓரங்கள்லேருந்து எங்கள் நாடுகளைப் போல நீர்ப்பாசனங்களை செய்வது இல்லை. எல்லாம் அரசாங்கங்களினால் விநியோகிக்கப்பட்ட குழாய் தண்ணீர் தான் அவற்றை உபயோகித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல்கண் நன்றி. எனக்கு நல்ல அன்னையை, தந்தையை, ஆசானை கொடுத்து இந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கும் அவருக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி முதல்கண் வழக்கத்தை மாதா பிதா குரு தெய்வம் என்ற அமைப்புக்குள்ளே, அந்த நினைவுக்குள்ளே, அந்த வழக்க வழக்கத்துக்குள்ளே, அந்த எங்களுடைய முதிச சொத்து, அது எங்களுக்கு அறிவுரை, அதன்படி வணங்கி அன்பு உறவுகளை உங்களுக்கு வணக்கம் வைத்துக் கொண்டு பேசுகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். இன்று மாலையிலே சிறுவர் பூங்காவை அற்புதமாக வந்து சிறப்பித்து சென்ற குழந்தைகளோடு மகிழ்வாக இருந்த நான் சென்று மீண்டும் ஓய்வெடுத்துக் கொண்டு வந்து மீண்டும் இதே மீரா அவர்கள் இருந்தால் எடுத்துச் செல்ல வேண்டிய நிகழ்வு தான். இருப்பினும் நான் நேரலுக்கு வர வேண்டும் என்பதற்காக வந்துவிட்டேன். இந்த நேரம் நேர் நேரமாகத்தான் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமைகளிலே கவிதைகள் சொல்லவாக என்ற ஒரு நிகழ்வு வருவதும் அல்லவா. கடந்த வாரத்துக்கு முன் வாரம் நான் அதை கொண்டு வந்திருந்த ஞாபகம் இருக்கின்றது எனக்கு. என்றும் உங்களுக்கு நேரம் இருந்தால், வசதி இருந்தால், நீங்கள் படித்தது அல்லது நீங்கள் எழுதியது, படித்து சுவைத்தது, மறக்க முடியாமல் இருப்பது என்று எல்லாம் கவிதைகள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட வாழ்க்கையின் தத்துவங்கள், வாழ்க்கையின் நடைமுறைகளை பற்றி 2 வரிகள், 4 வரிகள், 6 வரிகள், 8 வரிகள் என்று கவிதைகள் புனைவது உண்டு. அந்த வகையிலே உங்களுக்கு இன்று மனதில் பட்ட கவிதைகள் இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து எங்களோடு கலந்து கொள்ளலாம். கவிதை என்றவுடன் கேட்டவுடன் வருவதற்கு இருக்கின்றார்கள் அன்பு உறவுகள், தங்களால் சமைக்கப்பட்ட கவிதைகளை கொண்டு வந்து படித்து காட்டுவார்கள். தங்களுடைய கற்பனை திறமையை வெளிக்காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். உங்களால் கவிதை கூற முடிந்தால் வாருங்கள், கவிதையை கொண்டு கேட்டு பார்ப்போம் அன்பு உறவுகளே.

கவிதைகள் மட்டுமல்ல உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நேர் நேரத்தில் வந்து கேட்பது போல் கேட்கலாம். பாடல்களையும் தருவதோடு கவிதைகள் இருந்தால், அது ஞாபகத்தில் இருந்தால் அதையும் கொண்டு பாருங்கள் என்று உறவுகளேன்.

0: இனி வசந்தமே.
1: வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
2: வணக்கம்ப்பா.
1: ஓ அனுஷியா, வணக்கம் அனுஷியா மகளே. நலமா இருக்கின்றீர்களா? நான் கவிதைகள் என்றவுடன் நீங்கள் வாருங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமாப்பா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று? வெயிலா இருந்ததா, மழை பெய்ததா?
2: வெயில் தான்ப்பா. நேற்று மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு வெயிலா இருக்கு.
1: நேற்று மழை, இன்று வெயில், நாளைக்கு மழை பெய்யும் தானே? மாறி மாறி வேறும் இல்லையா காலம் என்பது? கொஞ்சம் கொடூரம் தான் இந்த நேரம், இந்த காலத்தில் கொஞ்சம் கூடவா தான் இருக்க செய்யும். சரி, கவிதை ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? கவிதை ஏதாவது தெரியுமா?
2: எனக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்கப்பா.
1: அவங்க தான் சொல்லுவாங்களா கவிதை? அவர் அதுலயே கெட்டிக்காரன் தானே, கவிதை சொல்லுவாங்க. சரி, அப்ப உங்களுக்கு, அப்ப உங்களுக்கு பாடல் தான் வேண்டும். என்ன பாடல் வேண்டும் என்று அனுஷியாவுக்கு?
2: பணம் படைத்தவன்ப்பா. பணம் படைத்தவன்.
1: பணம் படைத்தவன். அது என்ன பாடல் அம்மா?
2: மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு, அந்த பாட்டுப்பா.
1: அடேங்கப்பா, மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு, மன்னவன் அங்கிருக்கு. நல்ல பாடல், பாடல். அது பணம் படைத்தவன் திரைப்படத்திலா? மாணிக்க தொட்டில் இங்கிருக்கு. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் இங்கிருக்கின்ற இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்றதையும் தெரிந்து கொண்டேன், மகிழ்ச்சி. இப்பொழுது அவருடன் பேசலாமா? நன்றி மகளே, நன்றி. உங்கள் பாடலை தருகின்றேன். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கோம் ஐயா.
1: நலமா இருக்கின்றீர்கள். காலநிலையை பத்தி ஒரு தடவை கூறுங்களேன்.
3: ஆமா, வெயிலா தானே இருக்கு.
1: இரவு
3: அதிகம் தான்.
1: இரவு நேரத்திலுமோ?
3: இரவு நேரம் புழுக்கமா தான் இருக்கு.
1: புழுக்கம் இல்லையா? வெயில் வருவதும், புழுக்கம் வருவதும், மழை வருவதும், குளிர் வருவதும், இதெல்லாம் இயற்கை தானே. எப்பொழுது பணி ஆரம்பிக்கும்? பணி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது?
3: பணி இன்னும் 4 தினம் ஆகும்.
1: சரி, 4 தினம் ஆகி பணி ஆரம்பித்தால் உங்களுக்கு இந்த புழுக்கம், வெயில், மழை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி கவலைப்படுவீர்கள்?
3: தெரியாது.
1: பணியிலே பணியிலே மூழ்ந்து விடுவீர்கள், மூழ்கி விடுவீர்கள் இல்லையா? வாழ்த்துக்கள். நல்லதொரு பதிவு இட்டிருந்தீர்கள் இந்த தொலைபேசியை பற்றி, பிள்ளைகளை கொடுக்க. இது முன்பு இந்த நான் பார்த்துவிட்டேன் தான். இருப்பினும் அது நல்ல செய்தி, எல்லோருக்கும் அது கிடைக்கணும். அதே போன்று இன்று விஜயராகவன் அவர்களும் ஒரு குறும்படம் ஒரு செய்தி போட்டிருந்தார். ஒரு குழந்தை ஒன்று தொலைபேசிக்காக தற்கொலைக்கே செல்கின்றது. அப்போ இந்த தொலைபேசி என்பது கொலைக்கு சமன், உயிரை எடுக்கின்ற யமனுக்கு சமன் என்று கருதி கொள்ளக்கூடிய. ஆனால் இதை தெரிந்தும் பிள்ளைகள் தாங்களாக தேடி செல்லவில்லை. பெற்றோர் தானே கொடுக்கின்றோம் இல்லையா? அடம் பிடிக்கின்றது குழந்தை. பரிசு பொருளாக கொடுப்பது நீங்கள் போட்டதில் பார்த்ததில் கூடாது. அதாவது உண்மையிலே தொலைபேசி தேவை. அன்று எங்களுக்கு டிக்ஷனரி என்ற ஒன்று இருந்தது ஐயா. டிக்ஷனரி என்று கூறுவார். இதன் தேவை என்றால் அதிலே தான் பார்க்கலாம். அதை விட இன்னும் ஒன்று இருந்தது, களஞ்சியம் ஒரு புத்தகம் இருக்கும். ஏதாவது தகவல்கள் தேவைன்னா அதை ஒற்றைகளை பிரட்டி பாடமாக்கி அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே அந்த அறிவு தானாக ஊறும். இது அப்படி இல்லை, தொட்டவுடன் பார்த்தாச்சு, பதிலை கொடுத்தாச்சு, மீண்டும் அந்த பதிலை மறந்து விடுவோம் நாங்கள் இந்த வலைத்தளத்தில் வாழ்ந்துட்டு இல்லையா? அது எப்படி எப்படி இதை இந்த உலகம் கட்டுப்படுத்த போகின்றது என்ற வினாக்கு வினாவுக்குள்ளே பெற்றோர்கள் வந்துவிட்டார், பெரியவர்கள் வந்துவிட்டார். இதை எப்படி நிறுத்துவது என்பதைக்கு என்ன திட்டம் போடுவது என்று நாங்கள் கவலைப்பட வேண்டியதாக. அந்த நிறுவனத்தார்கள் தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்று ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தொலைபேசியை அறிமுகப்படுத்தும் பொழுது விலையை, அதிகமான விலையை, அதுக்கு உற்பத்தி விலையை என்று, அது அவ்வளவு விலை இல்லை. அதை விற்பனை செய்வதற்காக அதற்குள்ளே கவர்ச்சிகரமான விளம்பரங்களை அதுக்குள்ளே போட்டு மக்களை படுகொலையில் விழுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரி, உங்களுக்கு ஏதாவது கவிதைகள் ஞாபகத்தில் இருக்கின்றதா? படித்தது, சுவைத்தது, கேட்டு பார்த்தது?
3: ஒரு வரி சொல்றேன்.
1: கூறுங்கள், கூறு. கெட்டிக்காரன், கொண்டு வாருங்கள்.
3: காத்திருந்தேன் காத்திருந்தேன் இத்தனை நாட்களாய், அந்த தருணத்துக்காக அந்த தருணம் வந்தது. என் காத்திருப்பு காத்திருப்பாகவே இருக்கிறது, என் கனவுகள் கனவுகளாகவே இருக்கிறது. மற்றொரு வாய்ப்புக்காக.
1: ஓ, மற்றொரு வாய்ப்புக்காக. மீண்டும் கூறுங்கள். காத்திருந்தேன் காத்திருந்தேன்
3: காத்திருந்தேன் காத்திருந்தேன் இத்தனை நாட்களாய், அந்த காத்திருத்துக்காக, அந்த தருணத்திற்காக, அந்த தருணமும் வந்தது. என் காத்திருப்பு காத்திருப்பாகவே இருக்கிறது, என் கனவு என் கனவுகளும் கனவுகளாக இருக்கிறது.
1: ஓ,
3: மற்றொரு வாய்ப்புக்காக.
1: ஓ, காத்திருந்தீர்கள் ஒரு தருணத்தில், அந்த தருணம் வந்தது, தருணத்திலே நீங்கள் காத்திருந்தது காத்திருப்பாகவே போய்விட்டது, உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, அதெல்லாம் இன்னொரு தருணத்துக்காக காத்திருக்கின்றீர்கள். சிறந்த கவிதை, சிறப்பான. இது படித்ததில் பிடித்ததா? சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? எதுக்காவது நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு காத்திருந்து அது கிடைக்கிற நேரத்தில் அது சரி அது சரி வேற அமல் போர் ஒன்றுக்காக பார்த்து கொண்டிருக்கிறது போன்று வந்திருக்கா உங்களுக்கு? பாடல் வைத்திருக்கின்றீர்களா தருவதற்கு?
3: இருக்கு.
1: என்ன
3: பாடல்?
1: இதுக்காக என்ன பாடல்? இதுக்கு என்ன பாடல் சரியான பாடலா இருக்கும்?
3: காத்திருந்தேன் காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அந்த பாடலையே.
1: அந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்கும் நல்ல பாடல். சரி, அப்ப என்ன பாடல் கேட்க வந்தீர்கள்? இந்த பாடல்
3: ஆடிப்பெருக்கு. இல்லை, ஆடிப்பெருக்கு.
1: என்ன பாடல்?

0: வளரும் ஆசைக்கு அளவேது.
1: அந்த பாடல் இன்று கேட்க வந்திருந்தேன் நேரத்திலே. நல்ல பாடல், புரியாது புரியாது
2: சொல்லவும்
1: என்னையா
2: மாத்திட்டேன், அப்படியே அப்படியே மாத்தியாச்சு.
1: இல்லை, புரியாது புரியாது கேட்க வந்தீர்கள், ஆனால் இந்த கவிதை உங்களை குறுக்கே வந்து கவிதையை தந்துவிட்டு காத்திருந்து காத்திருந்து பொருத்தமான பாடலையும் கொடுத்திருக்கீர்கள். பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். நன்றி. இணைந்து சிறப்பித்து கவிதையும் தந்து, கவிதைக்குரிய பாடலையும் தந்து, உங்கள் விருப்ப பாடலையும் தந்து அலங்கரித்தமைக்கு நன்றி. கிருஷ்ணா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக அழைக்கின்றார் ஒரு அன்பு உறவு, அவரை இணைத்துவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜயராகவன் நீங்களா? வணக்கம் விஜயராகவன், நலமா இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றோம். உங்கள் தொலைபேசி தெளிவாக இல்லைத்தான், இருப்பினும் பேசுங்கள். நல்லது, ஒரு பதிவு போட்டிருந்தீர்கள், உங்கள் உங்கள் அயலிலே நடந்த சம்பவமா அது?
3: மாவட்டம்.
1: நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அந்த சம்பவத்தை பார்த்து?
3: பெற்றோர்கள் என்று வேதனையாக இருந்தது.
1: பெற்றோர்களின்
3: பெற்றோர்கள் இப்படியெல்லாம் பெண் குழந்தைகளை வளர்க்கிறார்களே என்று வேதனையாக இருக்கிறது.
1: நினைக்க வேதனையா இருக்கிறது. பெற்றோர்கள் கண்மூடித்தனமாக இருக்கின்றார்கள் தான் எண்ண வேண்டியா இருக்கு. எப்படித்தான் செல்லமாக இருந்தாலும் கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டும். அல்லது ஒரு சில பெற்றோர் என்னுடைய பிள்ளையில் சொல்வேசி இருந்தால் அது பெரிய அதை ஒரு பெருமையாக எடுத்துக் கொள்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்றது இப்பொழுது வளர்ந்து வரும் நேரங்களிலே. எப்படி இருந்தாலும் என்னுடைய எனக்கு ஒரு பெரிய தந்தையார் இருந்தார். அவர் வந்து படிக்கவில்லை தான், கமம் விவசாயி. அவர் எங்களுக்கெல்லாம் செல்லம் நிறைய தருவார். சாப்பாட்டுக்கும் உடுக்கிற புடவை சோத்துக்கும் சீலைக்கும் தான் செல்லம் என்று கூறுவார். அதாவது உணவு வகையிலும் உடையிலையும் தான் செல்லமாக நாங்கள் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு அழகுபடுத்தி தருவோம். வேறு எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி செய்ய முடியாதுன்னு கட்டுப்பாடு வைப்பார் ஐயா. அதையெல்லாம் கடந்து விட்டது இப்பொழுது. இல்லை, இப்பொழுது பிள்ளைகள் வெற்றாரை மிரட்டுகிறார்கள், அது வேணும் இது வேணும். அடுத்து கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படும். அந்த பிள்ளை அப்படியெல்லாம் செய்கிறது, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது என்று வேற்றுப்பெல்லாம் பார்க்கிறார்கள். ஏற்ற இறக்கங்களை பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொல்லையாக்குகிறார். தாங்கள் அடைய முடியாததை பிள்ளைகள் மூலம் அடைய வைப்போம் என்று எண்ணுகிறார்கள் சில பெற்றார்கள். மூட நம்பிக்கைகள் விளம்பரங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள், அதுதான் காரணம். புதிய புதிய தொலைபேசி வரட்டுமே, வந்துட்டு போடுவேன், எங்களுக்கு தேவையான ஒருவரோட பேசுவது. இதற்கு முன்பு இப்படியே தொடர்புடைய எங்களோட வாழ்க்கைகள் நடந்தது. தேவையற்ற விடயங்கள் நல்லது. நல்ல பதிவு ஒன்றை தந்துடும், ஒரு விழிப்புணர்வான பதிவு. அதை பார்த்து நாங்களும் வேதனை அடைகிற தலை சுற்றுகிறது. அதை பார்த்தால் நடா உலகம் இப்படி வந்துவிட்டது என்று. அப்ப இதை நிறுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்ற சிந்தனையில் இப்பொழுது இறங்க வேண்டியதா இருக்கின்றது. பெற்றார் உள்ள தலைவலி இல்லை, இதையும் ஒரு தலைவலியாக வந்துவிட்டது. சரியா, முடிவு என்ன மாதிரி? அது வந்து எப்படி நடைபெற்றது? அந்த பிள்ளையை பிழைத்து விட்டது. அதுக்கு மனோநிலை பாதிக்கப்பட்டுவிடும் அப்படியான பிள்ளைகளுக்கு. சரியா, நடந்த சம்பவம்
3: என்னையா கவுன்சிலிங் கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு, அப்பதான் வந்து அது முற்றிலும் மாறுபடும். இல்லைனாக்கா அதே நோக்கத்திலே தான் இருக்கும்.
1: கவுன்சிலிங் கொடுத்தாலும் அது மாற்றுவது கடினம் ஐயா. அந்த கவுன்சிலே அதைத்தான் கூறப்போகிறார்கள். அப்படியா, லைஃப்ல வந்து எத்தனை வயது இருக்கும் அந்த குழந்தைக்கு?
3: ஒரு திருமண வயது உள்ள பெண் குழந்தையாக தான் தெரிகிறது. பார்த்தா அதோட உருவத்தை பார்த்தால்
1: ஒரு 13-14 வயது இருக்குமா?
3: திருமண வயது எட்டி இருக்கும் நினைக்கிறேன்.
1: திருமண வயது எட்டி இருந்தால் அது வேறு ஏதாவது செய்திருக்கும். தற்கொலைக்கு துணிந்த அளவுக்கு அது யார் திருமண வயதுல இருக்கிற குழந்தையின் தொலைபேசியை யார் பறிக்க முடியும்? அது வேறு ஏதாவது முடிவை தேடி போயிருக்கலாம் தானே. தற்கொலைக்கு
3: இருப்பினும்
1: இந்த கைபேசியால் நன்மை இல்லை என்பதற்கு நல்ல உதாரணங்களை கொடுக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சரி, ஒரு கவிதை கூறலாமே நீங்கள். என்ன கவிதை உங்களுக்கு பிடித்த கவிதை ஏதாவது இருக்கின்றதா?
3: அன்பு செலுத்துவர்களை நேசி, உன்மேல் அன்பு செலுத்துவர்களை நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதை விட அதிகமாக நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதை விட அதிகமாக நேசி. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள், வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கை என்பது இறக்கும் வரை அல்ல பிறர் மனதில் வாழும் வரை. வாழ்க்கை என்பது இறக்கும் வரை அல்ல பிறர் மனதில் வாழும் வரை. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கவும் பெறுகிறது அன்பு. செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. மனமிட்டு பேசுங்கள் அன்பு பெருகும். மனமிட்டு பேசுங்கள் அன்பு பெருகும். அன்னைதேரசாவுடைய பொன்மடிகளோட கவிதை இது.
1: கவிதையாக கொடுத்திருக்கின்றார். அன்பு செலுத்துவவர்களை நாங்கள் அன்பாக இருக்கணும். எங்களை பொறுப்பவர்கள் மீது அதை விட மேலாக அன்பை செலுத்தினா அவர்கள் திருந்தி எங்களோட அன்பாக வருவார்கள். நல்லது. வாழும் வரை அல்ல வாழ்க்கை முடிந்த பின்பும் பேசப்படுவது. நாங்கள் அன்பா இருந்தால் வாழ்க்கை முடிந்த பின்பும் பேசப்படும். எங்களை பற்றி இனிமை இனிமை அற்புதமான கருத்துக்களை கொண்ட ஒரு கவிதை. உங்களை படித்ததில் பிடித்தது என்று கூறியது போல சுவைத்த கவிதையை எங்களோடு சேர்ந்து சுவைத்தீர்கள். எங்களுக்கும் அது பிடிச்சிருக்கின்றது. சரி, இது சம்பந்தமாக ஒரு பாடலை தர முடியுமா? இதற்கு பொருத்தமாக ஒரு பாடல்.
3: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
1: ஓ, இந்த அன்பை அம்மாவிடம் அம்மாவிடம் கொண்டு வருகின்றீர்கள். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை அந்த பாடல் உங்களுக்கு. அதுதானா நீங்க கேட்க இருக்கும் பாடல்?
3: ஆமாயா, இந்த பாடலை வந்து திருச்சிக்கு அருகில் ஒரு இடத்துல திருவரம்பூர் என்ற ஒரு இடம் இருக்கு. பெல் என்ற நிறுவன திட்டம்ல அந்த கோயில்ல கல்வெட்டுல கிரானைட் கல்லுல இந்த பாடல் இப்ப முழுவதுமாக எழுதப்பட்டிருக்கு.
1: இந்த இந்த திரைப்பட பாடல் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை.
3: மன்னன்
1: திரைப்படத்து பாடல் இல்லையா?
3: மன்னன் திரைப்படத்து பாடல ஒரு கோயில்ல போய் இந்த பாடல முழுவதுமாக கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்காரு. அடிக்க எழுத்துக்களால் எழுதப்பட்டு.
1: சரி, இந்த இந்த கல்வெட்டுலயே எவ்வளவு காலத்துக்கு முந்தி பதிக்கப்பட்டிருக்குது?
3: இப்ப இந்த பாடல் வந்தது பிறகு, இந்த படம் வந்ததுக்கு பிறகு.
1: இந்த பாடல் வந்ததன் பின்பு பாடலை கேட்டுட்டு கல்லிலே பதித்திருக்கின்றார். அழியாத காவியமாக இருக்க வேண்டும். சிறப்பு
3: ஆலயத்தில்
1: வாழ்த்துக்கள் சிறப்புகள். இந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். கேட்டு மகிழ்வோம். விஜயராகவன் அவர்களை இணைந்தமைக்கு நன்றி. கவிதை சொன்னமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.
3: பாடல் வரியில வந்து அது நல்ல அருமையான பாடல் வரிகள் வரும். ஒவ்வொரு வரியும் பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமா ஒரு அர்த்த உள்ள கருத்து உள்ள பாடலாக இருக்கும்.
1: அதுல உங்களுக்கு பிடிச்ச அர்த்தம் என்ன? வரி
3: பிறவி பிறக்கின்ற போதும், அடுத்த பிறவி பிறக்கின்ற போதும் உனக்காக மகனாக பிறக்க வேண்டும் என்று ஒரு பாடல் வரி வரும்.
1: எப்படியும் ஒரு அன்னையின் வயிற்றிலே தான் பிறக்க போறோம். இந்த அன்னையா இருக்க வேண்டும் என்று அந்த வரி கூறுகிறது இல்லையா? இன்னொரு அடுத்த ஒரு வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச சுருக்கமாக நல்ல கவிதையும் கூறி உங்களுக்கு பிடித்த வரிகளையும் பொருத்தமாக காட்டியிருக்கீங்கள். பாடலையும் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போமா?
3: நன்றி
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே இருக்கின்றோம்.

உண்மையான அந்த பாடல் கவிதைகள் சொல்லவா என்று கூறுகின்றது. கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே இருக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த படித்த எழுதிய கவிதைகள் இருந்தால் அதை கொண்டு வாருங்கள், தாருங்கள், கேட்டு மகிழ்வோம். இந்த வேளையில் ஒரு பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அனுஷியா அவர்கள் வந்து கூறிய பாடல் மாணிக்க தொட்டில் இங்கிருக்க. பணம் படைத்தவன் திரைப்படுத்த பாடல் என்றார். அந்த பாடலை கேட்போமா ஒரு தடவை? வருகின்றது பாடல் அனுஷியா.

அன்பினையும் பாசத்தினையும் பெறுவது கடினம், வளர்ப்பது கடினம், ஆனால் அதை இழப்பதென்றால் அதைவிட கடினம் என்பதை கூறும் வகையிலே வந்த பாடல். இனிமையான இந்த பாடலை கேட்ட எங்களுக்கு கவிதைகள் சொல்லவா நிகழ்வை அலங்கரித்த அனுஷியா தந்தது நல்ல பாடல் என்று கூறக்கூடியதாக இருக்கும் வேளையிலே என்னிடம் ஒரு கவிதை கிடைத்திருக்கின்றது. அன்பு என்றால் உண்மையான அன்பிற்கு ஏமாற்ற தெரியாது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது. ஏமாற்ற மட்டும்தான் தெரியாது என்று நாங்கள் எண்ணும் வேளையில் ஏமாற மட்டும்தான் அதற்கு தெரியும் என்று கூறுகின்றது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும் என்று ஒரு சிறு கவிதை. அன்பு பெறுவது கடினம், அந்த அன்பு வந்து ஏமாற்றிவிடும், ஆனால் அந்த அன்பு உள்ளவர்கள் அடுத்தவர்களை ஏமாற்ற மாட்டார்கள். நல்லது ஒரு சுருக்கமான கவிதையாக இருக்கின்றது. இதுக்கு ஒரு பாடல் முடிந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தெரிந்த கவிதையையும் கொண்டு வாருங்கள். ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கவிதைகள் சொல்லவா.

அந்த வேளையிலே கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வந்து ஒரு கவிதை, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்ற பாட்டுக்கு பொருத்தமாக, காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலம் வரை காத்திருந்தேன், காத்திருந்த காலமும் வந்து அந்த தருணம் வந்தது, ஆனால் காத்திருந்த அந்த நிகழ்வு தன்னுடைய எதிர்பார்ப்பு நிகழவில்லை, அதனால் இன்னும் ஒரு நிகழ்வுக்காக இன்னொரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கின்றேன் என்ற ஒரு பாடலை தந்து என்ற கவிதையை சுவைத்த கவிதை என்று கூறிவிட்டு அதுக்கு ஒரு பாடலும் தந்திருந்தார். அவர் நினைத்து வந்த பாடல் அதுவல்ல, வேறு ஒரு பாடல் என்று கூறியிருந்தார். அது ஆடிப்பெருக்கு திரைப்படுத்த பாடல். அவர் தந்த பாடல் இதுதான், கிருஷ்ணா உங்கள் பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் கூறியது, புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம், புரியாது முடியாது முடியாது இந்த உலகம் முடியாது, அப்படி முடிந்து விட்டால் எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கின்றது, அற்புதமான கருத்தோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களை இந்த வேளையில் அன்புடன் வந்து இணைந்து காத்துக் கொண்டிருக்கின்றார் எங்கள் அருள் அவர்கள், ஈழத்திரு நாட்டின் யாழ்ப்பாணம் மண்ணிலிருந்து. வணக்கம் அருள், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: ஓம் ஓம் ஓம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஓம் நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: ஓம் சுவாகா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இன்று காலநிலை கொஞ்சம் வெப்பமாகத்தான் இருக்கிறது ஐயா.
0: வெப்பம்
1: வெப்பமாகத்தான்
0: சொல்லுவார், வெயில் கொளுத்துகிறது என்று கூறுவார்கள். அப்படியா?
1: காற்று வந்து வெக்கையா இருக்கு ஐயா, காற்று வீசும் போது வெக்கையா இருக்கு.
0: காற்றும் வெப்பம் தானே ஐயா, அங்க வந்து நீர் அணுக்கள் இல்லை, அதனால தானே வெப்பம் வருகின்றது. நீர் அணுக்கள் அந்த அண்ட வழியிலே இருந்தால் வெப்பமாக இருக்காது, குளிர்மையா இருக்கு. அங்க வெப்பமாக இருக்கின்றபடியால் தான், நீர் அணுக்கள் இல்லாதபடியால் தான் வெப்பமாக இருக்கின்றது. அது மெதுவாக காற்று வீசும் பொழுது அது வெப்ப காற்றாகத்தான் வரும். அந்த காற்றிலே உள்ள நீர் அணுக்களை கூட இந்த வெயில் உலர வைத்து விடுகிறது, அதனால தான் அப்படி. சரி, அப்ப வியர்க்கின்றதா? நல்லா வியர்க்கின்றதா? வியர்வை வருகின்றதா? நல்லா வியர்வை வர வேண்டும், நல்லா தண்ணீர் குடிக்கணும், அதுல நீங்கள் உப்பு தண்ணீர் குடிக்க
1: வேண்டும்.
0: வியர்க்கோட உப்பு வழியா இருக்கணும் ஐயா. பெருதிய சொல்லுவாங்க, உப்பு சப்பு இல்லாத பண்ண வேண்டாம், அது போல வந்து உப்பு சப்பு இல்லாம அப்பா அம்மா அப்படி இருக்கிறார்கள். இந்த வெப்பத்துக்கு அவர்களை கொஞ்சம் கடினமாக இருக்கும் இல்லையா? ஆனா அவர்கள் பழக்கப்பட்டு விடும். வருடம்
1: இல்ல, இந்த வருஷம் தானே எப்படி?
0: அது

0: வேஷம்தான் இப்படி.
1: அது என்னவென்றால் அருள், ஒரு சீக்ரெட் இருக்கு. ஒரு ரகசியம் என்னவென்றால், ஒரே மாதிரி தான் வெப்பம் குளிர் எல்லாம் இருக்கின்றது. எங்களுக்கு தான் வயது ஒவ்வொரு வருடம் போக கூடுகிறது அல்லவா? அதனால் எங்களுடைய குறைவடைந்து போவதால் அது பெரிதாக தெரியும். பாருங்கள், இப்பொழுது குழந்தைகளை விட்டு பாருங்கள், துள்ளி விளையாடி கொண்டு தெரிவார்கள். இந்த வெயில் பந்து அடித்து விளையாடுவார்கள், மட்டைப்பந்து, கூடைப்பந்து, துடுப்பாட்டம் எல்லாம் விளையாடுவார்கள் இந்த நேரத்தில் இல்லையா? அது அந்தந்த எங்களுக்கு ஒரு உங்களுக்கு நீங்கள் வயது, நீங்கள் இப்போதும் எல்லாம் பையன் தானே, உங்களை குறவில் எங்களை குறவு, எங்களுக்கு ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் சரியா? சந்தோஷப்படுவதுண்டு. ஒரு வயது ஒரு வருடத்தை கழித்தேனே அது நல்ல பாடங்களை படிச்சிருக்கீங்க. வாழ்க்கை என்றால் என்னவென்று படிக்கின்றேனே என்று ஆவலாக இருக்கும். உங்களுக்கு இல்ல, வயது குறைந்து கொண்டு போகணும், குறைந்தா தானே மீண்டும் போய் படிக்கலாம். நீங்க ஏதாவது கவிதைகள் சொல்ல முடியுமா? அல்லது நீங்கள் படித்த கவிதை, அல்லது சுட்ட கவிதைகள் எல்லாம் இருக்கும்?
0: கவிதைகள் இன்று இந்த ஆயத்தம் இல்லையா?
1: கவிதை
0: வரக்கூடிய பாடல்
1: இல்ல, கவிதை வரக்கூடியவருக்கு நீங்கள் இன்னும் புத்தி அறியவில்லை. கவிதையை வருவதற்கு நிலை வரவில்லை. கவிதையை வருவதற்கு சில காரணங்களுக்கு, அதுல அப்படி ஒன்று வந்துவிட்டா கவிதை தண்டபாட்டில் வரும் ஐயா. கண்ணை மூடிக்கொண்டு கவிதை வந்து பிதற்றுவது தானே, பிதற்றுவது தெரியுமா? பிதற்றுவது அப்படி ஒன்றுலே ஒன்று வந்து எண்ணம் வந்துவிட்டா பிதற்றி கொண்டிருப்பார்கள். அதுதான் கவிதை. சரி, இப்பொழுது என்ன பாடலை, சரி நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
0: மின்சார கனவு படத்துல தங்க தாமரை மகளே வா அருகி.
1: அடங்க அப்பா, அப்படின்னா உங்க கவிதை வரணுமே ஐயா. தங்க தாமரை மகளை அழைக்கிறது என்றால் அங்கேயோ ஒரு தங்க தாமரை மகள் கிடைத்து விட்டால் தானே உங்களுக்கு வேற சொல்லி?
0: நான் இந்த கனவு, இந்த மின்சார கனவு பாட்ட கேட்கறதுக்கு இன்றைக்கு ஒரு இந்த விடியப்புறம் விடிய அதிகாலை 4 மணிக்கு ஒரு கனவு கண்டான் ஐயா.
1: அடங்க அப்பா, காலை கனவு பலிக்கும் கூறுங்கள். எப்படிப்பட்ட தங்க தாமரை வந்தாவா?
0: அது எப்படி கனவுண்டா ஐயா? இப்ப நான் இந்நேரம் ஒரு 5.5 மணி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வாரன் வீட்ட. அப்ப எங்கட பெரியம்மாண்ட மகளும் கணவரும் வந்து எங்கட அம்மாவ இங்கயோ அழைத்து போறதுக்கு ஆயத்தமா
1: இருக்கிறான்.
0: அப்ப எங்கட அம்மாவும் ஆயத்தமாகறா அந்த சோக நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப எங்கட தெரியல. அப்ப எங்கட அக்கா எனக்கு சொல்றா, தம்பி தம்பி குஞ்சம்மா, எங்கட குஞ்சம்மான்றது எங்கட அம்மாண்ட தங்கச்சி, குஞ்சம்மா குஞ்சம்மா இன்று நேற்று தூக்கு போட்டு வந்து விட்டாரு.
1: அந்த
0: கனவு தனியா ஐயா?
1: அது வந்து கனவின் பலன் என்று ஒன்று நான் கேட்ட வகையிலே, சோகமான கனவை கண்டால் சந்தோஷமான நிகழ்வுகள் பிரதிபலிப்பாக இருக்கும். சந்தோஷமாக மகிழ்வான கனவை கண்டால் அது சோகமான முடிவாக பிரதிபலனாக இருக்கும். அப்ப சந்தோஷத்தை கண்டால் துக்கமும், துக்கத்தை கண்டால் சந்தோஷமும் நிகழும். அதனால் தான் இப்ப தங்க தாமரை மகளை நீங்கள் கூப்பிடுறீர்கள் இல்லையா? அப்ப மகிழ்வு தான் மின்சார கனவிலே தங்க தாமரை மலர் கண்டு விட்ட ஆரம்ப கண்டுபிடித்து விட்டீர்களா? அது ஆரம்ப இன்றைக்கு இந்த தூங்கத்துக்கு போகண்டா, நினைத்து கொண்டே இருங்கள். இரவு வரும் கனவிலே அந்த தங்க தாமரை
0: வரும். பகல் முழுக்க ஒரு கவலையா இருந்தது.
1: நீங்கள் சோகமான முடிவுள்ள கனவுகளை கண்டால் சந்தோஷமான நிகழ்வு தான் வரும். அதனால் உங்களுக்கு தங்க தாமரை மகள் வரப்போகின்றாள் என்ற சந்தோஷத்தில்.
0: நன்றி ஐயா.
1: நன்றி அருள், நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக, நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக குண்டு குண்டு பேத்து ஜெயா, நீங்கள் அழைத்திருந்தீங்களம்மா, அழையுங்கள், மீண்டும் பெற வேண்டும் காற்றலை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது என்று பாடலை தந்திருந்த கிருஷ்ணன் அவர்களை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் என்ன பாடலா இருக்கும்? அவர் தந்திருந்தார் கவிதைகளை பற்றி, கவிதையை பற்றி அவர் தந்த கவிதையிலே காத்திருந்து காத்திருந்து காத்தது சரிவராம போய்விட்டது என்ற கவிதையை தந்திருந்தார். அடுத்து வந்த கவிதை ஒன்றை எடுத்து வந்து தந்திருந்தார் விஜயராகவன் அவர்கள். அன்னை தெரேசா அவர்களுடைய பொன்மொழிகளாக அது கருதப்படுகின்றது. வாழ்க்கையிலே அன்னை என்றால், கருணை என்றால், அன்பு என்றால் என்ன என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து உலகத்தாரால் மதிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு உறவு அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா அவர்களுடைய செய்கைகளும் அவருடைய வார்த்தைகளும் பொன்னானது என்று கூறுகின்றார்கள். அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். கேள்விப்படுவதும் அறிந்ததும் ஒன்றுதானே, அது ருசுப்பாக்கப்பட்டது, அது உண்மையும் என்றும் கருதப்பட்டது. அந்த வகையிலே அவர் தந்த மொழிகள் அன்பு உள்ளவர்களுடன் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும், மேலும் மேலும் அது அன்பு அன்பை வளர்க்க வேண்டும், எதிரிகளிடம் கூட அன்பை காட்ட வேண்டும் என்ற வகையிலே வந்த கவிதை தந்த வேளையில் என் குண்டு பேச்சு வருகின்றார். வணக்கம், வணக்கம் ஜெயா குண்டு பேத்தி, வணக்கம், வணக்கம் என் குண்டு குண்டு பேத்தி ஜெய ஜெயா அவர்களே, நலமா இருக்கின்றீர்களாம்மா? மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சந்தோஷத்துக்குரியது எங்களுக்கு. நாங்களும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கோம், மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் உங்களோடு பேசும் பொழுது. சரியா?
2: நன்றி.
1: பணி முடிஞ்சு வந்து விட்டீங்களா?
2: பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நான் கொடராச்சேரிக்கு வந்துட்டேன்.
1: கொடராச்சேரி, கொடராச்சேரிக்கு வந்து நீங்களும் ஒரு சுற்றுலா துறைக்கு தான் நீங்கள் பொருத்தப்படுறது. அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை
1: சற்று புழுக்கமாக இருக்கின்றது என்ற செய்தியை தந்திருக்கின்றார் ஜெய ஜெயா. சரி, என்ன கவிதை கூற போகின்றீர்கள்? கவிதை ஒன்று கூறுங்களேன் கேட்போம்.
2: தாத்தா, இன்னைக்கு எங்க அண்ணனுக்கும் எங்க அன்னைக்கு வெட்டிங் டே தாத்தா, 4வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க தாத்தா.
1: அதான் கவிதை, நல்ல கவிதை. ஆண்டில் 4வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றார்கள் என்ற கவிதையை தந்திருந்தார் ஜெயா அவர்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மா? வாழ்த்த வேண்டுமா?
2: ஆனந்தமாக வாழ ஆண்டவன் வாழ்த்தட்டும், புன்னகையோடு வாழ பூக்கள் வாழ்த்தட்டும், மகிழ்ச்சியோடு வாழ மனதார வாழ்த்துகிறேன், இன்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன்.
1: வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன் குண்டு பேத்தி ஜெய ஜெயா வாழ்த்துகிறார். வாழ்த்துக்கள், நல்லதொரு வாழ்த்து கவிதையை தந்து.
2: 1000 உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி, 1000 உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி, மங்கள வாத்தியங்களோடு மனதுக்குள் பேரன்பத்தை உணரும் இந்த நாள் என்றும் நல்லாளாக இருக்கட்டும். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அண்ணன் அண்ணி.
1: மீண்டும் ஒரு முறை செல்ல தமிழே கூறுங்கள் கேட்போம் குண்டு பேத்தி, மீண்டும் ஒரு தடவை கூறுங்கள். நல்ல கவிதையாக இருக்கின்றது. எப்படி?
2: 1000 உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி, மங்கள வாத்தியங்களோடு மனதிற்குள் பேரின்பத்தை உணரும் இந்த நாள் என்றும் நல்லாளாக இருக்கட்டும். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அண்ணன் அண்ணிக்கு வாழ்த்து தந்திருக்கின்றீர்கள் கவிதையில, இனிமையான கவிதை. சரி, இதுக்கு பொருத்தமான பாடல் ஒன்றை தரலாமே, என்ன பாடலை கேட்போம்?
2: இதுக்கு பொருத்தமான பாடலாம் எனக்கு தெரியாதுதா, ஆனா எங்க அண்ணனுக்கு பிடிச்ச பாட்டு நான் சொல்றேன்தா.
1: என்ன பாட்டு?
2: எங்க அண்ணன் வானத்தை போல படத்துல இருந்ததா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அந்த பாட்டு கேட்டிருக்காங்க.
1: அந்த பாடல் இப்ப கேட்கிறீர்கள் அவருக்காக. அவருக்கு திருமண வாழ்த்துக்களை நாங்களும் சேர்ந்து பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ்க என்று வாழ்த்திக் கொள்கின்றோம். நகமும் என்னம்மா
2: ஐசு பேசுறாங்க தாத்தா, ஐசு அண்ணி.
1: ஓ, அவங்க பேசுறாங்களா? அவங்க என்ன பேரு? ஐஸ்வர்யா. நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்களா ஐஸ்வர்யா? நலமா இருக்கின்றீங்களா?
3: நல்லா இருக்கேங்க தாத்தா.
1: மகிழ்வா இருக்கின்றீர்களா?
3: இருக்கேங்க தாத்தா, மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: மிக்க மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா?
3: மிக்க
1: மகிழ்ச்சியா. வாழ்த்துக்கள், கேட்கவே நலமாக. சரி, இந்த மிக்க மகிழ்ச்சியா நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று கூறுங்கள் கேட்போம்.
3: கவிதை எனக்கு அவ்வளோக்கா சொல்ல வராதுங்க தாத்தா.
1: சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: பாட்டு வேணா?
1: பாட்டு சொல்லுங்க.
3: பாட்டு வேணா?
1: பாருங்க.
3: இந்த வேலு படம், சூர்யா நடிச்ச வேலு படத்துல இருந்து ஒரு பாட்டுங்க.
1: என்ன பாட்டு?
3: 1000

0: காத்திரு கோழிய போலவே இந்த கூட்ட காக்கு யாருங்க அழகான அம்மன் போலவே எங்க அப்பத்தாவன் பாருங்க.
1: நல்லா இருக்கு. அப்பத்தாவிடம் இருந்துதான் அன்பு பாசம் எல்லாம் வருவது வழக்கம். அப்பத்தா தான் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு அற்புதமான பழக்க வழக்கங்களை பாசத்தை உறவினை பந்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி
0: நம்மளுடைய பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே அவங்க தான் சொல்லி
1: தருவார்கள். அவர்களை நாங்கள் நல்ல பாடல் ஐஸ்வர்யா வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரே குறை இருக்கின்றீர்கள் நீங்கள் ஜெய ஜெயாவுக்கு. நீங்கள் என்ன வேண்டும், என்ன முறை வேண்டும்?
0: அண்ணன் மனைவி.
1: அண்ணன் உங்களுக்கு தானா திருமணம் வாழ்த்து திருமண நாள் என்று?
0: ஆமாங்க தாத்தா.
1: அடுங்க அப்பா, திருமண நாளில் இருந்து மணப்பெண் வந்து இப்படி ஒரு பாட்டையும் பாடி காட்டியதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் பல்லாண்டு காலம் பல பேர்களும் பெற்று சகல சௌவாக்கியங்களுடன் இறைவனால் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களோடும் நோய் நொடியின்றி அந்யோன்யமாக பாலும் சுவையும் போல நிலவும் ஒளியும் போல நீடு வாழ வேண்டும் என்று தாத்தா வாழ்த்துகிறேன், ஆசி வழங்குகிறேன்.
0: மிக்க நன்றிங்க தாத்தா.
1: நன்றி என் ஐஸ்வர்ய பேச்சு. ஐஸ்வர்யமாக நீங்கள் வாழ வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. ஜெய ஜெயா. சரியா அம்மா, வேற என்ன கூற போகின்றீர்கள்?
2: சூப்பர் தாத்தா, நீங்க வாழ்த்தினதே மிக்க மகிழ்ச்சி தாத்தா.
1: மிக்க மிக்க மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பாடல்களும் சிறப்பாக இருந்தது. உங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி கொடுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.
1: நன்றி. அடுத்த ஒளிக்கு இருக்கும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். உங்கள் விஜயராகவன் அவர்கள் வந்து அன்னை தெரேசா அவர்களின் கவிதையை தந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று. உண்மையிலே அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த உலகில் இல்லை. அம்மாவுக்கு ஈடாக வேறு யாருமே இல்லை. அந்த கவிதையை, அந்த பாடலை கொண்டு வந்து ஆலயத்திலே கல்லிலே பொறித்திருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு தூரம் மனதிலே பொறித்து நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பாடல். அம்மாவினுடைய அன்பும், அம்மாவினுடைய கருணை, அம்மாவினுடைய தியாகம், அம்மாவுக்கு நாங்கள் பட்ட கடன் யாராலும் தீர்க்க முடியாது என்ற வகையிலே அடுத்த உறவு வருகின்றார். அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம். விக்னேஸ்வரன் அவர்களே இங்கிலாந்து நாட்டில் இருந்து வருகின்றீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
3: இருக்கிறேன் ஐயா, பணியில இருக்கிறேன்.
1: பணியில இருப்பீர்கள். இந்த வேளை அங்க காலரில் எப்படி இருக்கிறது? முன்பும் பணியிலேருந்து அவசர அவசரமா ஒரு கவிதை பாடி காட்டினீர்கள், நன்றாக இருந்தது. இன்றும் கவிதை கொண்டு வந்திருப்பீர்கள், கொண்டு வாருங்கள், கேட்போம்.
3: உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு உடனே ரெண்டு கவிதை எழுதினான் ஐயா. ஒரு கவிதை அன்றைக்கு பாதிச்ச கவிதை.
1: கவிஞர் தான், சுடவில்லை, தானே சுட்டு கொண்டு வந்த தோசை சுட்டு சுட்டு நீங்களாக சுட்ட கவிதை அவிந்து விட்டதா?
3: நான் ரெண்டு எழுதினான், ஒன்று நான் வேறொன்றுல படிச்ச கவிதை, ஒரு சின்ன கவிதை வந்து
1: அங்கே கொண்டு பாருங்க.
3: முதல் படிச்ச கவிதையை சொல்றேன். விதவைக்கு வெள்ளை கலர் தான் என்றால் அவள் மல்லிகை பூவும் சுடலாம் தானே.
1: ஓ ஓ, நல்ல கவிதையா இருக்கு, நல்ல கவிதையா இருக்கு. விதவைக்கு வெள்ளை புடவைதான் என்றால் மல்லிகையும் வெள்ளைதானே, அதானே சுடலாம் தானே, அது என்ன பிள்ளை?
3: என்ன பிள்ளை? அடுத்த கவிதை. ஐயோ நீ போட்டியே, ஐயோ நீ போட்டியே,
1: ஐயோ நீ
3: உணவு தந்தாய், உரிமை எடுத்தாய், உணர்வை பகிர்ந்தாய், ஊக்கம் கொடுத்தாய், உறங்க வைத்தாய். ஐயோ நீ போட்டியே, எனக்கு தாயானாய், எனக்கு அன்பு தாயானாய்.
1: சிந்திக்க வைக்கும் கவிதை. ஐயோ நீ போய்விட்டியே, இவ்வளவெல்லாம் செய்துவிட்டு நீ போய்விட்டியே தாயானாய். இது தாய்க்கு நீங்கள் தரும் கவிதையா, இல்ல தாய்க்கு பின் தாரம் என்பவளுக்கு நீ தரும் கவிதையா?
3: இது தாய்க்கு. எனக்கு சின்ன இருந்த அம்மா இல்லையா,
1: தாய்க்கு தந்த கவிதையா தருகின்றீர்கள். சரி, இனிமை மீண்டும் தடவை அந்த கவிதையை படியுங்கள். ஐயோ நீ போய்விட்டியே,
3: ஐயோ நீ போட்டியே,
1: போட்டி,
3: ஐயோ நீ போட்டியே,
1: போட்டியே.
3: உணவு தந்தாய், உரிமை எடுத்தாய், உணர்வை பகிர்ந்தாய், ஊக்கம் கொடுத்தாய், உறங்க வைத்தாய், எனக்கு தாயானாய், எனக்கு தாயானாய்.
1: சிறப்பு, சிறப்பான கவிதை. அடுத்த கவிதை.
3: மலர் கொடுத்தேன் மரத்தாய், அன்பை கொடுத்தேன் வேண்டாம் என்றாய், ஆசையை சொன்னேன் அவமதித்தாய், பணம் கொடுத்தேன் வேண்டி கொட்டாய்.
1: இவ்வளவு தூரம் பணத்துக்கு வீரியம் உண்டு இல்லையா? மலர் கொடுத்து அன்பை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வேண்டாம், பணம் என்ற உடனே கை நட்டு, பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்றும் இன்னொருவர் கூறியிருக்கின்றனர். சிறப்பு, சிறப்பு. சரி, அப்ப என்ன பாடலை வைத்துக்கொள்ள பொருத்தமான பாடலாம் ஒன்றை தருவீர்கள்?
3: பூஜைக்கு வந்த மலரே வா, பூமிக்கு வந்த நிலவே வா.
1: அந்த பாடம்
3: வந்துட்டான் வந்துட்டாங்களா ஐயா? வாரம் ஐயா பாய்
1: போட்டியே போட்டியே. வாழ்த்துக்கள், சிறப்பான கவிதை, நன்றி. உங்கள் பாடல் தருகின்றேன். நன்றி நன்றி விக்னேஷ்
4: அவர்கள்.
1: மீண்டும் சந்திப்போம். அவர் அங்காடியிலே, அவர் ஒரு புதிய ஒரு வியாபார நிலையத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே பாவனையாளர்கள் வந்து நுகர்வோர்கள் வரும் வேளை அவர்களையும் கவனிக்க வேண்டும், இங்கே எங்களையும் கவனிக்க வேண்டிய நிலையில் இருந்த நல்லது ஒரு கவிதை. விதவைக்கு வெள்ளைப்படவு என்றால் மல்லிகை பூவும் வெள்ளை தானே என்ற ஒரு கேள்வியோடு அந்த கவிதையை தொடுத்து படித்து சுவைத்தது என்று தந்தார். நாங்களும் அதை படித்து விட்டு யோசிக்கின்றோம். அதே போன்று அடுத்ததாக, ஐயோ நீ போட்டியே என்று தாயினுடைய அன்பு கருணை அம்மா எப்படி வளர்த்தார். இறுதியாக அவர் சென்று விட்டதன் பின்பு மீண்டும் கிடைக்காத தாயை பற்றி கூறியிருந்தார். அடுத்து பணத்துக்கு ஒரு கவிதை கூறியிருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்தேன் வேண்டாம் என்று பணத்தை கொடுத்த கூட நேற்று விட்டார்களே. இந்த பணம் என்றால் பிணமும் வாய் துறக்கும் என்பதுதான் பிணத்தை பற்றி. நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் அங்கே பணியிலே இருக்கின்றார். இனிமையான கவிதையை தந்துவிட்டு பூஜைக்கு வந்த மல்ல நிலவே என்ற ஒரு பாடலை தந்திருந்தார். எங்கள் விஜயராகவன் அவர்கள் தந்த கவிதைக்கு ஒரு பாடல் தந்திருந்தார், அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடல். கேட்போமா அந்த பாடலை?

0: சிறப்பான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே அன்பு, கருணை, சாந்தம், அமைதி இவையெல்லாம் ஒருங்கே அமைய பெற்றதுதான் தாய். அந்த உருவத்தை எத்தனை உறவுகள் தாயாக கண்டிருக்கின்றார்கள் அன்னை திரேசா அம்மா அவர்களிடம். பொருத்தமானவர் அவர் என்றதை எண்ணி அவருடைய சிறப்பான கருத்துக்களை, அன்புதான் முக்கியம் என்பதைத்தான் அவரும் போதித்திருந்தார். அன்பு காட்டுபவர்களை நீங்கள் அதிகம் நேசிக்க வேண்டும், உங்களை வெறுப்பவர்கள் கூட அதைவிட கூடுதலான பாசம் தேசம் வைத்து காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று கூறிய கருத்து சிறப்பான கருத்துக்கு இந்த பாடலை தந்த பாடலை கேட்டு நாங்கள் அம்மாவுக்கு ஈடாக இந்த அகலத்தில் எதுவுமே இல்லை என்றதை எடுத்துக்கூறிய பாட்டை கேட்ட வேளையிலே எங்கள் அன்பு அருள் அவர்கள் அதிகாலையிலேயே ஒரு கனவை கண்டுவிட்டு மின்சார கனவு திரைப்படுத்த பாடலை தாருங்கள், அது மின்சாரம் என்றால் உடனே தோன்றி மறைந்து விடுமா அல்லது நின்று விடுமா, மின்சாரம் என்றால் நின்று எரியக்கூடியதான், இப்பொழுது அந்த சக்தியை இழக்கின்றதோ அப்பொழுது மின்சாரம் நின்றுவிடும், எங்கே பார்ப்போம். தங்க தாமரை மகளை கண்டுவிட்டார் போலும் இருக்கின்றது, கேட்போம் அந்த பாடலை. அருள், உங்கள் பாடல் தங்க தாமரை மகளே வருகின்றது, கேட்போம் மின்சார கண்ணா கனவு திரைப்படத்திலிருந்து.
1: யாரு?

சிறப்பான ஒரு பாடல், மின்சார கனவு என்ற திரைப்படத்து பாடல். காலையிலே கண்ட கனவு பலிக்க வேண்டும் என்று எண்ணி ஓடி வந்தாரா, அல்லது காலையில் கண்ட கனவு பலிக்குமா என்று எண்ணி கேட்க வந்தாரா? நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கனவு தான் அது வந்திருக்கிறது. நன்றாக, நன்மையாக, சந்தோஷமாக வரும் என்று வாழ்த்தி கொள்ளுகின்றேன் அன்பு அருள் அவர்களே. இந்த வேளையில்தான் குண்டு பேத்தி அம்மையப்பன் கொடராச்சேரியிலிருந்து இன்று வந்திருந்து வாழ்த்துகை ஒன்றை, ஆயிரம் மலர்கள் ஊடி மாலை தொடுத்து ஒரு கவிதையை தந்துவிட்டு அண்ணனுக்கும் அன்னிக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று கூறி வாழ்த்து கவிதையை பாடிவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் என்ற பாடல் அவர் தந்த பாடலாக வருகின்றது. வானத்தை போல திரைப்படுத்து பாடல் என்று கூறியும் இருந்தார் அந்த பாடல். அந்த பாடலை இப்பொழுது கேட்போமா? ஜெயா, உங்கள் பாடல் காற்றலையில்.

இனிமையான அந்த பாடல் நேர் நேரத்திலே கவிதைகள் சொல்லவா நிகழ்வில் வந்து பேசி மகிழ்ந்து விட்டு கவிதைகளை கூறி திருமண வாழ்த்து பாடலையும் கட்டு மகிழ்ந்திருந்தார் அன்புடன் ஜே ஜேயா. யாருக்கு திருமணம்? ஐஸ்வர்யா தம்பதிகளுக்கு. ஐஸ்வர்யா அவரும் நேரலையில் வந்து வாழ்த்து பெற்றதோடு அல்லாமல் ஒரு பாடலையும் பாடி காட்டியிருந்தார். ஆயிரம் ஜன்னல்கள் வீடு அந்த பாடல் விருப்பம் என்ற வகையில் இன்று அவர்களுக்கு திருமண பரிசாக மொழியில் தமிழ் வானொலி வேல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கொடுக்கின்றது.

0: அற்புதமான ஒரு பாடல். கூட்டு குடும்பம், அதை கட்டி வளர்த்தது யார்? நம் மூதாதையர்கள் தான் என்பதையும் பாரம்பரியத்தை கட்டி காக்க உதவுவது என்பதை எடுத்துக்க வரும் பாடல். ஐஸ்வர்யா, நீங்கள் தந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த உறவை காற்றலையில் இருக்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் மகளே. அன்சியா சகாய, அன்சியா ராணி வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மகளே?
1: இன்னும்
0: தணியவில்லையா வெயில்? நேரம் போக போக கூடிக்கொண்டிருக்கிறதா வெப்பம்?
1: ஆமாங்கய்யா, வேர்க்குது.
0: வேர்க்குதா? வேர்க்குதா? வேர்த்தாத்தானமா உடலில் உள்ள எங்களுடைய கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியே செல்லும். சரியா? ஆனா தாங்க வேணுமே. என்ன என்ன செய்யற? தாங்கித்தானே ஆக வேண்டும். வேற பரிகாரம் இல்லை. வேர்க்குது, வெப்பமா இருக்குன்னு தண்ணீர் குடிச்சா மேலும் வேர்க்கும். தண்ணீர் உள்ளே போக மேலும்
1: ஏற்றுக்கொள்ளது.
0: ஆமா ஆமா ஆமா. என்ன செய்வது? பிறந்து விட்டோம், அனுபவிப்பதற்கு அனுபவித்து தீருவோம். ஆனால் கேடு வராது, நன்மைதான் நிகழும். சரியா? சரி. இன்று உங்களுக்கு என்ன கவிதை தோன்றுகின்றது கொண்டு வந்து படிப்பதற்கு?
1: ஐயா இயற்கை.
0: இயற்கையை பற்றி ஒரு கவிதை தரப்போவீர்கள்? கொண்டு வாருங்கள். இயற்கை கவிதையை நன்றாக கொண்டு வருவீர்கள்.
1: இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம்பற்ற இறைவனின் அற்புத படைப்பு இயற்கை. இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம்பற்ற இறைவனின் அற்புத படைப்பு இயற்கை.
0: அவ்வளவுதான். சிறப்பான கவிதை அம்மா. இயற்கை அழகுதான், எத்தனை யுகம் கழிந்தாலும் இது மாறாது அந்த அழகு. இயற்கை இந்த அழகு, அது இறைவனால் கொடுக்கப்பட்டவர் நல்ல கருத்தோடு புனைந்திருக்கின்ற குறும் கவிதை சிறப்பாக இருந்தது. அதை நாங்கள் நன்றாக சுவைத்து படித்தீர்கள். இது நீங்கள் எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடிப்பதற்கும் கவிஞர் ஞானம் இருக்க வேண்டும் தானே. அதை படிக்கும் பொழுது அந்த வரிகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த நுண்ணறிவு வேண்டும். கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இயற்கை அழகுதான், இறைவன் படைத்த இந்த அளவு எத்தனை யுகம் கழிந்தாலும் மாறாத அளவு உள்ளது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இதற்காக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: பாடம் வந்து ராஜாதி ராஜா.
0: ராஜாதி ராஜா, அது என்ன பாடல்?
1: பாடல் வந்து மலையாள கரையோரம் கவி பாடும் குயிலை.
0: ஓ, மலையாள கரையோரம்
1: அடிக்கிறது குளிர்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு
0: மலையாள கரையோரம் என்ற பாட ஆரம்பித்து சிலு சிலு என்று ஆரம்பித்து தான் இந்த மலையாள கரையோரம் வரும் இல்லையா?
1: ஆமாங்க.
0: இந்த சிலு சிலு என்றால் நல்லா தான் இருக்கும் அம்மா. சிலு சிலு இப்பொழுது அந்த சிலு சிலு இருந்தால் எப்படி இருக்கும் இந்த வெப்பத்துக்கு?
1: சூப்பரா இருக்கும்.
0: என்ன தேவையில்லைன்னு அதுலதான் கற்பனைகள் வருவது. வாழ்த்துக்கள். இயற்கையான அந்த அழகை ரசித்தவர் ஒருவர் வந்திருக்கார். இயற்கை எத்தனை யுகம் அழிந்தாலும் அழியாதது இயற்கை அழகு என்பது. அதன் அழகு பல விதத்திலையும் வருகின்றது. அதை சுருக்கமாக காட்டியிருந்தார். அதை படித்து அதை சுவைத்து எங்களோடு பகிர்ந்து கொண்ட ராணி, உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த பாடலை உங்களுக்காக நான் தருவேன். இப்பொழுது நீங்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கின்றாரா? வருகின்றார் வருகின்றாரா?
1: நன்றி
0: மகளே, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அன்புடன் சந்தன்ராஜ் அவர்களே, நலமா இருக்கின்றீர்களா?
2: இனி இரவு நேர வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல நேர வணக்கத்தோடு செல்வை சந்திரராஜ், நலமா இருக்கீங்க?
0: ரெண்டு நேர வணக்கத்தையும் தந்தீர்கள். நானும் தருகின்றேன், நினைந்து கொண்டோம். ஐக்கியமாக நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கும் ஐயா.
0: நலமாக, மிக்க நலமாக, மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். சரி, வாழ்த்துக்கள். சரி, எங்கே உங்கள் கவிதையை கேட்டு பார்ப்போம். கொண்டு பாருங்கள்.
2: நிச்சயமா, இன்றைக்கு நம்முடைய சிறுவர் சோழி அலங்கரித்த அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
2: ஜஸ் வந்து சூப்பரா
0: மடக்கிற தாத்தா, ஒரு பெரிய ஆனந்தம். தாத்தா மடங்கி விட்டார், சொல்லியும் தருகின்றார். நீங்க நெருங்கிட்டீங்க தாத்தா, அக்காவை பின்பற்றுவேன். அவரும் அற்புதமா இருந்தது செல்வங்களுடைய.
2: நிச்சயமா நிச்சயமா ஐயா. வாழ்த்துக்களை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே தலைப்புல கொண்டு வந்துருவேன். குழந்தைகளை கொண்டாடுங்கள் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு.
0: குழந்தைகளை கொண்டாடுங்கள், இங்கே கொண்டு வாருங்கள், கேட்போம்.
2: ஒவ்வொரு குழந்தையும் நாளைய மனித இனத்திற்கான வீரிய வித்துக்கள். தேசங்களால் பிளவுபட்டாலும் அத்தனை குழந்தைகளுமே பரிசுத்த உள்ளம் படைத்தவை. அவர்களின் குரலுக்கு மதிமயங்கிக் கிறங்காதவர்கள் ஒருவருமே உலகில் இல்லை. புதிது புதிதாக கேட்டிடும் கேள்விகளால் நம்மை அவர்கள் புதுப்பிக்க தவறுவதே இல்லை. சக குழந்தைகளுடன் அறியாமலேயே சண்டையிட்டும் சடுதியில் சமாதானமாகி விடுவர். கிடைத்தது எதுவாகினும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளும் பாடத்தை கற்பிப்பர். பகைமை உணர்வு தெரியாது, பொறாமை குணம் கிடையாது. கலப்படமற்றது அவர்களின் புன்னகை. கிடைப்பதற்கரிய வரமாக வந்து பிறந்த குழந்தைகளை பதைக்காமல் கொண்டாடுங்கள். அவ்வளவுதான் ஐயா.
0: சிறப்பான ஒரு கவிதை. குழந்தைகளின் அந்த குணத்தில் வந்ததில் சக நண்பர்களாக இருந்தாலும் சண்டை பிடித்து விட்டு சடுதியாக சந்தோஷப்பட்டு விடுவார்கள், சேர்ந்து விடுவார்கள். அவருக்கு போட்டி உணவு, பொறாமை உணவு, வஞ்சகங்கள் ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு, இல்லையா?
2: நிச்சயமா. அதே மாதிரி அவர்களுடைய புன்னகையும் அப்படிதான்.
0: அந்த புன்னகை அவருடைய மொழிக்கு மயங்காதவர் உலகத்திலே இல்லைத்தான். அடுத்து இன்னும் ஒன்று புறப்பட்டு புரிந்தீர்கள் அல்லவா, புது புது கேள்வி இலக்கணங்களை அசத்தி விடுவார்கள், இல்லையா?
2: ஆமாம், இப்ப இருக்கிற குழந்தைங்களுடைய டேலண்டே வேற மாதிரி.
0: சிறப்பு. ஆதலால் நாங்கள் குழந்தைகளை கொண்டாடுவோம். ஒவ்வொரு குழந்தைகளும் சிறந்தவர்கள் தானே. இந்த அற்புதமான கவிதை, சிறப்பான கவிதையை தந்த போல இதற்கான என்ன பாடலை கேட்டு போகின்றீர்கள் நீங்கள் சந்தன்ராஜ்?
2: வேற என்ன பாடலையா? அதுதாங்க ஐயா, அழகு குட்டி செல்லம் தான்.
0: அழகு குட்டி செல்லம், இல்லையா? அது ஒரு பதில் வேற வரும். யோசித்ததை பார்த்தா எந்த கோட்டையை பிடிக்கிறாங்க, இப்படி யோசிக்கிறான்னு ஒரு வரி ஒன்று வேற பதில். நிகழ்ச்சியை சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. கவிதைகள் சொல்லுவா நிகழ்வை நீங்கள் வந்து சரியாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எனக்கு பழக்கப்பட்ட நிகழ்ச்சி இல்லை, இது அம்மாவினுடைய நிகழ்ச்சி தான். இருப்பினும் இந்த சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்று சற்று ஓய்வு எடுத்து விட்டு வந்தேன். சரியான வெப்பம், இங்கேயும் சரியான வெப்பமாக இருக்கிறது. இப்போ 26 வந்தேன், 27 வந்து விட்டது. இது மாலையாகும் பொழுது இன்னும் கூடுகின்றது என்று கூறப்பட்டது. 29 பாய்க்கு சில இருக்கின்றது. சரி, வாழ்த்துக்கள்.
2: நம்முடைய குண்டு பேத்தி அவர்களுடைய உறவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோமே. அதே மாதிரி நம்முடைய அலி அவர்களுடைய அம்மாவும் விரைவில் குணங்களையும் நம்மளை வேண்டுவோம் ஐயா. நிச்சயமா.
0: அலி அவர்களுடைய, ஓ அப்படியா, வாழ்த்துக்கள். அவர் குணமடைய வேண்டும்
2: என்னுடைய புலனத்திலே
0: சொல்லியிருக்கிறார். உங்கள் செய்திகள் அவர்களை சென்றடையும். நன்றி சந்தன்ராஜ் அவர்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து பணியில இருந்து கொண்டு அங்காடியிலே பலர் வந்து நுழைவார்கள், நுகர்வோர்கள், பெறுபவர்கள், கொடுப்பவர்கள். அவர் அங்கே பணியில இருந்தாலும் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு உடனே ஒரு கவிதையை புரிந்து சுட்டதையும் ஒரு கவிதையையும் சேர்த்து கொண்டு வந்து 3 கவிதை கொடுத்திருந்தார் எங்கள் விக்னேஸ்வரன் அவர்கள். அதிலே முதல் கவிதை எங்கள் கேள்வி தந்துவிட்டு சென்று விட்டது, வினா காண முடியாமல் இருக்கின்றது. அதில் இப்போ எத்தனை புரட்சி கருத்துக்களை உள்ளடக்கி வந்த கதை. விதவைக்கு வெள்ளை புடவை என்றால் ரோஜா மலரும் வெள்ளைதானே, விதவை மலர் அணியக்கூடாது என்றார்கள். அப்போ வெள்ளை மலரை அணிய மூலம் பல கேள்விகள் அதுக்கு நாங்கள் கேட்க முடியாது. அந்த கவிஞருடைய கற்பனை எப்படி எங்கே கொண்டு போய் தொகுத்து கொண்டு வந்தார் அந்த கவிஞர் என்றால் அவரைத்தான் கேட்கணும். இதை மனதில் வைத்து கேட்டார் அவரவர் புரிந்து கொள்ளும் விதத்திலே இருக்கின்றது. அடுத்து அவர் தாய்மைக்கு ஒன்று, ஐயோ போட்டியே, ஐயோ நீ போட்டியே, போய்விட்டாயே என்பதை போட்டியே என்ற பேச்சு தமிழிலே கலந்து அந்த கவிதையை தந்திருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நீ போட்டியே என்று தாய்மை உணர்வை வைத்து தந்திருந்தார். அதன் பின்பு பணத்துக்கு ஒரு பிணம் கூட வாய் திறக்கும் என்றதான் அந்த அர்த்தம். எத்தனையோ எல்லாம் விலை உயர்ந்த சிறந்த அன்பு, அதை விட பொருள் எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று மறுத்தது, பணம் என்று என்றே கொடுத்தவுடன் வாங்கிவிட்டாயே என்ற ஒரு கருத்தை தந்திருந்தார். அதனால் தான் பிணம் கூட வாய் திறக்கும் என்ற கருத்தை நாங்கள் பெறக்கூடிய அந்த வேளை பூஜைக்கு வந்த மலரே வா என்ற ஒரு பாடலையும் கேட்டிருந்தார் அல்லவா விக்னேஸ்வரன். உங்கள் பாடல் தருகின்றான். பெரியான இக்கட்டான நிலையில் கூட நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்து கூறி பாடலை தருகின்றேன். பாத காணிக்கை திரைப்படுத்த பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் பாத காணிக்கை திரைப்படுத்த பாடல். இனிமையான பாடலை கேட்ட வேளையில் சிந்தனை குகந்த கவிதை மூன்றையும் கொடுத்திருந்தார். நன்றிகளை கூறிக்கொண்டு கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியை அலங்கரித்த அடுத்த உறவு வண்டிக்கேட்டிலிருந்து வந்த என்னுடைய அன்பு மகள் சகாயா அன்சுராணி சந்தன்ராஜ் திருமதி அவர்கள். அவர்களை இயற்கையை பற்றி, இயற்கை அழகுதான், அந்த அழகு இத்தனை யுகம் சென்றாலும் அழிந்து போகாத ஒரு அழகு என்ற நிரந்தரமானதை இயற்கை நிரந்தரமானது உண்மையானது என்பதை எடுத்துக்கூடிய கவிதையை தந்துவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார். ராஜாதி ராஜா திரைப்படுத்த பாடல் மலையாள கரையோரம் என்று வரும் பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது. கவிதைகள் சொல்லவா நிகழ்விலே இன்று முன்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில்
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.

இயற்கை அழகானது யுகம் யுகம் கழிந்தாலும் அந்த அழகை மாற்ற முடியாத இயற்கை அழகு என்று கூறியிருந்தீர்கள். அந்த கவிதை குறுங்கவிதையாக இருந்தாலும் பெருங்கருத்தை உள்ளடக்கியிருந்த அந்த கவிதை சுவைத்தேன் என்று வந்தீர்கள். நாங்களும் அந்த கவிதையை சுவைக்கின்றோம். அந்த கவிதைக்கு ஏற்ற பாடல் இயற்கை அழகு எப்படி இருக்கும் எழில் கொஞ்சம் என்பதை இந்த பாடல் மூலம் காட்டியிருந்தார்கள். மலையாள கரையோரம் தலையாட்டும் என்று அந்த பாடல் மிகவும் சிறப்பான பொருத்தமான பாடலாக இருந்தது. வாழ்த்துக்கள் ராணி, உங்களுக்கு நல்லதோர் பாடலை நல்ல கவிதையோடு கேட்டு மகிழ்ந்தோம். இது கவிதைகள் சொல்லவா முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வெள்ளிக்கிழமை தோறும் பெறுவது. கவியை கேட்டவுடன் ஓடி வருவார்கள் கவிராயர்கள் எல்லாம். கவிஞர்கள் என்று பட்டம் பெற்றவர்கள், விருது பெற்றவர்கள், கவிஞர்கள் என்று எழுதிக்கொண்டே இருப்பவர்கள், கவிஞர்களுக்கு மற்ற நிகழ்வை விட இந்த கவி என்றால் அவரை அறியாமல் வந்துவிடும் ஊற்றெடுத்து. கவி ஊற்றிட்டு வரும் வல்லமை சிறப்பு அந்த கருணா அந்த கொடை எல்லோருக்கும் பெறாது, கவிஞர்களுக்கு தான் வரும். கவிஞர்கள் கவிகளை புனைவர்களுக்கு தமிழை நன்றாக உணர்ந்து தமிழை இலக்கிய இலக்கண சுவையோடு எதுகை மோனையோடு கவிதை புரிபவர்கள் எதுகை மோனை சாரிகை சந்தி என்ற 6 குணங்கள் இருக்கின்றது. அவை அந்த இலக்கணத்துக்கு அமைய கொண்டு வந்து கவிதையை தருவார்கள். ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் கவிதையை கொண்டு வந்து தருவதற்கு நாங்கள் பிறவி கவிஞர்களும் இல்லை, கவி ஊற்றெடுக்கும் கவி வல்லுநர்களும் அல்ல. கவிஞர்கள் என்று எங்களை யாரும் பாராட்டவும் இல்லை, எங்களை விருது கொடுக்கவும் இல்லை. தான் இருப்பினும் கவிதைகளை சுவைப்பதற்கு எங்களுக்கு அந்த தியானம் உண்டு, அந்த ஞானம் உண்டு. கவிதையை சுவைத்து அதன் கருத்துக்களை உணர்ந்து கொள்ளுவதற்கு அந்த ஞானம் இருக்கின்றது. அந்த வகையில் ஊக்கமளிக்கும் வகையிலே கவிஞர்களை கொண்டு வாருங்கள், படித்து சுவைத்தாவது கொண்டு வாருங்கள் என்று கேட்டு அன்பு மகள் மீரா இந்த நிகழ்வை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார். அந்த வேளையிலே எங்கள் சந்தன்ராஜ் அவர்கள் வந்துடும் கவிதையை தந்திருந்தார். ஒவ்வொரு குழந்தைகளும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான் அந்த, ஏனென்றால் அந்த குழந்தைகளுடைய சிறப்பு அம்சங்களை அற்புதமாக கவிதைக்குள்ளே புகுத்தி கொண்டு வந்து தந்திருந்தார். அதுகளுக்கு இந்த வஞ்சகம் சூது போட்டி போறான் பஞ்சம பாதகங்கள் எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அதனால் தான் குழந்தை உள்ளம் வெள்ளை உள்ளம் என்று கூறும்போது குழந்தை உள்ளத்திலே தான் இறைவன் இருக்கின்றார், தூய்மையான இடத்திலே தான் இறைவன் இருப்பார். அதனால் குழந்தைகளை பற்றி கூறிய அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து அழகு குட்டி செல்லம் என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்டிருந்தார் அல்லவா, இதோ அந்த பாடல் வருகின்றது.

அற்புதமான அந்த பாடல் கூட குழந்தைகளின் செல்லத்தையும் குழந்தை எப்படி இருக்கும் குழந்தைகளை பார்க்கும் போது எங்கள் உள்ளம் எப்படி பூரிக்கும் அவர்களுடைய செய்கைகள் எல்லாம் எங்களை எப்படி அடிமையாக்குகிறது என்பதை காட்டும் ஒரு பாடல். அதில் சிறந்த வரி ஒன்று, அந்த குழந்தை பேச தெரியாத குழந்தை ஆழ்ந்த உறக்கத்திலே காலை தூக்கி அட்டனை கால் போட்டுக்கொண்டு தூங்கும்போது எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி ஆழமாக சிந்திக்கிறாயோ என்று எண்ணம் தோன்றும் அந்த பதம் அற்புதமாக பிடித்த இனிமையான பாடல். குழந்தைகளை கொண்டாடுவோம் என்ற அந்த பாடல் அந்த கவிதைக்கு பொருத்தமான பாடலை நீங்கள் தந்தது வாழ்த்துக்குரியது அன்பு உறவே சந்தன்ராஜ் அவர்களே. இந்த வேளையிலே ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கிறது எங்களை, காத்திருந்து காத்திருந்து அந்த காத்திருந்த தருணத்தை கண்ட பின்பு எதிர்பார்த்து இருந்தது கிடைக்கவில்லை, அதனால் மீண்டும் காத்திருக்கின்றேன் காத்திருக்கின்றேன் என்று வருகின்றது ஒரு கவிதை. தான் படித்ததில் சுவைத்தது என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து கூறியிருந்தார். கூறிவிட்டு அதற்குரிய பாடல் ஒன்று தந்திருந்தார். அந்த பாடல் வருகின்றது. வைதேகி காத்திருந்த திரைப்படமா என்றுதான் எண்ணுகின்றேன் அந்த திரைப்படுத்த பாடல். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்ற பாடல். அந்த பாடலை அவர் தந்துவிட்டு அவர் கேட்க வந்த பாடல் வேறு ஆனால் கவிதை வேறு என்று கூறி தான் விரும்பிய பாடலை கேட்டிருந்தார். புரியாது புரியாது என்ற பாடலை கொடுத்தேன். இப்பொழுது அந்த கவிதை கேட்ட பாடலையும் கிருஷ்ணன் நீங்கள் விரும்பி கேட்டது அந்த விரும்பி கூறி வந்த படித்ததில் பிடித்த கவிதை கேட்ட பாடல் என்று தந்தீர்கள். அந்த பாடலை கேட்போம் ஒரு தடவை.

இனிமையான அந்த பாடல் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த பாடலாக காற்றலையில் ஒலித்தது. காத்திருந்து காத்திருந்து அந்த காத்திருந்த காலம் வரும்பொழுது காத்திருந்தது நிறைவேறவில்லை, அதனால் மீண்டும் அது வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு அற்புதமான கவிதையை தந்துவிட்டு இந்த பாடலையும் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது. இந்த நேரங்களிலே தான் எனக்கு பிடித்த நானும் ஒரு கவிதையை கொண்டு வந்து சொல்லி நான் பிணையவில்லை. எனக்கும் பிடித்த கவிதையாக இருந்தது. உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும், அதுதான் அன்பு. மற்றவர்களை ஏமாற்ற மாட்டாது, தான் ஏமாந்து போகும். அன்பு என்பது பல வடிவங்களிலே வரும். அதுக்கு ஏமாற்றவும் தெரியும், ஏமாறவும் தெரியும். இது வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் நிகழ்வது உண்டு. ஏமாந்து எண்ணி நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கும் பொழுது, நம்பிக்கையை கொடுத்து வாழ வைத்தவர்கள் இறுதியிலே நம்பிக்கையை இழந்து விடக்கூடிய வகையில் நடந்தால் அது ஏமாற்றமாக முடிந்துவிடும். அதனால் இந்த நம்பிக்கை, இவரிடம் இருந்த நம்பிக்கை மற்றவர் ஏமாற்ற தெரியவில்லை, ஏமாற தெரிந்து ஏமாறிவிட்டது. அதே போன்ற மற்ற பக்கத்திலே பார்த்தால் அவர் ஏமாற்ற வேண்டும், இவர் நம்ப வேண்டும் என்று ஏமாற்ற நம்பிக்கை வைத்துவிட்டு ஏமாற்றிவிட்டு செல்வது என்ற கருத்துக்களோடு வரும் பாடல்கள் பல பாடல்கள் உண்டு. அதிலே எந்த எண்ணத்துக்கு ஒரு பாடல் எட்டியிருந்தேன் நான் கேட்டேன், இதுக்கு ஒரு பாடல் தாருங்கள்னு யாரும் தரவில்லை. அதனால் நான் ஒரு பாடலை தெரிவு கொண்டு வந்து இறுதியாக ஒளிபரப்புகின்றேன். பாத காணிக்கை திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை. ஏமாற்ற தெரியும் தெரியாது, ஏமாற தெரியும், ஏமாற்ற வாட்டாது ஏமாந்துவிடும். வருகின்றது பாடல், கேட்போமா?

உண்மையான அன்புக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும். ஆழமான கருத்துள்ள இரண்டு வரி குறுங்கவிதை எத்தனை விடயத்தை எங்கே அடக்கி வைத்திருக்கின்றது. உள்ளே துருவி பார்த்தால் பல உண்மைகள் எங்கள் வாழ்க்கையில் கூட நிறைவேறி இருப்பது தெரியும் என்று எண்ணுகின்றேன். இனிமையான ஒரு நேரம், இன்றைய நேரம் கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியை கேட்டோம். கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியிலே தங்கள் கவிதை, சொந்த கவிதை, சுட்ட கவிதை என்று வந்து பிடித்த கவிதைகள் என்றெல்லாம் வந்து கூறி பாடல்களையும் கேட்டுச் சென்றவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று திருமண நாள் காணுகின்றார்கள், நான்காவது திருமண நாளை என் அன்பு குண்டு குண்டு பேத்தி ஜே ஜெயாவின் அண்ணனும் அண்ணியும் அவர்கள் பல்லாண்டு காலம் பல் சிறப்போடும் சகல சௌவாக்கியங்களோடும் இல்லறத்தில் நல்லறம் கண்டு எழிலாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், பல செல்வங்களும் பெற்று சௌகரியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்று போல் என்றும் வாழ்க என்று தீர்க்க ஆயுசி பவானி அன்பு வாழ்த்துக்கூடி அவர்களுக்கு ஆசையையும் வழங்கும். இந்த வேளையிலே அன்பு நண்பர் நான் ராகவேந்திரா என்று அழைக்கும் என் அன்பு உறவு அலி அவர்களுடைய அன்னை உடல் நலக்குறைவால் வைத்தியசாலையில் இருக்கின்றார் என்று மிகவும் துன்பமாக எழுதியிருக்கின்றார். வாழ்க்கை என்பது இன்னல்கள் பல நிறைந்ததுதான், மூப்பு பிணி எல்லாம் வருவது வழக்கம்தானே. அந்த பிணியை அவர் வந்து இலகுவாக அந்த கட்டத்திலிருந்து அவர் விலகி எங்களோடு வந்து இணைய வேண்டும், அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் அனைவரும் ஒன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். விரைவில் அவர் குணமடைந்து வருதார், மன ஆறுதல் பெறுங்கள் அலி என்று உங்களுக்கு ஆறுதலும் கூறிக்கொள்கின்றோம். நேரம் சரியாக 1:30 எட்டிவிட்டது, உங்களுக்கு 11 காட்டிவிட்டது. அதனால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியை இனிது நிறைவேற்றுவதற்கு வந்து எங்களோடு இணைந்து பயணித்த அன்பு உறவுகளை உங்களுக்கு வணக்கம் கூறி உலகெல்லாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனை பேரும் இணைந்து உலகில் உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம், மனக்குறை கூட வராது. அது இருந்தா அதை கொடுக்க வேண்டும் இறைவா என்று கேட்டு இந்த அட்டூழிய அல்லூல கல்லூலங்களில் எங்களை விடுவித்து மனித நேயம் சாந்தம் அமைதி அறம் தலைக்க வழி செய்ய வேண்டும், அனுகூலம் தர வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2023 ஆண்டு 6வது மாதம் 23ஆம் நாள் மலர்ந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்வு இனிது நிறைவு வருகின்றது என்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

சரியாக இப்பொழுது 11:13 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:44. நலம் தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டளையில் உங்களோடு மீரா. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? நேற்று நாங்கள் உங்களுக்கு தேடி தேடி தேடி, ஆனால் தேடி என்ற சொல்ல நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் சாதாரணமாக கேட்குற பாடல எல்லாம் தேடி இருக்கு, ஆனால் எங்களுக்கு அந்த சொற்களை எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தன்மை எங்களுக்கு வேற இல்லை, அந்த ஞாபகம் இல்லை. அதன் அர்த்தம் வந்து ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக கேட்கவில்லை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் உள்வாங்கி கேட்கவில்லை என்பது தான் அந்த அர்த்தம். சரி, இனி நாங்கள் எந்த ஒரு பாடலையும் உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ரசனைக்குரிய ஒரு பாடல் பிடித்தமான பாடலோ அந்த பாடல் ஒவ்வொரு வரியையும் நாங்கள் ரசிக்க வேண்டும். இப்ப முதல்ல ஜனநாயக ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி போனது அல்லவா, பாருங்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு பாடல் எப்படி அக்கு வேறு ஆணி வேறாக அப்படி பிரித்து எடுக்கிறார்கள் பாருங்க, எப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அதை கூர்ந்து கவனித்து அந்த பாடலை ரசித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எழுதிய கவிஞர், அதுக்கு இசை கொடுத்தவர், ஒரு பாடல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் என்பதை எடுத்து சொல்றவர், இவர்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது மட்டுமில்ல, ஒரு ஒரு ஒரு விடயம் ஒருதரான உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் வேஸ்டா போகக்கூடாதுல்ல, அதை ஏதோ எல்லாரும் அனுபவிக்க கூடியதா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றி படம் இருந்தா வந்தா தான் அதுல ஏதோ ஒரு லாபமும் இருக்கிறது, எல்லாரும் ரசித்திருக்கிற ஆசையும் பெருமையும் இருக்கும். நாங்க ஒரு விடயத்தை செய்யும் போது எல்லாரும் ரசிச்சா தான் கேட்டா தான் எங்களுக்கும் பூரிப்பு அவர்களுக்கும் நன்மை. இல்ல ஒரு மேலோட்டமாக நாக்கமுகா பாட்டை நாங்க ஒரு இசைக்காக ரசிக்கிறோம், அதை கூட நாங்கள் கூடுதலா ரசிச்சிருக்கிறோம். ஏன்னா பாடலுடைய அந்த ஃபாஸ்ட் பீட், அதாவது அந்த பாடல், அது அந்த பாடல சொற்களை சொல்லும் விதம், பாடும் விதத்தை ரசிச்சிருக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு கவர்ந்திருக்கும், ஆனால் முழுமையாக ஒரு பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது, என்ன விளக்கம், அது எங்களுக்கு எண்ணத்தை தரதுக்காக இந்த வசனங்களை படைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை உற்று கவனிச்சா சில ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு பாடலை எடுத்து வரலாம் இனிமையாக, அதுக்கு கண்ணன் பாடல். அதுக்கு முன்பாக இந்த கேள்வியை கேட்பமாண்டு யோசிக்கலாம். சரி, கண்ணனை முதல்ல வச்சிடலாம், அவருடைய பாடல் ஒன்று எடுத்து வந்து அதன் பின்பு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். நீங்களும் அழைக்கலாம்,

0: பாருங்க, இந்த பாடல் கேட்கும் போது அந்த இசை எங்களை ஏதோ எங்களை இல்லை என்னை செய்திருக்கிறது. அதனுடைய வரிகள் என்னை கவர்ந்திருக்கிறது. அதை எப்படி அமைச்சிருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள். அப்ப ஒரு பாடலை உள்நோக்கி அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கினால் தான் அந்த பாடலை நாங்கள் ரசிக்கிறோம். அதே போலதான் உங்களுடைய பேச்சு, நீங்க பேசும் போது கூட நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள், மற்றவர்களை கவரக்கூடியதாக எதை பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கும் போது தான் அந்த பேச்சு எங்களோட மனதிலேயே பதியும், எங்களோட கூட வரும். அருமையான இந்த பாடல். நான் ஒன்று கேட்க சொல்ல போறேன்னு சொன்ன ஒரு கடி ஜோக், அதை நீங்க, அதாவது அது ஜோக் இல்ல, அது கடி கேள்வியாக நினைத்து நீங்க பதில் சொல்லணும். சரியா பார்க்கலாம் யார் கேட்டிக்காரன்னு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? இதுதான் கேள்வி. பூனை, நீங்க எல்லாரும் வந்து என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? சரியா, அது ஒரு கேள்வி. அத முதல்ல இந்த கேள்விக்கு பதில் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு கடி பதிலாக நீங்க வர வேணும், கொண்டு வர வேணும், ஒரு தமாஷாக நீங்க எடுத்துக்கொண்டு வர வேணும். முதல்ல நாங்கள் காட்டணியில், அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, தயவு செய்து அன்பு உறவுகளே உங்களோடு தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்கள் பாடல் உங்களுக்கு தேவை என்றால் எழுதுங்கோ அதுக்குள்ள. சரியா, மற்றது நீங்க வாய்ஸ் கட்ல ஏதாவது, அதாவது அதுல நீங்க பாடல் வாய்ஸ் கட்ல நீங்க வைக்கலாம், ஆனா பாடல் மட்டும் கேட்டு வைக்க வேணும். பாடலுக்கு பின்னால இந்த பாடலை அவர்கள் விரும்புகிறார்கள், இவர்கள் விரும்புகிறார்கள் என்ற இது கதம்ப நிகழ்ச்சி நீங்கள் எடுத்து வரும் பாடல். அப்ப நீங்கள் மட்டும் கேட்கும் பாடலாக இருக்கணும். காட்டிலே இணைந்து கொள்ளும் எல்லாம் பாக்கலாம் பாக்கலாம். வணக்கம் ரமணி ராஜ்.
1: வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் அடுத்த நேரம்
0: சொல்றாங்க. சொல்லு பாடல் எந்த சொல்லுல நீங்க பாட்டு எடுக்கணும்டா? நீ என்ற சொல் வரவணும். நீ அது முன்னுக்கு வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம். முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும். நீ என்று தொடங்கணும்.
1: நீ வருவாயனா, நீ வருவாயன படத்துல இருந்து நீ வருவாய், பார்த்து பார்த்து கண்கள் புத்திருக்கு, நீ வருவாயனா,
0: நீ வருவாயன்னு நான் அந்த பாடல் உங்களுக்கு தரப்படம். சரியா,
1: நன்றி. பாட்டு சூப்பரான பாட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் அது. நீ ஓட்டிக்கலையா?
0: நிச்சயம் நிச்சயம்,
1: கண்ணன் பாடல்.
0: அந்த பாடல் அந்த நல்ல ஃபாஸ்டா போகும். நன்றி நன்றி ரமணி ராஜேஷ், நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. எங்க பாக்கலாம் இன்றைக்கு ரமணி ராஜேஷ் தொடர்ந்து வச்சிருக்கீங்க, எங்க பாக்கலாம் எப்படி என்று. அடுத்து எங்களுடைய இளவரசு. வணக்கம் இளவரசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளவரசு, நீங்க சொல்ல போறீங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க, அப்படியே இருந்து கொள்ளுங்க.

0: இளவரசு நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? பூனை,
1: அதாவது பூனை கண்ணு மூட என்ன நினைக்குமா? அப்பாடா நம்ம கண்ணை மூடிட்டோம், உலகமே இருட்டா போகும் அப்படின்னு நினைக்குமா? தமாசா, கண்ணை மூடனா உலகமே இருண்ட மாதிரி
0: நினைக்கிறேன். நீங்க கண்ணை மூடனா என்ன நினைப்பீங்க?
1: நான் கண்ணை மூட என்ன நினைப்பேன், இருட்டா இருக்கும்.
0: இல்ல கண்ணை மூடு, இல்ல நீங்க என்ன சிந்திப்பீங்க? இப்ப பூனை கண்ணை மூடிக்கொண்டு அது என்ன சிந்திக்குதுன்னுதான் கேட்டிருந்தேன். அது என்ன நினைச்சு கொண்டிருக்கு, என்ன நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் என்ன நினைக்கும் என்றதுதான், அது ஒரு கடியா நீங்க சொல்லணும். சரி, நீங்க கண்ணை மூடுனா என்ன நினைப்பீங்க?
1: எப்படா தூக்கம் வரும் நினைப்போம்.
0: என்ன எந்த நேரம் கண்ணை மூடு? பகல்ல மூடு, நம்ம வேலை செய்யுங்க. அப்படியா?
1: அது அது எப்படின்னு தெரியலமா. நார்மலா கண்ணை மூடுனா சரி, இப்ப ராத்தூக்கம் வரும் நினைச்சுதான் கண்ணை மூடுவான். கண்ணு இமைக்கிறது வேற, கண்ணு மூடுறது வேற.
0: கண்ணை மூடி வச்சுக்கொண்டு இருந்தா என்ன நீங்க நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. சரி கட்டிக்காரன், நினைச்சா நீங்க உண்மையான சரியான பதில கடி கேள்வின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னட்டு தான் நான் நினைச்சேன். சரி சொல்ல வரன்னுட்டு தான் உள்ளுக்க கேட்டது,
1: தப்பிட்டேன். பழமொழி சொல்லுவாங்க, என்ன
0: செய்வாங்கன்னா
1: சொல்லுங்க. பூனை கண்ணை மூடமா நினைச்சுக்கமா பூனை? அப்பாடா நம்ம கண்ணை மூடிட்டோம், நம்ம திறந்திருந்தால்தான் இவ்வளவு நாளா வெளிச்சமா இருக்கு. நம்ம கண்ணை மூடிட்டோம், அதனால அந்த உலகமே இருட்டா இருக்கும், எல்லா பக்கமும் இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கமா.
0: கனவா பால் குடிக்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு குடிக்கும், தெரியாதுன்னு கண்ணை மூடிக்கண்டு குடிக்கும். ஆனா எஜமான் பாத்து கொண்டு இருப்ப, நீ நான் காய்ச்சி வச்ச பால நீ குடிச்சிட்டு இருக்க. அண்டு நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீ நீ என்று தொடங்கணும் சொல்லுங்க பாப்போம். நீ என்று வரலாம்,
1: நீ வரும்போது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: என்ன என்ன என்ன என்ன இப்ப எல்லாம் நீங்க பாட்டெல்லாம் ஏதாவது சரியா சொல்லாம போறீங்க? அது என்ன அந்த இதுதான் பாட்டு என்று சொல்லாம கொஞ்சம் இது இப்படி ஒன்று வருமேண்டா? ஒரு நாளும் வரக்கூடாதே, உங்களுக்குதான் எல்லா பாட்டும் தெரியுமே. சொல்லுங்க அந்த பாட்டை சரியா சொல்லுங்க. சொல்லுங்க,
1: பழைய பாடல சொல்ல
0: நினைச்சேன்.
1: ரஜினிகாந்த் நடித்த படத்துல இருந்து, பாட்ஷா படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழகு, நீ ஒரு வந்தான் அழகு,
0: நடை அழகு. அப்படி யார பாத்து நீங்க ரசிச்ச? நீங்க அதாவது சூப்பர் ஸ்டார விடுங்க, அவரை விட்டுட்டு வேற யார இந்த பாட்டை நினைச்சு நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க? ஆனா சொல்லணும், பெண்ணை
1: இல்லமா.
0: நீங்க பெண்ண சொல்லணும், பெண்ணடம் தான் அழகுதான். சரியா? ஆண் யாராவது ஒரு ஆணை பார்த்து அவர் நடந்த அழகு அவரோட ஸ்டைல் வேற என்று ரஜினிகாந்த் அவர்களை விட்டு வேற யார நீங்க உங்களுடைய கிராமத்துக்குள்ள உங்களோட பழகிறவர்களை பார்த்து நீங்க நினைச்சிருக்கீங்க? நானும் ஒரு ஆளை சொல்ல போறாங்க
1: நினைச்சிருக்கமா. இளமாறன் ஒருத்தர் இருக்காரு, இளமாறன். அவர் நடந்து வந்தா அழகா இருக்கும்.
0: அவர்
1: நடந்து வரத பார்த்து
0: உங்க கூட வேலை செய்யறாரா? யாரு அவரு?
1: அவரு என்னோட பையன்.
0: அது சூப்பர். நீ இதுக்கு மேல மறு வேர்டு இல்ல, அடுத்த வேர்டு நாங்க கேட்கவே முடியாது. சூப்பர், அது அது நீங்க சொன்னது சரி. நான் அதுக்கு என்ன உண்மையிலேயே நான் ஹெட்ஸ் ஆஃப். என்னடா உண்மையிலேயே நீங்க சரியான சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை தான் ரசிப்போம் இல்லையா? முதல்ல உங்களுடைய பாடலை
1: கனநேரத்தில் சிந்தித்தது
0: இல்லையா? அதுதான் வரணும். பிள்ளைகளுக்கு சில நேரம் அப்பாண்ட அழகு, அப்பா நடந்தா அப்பா பேசினா அப்பா என்று சொல்லுவார்கள். சில நேரம் மனைவியாயிருந்தால் கணவன், என்னுடைய கணவன் தான் என்று சொல்லுவார்கள். சரி, திருமணம் ஆகாதவன்டா தனது காதலன் என்று சொல்லுவார்கள். அல்லாட்டி பிள்ளைகள் மகன் மகன் அவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க மகனை சொல்லி இருக்கிறீங்க, சூப்பர்.
1: நிச்சயமாக நடக்கும்பொழுது பேசும்பொழுது என்னையும் நான் சிறு சிறு வயதுல பாக்குற மாதிரி இருக்கும்.
0: அவர் குட்டியரா
1: நகல் நகல் நகல் போல அப்படியே இருக்கும்.
0: அந்த சின்ன குட்டி
1: இரவு நேரத்துல நான் தூங்கும்பொழுது கூட ஒரு கைய தலையணைக்கு இப்படி வச்சுட்டு ஒரு கைய சைடுல வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன். பக்கத்துல பார்த்தா நான் எப்படி தூங்குறேன்னா அதே மாதிரி தலைய கைய வச்சுட்டு அந்த சைட்ல இன்னொரு கைய வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குறேன் அதே மாதிரி தூங்குனா அது எத்தனை காலங்கள் கடந்தாலும் அது நின்னதுல அழிக்க முடியாத ஒரு செய்யறது, எப்படி மறக்க முடியாத. அதே சொன்னா நீங்க கூட எழுப்பி என்ன நம்ம அங்க பாருங்க அப்படியே பாருங்க எப்படி தூங்கிருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து வச்சுட்டேன். ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேமாவே நான் எப்படி தூங்குறேன் ஸ்டைலுக்கு அதே மாதிரி அவர் தூங்கிட்டு
0: அவங்க தூங்குறாங்க. அடையப்பா குட்டியன் அது இன்னும் தந்தை தாயுடைய அந்த அந்த செய்கைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஆனா சில குழந்தைகள் அதுவும் வரும், இன்னும் மெருகூட்டிக் கொள்வது தந்தையை பார்த்தே தாங்கள் அதை பார்த்து பார்த்து செய்வார்கள், அப்படியே அவர்கள் பழகி கொள்ளுவார்கள். நீங்க என்ன செய்யறீங்களோ அப்பா என்ன செய்யறாரு அதான் சொல்றது. தாய் தந்தையரை பார்த்தா பிள்ளைகள் பின்பற்றி போகிறது, அந்த குழந்தைகளுக்கு அதுல கவனமா இருக்கும்.
1: பழமொழி கூட அப்படிதான், தாயை போல பிள்ளை நூலாயோ பெற்றோர்கள் பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே பிள்ளைகள்
0: நூல போல சேலை என்று சொல்லி இருக்கிறார்கள் தாய போல.
1: அதனாலதான் தீய பழக்க வழக்கம் செய்யும்போது கூட குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லுவாங்க. நிச்சயம் உண்மைங்க, அது உண்மை. அது உடனே பதிஞ்சிடும், அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர்கள் மற்றது குழந்தைகள் ஒன்றை டக்குண்டு கேட்ச் பண்ண உள்வாங்குறதுல கெட்டிக்காரர்கள் அவர்கள். நல்லது நல்லது நல்லது இளவரசு, உங்களுடைய பாடல் எடுக்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க பாப்பா பூனை கண்ணை மூடி கொண்டால் என்ன நினைக்கும்? இப்ப இந்த கண்ணனுடைய காதல் வந்து நான் பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள் அவர்கள் இணைவது குறைவு வந்தால் அந்த பாடலை கேட்கணும் என்ற ஆர்வத்தோடு வருவார். சரி, அவருக்கு இந்த பாடலை கொடுத்துடலாம். முதல்ல வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க, பாக்கலாம் இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு வர்றாங்க. முதல் வியாபாரம் நீங்க தான் ராமணி ராஜேஷ். சரி பாக்கலாம்.

0: பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ரமணி ராஜேஷ். அவருடைய பாடலை இன்று கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் வேலை பழுவாக இருக்கும், அவருக்கு நாளைய தினம் அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி கேட்க முடியாமல் இருக்கும். அதனால்தான் சில விடயங்களை நான் அப்படி எடுத்துக்கொள்வது, யாரும் குறை நினைக்க வேண்டாம். சரி, இப்பொழுது ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா. ஆண்டாளம்மா, நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், நீங்களும் காட்டிலைக்கு வர வேண்டும். வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம். வணக்கம் மீராமா,
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க
1: நல்லமா இருக்கு? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப நீங்க பூனை கதைய சொல்லுங்க பாக்கலாம். எப்படி என்று
1: பூனை கதை? எலி கிடைக்குமான்னு நினைக்குமோ?
0: கண்ணை மூடி கொண்டு நீங்க ஏதாவது
1: எலி ஏதாவது நம்ம பக்கத்துல வருமா, எலி கிடைக்குமா அப்படின்னு நினைக்குமா?
0: நீங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு தான் நீங்க கண்ணை மூடிக்கணும்னு யோசிச்சிருக்க.
1: கண்ணை மூடிக்கொண்டிருக்கேன்டா
0: இட்லி கிடைக்குமா?
1: நிறைய வேலைகள்லாம் வச்சிருக்கமே, எப்ப செய்ய போறோம்? செய்யற நேரம் செய்ய மாட்டேன், கண்ண மூடுற நேரம் தான் சிந்திப்பேன்.
0: சிந்திப்பீங்க? அடடா, இவ்வளவு வேலை இருக்கே. ஆனா இன்னொரு விடயம் ரேவதி அம்மா, ஒரு வேலை இப்ப நாங்க நிறைய வேலை இருந்தா அது ஒரு 10 நிமிஷத்துல செய்திடலாம், அது டக்குன்னு செய்திடலாம். நாங்க நினைச்சு நினைச்சு அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருப்போம். ஒரு கொஞ்ச நேரம் இருக்கல, இதை செய்யலாம். ஆனா அந்தந்த அவ்வப்போதே நாங்க செய்து முடிச்சிட்டா தான் கடைசியில எல்லா வேலையும் இறுகி போய் நிக்கும். அப்பதான் ஜோசிமாடடா, அப்பவே செய்திருக்கலாம்ண்டு இல்லையா? என்னடா நாங்க நினைக்கிறது, என்னடா இனி வேலை இல்லத்தானே, இது மட்டும் தானே இருக்கு, அப்புறமா செய்யலாம்னு யோசிப்போம், அப்புறமா ஒரு வேலை வந்துடும் எங்களுக்கு செய்யறதுக்கு. அப்ப அதுக்கு முதல் நாங்க முதலே அதை செய்திருந்தா இந்த கஷ்டம் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப பூனைன்னு எளிய தேடுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீ என்று தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: நீயா நீயா இல்லை
0: நெஞ்ச
1: கனவை கொஞ்சம் எழுப்பிய நீயா.
0: கதவை மெல்ல திறந்தது. என்னன்னா எனக்கும் இந்த பாடல் ஆசை முகத்துல இருந்து நல்ல பாடல், எனக்கு பிடித்த ஒரு பாடல். ஏன்னு தெரியாது, இந்த பாடல்ல ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு.
1: கேட்டாலுமே இந்த பாடல் நீ கேட்ட உடனே அந்த பாடல் தான் ஞாபகம்.
0: இல்லை
1: குடியிருந்த கோயில்ல நான் யார் நான் யார் நீ யார்
0: நீ யார். சரி, இன்னொரு கேள்வி நான் உங்கள்ட்ட சொல்ல கேக்குறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: இதெல்லாம் கடிக்கேள்வி, இது கடி கேள்வி, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் சரியா?
1: ஆமா ஆமா, ரொம்ப மூளைய சிந்திக்க
0: வேணும். ஒரு பையனுக்கு பரீட்சை காலம் சரியா?
1: சரி
0: சரி, எந்த வீட்டு பையனுக்கு எந்த பையனுக்கு பரீட்சை காலம், இந்த நாட்கள் எல்லாம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரம் இப்ப நான் போய் பக்கத்து வீட்டுல சொல்றேன் அவகிட்ட சரியா? இல்ல, பக்கத்து வீட்டுல பேச போயிக்க, பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பார்த்து கேக்குறான், என்ன பையனுக்கு உடம்பெல்லாம் கட்டுண்டு?
1: உடம்பெல்லாம்
0: கட்டு கட்டு, அதாவது பேண்டேஜ் பண்ணி இருக்குது, கட்டு
1: வேந்து வேந்து படிச்சிருக்கா மேடம்?
0: புரிஞ்சிருச்சு, பரிச்சேன்னு சொன்னோடய கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க, கெட்டிக்காரி அது மட்டும் புடிச்சிட்டீங்க நீங்க. சரி, ஒருத்தர்கிட்ட கேக்குற, வெளியே மழை பெய்யுதான்னு கேக்குறாரு கேள்வி, உங்கள்ட்ட கேக்குற, நீங்க கடியாக என்ன சொல்லுவீங்க பதில்? வெளியே மழை பெய்யுதா என்று கேட்டா நீங்க அது ஒரு கடி பதிலாக, கடி பதிலாக என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் வந்த
1: மழை வெளியிலதான், மழை வெளியிலதான் பெய்யும், உள்ளேயா பெய்யும்?
0: சரி, அதுவும் பதில் சரி. அவர் சொல்லியிருப்பார், வீட்டுக்குள் மழை பெய்து பெய்து நான் பார்க்கலைங்க. நன்றி நன்றி நன்றி எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைக்கிறீங்க, ஓடி வாங்க, உங்களோட குரலை கேட்காம நாங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோம், நிறைய தவிச்சிருக்கிறோம், ஓடி வாங்க, நாங்க கேட்கணும். சரி, இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இளவரசு முதல் இணைஞ்சிட்டீங்க, நீங்க வந்து உங்களுக்கு வணக்கம். ஜெகவர் சாதிக்கண்ணா வணக்கம், சந்தனராஜ் மாமா வணக்கம், அருள் வணக்கம், ரேவதி அம்மா இணைஞ்சு சென்ற ராஜவேல் வணக்கம். எங்கே நீங்கள் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்க 5145129739 இப்ப நான் என்னுடைய பாடல் எடுத்து வர முதல் எடுத்து நிறுத்திட்டேன். அந்த பாடல் மிகவும் எனக்கு பிடிச்ச பாடல், கொண்டு வரலாம். அந்த பாடல் இந்த தானா சொல்லைக்கு எவ்வளவு ஒரு கேட்க ஒரு ஆனந்தமா இருக்குல்ல, இது அந்த தனனா யாருக்கு சரியா அதே மாதிரி சொல்ல தெரியும்னு அதையும் பார்க்கலாம். தனனா என்று எனக்கே வேற என்ன, அத அவ்வளவு அந்த கணீர் என்று சொல்றார்கள் உடனே. எங்களுக்கு நாங்க தனனா சொன்னா ஏதோ சோர்ந்து விழுந்து தனண்ணா அப்படி சொல்லுவான், தனண்ணா எதுவும் வரையல, தனண்ணா அதுவும் வரையல, பாக்கலாம் யார் தனனா அப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாம். பாடல கேட்போம். சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அந்த பூனை என்ன நினைச்சதுன்றதை மறந்துடுறாங்க, கொண்டு வாங்க.

0: வணக்கம். எங்களுடைய செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார்.
1: புதுக்கோட்டை செல்வகுமார், வணக்கம்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார், அந்த புதுக்கோட்டை ஏன் வந்தது? அங்க கோட்டை இருக்கா? புதுக்கோட்டை
1: கோட்டை வந்து அரசர் மன்னர் சரபோஜி மன்னர் வந்து இங்க ஒரு பெரிய இது கட்டிருக்காரு, அதுலதான் இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸே நடக்கிறாங்க. கோட்டை மாதிரி ஒரு இது கட்டிருக்காரு.
0: அதனால அந்த இடத்துல அந்த புதுக்கோட்டை என்று
1: வந்திருக்காங்க.
0: சொல்லுங்க பூனை, அதாவது இந்த பூனை இருக்கு கண்ணை மூடிக்கொண்டிருந்தா என்ன நினைக்கும் சொல்லுங்க. பூனை
1: கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருந்து போயிரும் நினைக்குமா?
0: அது நீங்க இப்பதே பூனையெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருப்ப.
1: ஒரு பூனை கண்ணை மூடிட்டு எப்படா மீராமா வருவாங்கன்னு யோசிக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படி என்ன கன பூனை இருக்கு? அப்படி அப்படி என்ன நிறைய பூனை இருக்குங்க, நிறைய பூனை. அது கண்ணை மூடிக்கொண்டு யோசிக்காது, கண்ணை விழிச்சு கொண்டுதான் மீராம எப்ப வரும் வந்து எல்லா பூனையும் பாத்துக்கொண்டு இருக்கோம்.
1: எங்க
0: களவெடுக்கலாம் யோசிக்கும் கண்ண மூடி, அப்படிதான் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமா ஆமா.
0: பூனை பூனை
1: என்னமா?
0: பூனை களவெடுக்கிறேன்னு சொல்றாங்க இல்ல பூனை, அது ஒருக்கா சொல்லுங்க. பூனை கள்ள பூனை இது களவெடுக்கும்னு சொல்றாங்க, ஏன்?
1: பூனை திருட என்ன சரியா கேக்க, களவா?
0: ஓ, களவெடுக்கும் சொல்லுவார்கள். பூனை கள்ள பூனை களவெடுக்கும், திருடும், திருடும், களவு செய்யும். திருட்டு பூனை என்ன சொல்றாங்க? பூனைகளை எல்லாம் பார்த்தா திருட்டு பூனை, எதுக்கு அப்படி சொல்றாங்க அதை சொல்லுங்க.
1: அது எங்க கருவாடு கருவாடு வச்சுட்டு போனா தூக்கிட்டு போயிரும்.
0: அது கருவாடு மட்டும்தான் தூக்குமா? அது எல்லாத்தையும்
1: எதுவா இருந்தாலும் இறைச்சி எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிரும். வந்துச்சுன்னா வர்றது தெரியாம தூக்கிட்டு போயிரும் பூனை, திருட்டு பூனேம்போ. பால் வாசத்துக்கு மூடிய நைசா திறந்து குடிச்சிட்டு
0: போயிரும்,
1: பாலை குடிச்சிட்டு போயிரும்
0: முழுமையா.
1: அதான் ஒரு ஒரு இது இருக்குமா, சுடுபால் குடிச்ச பூனை அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு வந்து சுடுபால் குடிச்ச பூனைனா ஆறுன பாலையும் அது சுடுபால் குடிச்சிட்டோம் அது பயந்துரும், ஐயோ இதனடா பயங்கர சூடா இருக்கிற பாலை குடிச்சு
0: விட்டாருன்னு.
1: ஆறுன பாலையும் குடிக்காதான் அந்த பூனை, அதுக்கு ஒரு பழமொழி. அதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லதே செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து கெடுதலாவே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு அது மாதிரி சுடுபால் குடிச்ச
0: பூனை.
1: இந்த ஒரு ஒரு சாதம் போட்டு ஒரு சாதம் போட்டு ஒரு நாய் படுத்துருக்குன்னு
0: வைங்க,
1: அது பக்கத்துல கொண்டு போய் சாப்பிடட்டும் அப்படின்னு வச்சா திடு திடுன்னு ஓடி போயிடும் அந்த நாய், அங்கிட்டு ஓடும். அதுக்கு என்ன நினைக்குது, நம்மள பிடிக்க வர்றாங்கடான்னு
0: நினைக்கிறது.
1: ஆமா, ஆனா நம்ம செய்ய போறது அதுக்கு நல்லதுதான் நம்ம செய்யறோம். அது மாதிரி அதுக்குதான் அந்த அர்த்தம், சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: அது மாதிரி அந்த அர்த்தமா இருக்கும்.
0: சுடுபால் வச்சா பேந்த பாலை குடிக்கான்னு சொல்றீங்களா? பூனை
1: குடிச்சிடும், அது சூடா இருக்கிற பால ஒரு நேரம் குடிச்சு குடிச்சுன்னா மிரண்டுரும். ஆறுன பால் வச்சா
0: குடிக்காது. அப்ப அது திருட்டு வேலை செய்ய முதல் ஒரு நாளைக்கு அப்படி நீங்க வச்சிட்டீங்கன்னா பேந்து பாலை திருடாது.
1: ஆமா, திருடாது.
0: எல்லாரும் கேட்டுக்கோங்க,
1: டெய்லி ஒரு பால் குடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சூடு பண்ணி வச்சிட்டோம்னா குடிச்சு குடிச்சிருச்சுன்னா அப்புறம் குடிக்கவே குடிக்காது, ஐயோ இந்த பால் சூடா
0: இருக்குண்டான்னு. பாருங்க, சரி இப்போ நீ என்ற சொல்லல சொல்லுங்க எனக்கு பாட்டு. நீ
1: நீ தொட்டால் இந்த
0: பாட்டுமா, இங்கு என்னாகுமோ
1: எம்ஜிஆரும் சரோஜா இது கே ஆர் விஜயாவும் பாடுற பாட்டு, அந்த நல்ல மரம் படத்துலமா.
0: நல்ல அருமையான பாடல். நல்லது நல்லது செல்வகுமார், அடுத்த கேள்விகள் கேட்கும் போது நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.
1: கல்யாண வீட்டுல வந்து ஏன் வாழ மரம் கட்டுறாங்க தெரியுமா?
0: கல்யாண வீட்டுல ஏன்
1: வாழ மரம்
2: கட்டுறாங்க?
0: பக்கத்துல கல்யாண வீட்டுக்கு போனவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா, நல்ல சுகத்தோட இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி. அருமையாக கண் ஒளியில் படாத படப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வைரல் அட்டாக் காரணத்தினால் கண்கள் வீங்கி.
0: உங்கட கண்களா?
2: இல்ல இல்ல, அந்த வைரல் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க.
0: எங்கெங்க நீங்க தொத்துனீங்க? யாரு இந்த கண்ணால பாத்தீங்க?
2: பண்பலையில பேசுறதுனால எனக்கு கண் பட்டுருச்சு. வேர்ல்டு லெவல்ல கண் பட்ட காரணத்தினால பாதிச்சு.
0: இன்னொரு விடயம் ராஜ்குமார், இன்னொரு விடயம், எம்டிஆர் பண்பலையில பேசுறதால கண் பட்டுச்சு. தப்பித்தவரி ஒரு சொல்ல வித்தியாசமா நீங்க பேசிட்டீங்கன்னா கைப்படும்.
2: எச்சரிக்கா பேசணும், கரெக்ட் தாங்க. முன்னெச்சரிக்கையா பேசணும், வார்த்தைகளை வந்து கவனமாக
0: பேசணும்.
2: கவனச்சிதறல் இருக்க கூடாது.
0: சரி, உங்களோட கண்ணுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க, இப்ப அந்த கண், அந்த கண் வருத்தம் எல்லாம் அங்க நடக்கிறதா?
2: எதுங்க கண் எது குடுத்திருக்காங்க? டிராப்ஸ் அயன்மெண்ட் குடுத்திருக்காங்க. கண் வந்து தண்ணி வந்தது ஒரு காத்துல விழுந்த தூசால. நான் ஒரு பாஞ்சு நாள கஷ்டப்பட்டு
0: இருக்கேன்.
2: தூசு டாக்டர். ஆமா ஆமா, அதுக்கு பின்னாடி வந்து வைரல் அட்டாக் ஆயிடுச்சு கண்ல. ஒரு கண்ல வந்து அது கம் இருந்திருக்கலாம், அது சும்மா கச்சு பெடுத்து துடைக்கும் போது அடுத்த கண்ணும் பாதிச்சிருச்சு. இரண்டு கண்களுக்கும்
0: நான் நினைக்கிறேன் நீங்க மனைவிக்கு வஞ்சகம் செய்து ஏதோ அவருக்கு தெரியாத ஒன்று பாத்துருக்கீங்க வழியில. செல்வகுமார், உண்மைதானே நான் சொன்னது? செல்வகுமார் பேசுங்க, அவருக்கு
2: கேட்கட்டும். வணக்கம். இல்ல இல்ல, அவரு குரல் வந்து மெலிதாக கேட்கிறது என்னோட.
0: இப்ப இப்ப பேசுங்க.
1: அவருடைய குரல்
2: அருகில் வைத்து சத்தங்கள் வெளியில் போகாத அளவுக்கு பேச சொல்லி இருக்காங்க. அதனாலதான் நம்மளோட குரல் இருக்கு.

0: ராஜ்குமார் ஐயா வணக்கம்.
1: வணக்கங்கய்யா. நீங்க பேசுறதுக்கு ஓவரா நல்லா இருக்கீங்களா?
2: ராஜ்குமார் சொல்லுங்க, ஏன் ஓவர் சொல்றாங்க? கடியா சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஏன் ஓவர் சொல்ற, ஏன் ஓவர் சொல்றாங்கன்னா பார்ல வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போது ஓவர், அதெல்லாம் இருக்கலாம். மேபி
0: இன்டர்காம் பேசுறதுல நம்ம பேசி முடிச்சுட்டோம், அடுத்தது விட்டுட்டோம் நீங்க அவங்க பேசுறது.
2: ராஜ்குமாருக்கு வீட்டுக்கு தாங்க வார், அப்ப அவர் அங்க ஓவர் சொல்றது இல்ல. இவர் சொல்றது, இவர் பேசினா தானே இவர் ஓவர் சொல்வார். மற்றவர் பேசலாம், அது தெரியாது. இவர் விட்டுட்டு இருந்தா தெரியாது இவர் பேசுறாரா.
1: நம்ம பண்பலையில பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். நம்ம பண்பலையில பேசி முடிச்சோம்னா அடுத்தவங்க பேசுறது நல்லா இருக்கும்.
2: அது நல்லா இருக்கு
1: போறீங்கல்ல.
2: அப்ப என்ன, அந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் பேசாம எல்லாரும் ஓவர் சொல்லுங்க. அப்ப
0: ஆனா
2: இன்னொரு விடையவங்க ஓவர் தானுங்க, பண்பட முழுக்க கேட்டுக்கொண்டிருங்க எல்லாரும் ஓவர்.
1: ஒரே சத்தமா இருக்கு ஓவர். அஞ்சு ரொம்ப, நீ ரொம்ப ஓவர்.
2: இல்ல கொஞ்ச நாள் ஓவர் பண்பலை என்று வச்சிருவாங்க.
1: அவங்க
2: செல்வகுமாரோட குரல் ரொம்ப கீழே போயிருச்சு. அது ஏன்னு தெரியல. நான் எந்த பக்கம் பாத்துறேன் உங்களை குற்றம் சொல்றது. எங்க இப்ப பேசுங்க செல்வகுமார்.
1: என்னதான் பேசுறீங்க?
2: சொல்லுங்க, நீ என்ற சொல்லுல பாட்டு சொல்லுங்க. எங்க நல்ல புள்ள
1: நீதானா, நீதானா நீ இன்றி வாழ்வேனா. எப்படிங்க பாடல்
2: சூப்பருங்க. இப்படியே நீங்க
1: ஆளும் இல்லங்க பேச்சும் இல்லங்கன்னு சொல்லுவாங்க. பாட்டு வில்லங்கமா இருக்குது.
2: நீங்க இப்படி என்ன பாட்டை கேட்டாங்க, ஓவர் அங்க பேச்சு விழுது.
1: ஓவர் அதுதான் கரெக்ட் தான். ஓவர் ஓவர்
2: வீட்டுல மனைவி பேசும் போது சொல்லுங்க, சொல்லி கொடுங்க தன்மையா. அவனால கூலா இருக்கேன். அம்மா நீ பேசு, நீ என்ன ஏசி பேசினதுக்கு அப்புறம், ஏசினதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் சொல்லு, அப்பதான் நான் ஏதாவது சொல்லலாம்.
1: நானும் பேசி என் கூட்டுக்காரமா பேசுனா புரியாது, சட்டத்துல யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க, தெளிவா திட்டு.

0: ஒரே நேரத்துல நீங்க பேசினா அவன் நீங்க கண்டுபிடிங்க அவங்க பேசுறா அப்ப விளங்காது ரெண்டு பேருக்கும். ஆனா நீங்க ஓவர் சொல்லி பேசினா நீங்க என்ன சொல்லு சரியா எனக்கு சொன்னீங்கன்னு அவன் அதுக்கு ஏத்த மாதிரி குடுப்பான்ல.
1: அடுத்த கவுண்டர் அவங்க குடுப்பாங்க. நான் பேசி முடிச்ச உடனே அடுத்து நீதான்
0: பேசினேன்
1: காதல
0: விளையாது. அர்த்தம் என்ன ஓவர் சொல்லி நீங்க பேசினா லாங் டைம் சண்டை நீடிக்கும் கொஞ்சம்
1: பொழுது போவோம். அதாவது நான் அனைவரும் ட்ரை பண்ண சண்டே வந்து எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. உங்களோடது வந்து நான் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு ரெசல்ட் சொல்றேன் உங்களுக்கு சண்டே நைட்டு
0: உடனே சரியா.
1: பவர் கட் ஆட்ருக்கு நினைச்சுக்கோம். இன்னைக்கு பவர் கட்டு
0: சூப்பரங்க. நீங்க கட்டிக்காரி நீங்க எங்கயோ பாத்துட்டீங்க, எங்கயோ ஒரு புக்ல பாத்துட்டீங்க இல்லையா?
1: இல்ல இல்ல அதை நான் பாக்கல. இல்ல
0: நீங்க தான் சரி சரியா சொல்லிட்டீங்க. நீங்க தான் சரி கட்டிக்கார கட்டிக்கார. அப்பாடா
1: நன்றி.
0: என்னதான் மனைவி உங்களை ஓவரா பேசினாலும் உங்களை உங்களுடைய அந்த இன்னும் உங்களுடைய ஸ்டெடி மாற இல்ல
1: இருந்தாலும் புத்திமதி சொல்றதுக்கு அமைச்சர் வேணும். அப்பதான் அவங்க சிறந்த
0: விலங்குவாங்க.
1: பொண்டாட்டிகிட்ட திட்டு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டிகிட்ட திட்டு
0: வாங்கினாதான்
1: கொஞ்சம் நல்லா டெவலப் ஆவாங்கன்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்படிதானுங்களே
1: இடிப்பார் இல்லாத மண்ணன் ஏதோ ஒண்ணு வரும் மறந்துட்டு பாத்தீங்களா. தாய்மொழியா
0: மறந்துடுறேன். எவ்வளவு பெரிய மன்னனுக்கும் மந்திரி
1: தேவை இருந்தாலும். ஆமா ஆமா.
0: அப்ப மந்திரி மாதிரி
1: இருக்கிறாங்க.
0: எந்த சொல்றாங்க என்ன செல்வக்குமார்
2: மனைவியே மந்திரி
0: மனைவியே மந்திரி மனைவி சொல்லே மந்திரி கேட்டுக்கோங்க.
1: மனைவி சொல்லு
0: இப்ப
1: பாருங்க.
0: இப்ப நீங்க செல்வக்குமார் நீங்க யாரும் இணைச்சு வச்சிருக்கீங்களா உங்க கூட?
2: அர்ஜுனன்
0: அர்ஜுனன் அர்ஜுனன் வாங்க அர்ஜுனன் எந்த பாடி கார்ட்
1: புகைப்பட கலைஞரா?
0: இல்லங்க இவர் தான் எந்த பாடி கார்ட்
1: புகைப்பட கலைஞர்
0: எங்க
1: ஊருக்காரு ஒருத்தர் பாச்சுக்கடை விஜயனை இணைச்சிருக்கீங்க.
0: நல்ல குரல்
1: ஊருக்காரு. அவர் வந்து பண்பலையில அவரு பண்பலையில ஒரு தீவிரவாதி. அவரு அப்படி உயிர் கொடுப்பாரு. சைக்கிள்ல போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சைக்கிள்ல போகும்போதோட காதுல செல்போன் வச்சுன்னு வண்டி ஓட்டு வர்றான். அப்பனா எப்படி அர்த்தம் பாருங்க. அவர் அந்த அளவுக்கு அவரை மைக்கி மைக்கி வச்சிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன். அவர் நண்பர் தான் சொன்னாரு.
0: சின்ன கவலை அவருக்கு
1: கேள்விப்பட்டேன்.
0: அவருடைய போன் வந்து சாதா போன், அதாவது வாட்ஸ்அப் இன்னும் இல்ல இருக்கு. ஆனா கால் எடுக்கலாது.
1: அப்படிங்களா?
0: அது இருந்தா தான் அவர் வந்து
1: பேசுறாரு.
0: அவர் என்ன செய்யறாருன்னா
1: கேக்கலாம்ல நம்மள
0: கேக்கலாம் கேக்குறாரு.
1: இல்ல இல்ல ஆக்சுவலா கேக்கலாம் கேட்கலாம்
0: கேக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப்ல இணைய முடியாம இருக்கிறாங்க. கொடையூர் தமிழனும் அப்படித்தான். தமிழன் பாரதி.
1: ஆமா கொடையூரன் கொடையூரன் கொடையூரன். ஆமா ஆமா ஆமா.
0: அது அந்த கவலை தான் அந்த கவலை தான் எனக்கு இருக்கு ரொம்ப. அட இவங்களுக்கு எல்லாம் இப்படி ஆயிடுச்சு.
1: சொல்லுங்க.
2: தீவிரமான ரசிகரா இருக்காரு பாரதி.
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் செல்வக்குமார் அவரும் இல்ல இல்ல அவரும் கன்னடத்து பயங்கலியன்னு நினைச்சு கொண்டிருக்கோம்.
1: யார் சரோஜா தேவி அக்காவா?
0: இல்ல இந்த இந்த ஜோக சொல்லணும், சில சில யாருன்னு சொல்ல மாட்டேன், சில உறவுகள் என்னுடைய குரல் நான் பேசுறேன் கேட்டுட்டு ஏதோ ஒரு நடிகையோட பேர ஒரு இத சாயல வச்சுக்கொண்டு அப்படி தான் யோசிக்கிறேன்.
3: எனக்கும் அப்படிதான், எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்களோட பேசுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை அவங்க இத நடத்துறாங்களோ?
0: இல்ல அதுதான் நான் யோசிச்சிருக்கேன். ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறேன், அதோட பைங்கிலி எல்லாம் பறந்துடும்.
3: அதனால
0: இப்ப என்ன செய்யற, நான் யாருக்கையாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும், நான் படத்தை எடுத்து அனுப்பவா அல்லாட்டி அனுப்புனா வரவிட்டா? அந்த பயம் கூட இருக்கு.
3: இல்ல இல்ல சரியா போடுங்க, இங்க வந்து மஜித் எல்லாம் மந்திரிக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பள்ளி வாசல்
0: இல்லங்க,
3: பள்ளி வாசல் ஊர்ல நிறைய இருக்குது.
0: இந்த கற்பனையோடய இருக்கிறாங்க, இப்ப இப்படி இருப்பீங்களோ கற்பனையோட
3: இருங்க, அவங்க கனவு கலைச்சிடாதீங்க தயவுசெய்து, அவங்க அப்படியே இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது டமால் சத்தம் கேட்கலாம்.
0: நான் எப்ப காலடி எடுத்து வைக்கிறனோ இனி அப்பதாங்க எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் பிடிக்கும். எம்டிஆர்
3: பார்த்தோன்னு பேச்சே வராது உங்களுக்கு எல்லாம். கேப்பாங்க உங்ககிட்ட வந்து, எங்க சரோஜா
0: அங்க பாருங்க, அந்த அந்த பைங்கிலி கதைய காய்ச்சோடனே அங்கால அவங்க சத்தம் போடுறாங்க பாருங்க, போதும் இத ஸ்டாப் பண்ணுங்க.
3: பைரவர் வர சத்தம் போட்டுக்கிறாரு எங்க பக்கம்.
0: பைரவர் சொல்ற இந்த கதையே நானே இப்படித்தான் ஏமாந்துருக்கேன், இந்த கதையே கதைக்காயங்க நீங்க.
3: பரவாயில்லைங்க.
0: சரி இப்ப
3: எப்ப வரீங்க தமிழ்நாட்டுக்கு? விரைவில் வாங்க.
0: எங்க பாவம் எல்லாரும் அமைதியா நல்ல அழகா உங்களுக்கு 30 பேர் ஒரு நாளைக்கு வந்து இணைஞ்சு பேசி செல்றாங்க. இன்னும் இணைய முடியாமல் அழைத்து போட்டு போறவர் கூட எல்லாருமா சேர்ந்து பார்த்தா இப்ப மேக்சிமம் 50 பேர் இந்த வானொலிய இணைகிறது அழைக்கிறது.
3: பழைய நேர்கள் நம்ம பழைய நேர்களும் நிறைய கொஞ்சம் காண மாட்டிருக்கு, நான் தான் கவனிக்கிறதுல நைட்ல வருவாங்கிறது. பழைய நேர்கள்
0: பழைய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்க.
3: ஃப்ரீக்வன்சியா வருது நானா இவரு லைன்ல இருக்கிறாரு, அவரு நாலஞ்சு பேர் தான் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு
0: எல்லாமே ரெகுலரா இப்ப வாங்க 30 பேர்
2: அர்ஜுன்
0: வித்தியாசமாடுறீங்க நீங்க.
4: எனக்கு தெரிஞ்சு அதாவது சரோஜா தேவி
2: சொன்னாங்க,
4: எனக்கு ஒரு புதுமையான குரலா தான் இருக்கு, ஒரு வித்தியாசமான குரலா தான் இருக்கு.
0: இது இது இவர் பொய்யல்லையா சொல்றாரு?
2: என்னமா
0: இவர் இப்ப பொய் சொல்றாரு? புதுமையான குரல்னா எப்படிங்க?
4: புதுமையான யார் குரல் மாதிரி? இது ஒரு வித்தியாசமான குரல்.
0: வித்தியாசமான குரல் இவர் தப்பிட்ட.
3: இந்த குரல் வித்தியாசமான குரல்.
0: இது இது வந்து இவர் கனவு காண இல்ல, அதுல இருந்து மட்டும் தெரியுது இவருக்கு கனவு இல்ல வித்தியாசமா இருக்கு அவர் ஜோதிச்சிட்டு. சரி அர்ஜுன், நீங்க நீ எந்த
3: எம்டிஆர் வானொலி மாதிரி
0: நீ என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
4: பொம்மலாட்டத்துல ஒரு பாடல், நீ அழகு நான் பாட பழகு வந்தாடு தந்தாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, சொல்றேன் நானு. இந்த பாட்டு யாரும் சொல்லிருக்காங்களா இதுவரைக்கும்?
0: ஒருத்தருமே சொல்ல இல்ல. இந்த பாட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகாக இப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்க, காற்றடையில வராத பாடல் நீண்ட நாட்களாக. நீ ஆட ஆட பொம்மலாட்டம்.
4: ஆமா ஆமா. இது பாடல் இவரு வி குமாரோட இசை, ஜெய்சங்கர் நடிச்ச படம், ஜெயலலிதா நடிச்ச படம். இத வந்து நான் பாண்ட பாட்டு இது.
0: நீங்க எத்தனை தரம் பார்த்தது இது?
4: இந்த பாடல்
0: இல்ல, இந்த படம் எத்தனை தரம் பாத்தீங்க?
4: நான் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை பார்த்தேன், டிவில ஒரு
0: தடவை பாத்தீங்க.
4: இந்த பாட்டு நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அதை அடிக்கடி கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. நான்
0: நீ ஆடு ஆட அழகு நான் பாட
3: ஒரு வீடியோ லைப்ரரி ஆடியோ லைப்ரரிய
0: வச்சிருக்காரு அதுதானே?
3: ஆஹா, பாட்டு ஃபுல்லா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிச்ச எம்ஜிஆர் நடிச்ச படம் ஃபுல்லா வீடியோவில லைப்ரரிய வச்சிருக்காரு,
0: லைப்ரரிய வச்சிருக்காரு. சூப்பர். ஒவ்வொரு கலைஞர்களிடையே இவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த இசையும் இந்த கலைத்துறைகள் இல்லையா, கலையிலே
4: ஈடுபாடு. ஒரு தகவல் சொல்லிடுறேன் உங்களுக்கு,
0: சொல்லுங்க.
4: அதாவது படங்கள் வந்து இப்ப ஒரு பாட்டு இருக்குன்னா, அந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா கேட்டீங்கன்னா, யார் கேட்டாலும் இந்த பாட்டு வந்து ரொம்ப நாள் அந்த பாட்டு என்ன சொல்லுங்கன்னு சொன்னா அத வந்து சொல்ல முடியும். அதுக்காக நூத்துக்கு நூறு சொல்ல முடியாது. நீங்க ஒரு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பத்து பாட்டு கேட்டீங்கன்னா ஒரு எட்டு பாட்டு என்ன படம் சொல்ல முடியும்,
0: சொல்ல முடியும்.
3: சொல்லிடுவாருமா
4: யாரு வேணாலும் எப்ப ஒரு பாட்டு தெரியல இந்த பாட்டு எதுனா சொல்ல முடியும், அது தகவல் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நிறைய பாட்டு சேர்த்து வச்சிருக்கேன்
0: கேட்டு, அதனுடைய தகவலை எல்லாம் நீங்க உள்வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா?
4: இருக்கு, இது தகவல் ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு மெமரியில இருக்கு. அப்படி மெமரியில இல்லைன்னா புக்க பார்த்து சொல்லிருவேன்.
0: நல்ல நல்ல. நன்றி நன்றி இருவருக்கும். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: நான் பாட்டு ஏன் பண்ணி வச்சுட்டீங்களா?
0: என்னண்டி சொல்லுங்க.
3: நான் சொன்ன பாட்டு எழுதி வச்சுட்டீங்களா?
0: நீ தொட்டால்
3: நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே காற்றில இணைந்து கொள்ளும் உங்களுடைய வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் எங்கே எங்களுடைய மஜித். வணக்கம் மஜித். வணக்கம் மஜித். வணக்கம்.
5: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஏங்க சந்தோஷத்துல நீங்க சந்தோஷத்துல கேக்குறீங்க?
5: நல்லா இருந்தா சந்தோஷம் தானே?
0: அது உண்மை. இப்படி உற்சாகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கேன், நல்லா
0: இருக்கேன். நல்ல சுகமா இருக்கேன்.
5: கொஞ்சம் வாட்டி எடுக்குது.
0: என்ன வாட்டுது உங்களுக்கு?
5: குளிர்.
0: குளிர் நல்லம் தானே. குளிர் குளிர் குளிர் அடிக்க ஒரு பாட்டு, என்ன பாட்டு பொருத்தமான பாட்டு சொல்லுங்க.
5: குளிருக்க பொருத்தமான பாட்டா
0: சொல்லுங்க.
5: ஊட்டி குளிர் அம்மாடி போர்வையும் வாங்கவில்லை. அடுத்த மாதிரி பாடினாக்க நல்லா இருக்காது.
0: நல்லா இருக்காது, அது ஸ்டாப் பண்ணிடலாம். வேறொரு பாட்டு சொல்லுங்க. வேறொரு பாட்டு, பழைய பாட்டு.
5: குளிர் அடிக்குதே கிட்டவா
0: கிட்டவா. அதுவும் சரி. சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு நீங்க நீ என்று என்ன பாடல் கொண்டு வரப்படுங்க?
5: நீயா?
0: நீ என்ற சொல்லு வரவணும்.
5: நீ என்ற எத்தனை பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே,
0: சொல்லி
5: சொல்லி பாக்குறேன்.
0: பாக்கலாம்.
5: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றால் சொல்வேன் கண்ணா, கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். இதுதான் பாட்டு.
0: நீ கேட்டா
5: கேட்டாங்களா?
0: இல்ல ஒரு தினமே கேட்கல, நீங்க தான் முதல் கேக்குறீங்க.
5: அப்ப நல்லது நல்லது.
0: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா.
5: ஆமா ஆமா.
0: சரி படம் தெரியல, அத சொல்லுங்க. அதாங்க தெரியல,
5: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க.
0: அதாங்க தெரியல.
5: அப்படியா
0: சொல்லுங்க.
5: அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லவா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.

0: இளமை ஊஞ்சலாடுது.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க,
0: பாட்டிலே வருதல்ல
1: அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: அந்த பாடல் ஃபேமஸான பாடல் இல்லையா, அந்த ஒரே நாள் உனை
1: நான். அந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு புல்லரிச்சு போகுது கையெல்லாம்.
0: கவனமுங்க, அக்கம் பக்கத்துல பாருங்க ஏதாவது ஆடுபாடு.
1: அது கிட்டத்தட்ட அநேகமா 77-78 வந்த படம் நினைக்கிறேன்
0: நான். நிச்சயம் அப்பெல்லாம்
1: இளையராஜா அப்பதான் அறிமுகம் புதுசு புதுசு. அந்த பாடல் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான்.
0: நாங்க சின்ன பிள்ளைகள் அந்த பாடல் அடிக்கடி எல்லா இடமும் பாடும் இந்த பாடல். தியேட்டர்ல எல்லாம் படம் ஆரம்பிக்கும் முதல் இந்த பாடல் போகும். அந்த ஞாபகங்கள் இருக்கிறது.
1: சந்தோஷம்
0: மஜித், நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா ஓடி வாங்க, வரதராஜன் ஓடி வாங்க, எல்லாரையும் வாங்க வாங்க. ஒருக்கா அழைச்சிட்டு விட்டுலாம முத்துவேன் ஓடி வாங்க, ஆண்டாளம்மா, வரதராஜன், சந்திரசேகர், சுகன்யா. ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. அடுத்து பூனைக்கு தான் தெரியும். ஆஹா பாத்தீங்களாங்க, எவ்வளவு மூலசாலியா இருக்கிறாங்க. எங்களுடைய கண்ணன் என்ன சொல்லிருக்காண்டா, அது பூனைக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி எல்லாம் டீப்பா சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க, கேட்ட கேள்விக்கு. அப்ப இப்ப பாடசாலையில இந்த பாடத்துக்கு விளக்கம் உனக்கு விளங்குதான் கேட்டா, அந்த விளக்கம் வாத்தியாருக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். சூப்பர். அடுத்து யாரு, ராஜவேல். ராஜவேல் எங்க பாக்கலாம், நீங்க ஏதோ வச்சிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வைக்கிறதா இருந்தா அது இந்த சம்பந்தமா வைக்கணும். அது என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வைக்கணும். சரி, நான் அடுத்து வர்றேன் பாக்கலாம். என்ன
2: வணக்கம், எங்கள் மீரா அம்மா, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தருவீர்களா அம்மா? இதில் நீ என்று துவங்கும் தலைப்பு வைத்துள்ளீர்கள் அம்மா, அந்த பாடலை எங்களுக்காக கதம்பம் நிகழ்ச்சியில் ஒலிக்க விடுங்கள் அம்மா. அந்த பாடல், நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு வழிகாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி. இந்த பாடலை இடம்பெற்ற திரைப்படம் குடியிருந்த கோயில், இந்த பாடலை எங்களுக்காகவும் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு, இந்த கடம்பு நிகழ்ச்சியில் காற்றலைகளில் தவழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம்.
0: நன்றி ராஜவேல், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். அடுத்து வருவோம் நாங்கள். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஜெவர் சாதிகண்ணா, நீங்க என்ன பாட்டு, நீங்க தான் நிறைய பாட்டு எழுதுவீங்க, அதான் சந்தோஷம். அவ்வளவு பாட்டுலயும் உண்ட தூக்கி நாங்க எடுத்து வந்துருவோம், அது உங்களை கண்டு நீங்க எடுத்து வந்த பாட்டுல. இன்று ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ, முத்துவேல் இணைஞ்சு கொள்ளுங்கோ, மஜித் இணைஞ்சு விட்டார், வரதராஜன் இணைஞ்சு கொள்ளுங்கோ. சூனியா என்ன சொல்லிருக்காண்டு பாக்கலாம்.
3: வணக்கம் அம்மா, சந்தோஷப்படுறீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய கலம்ப நிகழ்ச்சியில நீ என்ற தடங்குற பாடல் கேட்டிருந்தீங்க, அதுல வந்து எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு, நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, கண்மணியே கண்மணியே அப்படின்னு தொடங்குற பாட்டுங்க. படத்தோட பெயர் வந்து மனசெல்லாம். நன்றி வணக்கம் அம்மா.
0: நன்றி நன்றி நன்றி சோனியா, சந்திரசேகர், நீங்க காட்டிலைக்கு வந்து பேசணும். எங்க உங்கள்ட்ட ஏதாவது சமையல் குறிப்பு கேட்டணும்னு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிகிறது. அடுத்து யாரு பதிவு வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். எங்கே பதிவு, நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்களுடைய ஆண்டாளம்மா வருகிறார், எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள். வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க? எங்கங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு
4: வந்து?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ள என்ன, நீங்களாவே நீங்க கட் பண்ணிட்டீங்க. மீண்டும் நீங்க காட்டிலைக்கு வாங்க. நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கா? அது நீங்க உங்களோட கையில தான். ஏன்னா நான் எதுவுமே டச் பண்ணாம இருக்கிறேன், உங்களை எடுத்து விட்டுட்டு. அதனால உங்களோட பக்கம் நீங்க அழைக்க வேண்டும். மீண்டும் வந்து சொல்றேன். ஜெகவர் சாதி கண்ணா, சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் பாருங்க என்ன பாட்டு எல்லாம் எல்லாருக்கு. எனக்கு நீ உனக்கு நான், அது அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஒன்று எழுதியிருக்கிறார்கள். வானொலியில் குரல் நல்லாக இருக்கான். யாருக்கு கண்ணா? அப்ப ஏதோ நேர கேட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. குரல் வானொலியில தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணன். சூப்பர் சூப்பர். இனி நான் வானொலி ஊடாக தான் உங்களை எல்லாரோடையும் பேசும், சும்மா பேச மாட்டேன். வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள்
4: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா
4: இருக்கிறேன்.
0: நீங்க இல்லாம நாங்க இந்த இட்லிய பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. நீங்க வந்தா தான் நாங்க பேசுவோம். சாப்பாடு நீங்க இருந்தா தான் நாங்க ஆரம்பிக்கும். சரி ஆண்டாள், இந்த குண்டு தோசைன்னு சொல்றாங்கல்ல, குண்டு தோசை இல்ல குண்டு குண்டா
4: இருக்கு?
0: குண்டு குண்டா
4: ஊத்தப்பமா?
0: தோசையோ குண்டு தோசையோ சொல்லுவாங்க, குண்டு குண்டா இருக்கும்.
4: அதான் மாவு பிடிச்சு போச்சுன்னா அதுல வந்து எண்ணெய் எல்லாம் வதக்கி அதுல போட்டு கொஞ்சம் மட்டும் மட்டும் ஊட்டினா அது ஊத்தப்பா. இங்க நீங்க குண்டு தோசைன்னு சொல்றீங்க.
0: இல்ல இப்ப குண்டு குண்டா ஒரு ஒரு ஒரு அச்சு அடுப்புல வைக்கிறது குண்டு குண்டா இருக்கும். அதுக்குள்ள விட்டு நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு அல்லடி நெய்ய விட்டு அப்படி பிரட்டி அப்படி ஒரு பக்கம் சொன்னா அப்படி அடுத்த பக்கம் பிரட்டிட்டு
4: தோசைகள் ஊத்தப்பம் வாங்கிறது. குண்டு வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டு ஊத்தப்பம் போயிருவீங்க.
0: அது
4: மாவு செய்யலாம்.
0: இல்ல அது அந்த தோசை என்றா சுவம் இல்ல, எங்கட கைக்கு வேலை இல்ல. அப்படி ஒண்டொண்டா தூக்கி போடலாம் வாயில.
4: சில பேர் மெல்லிசாமதான் பிடிக்கும். எங்க வீட்டுல மெல்லிசாமதான் போயிடுவாங்க. நின்று பேச பிடிக்காது.
0: இப்ப ஆண்டாளம்மா நீங்க சொல்லுங்க. நீ என்று தொடங்குற பாட்டு அல்லாடி நீ என்று இடையக்கிலையும் வரலாம். சொல்லுங்க ஒரு
4: பாட்டு. சொல்றேம்மா சொல்லுமா? சொல்லுமா?
0: அது நீலம். அது நீலம். நீ நீ வர வேணும். நீங்க ஆண்டாள் அண்ட வடிவா கண்ணன் ஞாபகத்துல இருக்கிறீங்க. நீங்க
4: எதிர்பார்த்து ஒரு பாட்டு வரும்.
0: ரமணி ராஜேஷ் இந்த பாட்டோ நீ வருவாய் என நல்ல பாடல் அது. அந்த பாட்டு உங்களுக்கு நீ வருவாய் என
4: நீ வருவாய் என
0: நான் இருந்தேன். நல்ல பாடம். உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன். ஒரு நாளும் இணையனு அப்படி வர முடியாவிட்டா ஒரு சைன் போடுங்க. நான் பிஸியா இருக்கேன். நல்லடி நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம். காணையில இவங்களே நேரம் சரியாக 12:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145129 2379 முத்துவேல், நீங்க அழைச்சு பார்த்துட்டு தூக்கத்துக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் நீங்க விழித்திருந்தா நீங்க காட்டழிக்க வாங்குவோம் சொல்லிக்கொண்டு. கண்ணன் சொல்லியிருக்க, நீர் வருவாய் என நான் இருந்தேன், அந்த பாட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. நல்ல காலம், அவருக்கு முதல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நாள் உங்கள் யாவருக்கும் மிக இனிமையாக செல்லட்டும் என்று கணபதி அண்ணா போட்டிருக்க. அண்ணா உங்களுக்கு நாள் இந்த நாள் சென்றுட்டு அண்ணா, இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா கணபதி அண்ணா வணக்கம். இனிமையா போனதா அத சொல்லுங்க.
5: எனக்கு என்னைக்குமே மீரா கேக்கும் போது இனிமையா இருக்கும்.
0: இல்ல நான் சொன்னது காலையில 6 மணியில இருந்து இதுவரையும் உங்களுக்கு இனிமையா போனதான்னு கேக்குறேன்.
5: சுமூகமா போச்சு.
0: என்ன போனதா?
5: என்ன புரியல?
0: என்ன போனது?
5: நல்லபடியா சென்றது. தெரியும் தெரியும், கடை என்ன கலாய்க்கிற பத்தியா?
0: நீங்க பேசும்போது நல்லா இருக்கு. என்னட்ட நிறைய விசேஷம் இருக்கு. முதல்ல நீ என்று சொல்லு, சொல்லுங்க சொல்லுல ஒரு பாட்டு. நீ என்று சொல்லு வரணும்.
5: அந்த குயில் வீட்டு சொந்த குயில் தாளாட்டு மொழி.

0: வருத்தமா அப்புறம் அப்புறம்
1: அடுத்து ஒரு பாட்டு நான் சொல்லிக்கிறேன்.
0: இல்லை என் நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது இல்லை நானா இல்லை நீய அறிவியன் பாடல் என்ன
1: பாடல் ஆசைமோகம் நல்ல பாடல் அந்த பாட்டு கேட்டுட்டாங்க.
0: அப்புறம் நீயே எனக்கு என்றும் நிகழ தச்சும் தச்சும் தச்சும் தச்ச மாப்பிளே மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே அது பாடு
1: சூப்பர் அண்ணா. அப்படிதான் இருக்க அது
0: வந்து நீயேதான் எனக்கு மனவாட்டி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நானே தான் உனக்கு வீழி காட்டி என்னை மாலையிட்டும் வழிகாட்டி. அப்புறம் வந்து
1: அது ராஜவேல்
0: இந்த பாட்டு யாருக்கெல்லாம் எனக்கு மைண்ட்ல வந்தது. அப்புறம் வந்து நீ கேட்ட நான் மாட்டேன் என்ற சொல்வேன் கண்ணா உன் கண்ணும் இளஞ்சும் என்றும் புந்தம் பின்னா ஹை ஹாய் பாட்டு நீங்க
1: அந்த பாட்டு மஜித் கேட்டுட்ட அடுத்து
0: மங்கிட்ட பாட்டு. அப்புறம் வந்து இன்னொரு பாடுங்க
1: நான் டிசைட் பண்றேன் எந்த பாட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு.
0: ஒரு பாட்டு அந்த பாட்டு சுஷிலா டீம் போடுவா ஒரு பாட்டு இருக்கு ஐயோ நல்ல பாடாச்சு நெஞ்சிக்க வந்த டைம் அது இதே நீ சொல்லிட்டியா முதல்ல நெஞ்சு நிறைய இருக்கா
1: முதல் மடியாத பாட்டு குடுக்கலாமா உங்களுக்கு
0: கண்டிப்பா ஜானகி நல்ல பாட்டு நல்ல பாட்டு
1: அது முதல் ஆரம்பம் என்ன பூங்காற்று திரும்புமா
0: பூங்காற்றே திரும்புமா
1: நேரம் சரியாக இப்பொழுது 12:27 இது கனடிய நேரம். இந்த இலங்கை நேரம் சரியாக 10:57. அப்ப கண்ணனுக்கு அந்த பாட்டு தான் வேணுமா நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே அங்க ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணும் இப்ப வருத்தமா இருக்கா அது கண் நீ போகும் பாதையில் கண் கண் போன போக்கிலே போனபடியா கண் ரெண்டுக்கும் இப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜ்குமார் சொல்லிட்டு போற நீங்க மனசு போகுதுன்றீங்க கவனம் அப்ப கண்ணனுக்கு நாங்க அந்த பாட்டை கொடுத்துடலாம் நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே பாருங்க சும்மாவே மனசு எங்க எல்லாம் போகுது இப்ப கடைசியா பாதையிலும் போயிடுச்சு. சரி எங்க என் அன்பு உறவுகள் அடுத்து எங்களுடைய முத்துவேல் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க தூக்கத்துக்கு டக்குன்னு போயிட்டீங்க போல இருக்குது இடம் கிடைக்கல என்றொன்னு என்னுடைய பாடலை நான் இப்ப முழுமையாக கேட்க போறேன். இப்ப எந்த காட்டுல மழை இந்த பாடலை முழுசா கேட்கணும்

ஒரு கேள்வியே கேட்டிருந்தேன். நான் நிறைய சிகரெட் குடிக்கிற ஒருத்தர் ஒருத்தரிடம் மற்றவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், எந்த சிகரெட்டை பிடிப்பாய், குடிப்பாய், பிடிப்பாய் என்று கேட்கிறார். அப்ப அவர் ஒரு கடியாக என்ன சொல்லியிருப்பார், அவர் சரியான அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிடுறேன், சரியான சொல்லுவார், கஞ்சல் பயல்னு சொல்லுவார்கள் அல்ல, செலவு செய்ய மாட்டார், கஞ்சத்தனம் இருக்கு அவருக்கு. அப்போ அவரை பார்த்தான் இவர் கேட்குறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் கேட்கலாம், கெட்டிக்கார பார்க்கலாம்.

தஜும் இருக்கட்டும், அடுத்த கேள்விக்கு வரேன். சரியா, கிழமை அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அது கிழமை. அந்த கிழமை உள்ள காய் எது? இந்த கிழமை ஒன்று அதுல வரணும், திங்கள் செவ்வாய் அப்படி ஏதாவது ஒன்று வரணும், அது உள்ள காய் எது? நீங்க சமைச்சு சாப்பிடுற காயில கெட்டிக்காரண்டா கொண்டு வாங்க. சரியா, இப்ப என்ன ரெண்டு கேட்டிருக்கேன், அதாவது சரியான கஞ்சில் தனம் உள்ள அதாவது செலவு செய்யாத ஒருவரிடம் இருவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட் பிடிப்பாய்? உடனே அவர் ஒருவருக்கு ஒரு பதில் சொல்றார், அது என்ன பதில்? அடுத்தது வந்து கிழமையுள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் ஏதாவது ஒன்று வரணும். கட்டி எங்க பாடலை கேட்கலாம், யார் கட்டிக்காரன்னு பார்க்கலாம்.

0: கண்மணிக்கு
1: வணக்கம் ஆண்டாள், நீங்க சொல்லுங்க கேள்விக்கு பதில்.
2: என்ன கிழங்கு? வெள்ளிக்கிழங்கு. வெள்ளிக்கிழங்கு,
1: அது வெள்ளிக்கிழங்குன்னா சொல்றாங்க, வள்ளிக்கிழங்கு இல்ல.
2: அப்படியா? காய்க்கா
1: நீங்க என்னங்க, நீங்க வானா வேணா போட்டு கொண்டு வந்துட்டீங்க. நீங்க நீங்க நான் சின்ன பிள்ளைன்னு ஏமாத்த பாக்குறீங்கல்ல, ஒருவேளை நான் தான்
2: பிள்ளையா?
1: வள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. வள்ளிக்கிழங்குன்னு எங்க இருக்கு, அது என்ன கிழங்கு அது? ஆண்டாளம்மா, நீங்க நான் சின்ன பிள்ளையன்னு பாத்தீங்களா, இவ்வளவு நாளா நான் பெரிய ஆளா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னண்டா சின்ன பிள்ளைன்னு
2: நினைச்சு சொல்லுவீங்களா? அடிக்கடி சின்ன குழந்தை சின்ன குழந்தை சொல்லுவீங்களா?
1: சரி, இரக்கம் உள்ள கிழங்கு எது? இரக்கம் உள்ள யோசனை பண்ணி கொண்டு வாங்க.
2: யோசனை பண்ற.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கருணை கிழங்கு.
1: என்ன கிழங்கு? கருணை கிழங்கு, கட்டி காரி, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு சமைக்கிறேன். அப்ப இந்த கிழமையை கண்டுபிடிங்க, அந்த காய்கறியில எது எது கிழமை வருதுன்னு அதை கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து அந்த சிகரெட், ஒரு சரியான கஞ்சல் பயல் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் கூட செலவு செய்யாதவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? அவர் என்ன பதில் சொல்லி இருப்ப என்று பாக்கலாம்.
2: சரிப்பா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க பாட

0: எப்படி ஜெகவர் சாதி கண்ணாட மூளைய பாருங்க, கையில தன் கையில் உள்ள சிகரெட்டை பிடிப்பாரான் கெட்டிக்கார. எப்படி எல்லாம் மூளை வருதுன்னு பாருங்க. கண்ணும் சரியான ஒரு பதில் அந்த கிழமை உள்ள அந்த பதில சொல்லி இருக்கிறார். வணக்கம், எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வாங்க. ஷாகுல் ஹமீத்
1: வாங்க.
0: உங்களை பற்றி ரொம்ப கவலை நாங்கள். உண்மையா மூன்று தீவிரவாதிகளுக்கு நடுவில் நீங்க நீங்களும் அப்படி ஒரு தீவிரவாதிய வந்த மாதிரி எனக்கு ஒரு அது உடுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறீங்க. எல்லாரும் சூப்பர்.
1: ஏன்னா இங்க இது நேத்து வந்து ஜீரோ
0: சீரா இருக்கணும். எதுக்கு நீங்க பேசாம இருந்தீங்க? அது நல்லா இருக்கா உங்களுக்கு? நாங்க பயந்துட்டோம். இல்ல நேற்று முழுக்க நான் நித்திர கொண்டேன். உண்மையா தூங்க இல்ல? நான் உண்மையா இதுலையும் தூங்க இல்ல. ஷாவுலுக்கு என்னமோ நான் எடுக்கலாமா? அது ஒரு பயமா இருக்கு. உங்களுக்கு எடுத்து என்னுடைய கலையத்தை நான் வந்து அடிச்சு வச்சிருவாங்களோண்டு அது ஒரு பயம். இல்ல நோட்டு தானே, அது வந்து எல்லாரும் இருக்கும் தானே ஸ்பிளிட் பண்ணி. அப்ப அவங்க சில நேரம் அதை நான் கண்காணிச்சுட்டு வந்துட்ட. நான் ஒரு அப்பாவே ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறேன், ஒரு கோபி தண்ணி கூட இல்ல இன்றைக்கு. அது வேற நீங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாம் வீணா எதுக்கு? ஆனா உங்களை பற்றி எங்களுக்கு சரியான சோகம். மாமா கூட சரியா துக்கப்பட்டிருந்த. பாவம் ஏதோ மெதுவாத்தான் பேசியிருந்தாருங்க. உங்களை காப்பாற சொல்லி போட சொல்லி தான் அந்த மூத்த மட்டும் அப்படி பெருசா கேட்டு நாங்க இனி பேப்பரை கொடுக்கல. பேப்பருக்கு கொடுக்கலான்னு உங்களோட படம் ஒன்று எடுத்து அத பெருசா நான் இன்னும் வெளியிடல. நல்ல காலம் நீங்க இன்னைக்கு பேசியிருக்காட்டி நான் இப்ப வெளியிட்டு இருப்பேன் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாம். எல்லாரும் யாராவது காப்பாட்டுங்கப்பா.
1: அது தியேட்டருக்கு வெளியில இருந்தோம்.
0: படத்துக்கு போயிட்டு
1: படத்துக்கு போகல. ஆனா சும்மா பேச்சு அந்த குளிர்ல போயிட்டு படத்துக்கு போறாங்க. குளிர் உள்ளார வெளியில போக முடியல, அந்த குளிர்ல போய் மாட்டிக்கிட்டோம்.
0: அதுக்குள்ள போய் வந்து இங்க இருந்துருக்கீங்க.
1: வெளியில நல்ல காத்து.
0: அந்த காற்று சரியான குளிர இங்கேயும் பனிப்பொழிவு இருந்தா குளிர அவ்வளவு வேண்டிய இல்ல. அந்த காத்து வீசினா தாங்க முடியாது, உரைச்சிடும். சரி, இப்ப உங்களுடைய நீ என்று சொல்ற பாட்டு என்ன பாக்கலாம்?
1: நீதானே என் பொன் வசந்தம்.
0: புது பாட்டு ஒன்னு கிடைக்க இல்லையா உங்களுக்கு?
1: இந்த பாட்டுக்கு என்ன
0: இல்ல பரவாயில்ல. இல்ல நீங்க தான் புதுசே விரும்புறீங்க. நீங்க இப்ப இடைக்காலத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் புதுசா நீங்க பாப்பீங்க இல்ல? அதுதான்
1: நீ
0: நீ
1: நீ கேட்டுமா? நீ
0: பாருங்க பாட்டு ஏற்றுறாரு பாருங்க. சொல்லுங்க. நீ நீ கேட்டுமா? நீ கேட்டுமா? அங்க
1: முக்கியமான
0: அதாவது முதல் வந்து மக்களுக்கு நாங்கள் அனுப்ப முதல் ஒரு ஒரு ஒரு குழு வந்து வெரிஃபை பண்ணி இது அனுப்பலாமா இல்லையான்னு
1: கேக்குறேன். போட்டோ இருக்கு, அவரை எனக்கு திருப்பி அனுப்புறாரு.
0: அதுல எப்படித்தான இருக்கு உங்களோட? இல்ல இல்ல உங்களோட முகம் மட்டும் இல்ல இருக்கு. மற்றவங்க தேவையில்ல, அவங்க புடிச்சு வச்சிருக்கவங்க. அங்க நீ ஏட்டுங்க. அங்க இன்றைக்கு இருந்தாலும் நீங்க கவிஞராகலாம். அங்க ஏட்டுங்க பாக்கலாம். நீ
1: நீ
0: நீ
1: நீ
0: நீ நீ நீ நீ மாமாட மாமாவை நாங்க முந்தைய என்னன்னு கூப்பிடுவோம், மாமா வந்தோடனே என்ன செய்வாரு, உஷன் வரல காட்டு மாதிரி எல்லாம் மாமாவை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீ சொல்லிட்டு வருமா?
0: ஆ நீ என்று வரும், நீ என்று வரும், இப்ப எந்த காட்டு வரும், காட்டு வரும்,
1: காட்டு
0: பாருங்க. இது இது அந்த பேச முடியாத புள்ள முதல் பேச ஆரம்பிக்க இப்படித்தான் செய்யும், அந்த பேச முடியாத புள்ள தத்தி தத்தி பேச இல்ல அப்படித்தான் இப்ப இவர் ஆரம்பிக்க. அங்க நீ நீ அங்க பேசுங்க, நீ காட்டு வந்துருச்சு, நீக்கு பிறகு காட்டு வருது, கண்டுபிடிங்க அந்த பாட்ட.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ கட்டிஞ்சேல நீ கட்டிஞ்சேல விடுப்பில்லன்னா கசங்கி போனேண்டி, நீ போகும் பாதையில் மனசு போகுதே நானே, நீதா நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ நடந்தால் நடை அழகு, நீ நடந்தால் நடை அழகு, நீ எங்கே என் நண்பே.
0: யாருங்க எழுதுறது, யாருங்க உங்களுக்கு எழுதுறது அந்த பாட்டெல்லாம் கடக்கடங்க? இளவரசு போடுறாரோ அப்படி மாமா.
1: நீ பார்த்த பார்வைக்கு நன்றி, நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை,
0: எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. மாமான காட்டி வருதுன்னு சொல்ற அந்த பாடலை மட்டும் நீங்க சொல்லல.
1: எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது, அதனால அதை சொல்ல. நீதானா நீதானா
0: காட்டு வரண
1: நீ வரணுமா காட்டு வரணுமா சொல்லுங்க.
0: இல்ல நீக்கு போறவங்க காட்டு வரண எங்க சொல்லுங்க.
1: என்ன சொன்னாலும் தலையாற்றுவேன். இந்த காற்று வந்துருச்சு
0: சரி. இது யாரு உங்களுக்கு எழுதினது இப்ப சொல்லி கொடுத்தது?
1: இல்லையா, யாரு எழுதல, யாரும் சொல்லல, நானா சொல்றேன். இதுல போய் யாரும் சொல்லி
0: கொடுக்க, தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணுங்க.
1: இப்பதான் மாமா எழுதுறாரு, நீ நீ கட்டும் சேல மடிப்புல நீ காற்று நான் மரம், இப்பதான் அனுப்புறாரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புறேன்.
0: இல்ல இல்ல, இது யாரும் சொல்லி கொடுக்காம உங்களுக்கு அது வராது.
1: இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, யாரும் சொல்லலாம் இல்ல. நான் வந்து நேத்தி என்ன ரெண்டு பேரு என்ன பக்கத்துல இருந்தாலும் அவங்க மேல சத்தியமா சொல்றேன், யாரும் கொடுக்கல, நான் மட்டும்தான்.
0: பாவம் அந்த பையங்க யாரு.
1: இல்ல உண்மையில இல்ல, உண்மையில
0: சொல்றேன். சரி இப்ப பாட்டு சொல்லுங்க. இது கண்ணா பாட்டு சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்
1: இப்ப வந்து? என்ன பாட்டு தெரியுமா
0: உங்களுக்கு வேணுமான பாட்டு?
1: நீதானா
0: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க,
1: கேட்டுட்டாங்க.
0: அது ராஜ்குமார் கிட்ட
1: நன்றி. அது
0: கொஞ்சம்
1: சொன்னாலும் கவிதை, அது கேட்டாங்களா?
0: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை கேட்கல, தப்பிட்டீங்க. அது தரவா
1: இல்ல? அப்ப நீ நடந்தாலும் நடை எனக்கு, அது
0: கேட்டுட்டாங்க, அது கேட்டாங்க.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,
0: அது கேட்டாங்க, அதான் கண்ணன் கேட்டது.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, அந்த பாட்டு.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே, இல்ல அது கேட்கல, அதை தரவா?
1: கேளடி கண்மணி, கேளடி கண்மணி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அது.
0: நிச்சயமா அந்த பாட்டு தரவா? நீ பாதி, நீ பாதி நான் பாதி, நீ பதி என்று எழுதிட்ட, நான் பாதி.
1: இப்ப பாரு, இப்பதான் கண்ணனை எழுதிருக்காரு, நீ காற்று நான் மரம்.
0: அப்ப நீங்க அங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க, அது எப்படி உங்களால
1: முடியல? அப்படி இல்ல இல்ல, அப்படி இல்ல, எனக்கு மெசேஜ் வருது. ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் எழுதுறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்துட்டோம், அதனால தெரியல. நீ காற்று நான் மரம் அந்த பாடல் கேட்டாங்களா?
0: நீ காற்று நான் மரம் கேட்கல, யாரும்
1: கேட்கல பாருங்க.
0: அது கேட்கல. இப்ப நீங்க நீ பாதி நான் பாதி போட்டுட்டேன் உங்களுக்கு. சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது சத்தியா உங்கள மாய் சரியான ஒரு கஞ்ச பயர், என்னண்டா ஒரு சில அன்பு உறவுகள் என்னட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்க வந்தா மட்டும் நீங்களே நம்ம கூட பேசுறது இல்ல எங்களுடைய எல்லாம் தமாஷாண்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், அது உங்களுடைய எல்லாம் பேசுறேன், நான் பேசுறப்ப நீங்க பாருங்க நான் உங்களை பார்த்து கஞ்ச பயலண்டேன், ஆனா உங்களுக்கு கோபம் வரல, நீங்க என்னோட சேர்ந்து அது தமாஷா எடுத்து பேசுங்க. நான் தெரியாம அவங்களுக்கு சொல்லி என்ன போய் நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அப்படி எதுவும் வந்துட்டா, அப்ப அதனாலதான் நான் உங்களுடைய எல்லாம் கொஞ்சம் இன்னும் பழகல, அதனால நான் அப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதான் உண்மை.
1: சரி
0: சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு, அந்த உண்மையிலேயே சரியான கஞ்சலா இருக்கிற ஒருதர் எதுவுமே கொடுக்க மாட்டார், செலவு செய்ய மாட்டார், அவர்கிட்ட போய் கேக்குற நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், கடியா ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
1: எந்த சிகரெட்டை பிடிப்பா? கீழே குடிச்சிட்டு போட்ட சிகரெட்டை
0: பிடிப்பேன். இன்னும் கவனம் அவர் அவ்வளவு அந்த பையன் அவ்வளவு கஞ்ச பையன் என்ன போல நீங்க அவ்வளவு கேவலம் அடக்கூடாது நீங்க. இல்ல இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. சரி, அடுத்தது கிழமை உள்ள காய் எது? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த கிழமை உள்ளது. கண்ணன் நீங்க எழுதி விடக்கூடாது சொல்லிட்டேன். கண்ணன் பதில் சொல்லி இருக்கேன்,
1: நீங்க எழுதி விடக்கூடாது. நீங்க ஒரு சமயம் உங்களுக்கு ஸ்ரீலங்கால வந்து அந்த காய்க்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்க, அதனால அதை சொல்லுங்க, எங்களுக்கு அது தெரியாம இருக்கு.
0: கண்ணன் ஸ்ரீலங்கால இருக்கிறவரா?
1: கண்ணன் இங்க இதுல சென்னையில தான் இருக்கு.
0: அப்ப கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்க அந்த காய்.
1: கண்ணன் அப்ப கண்ணன் தான் கேட்டிருக்காரா இது?
0: இல்ல, கண்ணனுக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்கு, அவர் போட்டிருக்காரு. சரி, நான் முதல் கேட்டேன் பாருங்க, இரக்கமுள்ள
1: கிழமை. வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த இதுல போட்டிருக்காரு.
0: இல்ல இல்ல, வாட்ஸ்அப்ல அவர் அங்க போடல. இல்ல, நீங்க இத சொல்லுங்க, இரக்கமுள்ள கிழங்கு அம்மா சொல்லிட்டு போன ஆண்டாள் அம்மா. இரக்கமுள்ள
1: செவ்வாழை. செவ்வாழை
0: யாரும் அதுக்கு செவ்வாழை போட்டிருக்கிறார்கள் என்னன்னா, எங்களுடைய தமிழன் பாரதி செவ்வாழை என்று போட்டிருக்கார்.
1: கிழமைதான் வருதுல்ல, செவ்வாய் கிழமை வருதுல்ல.
0: கிழமை சட்டியா வரும், செவ்வாய் என்றா செவ்வாய் என்று வரணும்.
1: வெள்ளரிக்காய்.
0: அது என்ன வரும்?
1: பூ. சரி, அதே தெரியும். ஜெயபிரசாத் போட்டிருக்காரு, அதை வந்து பாக்குறேன். சேர்த்து எழுதிருக்காரு, பூ சனி காய்னு எழுதிருக்காரு. நான் வந்து பூ தனியா பிரிச்சுட்டேன், சனி தனியா பிரிச்சுட்டேன், இக்காய் தனியா பிரிச்சுட்டேன்.
0: இங்க பாருங்க கண்ணன்,
1: அப்புறம்
0: கஞ்ச பயல் பாருங்க, கண்ணன் பாருங்க அந்த சிகரெட்டுக்கு கஞ்ச பயல். கஞ்ச
1: பயல் என்ன
0: கிழங்கு? அது இரக்கம். இரக்கம் உள்ள கிழங்கு. இரக்கம் உள்ள கிழங்கு.
1: நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புளிக்குழம்புல கொண்டைக்கடலை போடுவேன். போட்டுட்டு இல்ல மொச்சக்கொட்டை போட்டுட்டு அதுல வந்து கருணக்கிழங்கு இருக்கு
0: பாத்தீங்களா,
1: அதை போட்டு நல்லா குழம்பு கலப்பல பல கல கல கல கலன்னு சாப்பிடுவேன்.
0: நேற்றிருந்த மாய நீங்க தீவிரவாதியோடய இருந்திருக்கீங்க.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள்

உங்களை நான் சந்திக்கும் இந்த வேளையிலே முதற்கண் எல்லாம் வல்ல இறைவன் எமக்களித்த அன்பு, அன்னை, தந்தை, தமிழ் இவற்றையெல்லாம் இந்தளித்த மக்கருள் புரியும் இந்த வேளையிலே ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே உங்களையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு முதலில் எங்கள் இன்றைய கதம்பத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்கள் இப்பொழுது எனக்கு உயிரளித்த உத்தம நாடான உலகத்தில் கிடைக்க முடியாத ஒரு பண்புள்ள நாடான மனித நேயமுள்ள நாடான இந்த கனடா மண்ணுக்கு என் இதயத்தில் கை வைத்து சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி முதலில் இன்றைய கனடா தின வாழ்த்துக்கான பாடலை ஒலிபரப்பி தொடங்குவோம் இன்றைய நிகழ்ச்சியினை.

வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து தலை சாய்ந்து வணங்கும் வேளையிலே மீண்டும் ஒரு தடவை கனடா கீதத்தை கேட்டு மகிழ்வோம். எங்களுடைய தேசிய மொழியிலே, கனடாவின் தேசிய மொழி, இரண்டு மொழிகள் உண்டு, பிரெஞ்சு அதோடு ஆங்கிலம். முதலில் ஆங்கிலத்தில் கேட்போமா?

குறுகிய சிறைந்த வரிகளோடு ஒலிக்கின்ற இந்த கீதத்தை நாங்கள் கேட்கும் வழியெல்லாம் எங்கள் நெஞ்சமெல்லாம் நன்றி உணர்வு கலந்து கொள்ளும். காரணம், நாங்கள் வாழ முடியாமல் உயிர் பாதுகாப்புக்காக ஏதிரியாக நாடெங்கும் அலைந்த வேளை இருகரம் நீட்டி எங்களுக்கு வாழ்வு கொடுத்த நாடு. ஜீவகாருண்யம் மனிதநேயம் நிறைந்த நாடு, அறம் காத்து நாங்கள் வாழ எல்லா நாடுகளிலும் எல்லா உலகங்களிலும் எல்லா மக்களும் வேண்டிக் கொள்ளுகின்ற, எல்லா உயிரினம் வேண்டிக் கொள்ளுகின்ற அந்த சுதந்திரம் என்பதை என்னவென்று உணர வைத்து காட்டி அதற்கு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் நாட்டின் தேசிய மொழியோடும் போவோம்.

0: சிறப்பாக ஓ கனடா என்ற வரியெடுத்து 130 மேற்பட்ட நாடுகளிலிருந்து தஞ்சம் கேட்டு கரம் நீட்டி வந்தவர்களை தாராள மனங்கொண்டு ஏராளமாக அள்ளிக் கொடுத்து சுதந்திரத்தை தந்த நாடு, சுதந்திர சுவாசம் என்றால் என்னவென்று உணரும் நாடு இந்த நாடு. அதற்காக என்று நான் இந்த மண்ணில் கால் வைத்தேனும் அன்றிலிருந்து இன்று வரையும் இந்த மண்ணுக்கு விசுவாசியாக இந்த சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திர பூமியிலே நாம் எப்படி நடமாட வேணுமோ என்று அந்த நடமாடும் வகைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து வரும் அறம் கொண்ட நாடு. எத்தனை பேர் எத்தனை புறம் பேசினாலும் உண்மையிலே அறத்தை காக்கும் நாடுகளில் சிறந்ததென்றுதான் கூற வேண்டும். இந்த தேசிய கீதத்தை முதலில் நான் தமிழில் தருவதற்கும் அடுத்து ஆங்கிலத்திலும், இந்த நாட்டில் இரண்டு மொழிகள் அரசகர்ம மொழிகளாக இருக்கின்ற பிரெஞ்சு மொழியிலும் தந்தேன். ஆனால் 130 மொழிகளிலும் இந்த கீதம் இசைக்கப்படும். தினமும் பாடசாலை என்றால் என்ன, அலுவலகங்கள் என்றாலும், எங்கே என்றாலும் முதலில் தேசிய வணக்கத்தை எந்தெந்த நாடுகளிலும் கூறு, எல்லா நாடுகளிலும் கூறுவார்கள். அவர்களுக்கு அந்த நாடுகள் பெரிதாக இருக்கும், உயிராக மதிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அங்கு பிறந்தவர்கள், அங்கு வாழ்பவர்கள். எங்களுக்கு பிறந்த நாட்டில் அந்த தகுதி, அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஓடி வந்த இடத்தில் மாற்றாந்தாயாக இருந்து பெற்றதாய் போன்று எங்களை அரவணைத்துக் கொள்ளும் இந்த நாட்டுக்கு என்றும் நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டுமல்லவா? அந்த விசுவாசத்தை கூட ஊட்டி கொண்டிருக்கின்றது இந்த நாடு. பஞ்சமா பாதகங்கள் வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்வதற்கேற்ற தகுதி உள்ள ஒரு பிரஜை, இந்த கனடா மண்ணில் பிறந்த பிரஜைக்கு எப்படி உரிமை, கடமை, சுதந்திரம் இருக்கின்றதோ அது உங்களுக்கும் உண்டு. அதற்கு தகுதியாக வாழுங்கள் என்று எங்களை தயாரித்து அந்த வகையிலே வாழ வைத்த வேளையிலே இதய சுத்தியோடு நான் நன்றி உணர்வோடு என்றும் இந்த கீதத்தை நான் உச்சரிப்பதில் பெருமைப்படுகின்றேன். இறைவனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த விலை அவருக்கும் என் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். வணக்கம் உறவுகளே, இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எல்லா நாடுகளிலும் உள்ளவர்களுக்கு தங்கள் தங்கள் நாடுகளின் தேசிய கீதத்தை, அதாவது தேசிய நாளை, அந்த சுதந்திர நாளை கொண்டாடும் வாய்ப்பு, உரிமை கடமை எப்படி இருக்கின்றோ அதேபோன்று சம பங்கு கிடைக்கக்கூடிய இந்த நாட்டிலே நான் வாழுகின்றேன் என்று பெருமைப்பட்டு நன்றியோடு மீண்டும் மீண்டும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் எனது நன்றியையும் சுதந்திர இன்றைய கனடா தின வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், வாருங்கள் இணைந்து கொண்டோம் கதம்பத்திலே. இன்றைய கதம்ப நிகழ்விலே நிகழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியோடு உள்ள பூரிப்போடு நான் இருக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இன்று என்ன நிகழ்ச்சியை காண இருக்கின்றோம், அதற்கு முன்பு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று முதலே கேட்டுவிட்டேன். நலமாக இருக்கின்றீர்கள் என்ற செய்தியை எனக்கு நீங்கள், நான் இன்று வாழ்த்து கனடா தின வாழ்த்தை அறிவித்த உடனேயே எனக்கு நீங்கள் மீண்டும் அதற்கு பதில் தந்து எங்கள் நாட்டின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு நீங்களும் அதற்கு வாழ்த்து கூறியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நான் வாழ்த்தினை போட்டவுடன் முதலே அன்பு மகள் சியாமலா உடனே வாழ்த்தியிருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அதைத் தொடர்ந்து எங்கள் அன்பு ஜெகபர்சாதிக் அவர்கள், தேவநாதன், கிருஷ்ணன் இவர்கள் எல்லோரும் வாழ்த்தை தந்திருக்கின்றீர்கள், தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியையும் வரவேற்றிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இன்று ஆரம்பிப்போம். நாங்கள் வளமை போல அறிவன் கிழமைகளிலே ஆரம்பிக்கும் இந்த பாடலுடன் ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி. நாங்கள் கண்டுபிடிக்க வந்திருக்கின்றோம். எதை கண்டுபிடிக்க வந்திருக்கின்றோம்? எங்கள் அன்னை தமிழ் பொக்கிஷம் என்ற ஒரு இடத்திலே குவிந்திருக்கின்ற தமிழ் பதங்கள், அதிலே நாங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கும் பதங்கள் பல. ஒரு சில வார்த்தைகள் சகோதர மொழிகளினால் உந்தப்பட்டு தள்ளி விழுத்தப்பட்டு உட்கார்ந்திருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அது அதிகாரமல்ல, எங்கள் பழக்க வழக்கத்திலே வந்துவிட்டது. ஆதலால் சகோதர மொழிகள் அந்நிய மொழிகள் எங்களுக்கு தீங்கானவை அல்ல. அவர்களை தெரிந்தால்தானே அவர்களுடைய பண்பு கலாச்சாரம் பண்பாடுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எங்களுக்கு தேவையானதை அவர்களுக்கும் அவருடைய தேவை எங்களுக்கும், அவருடைய துன்பத்தை நாங்களும் எங்களுடைய துன்பத்தை அவர்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அன்னை என்று ஒன்று இருக்கின்றது, தாய்மொழி என்று ஒன்று இருக்கின்றது. அதனால் அன்று தொட்டு இன்று வரும் மூத்த மொழி என்று பெருமைப்படக்கூடிய தமிழ் மொழி, இந்த வெளிநாடுகளில் கூட அந்த மொழிக்கு அங்கீகாரம் கொடுத்து எங்களை அதிலே என்ன கர்மம் ஆற்ற வேண்டுமோ ஆற்ற வைக்கின்றார்கள். எங்கள் மொழிகளுக்கும் எங்கள் கலாச்சார பண்பாடுகளுக்கும் எந்த விதமான மாற்றமும் தடையும் இல்லாமல் அதை வரவேற்று உள்வாங்கியிருக்கின்றார்கள். அதனால் எங்கள் மொழி சிறந்த மொழி. அந்த வகையில் எங்கள் மொழியில் இருக்கிற அருஞ்சொற்கள் அல்ல, பெருஞ்சொற்கள் அல்ல, சாதாரண சொற்கள். வழக்கத்திலே நாங்கள் அன்று அன்றாடம் பழகிக்கொள்ளும் வேளையில் உபயோகிக்கும் மொழிகள் சில நாங்கள் என்று தெரிந்து கொள்வோம் என்று ஒரு 20 பெட்டிகள் கலந்து 20 பதங்களை அந்த பெட்டிக்குள் வைத்து எண்களை புகுத்தி கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். வளமை போல வந்து நீங்களும் இணைந்து உங்களோடு உங்களுக்கு அந்த நான் தரும் தரவுகளை கொண்டு அந்த பதங்களை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்று வெற்றிகளை பெறுபவர் யாரென்று அறிந்து கொள்ளும் வகையிலே முதலில் வருகின்ற உறவு அன்பு மகள் சியாமலா, அதற்கு முன்பு மகளே வாருங்கள், உங்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் சியாமலா, வணக்கம். வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: கருணாதின வாழ்த்துக்கள்பா.
0: நன்றி நன்றி. எங்கள் நாட்டுக்கு வாழ்த்துக்கள் தந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. முதல்ல எழுதியிருந்தீர்கள், வாழ்த்தை நேரிலும் வந்து அந்த விட்டீர்கள், வாழ்த்துக்கள். இப்போ எங்கே வேதாரண்யத்தில் தான் இருக்கின்றீர்களா அல்லது
1: வேதாரண்யம்
0: எப்பொழுது என்று உங்களுடைய வைத்திய தினம் வைத்தியர்
1: சனிக்கிழமை?
0: ஓ சனிக்கிழமை. சிறப்பாக அமைய வேண்டும் என்று அப்பா வாழ்த்துகிறேன் இந்த நாளில். நன்றி மகளே. சரி, இன்றைய தினம் நாங்கள் இந்த பொக்கிஷத்தில் இணையும் வேளையிலே அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஒரே வெயில்ப்பா,
0: ஒரே வெயில். வெயில் நலம் தானே அம்மா, எல்லா கர்மங்களையும் முடிப்பதற்கு வெயில் சிறப்பாக இருக்கும் தானே?
1: ஆமாப்பா, இந்த வெயில்லயும் டாக்டர் 10 நிமிஷம் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விட்டமின் டிக்காக 10 நிமிஷம் 15 நிமிஷம் படுக்க சொல்லியிருக்காரு வெயில்ல.
0: வெயில்? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு இயற்கையான வைட்டமின் டி இயற்கையாக பெற முடியும் மகளே. எங்களுக்கு நாங்கள் கடையிலே தான் வாங்கி போட வேண்டும் வெயில் மாத்திரைகள். ஆனால் இறைவன் புண்ணியமா கதிரவன் அருளால் இன்று 33 பாகையே காண இருக்கிறோம். சாதனை படைக்கும் நாள். மழைக்கே இடமில்லை. ஏன்னா கனடா தினம், எல்லோரும் வெளியே பெரிய பெரிய கோலாகலமாக இருக்கின்றது. காலையிலே எழுந்து அந்த கனடா தினம் ஒட்டாவா மாநகரம், அதுதான் எங்களுடைய தலைநகரம். அங்கே நடைபெற்ற சில அணிவகுப்புகளவையெல்லாம் தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருந்தேன். இன்று எங்களுக்கு ஆங்கிலேய நாட்டு அரசியல் அரசிலிருந்து ஒருவர் முன்பு மகாராணி வந்திருந்தார், ஜோ சார்ல்ஸ் வந்திருந்தார் இளவரசர், அவர் இப்பொழுது அரசர். அங்கிருந்து ஒருவர் வருவார் எங்களோடு இன்றைய தினத்தில் கலந்து சிறப்பிப்பதற்கு. நாங்கள் செல்ல முடியாத விட்டாலும் தொலைக்காட்சியிலே பார்க்க முடியும் தானே, வீட்டிலே கொண்டாடி. இன்று மாலை இன்று இரவு எங்கள் பகுதியில், நாங்கள் இருக்கும் இந்த பகுதியிலே எல்லா இடங்களிலும் வான வேடிக்கைகள் நடைபெறும். அதை எங்கள் பகுதியிலேயும் சிறிய கிராமம் உண்டாலும் பெரிதாக எங்கள் நகரசபை கொண்டாடும். அது அதை காண்பதற்காக வீட்டில் கோன்பால் இந்த நகரத்துக்குள்ள உள்ள மக்கள் அத்தனை பேரும் ஆத்தங்கரைக்கு சென்று விடுவார்கள். அங்கே செல் லோரன்ட் என்ற ஆறு, பெரிய ஆறு தெரியும் தானே, அந்த அறிந்திருப்பீர்கள் உலகத்தில் பெரிய ஆறு. அந்த ஆற்றங்கரையிலே ஒரு பகுதி எங்கள் கிராமத்துக்குள்ளாக ஊடர்ந்து செல்கின்றது. அந்த கடற்கரையிலே சென்று அந்த வானவிழ வேடிக்கைகளை செய்வார்கள். அந்த வேளையிலே அங்கே தீயணைப்பு படை, முதலுதவி படை, காலாட்படை என்றெல்லாம் பாதுகாப்புகள் இருக்கும். மக்கள் எல்லாம் பாதுகாப்பை கடைப்பிடித்து அங்கே வாகனங்களை நிறுத்துவதற்கு இடமில்லாமல் உங்கங்கோல நிறுத்துவார்கள். அங்கே அதை நின்று முடிந்து திரும்பி வருவதென்றால் 1 மணி நேரம் செல்லும் அந்த வாகன நெரிசலுக்களாலே நாங்கள் வருவதற்கு. ஆனால் ஒரு நல்லபடியே எங்கள் வீட்டின் வெளியே முற்றத்திலே நின்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்மையிலே தான் இருக்கின்றோம். அப்போ அங்கு சென்று தேவையில்லை. நாங்கள் எங்கள் வீட்டின் முற்றத்தில் நின்று, ஏனென்றால் வானம் மேலே தானே வெடிக்கும், கொளுத்துவதை கிட்ட நின்று பார்க்க முடியாது. அதை சென்று வெடிக்கும் பொழுது காடுகின்ற காட்சியை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எல்லோரும் பார்த்து மகிழ்வோம் நாங்கள். சிறப்பு சிறப்பு. நன்றி அம்மா. நீங்களும் மகிழ்வாக ஆரோக்கியமாக இருக்கணும். நாங்கள் 23 பாகையை காண இருக்க 33 பாகையை காண இருக்கணும். இப்பொழுது 29 பாகையில் இருக்கின்றோம். இன்று மழை பெய்ய பிறகு இந்த சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இரவு நேற்றைய தினம் நல்ல மந்தாரமாக மப்பாக குளிராக இருந்தது.
1: இங்கேயும் மழை நேரம் அப்படிதான் பா இருந்துச்சு, இருட்டா இருந்துச்சு. இதோ வந்துரும் மழை அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கும் போது திடீர்னு கலா
0: விட்டுப்பா. ஒவ்வொரு ஆண்டிலே ஏழாம் மாதம் முதல் நாள் முதல் நாள் விடுமுறை நாளாகவும் அன்று பெரிய கொண்டாட்டம் செய்யக்கூடிய எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு குழந்தைகள் முதல் கொண்டு எல்லோரும் எல்லோருக்கும் விடுமுறை காலம் தானே இது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஜூலை மாதம் முதலாம் நாள் எங்களுடைய இது குடியரசல்ல இது கனடா தினம். கனடா என்ற பெயர் பிறந்து பெயர் வைத்து ஏனைய சாம்ராஜ்யத்தில் விடுபட்டு தனி ராஜ்யமாக வந்து 160 ஆண்டை தொடப்புகின்றது. வாழ்த்துக்கள். சிறப்பான காலையிலே வந்து இணைந்து விட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். 1-20 மட்டும் அப்படியே துல்லியமாக உங்களுக்காக அடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த எண் பெட்டியை
1: நீங்கள்
0: சியாமலாவின் பெயரில் 2வது இலக்கத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு எண்ணை கொண்டு வந்து பார்த்தீர்களா, இலக்கம் என்று வந்துவிட்டது என் வாயிலே. எண் கொண்ட பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கடவுச் சொல்லை மந்திரமாக கூற வேண்டும். ஆமா, திறந்து விட்டது, அழகாக திறந்து இருக்கின்றது அந்த பெட்டி. இப்பொழுது இன்னும் ஒரு கடமை இருக்கின்றது. இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: 3 பா.
0: கெட்டி காரை தான், ஆனால் ஒன்று குறைந்து விட்டது அம்மா. 2 இருக்கின்றது. 2 எழுத்து சிறந்த எழுத்து. அந்த 2 எழுத்தும் கூறுவது என்னவென்றால், இந்த உலகத்திலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு ஓசையோடு பரிமாறிக்கொள்ளும் ஒரு விடயம் 1. உங்களோடு நானும் என்னோடு நீங்களும் ஏனைய உறவுகளோடும் நாங்கள் பரிமாறுவோம். உங்கள் உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு உதட்டாலே ஒரு ஒலியோடு செய்கின்ற 1. அது பல விதமாக இருக்கின்றது எங்களுக்கு. 1 ஒருக்களுக்கு வித்தியாசம். ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து 2 எழுத்தாலே அழைத்து கொள்வோம். கடந்த வாரம் வந்த எண்ணுகிறேன்.
1: என்னம்மா? ஒலி.
0: எது? ஒலிதான், ஒலி எழுப்பிக் கொள்வது. ஒலியோடு பரிமாறிக்கொள்வோம். அதற்கு உபயோகிக்கிறது எதுவை எதை? 2 எழுத்து. ஆனால் அது பல அந்த அந்த ஒலியிலே வருகிறது எங்களுக்கு தமிழிலே வருகிறது, ஆங்கில மற்றவர்களுக்கு ஆங்கிலத்திலே பிரெஞ்சிலே கிரீக்கிலேன்னு பல ஓசையோடு வருகின்றது. அந்த அந்த எப்படி வந்தாலும் அந்த மொழி கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி 3 தரம் குறிப்பிட்டு மொழி தானே அம்மா. ஒலியோடு வர முந்தி சைகை, அதாவது கை பாஷையோடு இருந்து நாங்கள் இப்பொழுது மொழியிலே மொழிகின்றோம். அதனாலே தமிழிலே மொழிகின்றோம், ஆங்கிலத்திலே மொழிகின்றோம், எல்லாவற்றுக்கும் மொழி. தமிழ் மொழி, ஆங்கில மொழி, சிங்கள மொழி, பிரெஞ்சு மொழி என்று அதுக்கு பேர் மொழி. வாழ்த்துக்கள். சிறப்பான பதம் முதலாவது. கடந்த வாரம் வந்த ஞாபகமா இருக்கின்றது எனக்கு. கட்டிக்காரி சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கான 2 புள்ளிகளை முதல் முதலில் உங்கள் பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வைத்து விட்டேன். இது உங்களுக்குரிய 2.
1: ரேவதி அம்மா பதில் சொன்னாங்கன்னு
0: நினைக்கிறேன்.
1: மொழிவதால் மொழின்னு சொன்னாங்க.
0: ஆமா ஆமா, இருக்கலாம். சரி, அப்படி என்றால் அடுத்து எந்த பெட்டியை நீங்கள் தொடப்போகின்றீர்கள்?
1: 11.
0: வாழ்த்துக்கள். 1 இன்னும் ஒரு 1 சேர்த்து 11 கேட்கின்றீர்கள். எங்கே மந்திரம்?
1: வருகின்றதுதான்
0: 1 எழுத்தை கூட்டி 5 எழுத்திலே வந்திருக்கின்றது. சரி, 1 கூடினால் என்ன, 2 கூடினால் என்ன மகள் சொல்லுவாள் எனக்கு தெரியும். இது வந்து உங்கள் வீட்டிலும் இருக்கிறது, எங்கள் வீட்டில் இருக்கிறது, பெரிய பெரிய உணவகங்களிலும் இருக்கின்றது. இது இல்லாமல் நாங்கள் சாப்பிட முடியாது. அது ஒரு இடம், எங்கள் வீட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற இடம். அடுக்கலையே வேறு அப்படி, அடுக்கலை ஐந்து எழுது சரி, ஆனால் இன்னும் ஒரு பதில் இருக்கு, இன்னொரு சொல்லி இருக்கின்றது சாதாரணமானது. அதே மாதிரி இல்லை இல்லை, அந்த அடுக்கலையை வேறு எப்படி கூறலாம்? அடு அடு அதுவும் அல்ல, அடுக்கலை போல இதுவும் அடுப் என்று சொல்லி வரும். அநேகமாக அதை நாங்கள் பாவிப்போம். அடுக்கலை அதே போன்று அந்த கடைசி ரெண்டு இடத்தையும் மாத்தி விடுங்கள். அடுப் அடுப்பறை என்றும் கூறுவதை விட அடுப்படி
1: கண்டுபிடிச்சப்பட்டீர்கள்.
0: இந்த பதம் எங்கள் பதம் அது நீங்கள் சொன்ன அத்தனை தமிழ் பதம் தான், அதில் ஒரு பிழையும் இல்லை. சமையலறை, அடுக்கலை, அடுக்கறை, அடுக்கணும் இருக்கணும், அடுப்படி இன்னும் சிறப்பான பதம், சாதாரணமான பதம். அடுப்படி அது அது படிமான, அது படிப்படியாக அதுகள் இருக்கும். சின்ன அடுப்பு, பெரிய அடுப்பு இல்லையா, பெரிய
1: அவியல் வைப்பு,
0: ஆமாம் அடுப்படி என்று அடிக்கடி நாங்கள் கூறுகிறோம். சிறப்பு, நல்ல பதத்தை தந்தீர்கள். உங்களுக்கான புள்ளிகள் சேர்த்து இரண்டு பதத்தையும் தந்தபடியால், ரெண்டு பட்டியையும் திறந்தபடியால், கடிக்காரி என்ற பெயரோடு ஒரு பாடலை தருவோம் நாங்கள். என்ன பாடலை கேட்க போன்றீர்கள்?
1: வந்து சொல்றேன்,
0: உலகம் சுற்றும் வாலிபன், உலகம் சுற்றும் வாலிபன், உலகம் சுற்றும் முதியவன் இல்லையோ?
1: இல்லப்பா, முதியனால சுத்த முடியாது இல்லப்பா.
0: அதனால வாலிபன் இங்கே முதியவர்கள் அமைதியாக இருக்கலாம் பேசாம. அப்ப நாங்கள் என்ன பாடல சொன்னீர்கள்? இந்த வெற்றியை நாளை,
1: நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.
0: ஓ, நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். அந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் வரை இறைவன் வைத்திருக்க வேணும். அதை கேட்க எனக்கு அவலங்கள். வெற்றி எது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வெற்றி கிடைக்கும் வரை தமிழினம் ஓயாது. வாழ்த்துக்கலம்மா, உங்கள் வெற்றியை நாளை. அற்புதமான முதல் பாடல் தந்திருக்கிறீர்கள். உங்கள் பாடலை தருகின்றேன், நீங்கள் இரண்டாவது முறையும் வந்து பங்கு பற்றி கொண்டு சிறப்பிக்கலாம். நன்றி மகளே, நன்றி. வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு. இணைத்து விட்டேன், இல்லை அவர் இணைப்பதற்கு முன்பு இன்னொருவர் முந்தி விட்டார் போல் தெரிகிறது, இல்லை அவர்தான். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி வகனை இருக்கின்றீர்கள்?
2: நலமாக இருக்கணும் ஐயா.
0: சரி, இன்று உங்களுடைய முறைப்பாடு என்ன, காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: முதலில் கனடாஜன நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. மேலும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் வந்து நான் மட்டும் கனடாவை கொண்டாடாமல் அல்ல, நான் மட்டும் இந்த கொண்டாடி மகளாமல், நான் மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எல்லோரும் வந்து என்னுடன் இணைந்து கொண்டாடுகிறது போல இருக்கின்றது எனக்கு. நன்றி கிருஷ்ணா, நன்றி. எனக்கு ஆவல், என்னுடைய முன்னியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் ஒரு ஒரு ஒரு கனடா தினத்துக்கு வருவார்கள் என்றால் இவ்வளவு உல்லாசமாக இருக்கும். என்ன சிறப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரி, நல்லது. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: வளமை போலதானே இன்றும் உள்ளது.
0: சரி, வளமை போலாவது இருக்கட்டும். என் வளமைக்கு மீறி அதிகமாக போகாமல் வளமையோடு இருப்பதற்கு இறைவருக்கு நன்றி கூறுவோம் இல்லையா?
2: நன்றி கூறத்தான்
0: வேண்டும். ஏனென்றால் நாளும் கோளும் நல்லதென்று நேற்று பார்த்தோம். எங்களுக்கு இது வெயிலும் மழையும் காற்றும் எங்களுக்கு வேண்டும். அது அளவுக்கு மிஞ்சி வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை இறைவன் தர வேண்டும் உடலுக்கும் உள்ளத்துக்கும். இப்ப கடும் வெயில் என்று நாங்கள் வேதனைப்படுகிறோம். வெனின்சூலாவை எடுத்து பார்ப்போம். இப்போ அண்மையிலே நடந்த சம்பவத்தை, அடுத்தடுத்து இரண்டு பூகம்பம் ஏற்பட்டு அல்லூல கல்லூலப்பட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த வெயில் பரவாயில்லை என்று என்ன தோன்றுகின்றது இல்லையா கிருஷ்ணா? சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்வோமா? அது வேற ஏதாவது குறை இருக்கின்றீர்களா?
2: இல்லை இல்லையா.
0: வந்த விடயத்துக்கு அவன். சரி, அப்ப எத்தனையாவது எண் வேண்டும்?
2: ஐந்தாம்.
0: வளமை போல ஐந்தாம் நம்ப அந்த ஐந்தாம் எண் தான் வந்துவிட்டார். ஐந்து. சரி கிருஷ்ணா, உங்களுடைய மந்திரத்தை நீங்கள் அழகாக கூறுவீர்கள், கூறுங்களேன் கேட்போம்.
2: அண்டகாகசம் அபுகா குகும் திறந்து விடு சீசி.
0: ஆமாம், அப்படியே திறந்து விட்டது, பக்திமயமாக திறந்திருக்கின்றது. சரி, அப்படி என்றால் அதற்கு ஒரு மந்திரம் கூறிவிட்டீர்கள். இப்பொழுது உங்களோட ஊகத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட இத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: மூன்று.
0: இது நான் சேர்க்க மாட்டேன், இது சேர்க்கவில்லை, எல்லாம் மாற்றி சொல்லுங்கள். என்ன சரியான பதத்தை சொல்லி சரியாக சொல்லிவிட்டீர்கள். மூன்று தான் இருக்குது, சரியாக சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு கெட்டிக்காரன். ஊகம் சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு ஐந்து மூன்று ஒரு அதிர்ஷ்ட எண் போல் தெரிகின்றது. சரி, அதற்குள்ளே இருக்கும் பதம் எதுவென்று நான் உங்களுக்கு தரவுகளை தருகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே திருடர்கள் இருக்கின்றார்கள், சண்டியர்கள் இருக்கின்றார்கள், போராளிகள் இருக்கின்றார்கள், தர்மவான்கள் இருக்கின்றார்கள். அப்போ தர்மம் செய்வென்றால் யாசகன் இருக்க வேண்டும், இல்லாதவர் இருந்தால்தானே தர்மத்தை செய்யலாம். பயந்தவன் இருந்தால்தானே சண்டியனாவான் அடுத்தவன். அதே போன்று இங்கே ஏமாற்றுக்காரர்கள் இருக்கின்றார்கள் பலர். அவர் ஏமாற்றுவதாயிருந்தால் யாரை ஏமாற்றுவார்? மூன்று எழுத்திலே இருக்கின்றது அது, அந்த பதம். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நீங்கள் ஏமாளியா ஐயா? ஏமாற்றுக்காரனா? அதுவும் இல்லை, ஏமாந்திருக்கு. சரி, வாழ்த்துக்கள். ஏமாறாதே, ஏமாறாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே என்று பொன்மனை செம்மல் அவர்கள் தன்னுடைய வேட்டைக்காரன் திரைப்படம், வேட்டைக்காரன் தானே அந்த பாடல், ஏமாற்றாதே, அடிமை பெண்ணா, அடிமை பெண். வாழ்த்துக்கள், சிறப்பு, வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்றால் இரண்டாவதாக எந்த பதத்தை நீங்கள் கூறுவதற்காக எந்த எண் பெட்டியை தொடுவீர்கள்?
2: மூன்று.
0: மூன்று. உங்களுக்கு மூன்றும் ஒரு அதிர்ஷ்டம் தான். எங்கே மந்திரத்தை கூறுங்கள் கிருஷ்ணா.
2: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசி.
0: சபாஸ். ஒரு அடியில் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
2: நான்கு.
0: கெட்டிக்காரன் என்று சொல்ல பார்த்தேன், மூன்று எழுத்துல தான் இருக்கின்றது.
2: அதே மூன்று,
0: அதே மூன்று, அதே இடத்திலே அருகிலே இருக்கின்றது. சரி, இந்த மூன்று எழுத்தை கொண்டது ஒரு ஆயுதம், அன்று தொட்டு இன்று வரை பாவிக்கப்படுகின்ற ஆயுதம் சொல்லி முடிக்கட்டும். இப்போ அவசரப்பட்டு பிள்ளையாக சொல்லிவிடாது. இது இப்பொழுது இருக்க உலக தேசிய விளையாட்டுகளில் கூட இந்த ஆயுதத்தில் ஒரு பயிற்சி உண்டு, விளையாட்டு உண்டு. ஆனால் இது தனித்து உபயோகிக்க முடியாது. ஆதி காலத்தில் தனித்து உபயோகித்தார்கள். அதன் பின்பு வேகத்தை கூட்டுவதற்காக இன்னும் ஒன்றை சேர்த்து உபயோகிக்கின்றார்கள். அதிலே மூன்று எழுத்தை கொண்ட ஆயுதம்தான் இது. அது எதுவாக இருக்கும்? அது இல்லாமல் இது இயங்காது. கிருஷ்ணா,
2: அம்பு.
0: வாழ்த்துக்கள். அம்பு, வில் என்று கூறப்படுகின்ற இரண்டும் சேர்ந்து இயங்கும். ஆதிகாலத்திலே ஆதிகால மனிதர்கள் அம்பு போன்று கூறிய ஆயுதங்களால் செய்தார்கள். இப்பொழுது ஆனால் இப்பொழுதும் இருக்கின்றது, தனியே இயங்கும். அதுக்கு பேர் ஈட்டி. புரிகிறதா? ஈட்டி எறிதலும் இருக்கின்றது, ஆனால் இது ரெண்டோடு சேர்ந்து வரபடியால் தனித்து இயங்காது. வில், அம்பு. வாழ்த்துக்கள். மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டிகளே சேர்த்து கொண்டீர்கள். அத்துடன் மீண்டும் ஒரு கெட்டிக்காரன் என்ற பெயரை கேட்டுவிட்டு பாடலை கேட்பீர்கள் என்று எண்ணுகிறேன். என்ன பாடல் வேண்டும்?
2: படம் வந்து தங்கச்சுரங்கம்.
0: அதுக்கு போய் வந்திருக்கிறீங்களா? சரி, வேற என்ன தங்கச்சுரங்கம் போல வேற என்ன, சரி அதெல்லாம் போடுவோம். தங்கச்சுரங்கத்திலே என்ன பாடல்?
2: நாம் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும். அந்த பாடல் ஐயா, என் சந்திரன் ஐயா பாடின பாடல்.
0: நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, உங்களுக்கு இல்லை எனக்கு இருக்கின்றது. நான் பிறந்த நாட்டை விட பெரிய நாடு இது, நான் இப்பொழுது வாழும் நாடு. ஏனென்றால் சுதந்திரமும் அறமும் தாராள மனப்பான்மையும் உள்ள ஜீவகாருண்யம் உள்ள ஒரு மனித நேயம் கொண்ட நாடு. வாழ்த்துக்கள் ஐயா. பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்று எண்ணுகின்றோம், ஆனால் அந்த பிறந்த நாட்டிலே எங்களுக்கு என்ன இருக்கின்றது? உங்களால் எதுவும் செய்ய முடியாது எங்களால், அதனால் தான் ஓடி வந்தோம் என்று கூற வேண்டும். எல்லாம் இருந்தது, எது இல்லை, ஒன்று இல்லை. அதனால் சிறப்பு நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்ற பாடல் என்ன திரைப்படத்தில் நீங்கள் கூறுவீங்க? தங்கச்சுரங்கத்திலேயா? அதுலையா? அந்த கொடியை உயர்த்தி கொண்டு பலூன் எல்லாம் கட்டி கொண்டு வருவார், அதா? சுரங்கத்துக்கு சந்தன குடத்தை கண்டுபிடிக்கிற கடிகாரன் ஐயா வாழ்த்துக்கள். சிறந்த வாழ் இப்பொழுது நான் மகள் இருக்கின்றாளா?
2: இருக்காங்க ஐயா.
0: அவங்கள்ட்ட தாருங்கள். வணக்கம் மகளே, அனுசியா எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா மகளே? நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம். இன்று எங்கள் சுதந்திர நாள். என்றும் சுதந்திரம் தான், இந்த நாட்டுக்கு சுதந்திரம், தனி சுதந்திரம் கிடைத்தது. சரி, அது ஒரு புறம் இருக்கு. உங்களுக்கு வீட்டிலே நன்றி அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள் தந்தமைக்கு நன்றி. எங்கே இப்பொழுது நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் போட்ட கோலம் அழிந்திருக்கிறதா அழியவில்லையா? முற்றத்திலே
3: அழியவில்லை.
0: அதனால் மழை இல்லை. என்ன மழை இருந்தால் தான் அழியும், அது வெப்பம் இருந்தால் இன்னும் பிரகாசிக்கும், அந்த வண்ணங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. வெப்பமாகத்தான் இருக்கும், ஓரளவு தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். இது என்ன நீடித்திருக்க போதா? ஒரு சில நாட்களுக்கு தானே, ஒரு சில நாட்கள் போன பின்பு மழை பொழியும் குளிர் வரும். நான் பேசுவது உங்களுக்கு காதலே துல்லியமாக விழுகிறதா இல்ல பெரிய சத்தமாக கேட்கின்றதா? நல்லா கேக்குது. வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, வந்த விடயத்தை கவனிப்போமா? உங்களுடைய அவர் வந்து ரெண்டு பெட்டிகளையும் சரியா சொல்லி புள்ளிகளை புகுத்தி விட்டார். இப்ப உங்களுக்கு எந்த பெட்டி வேண்டும்?
3: ஒன்றாவதா?
0: வழக்கமாக வந்த ஒன்றாவது எண்ணை இன்று அடுத்த மகள் அனு மஞ்ச சியாமலா எடுத்து விட்டார். இல்லை, ஒன்றுதான் சொன்னாங்க. முதலாவது இலக்கமும் அடுத்து அவர் சொன்னது முதலாவது இலக்கம்
3: மற்றது
0: கேட்டிருப்பா. ஓ, நான் அதை ஒன்றில் இருந்தது படித்து விட்டேன். நான் சரி, இரண்டாவது பட்டி இன்று இரண்டாவது பட்டியை எடுத்தாலும் இல்ல போற ஒரு பட்டியை எடுங்க.
3: இல்லப்பா, ரெண்டு இருக்கட்டும்ப்பா.
0: ரெண்டே தரட்டுமா? இல்ல, நீங்கள் போற பட்டியை எடுக்கணும்னா எடுக்கலாம்.
3: நீ வேண்டாம்ப்பா.
0: 42. சரி, இரண்டாவது வட்டிக்கு மந்திரத்தை கூற யார் கூற வேண்டும்?
3: நீங்க தான்ப்பா கூறணும்.
0: நான் கூற வேண்டுமா? அதுக்கு சரி. ஓ, சியாமலா வந்து ரெண்டு தான் கேட்டா, நான் ஒன்றை தான் அவ கூற விட்டேன். சரி
3: சரிங்கப்பா.
0: சரி, இந்த பெட்டியை ஒரு சின்ன ஒரு மாற்றமா இருக்கிறபடியால் முதலாவது வட்டியை மாத்தி கொடுக்கிறேன். இல்லை, அப்படி மாற்ற முடியாது என்னால். முதலாவது வட்டி அவவுக்கு பதிந்து விட்டு இரண்டாவது வட்டி உங்களுக்கு தருகிறேன். சரி, இப்பொழுது சரி, அந்த இரண்டாவது வட்டிகளில் இருப்பது என்னவென்றால், மந்திரத்தை அண்டக்காக்கசம் அபூக்காக்கசம் திறந்துடு சிசு என்று சூரிய ஒளியால் பெட்டி திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் மகள் நீங்கள் நினைக்கின்றீர்கள் அம்மா? ஓ, மூன்று தான் உங்களுக்கும் விருப்பமோ? ஆனா இங்க ரெண்டு எழுத்து தானே இருக்கின்றது. சரி, எடுத்துக்கொள்வோம். கிருஷ்ணன் வந்து ரெண்டு பட்டி. ஆமாம், சரி. அவர் வந்து ரெண்டு நாலு. சரி, இப்பொழுது அந்த பெட்டிக்குள்ளே இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கின்றது. அது வந்து ஒரு மிருகத்தையும் குறிக்கும் மனிதனையும் குறிக்கும் பெயர். அந்த மிருகம் வந்து நாலு கால் ஒரு நூட்டு வால் கண் காது எல்லாம் மரத்துக்கு மரம் தாவி செல்கிற மிருகம். அடுத்தது இந்த பாடல்களை எல்லாம் எழுதுபவர்களுக்கும் அந்த பெயர் உண்டு. இரண்டு எழுதிலே வருவது அது எதுவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். அது அவர் தனியும் வாலி ரெண்டும் நல்ல பொருத்தமான பேர். வாலி என்ற பேர் பொருந்தா என்னிடம் இருக்கிற அந்த வாலி வால் நேட்டு உள்ள வால் பாடல் எழுது வாலி என்று வந்துட்டது. சரி, இது இன்னும் ஒரு பேர் இருக்கு அம்மா. அவர் என்ன எழுதுவார்? பாடல்களை எழுதுவார் இல்லையா நீங்கள் சொன்னவர். அது வேற என்ன மாதிரி சொல்லலாம் அந்த பாடலை? இப்ப கண்ணதாசன் ஐயாவுக்கு முதல் ஒரு பதம் வரும், அது என்ன? யார் அந்த கண்ணதாசன்? கம்பருக்கு ஒரு பட்டம் இருக்கு, இது சக்கரவர்த்தி. என்ன சக்கரவர்த்தி? கிருஷ்ணனுக்கு தெரியும், இரகசியமா சொல்லவில்லையா அவர்? சொல்லிக் கொடுப்பாரு. இல்லையாம்மா, காவிலே ஆரம்பிக்கும் அதுவும். அப்படி வரும் ரெண்டு இடத்துல சொல்லலாம். ஒரு பாட்டு வருது தெரியுமா, கேளுங்கள் என்று வரும். குயிலுக்கு வரும், குயிலுக்கு வரும் முன்னுக்கு ரெண்டு இடத்துல. கிருஷ்ணா உதவி செய்யுங்களேன். கவி கெட்டிக்காரி கண்டுபிடித்தீர்கள், விட்ட பாதியில விட்டா மற்றவர்கள் வந்து கூறி புளியை பெற்று விடுவார்கள். அது மட்டும் நீங்களாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கவி என்று மந்தி குரங்குகளை கூறுவது கவி என்றும், கவிகள் கவிதைகளை எழுதி கொண்டு போகிற அவர்களையும் கவி. கவி அரசர் கண்ணதாசன், கவி சக்கரவர்த்தி கம்பன் என்றெல்லாம் கூறுகிறார்கள். கவி பாடல் புலவர்கள். வாழ்த்துக்கள். மேலும் இரண்டு முதலாவது பெட்டியை முதல் முதல் திறந்து குரங்கையோடு போகக்கூடாது, ரெண்டு புள்ளிகள் பெற்று விட்டீர்கள். அத்தோடு வாழ்த்துக்களையும் பாதி பாதி பெற்றுக்கொண்டு வேண்டுங்க. சரி, இப்பொழுது எந்த பெட்டி வேண்டும்?
3: மூன்றாவது இலக்கம்.
0: மூன்றாவது தான் உங்களுடைய அவர் விட்டு அம்பு, உங்களுக்கு விட்டு அம்பு. அம்பு ஆறுக்கு வருகிறீர்களா? ஆறா? ஆறா நாலா? நாலு. வாழ்த்துக்கள். நாலு, மூன்று கடுத்த நாலு. சரி, அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சூசே. ஆ, பிழைச்சி போச்சு, மந்திரன் சூசை என்று விட்டுவிட்டேன். சூசை வந்து மரியாதை. அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சிசு சிசே. அப்பவும் பிழைச்சி தானே ரெண்டு தரம் சொல்லிவிட்டேன். அண்ட காக்கசம் அபு காக்கம் திறந்துடு சி. ஆமாம், அது எனக்கு மந்திரம் இன்றைக்கு பிழைக்கிறதம்மா, நாக்கு சுத்தம் இல்லை போல் இருக்கின்றது. கூடுதலான சந்தோஷம். கிருஷ்ணா நீங்கள் கூறுங்கள். இவ்வளவு அச்சுட்டாக அவர் அழுத்தமாக கூறுகிறார் பார்த்தீங்களா, மனைவி கண்டவுடன் வலு கவனமாக பக்தியோடு கூறுகிறார். திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு மகளே?
3: நாலு எழுத்துப்பா.
0: சிறப்பு, நீங்கள் அவுட்டின்னு பார்த்துட்டீங்கள். சரியா, நாலு தானே இருக்குது இங்கே. கெட்டிக்காரை கெட்டிக்காரை கெட்டிக்காரை மூன்று தரம் கூறிவிட்டு நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் என்ன பதமாயிருக்கும்? இது உங்களுக்கு உரிய பதம், அதாவது பெண்களுக்கு உரிய பதம், அன்னைக்கு உரிய அடைமொழி. என்னவென்றால், அன்னையுடன் இது போய்விடுமாம். எது போய்விடும்? இந்த சுவைகள் எல்லாம் போய்விடுமாம். அன்னையிடம் கிடைக்கின்ற அந்த சுவை வேறு எங்கும் கிடைக்காது. அது என்ன சுவை? எத்தனை சுவை? சுவைகள் எல்லாம் எத்தனை என்று கூறப்படுகின்றது. வாழ்த்துக்கள். அன்னையுடன் அறு சுவை போய் விடுமாம் அம்மா வாழ்க்கையிலே. நீங்கள் எப்படித்தான் திரவியமாக தேனாக அமுதமாக அடுத்தவர்களிடம் வாங்கினாலும் அன்னையிடம் தருகின்ற அந்த ஒரு சாதாரணமாக ஒரு குவளை தண்ணீரில் உள்ள சுவை வேறு எதிலும் இருக்காது. அன்னையுடன் அறு சுவை போய்விடும். ஏன்னா அன்னை உணவு தயாரிக்கும் பொழுது தனக்காகவோ மற்றவர்களாக பிள்ளைக்கு எது பிடிக்கும் என்று அவ நினைத்து நினைத்து வாயாலே அந்த சுவையை உணர்ந்து செய்வாராம். அன்பு என்ற சுவை அதுக்குள்ளே அதிகமாக கலந்திருக்கும். அதனால்தான் அறு சுவையும் கலந்திருக்கின்றது அதுக்குள்ளே. கெட்டிக்காரி அறு சுவை என்று கூறப்படுகின்றது. அது அன்னையுடன் தீர்ந்துவிடும். அப்போ தந்தையுடன் என்ன போய்விடும்? கல்வி போயிடுவான். அறிவு தந்தையுடன் போய்விடும். அன்னையுடன் அரசு வைப்போம், தந்தையுடன் கல்வி போம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் சிறப்பாக இரண்டு பதங்களை கண்டுபிடித்து பெட்டிகளை நிரப்பி இருக்கின்றீர்கள். அதுக்காக உங்களுக்கு ஒரு பாட்டு தர விரும்புகிறேன். என்ன பாடலை தரலாம்?
3: உலகம். அந்த பாட்டுப்பா.
0: உலகம் சுற்றும் வாலிபன் இல்லையா? உலகம் சுற்றும் வாலிபன் இல்லையா அந்த பாட்டு? உலகம் உலகம் அழகு அதானே? உலகம் அழகு பெண்களின் கண்களாமா? உலகம் உலகம் உலகம். சரி, இருவரும் நல்ல பாடலை கேட்டிருக்கீர்கள். உங்களுக்கு அந்த பாடல் தருகின்றேன். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு கட்டாய ஓய்வு கொடுக்கட்டுமா? இருவருக்கும் நன்றி. கிருஷ்ணா உதவிக்கு நன்றி. வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம். வந்துவிட்டார் என் மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி மகளே. ரேவதி வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? உடல் நலம்?
4: நலமாக இருக்கிறேன் அப்பா. நேற்று நேற்று திங்கட்கிழமை போய் காண்பித்தேன்.
0: ஆமா ஆமா.
4: நன்றாக நன்றாக ஆறி இருக்கிறது என்று சொன்னார்கள்.
0: சிறப்பு. இறைவனுக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு. மேலும் ஆனால் இன்னும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்த நியமனத்தையும் தவறவிடாமல் சென்று அவரது அந்த ஆலோசனையின்படி அந்த மருந்துகளை எடுத்து மேலும் குணமடைய வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சரியா?
4: நன்றி.
0: வாழ்த்து.
4: உங்களுக்கு கனரா என வாழ்த்துக்கள் அப்பா.
0: நன்றி மகளே. நன்றி. உங்கள் அனைவரும் அதை சொல்லும் பொழுது எனக்கு மேலும் பெருமிதமாக இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. அங்கே உங்களுடைய காலநிலை காலநிலை எப்படி இருக்கின்றது?
4: அதாவது கொஞ்சம் காற்று அடித்து கொண்டதுனால வெப்பம்
0: தெரியவில்லை. எங்களுக்கும் 29 பாகையில் இருக்கின்றோம். ஆனால் வெப்பம் தெரியவில்லை. காற்றோட்டம் எல்லாம் நலமாக இருக்கு. அதோட சுதந்திர காற்று சுத்தமாக வீசுகின்றது. சுதந்திர நாளிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். எந்த துன்பமும் தெரியாமல் இன்று மழை ஒன்றும் வருவதில்லை. இரவு நேற்றைய தினம் அந்த மழைக்குரிய காரணங்கள் பெரிய இடியல் முழக்கங்கள் கேட்டது தான். ஆனால் அது ஒன்றுமே எங்களுக்கு பாதிக்கவில்லை. இன்று கனடா தினம் தானே. இன்று மழை ஒன்றும் வர இடம் இருக்கின்றது. அது மாலை நேரத்தில் வரும். ஆனால் பான வேடிக்கை குழப்பாது. சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும். சரி மகளே.
4: மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்வாக இருக்கும்.
0: மகிழ்வாக. நன்றி மகளே. ஆடி மாதம் வந்து விட்டது. எங்களுக்கு 7 மாதம் வந்து விட்டால் ஜூலை தானே ஆடி மாதம் என்று கூறுவார்கள் தானே. அங்கே ஜூலை 1 தேதி தான் எங்களுடைய இந்த திருநாள். சிறப்பாக இருக்கிறது. எங்கும் எங்கும் சிவப்பும் வெள்ளையும் நிறம் காணப்படும். நாங்கள் கூட அந்த ஆடைகளை தான் இன்று அணிவோம். வெளியே சென்று பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும். எல்லோரும் சின்னன்லேருந்து பெரியவர்களிடம் அப்படித்தான் தெரியும். அது உண்மையான ஒரு சுதந்திரம் கிடைத்த நாடு. இது சுதந்திரமான நாடு தானே அம்மா. யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் நாட்டுக்கே சுதந்திரமான நாடு. தானே செய்யக்கூடிய தனி துவம் உள்ள ஒரு நாடு. நல்லது. நாங்கள் இப்பொழுது அவையொன்றும் இந்த வினாவுக்குள்ளே பெறாது. இந்த பெட்டிக்குள்ளே ஓரிடத்தில் ஒரு பதம் பெறும் என்று எண்ணுகிறேன். பார்ப்போம். சரி, இப்பொழுது உங்களுக்கு 6, 7, 8, 9, 10 பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு என்று போகின்றது பதங்கள். எந்த பதம் எந்த பட்டி எந்த எண் வேண்டும்?
4: எனக்கு கூட ஏழு ஏழாம் நம்பர் ராசி என்னப்பா?
0: அப்படியா, ஏழு லக்கி செவன். ஆங்கிலத்தில் கூறுவார், ஏழாவது எண்ணை கொண்டு வாருங்கள், தந்து விட்டார்கள், வைத்து விட்டோம் ரேவதியின் பெயரே, அதை நீங்கள் உடனே மந்திரத்தை உங்கள் குரலே கூறுங்கள்.
4: அண்ட காக்கசும் அபு காக்கசும் சிறந்தே
0: சிறப்பு திறந்து விட்டது மகளே, சிறந்து விட்டது. இந்த நிகழ்விலே பங்கு பெற்று உங்களுக்கு மிக ஆர்வம் எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் மந்திரம் கூறுவதாலா?
4: புதுசா தெரிஞ்சுக்கலாம்.
0: நகைச்சுவையோடு நகைச்சுவையோடு கண்டுபிடித்துக் கொள்ளுங்க.
4: அறிவார்த்தமான நிகழ்ச்சி.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஏதோ எங்களால் முடிந்தவரை அன்னை தமிழுக்கு சிறுதொண்டு செய்வோம் இல்லையா? சரி, அப்படி என்றால் இதுக்குள்ளே பெட்டி திறந்து விட்டதம்மா உங்கள் மந்திரத்தோடு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு மட்டும் நீங்கள் ஊகித்து பாருங்கள்.
4: மூன்று.
0: கெட்டிக்கார், நீங்கள் அது பெட்டியை ஓபன் ஆயிருக்கு, இங்கே நல்லா திறந்து விட்டதோ, நீங்க கண்டு விட்டீர்கள் போல இருக்கின்றது. கெட்டிக்காரி கெட்டிக்காரி பூந்து பிடித்து பார்த்து விட்டீர்கள். மூன்று எழுத்துல தான் இருக்கின்றது. அந்த மூன்று எழுத்தும் கொண்ட அதுக்கு நான் தரவுகளை கொடுக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். இது உலகத்தில் யாரும் எந்த உயிரினமும் செய்யக்கூடாத ஒன்று. இந்த பிறவிகள் மீண்டும் மீண்டும் வருவதற்கு இது ஒரு காரணம். நாங்கள் செய்கிற விடயங்களிலே இருக்கின்றது, பேசுகிற விடயங்களிலே இருக்கின்றது, நடந்து கொள்கின்ற பாவனையிலே இருக்கின்றது. இது அது மூன்று எழுத்தை கொண்டது. இதை கொண்டுதான் எங்கள் பிறவிகள் கணிக்கப்படுகின்றது. எதுவாக இருக்கும்? வாழ்த்துக்கள். செய்யக்கூடாது என்று கூறிவிட்டவன கண்டுபிடித்து விட்டாள் மகள். பாவம் என்ற பதம், பாபம் செய்வதை வைத்துத்தான் எங்களுடைய பிறவிகள். அதே போன்று புண்ணியம் செய்வதை விட்டும் மறுபிறவி நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆனால் செய்யக்கூடாது என்று கூறினோட கண்டுபிடித்து விட்டாள். கெட்டி காரி, கற்பூர புத்தி தான். வாழ்த்துக்கள் ரேவதி, உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேர்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெட்டி திறக்கும் சந்தர்ப்பமும் கிடைக்கின்றது. எத்தனையாவது எண் பெட்டி வேண்டும்?
4: ஆறு. மனமே ஆறு.
0: வாழ்த்துக்கள். ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு பெட்டி, ஆறு இலக்கத்தை ரேவதியின் பெட்டியை தாருங்கள். கீழிருந்து மேலே சென்றிருக்கின்றீர்கள் கட்டிக்காரி. எங்கே மந்திரத்தை உபயோகிங்கள்?
4: அண்ட காக்கசும் அபு காக்கசும்
0: திறந்து விட்டது. அதற்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
4: நான்கு இருக்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: கெட்டுக்காரை தானமா இன்னும் ஒரு இரண்டை சேர்ப்போம். மூன்று கேட்டபடியே டபுளாக ஆறுலே வந்திருக்கின்றது. ஆறு
4: ஆறு மனமே ஆறு.
0: ஆறு மனமே ஆறு என்று பாடிவிட்டீர்கள், அதனாலே ஆறு எழுத்துலயே வந்து விட்டது. சரியா? இது வந்து இந்த உலகத்திலே பல புத்தகங்கள் நூல்கள் எல்லாம் மறை வேதங்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த புத்தகத்துக்கு எத்தனையோ பேர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். தமிழிலே வந்தது. இந்த வேதங்களுக்குள்ளே எல்லாம் இது ஒரு அற நூல் என்று கூறப்படுகிறது. வேதங்களுக்குள்ளே அறம் என்று கூறப்படுகிற ஒரு திருமறை என்று கூறக்கூடிய ஒரு புத்தகம் அது. இதுவா இருக்கும்?
4: திருக்குறள்.
0: அவரா? அதான் கெட்டி காரை அப்படியே பிடித்து விட்டாள். அச்சோட்டான் வந்தவுடனே நினைத்து விட இது உங்களுக்கு புரியதான் உண்டு. திருக்குறள், அதாவது அந்த திருக்குறளுக்கு ஒரு வரவிலக்கணம் உண்டு. என்னென்றால், கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுகத் தரைத்து விட்ட குரல் என்று அவ்வளவு சின்னதாம். ஆனால் அதுக்குள்ள ஏழு கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி, ஏழு கடலும் போகக்கூடிய அளவுக்கு கருத்து நிறைந்ததாம் திருக்குறள். சிறப்பு, நீங்கள் இவ்வளவு பெரிய விடயத்தை சிறப்புடன் கூறியபடியால் களைப்படைந்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டு ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன். ஒரு பாடலை தெலுங்கலன் என்ன பாடல் கேட்டீர்கள்?
4: உங்கள் நாட்டுக்கு ஏற்ற பாடலப்பா. உங்கள் நாட்டை இன்று கொண்டாடுறது இல்லையா, அதனால உலகம் என்னும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஹாப்பி பர்த்டே டு யூ
0: உலகம் என்னும் வாழ்த்துக்கள். எங்க இந்த பாடல் முதல் பல்லவிய பாடுங்கள்.
4: அதன் வரிகள் தான் தெரிய தெரியல. உலகம் என்னும்
0: என்ன செய்வோம், நீங்கள் தொடர்ந்து விளையாட முடியாத வரக்கட்டாய ஓய்வு கிடைக்கின்றது உங்களுக்கு. சென்று மீண்டும் விரைவில் வாருங்கள், நிறைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் சம பங்கிலே இருக்கின்றீர்கள் இப்பொழுது. சரி, அடுத்த உறவை அழைப்போம், மீண்டும் சந்திப்போம். மகளே வாருங்கள். நேரம் சரியாக நண்பகல் 12:24 எங்களுக்கு காட்டுகின்றது. ஏழுமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது இரவு நேரம் 9:54 என்று காட்டுகின்றது. 2026 ஏழாவது மாதத்தின் முதல் நாள் அறிவன் கிழமை. வாருங்கள், அலையுங்கள். 6478746415 என்ற பழமையான எண்ணோடு.

0: எங்கள் நாட்டின் சிறப்புகளிலே மேலும் ஒரு சிறப்பான அம்சத்தை கூறுகின்றேன். நான் மட்டும் வந்து அகதியாக தஞ்சம் கோரி எனக்கு வதிவிடம் தந்த இந்த நாடு என் உறவினர்களை, தாய், தந்தை, மனைவி, மக்கள் என்று அவர்கள் எல்லோரையும் நான் இங்கே எங்களுடன் நினைத்து உள்வாங்க வைக்கக்கூடிய ஒரு தார்மீக மனிதநேயம் கொண்ட நாடு. வந்துவிட்டால் அன்பு மகள் சியாமலா, வணக்கம். வணக்கம் சியாமலா, வணக்கம். இல்லையே ரேவதி, இல்லை சியாமலா. வணக்கம், வணக்கம் சியாமலா, வணக்கம். இரண்டாவது சுற்றுக்கு வந்து விட்டீர்கள். இப்பொழுதும் வந்து நான்கு புள்ளிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு 8, 9, 10, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் பெட்டிகள் உண்டு. எட்டாவது எண்ணை மகள் சியாமலாக்காவை தாருங்கள், தந்து விட்டார்கள். இப்பொழுது சியாமலா தன்னுடைய இனிய குரலில் அந்த மந்திரத்தை அழகாக கூறுங்கள். பெரிய மனசு, பெருசா எண்ணம் பெரிதாக இருப்பது நல்லதுதான். வாழ்த்துக்கிழமா. சரி, இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் மகளே எல்லோரிடமும் உண்டு, ஆனால் அதை செயலாற்றுவது கடினமாக இருக்கும். இப்பொழுது அவசரப்படாதீர்கள், நான் முற்றாக கூறுவேன். சிலர் கூறுவார், என்னால் முடியும், நான் இதை செய்வேன் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்களால் செய்ய முடியாது. சண்டை பிடிக்கும் பொழுது பெரிய வசனங்களை எல்லாம் விடுவார்கள், ஆனால் அவர்கள் அடிபட முடியாது. அவர்கள் அடிபட மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள், ஆனால் அந்த ரோசம் விடாது, உடனே பேசுவார்கள். பிழைகளை விடுவார்கள், அதை விதண்டாவாதமாக இல்லை இல்லைன்னு சொல்லி எதிர்த்து பேசுவார்கள். அப்பொழுதும் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளதென்று இதை எப்படி கூறுவது? அந்த பேசுகிற தன்மை, முடியாது ஆனால் முடித்து விடுவேன் என்று பேசுவார்கள். ஆனால் முடிக்க முடியாமல் அவை முடிக்க முடியாது விட்டால் வாயாலே வெட்டுவார்கள். அதை எப்படி கூறுவது? வி என்று ஆரம்பிக்கும். வி நடில் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் உபயோகிப்போம் அதை. எங்கள் முன்னிலையிலே இப்படி நடக்கும்போது எங்களோட ஒருத்தர் வாதிடும் பொழுது உடனே செய்தது அப்படி பேந்து பாருடா அப்படி பேசுகிறார் என்றெல்லாம் கூறுவோம். நான்கு எழுத்து வீராப்பு பேசுவார்களம்மா, கவனிச்சிருக்கீங்களா? அவர்கள் முடியாது முடியாது ஆனா வீராப்பா பேசுவார்கள். அது மட்டுமல்லாமல் செய்யக்கூடாத செய்து போட்டு தான் அப்படி செய்யவில்லை, நான் தான் சிறந்தவர் என்று வீராப்பு பேசுவார்கள் இல்லையா? அவர்களை இப்படி கூறுவார்கள். வாழ்த்துக்கள் வீராப்பு, சிறப்பான பதம், சிறப்பான பதம். சரி, இப்பொழுது எட்டாவது எண்ணுக்கு வீராப்பை கண்டுபிடித்த உங்களுக்கு என்னமா?
1: ஒரு சின்ன ஒரு மலர் நினைவு மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க பாரு. வீராப்பு
0: கூறுங்கள்.
1: அப்ப மாமா உயிரிட இருக்கும் போதுப்பா,
0: ஆமா,
1: தண்ணிக்குள்ள ஒரு பெரிய கல், அது துணி துவைக்கிறதால கல் அது. இப்ப நான் அப்போ வேதாரத்தில் இருக்கும் போது அப்ப வீட்டுக்கிட்டே குளம் வச்சிருப்பாங்க. அந்த குளத்துல தண்ணி உள்ள போயிடுச்சு, தண்ணி வந்த மழை பெய்ஞ்சோடனே தண்ணி அதிகமாயிடுச்சு. அந்த கல்ல என்னால தூக்க முடியாது, நான் வந்து தூக்கி போடுங்க மாமா, தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவருக்கு கொஞ்ச நேரம் படுத்துருந்தா அப்புறமா செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யவே இல்லை. எனக்கு என்னன்னா சொன்ன உடனே செஞ்சிடணும் அப்படின்னு
0: நினைப்பேன். பேசக்கூடாது
1: முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டேன். முடியாது நானே போய் தூக்கிறேன்னு சொல்லிட்டு வீராப்பு போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாமா. ஆனா நான் போய் என்ன பண்ண, தண்ணியில வந்து கல்லோட வெயிட் கொஞ்சம் குறைவா தானே இருக்கும், ஒட்டிட்டு வந்து தூக்கி கரையில
0: போட்டுட்டோம்ப்பா,
1: காலையில தேய்ச்சி போச்சு.
0: ஆனாலும் வீராப்பை நீங்க நிலைநாட்டி விட்டீர்கள்.
1: ஆமா, வீராப்பு பேசிட்டு போனி என்ன பண்ண முடியுது, போய் பாரு
0: ஒரு சிலர் செய்வார்கள், ஒரு சிலர் செய்ய மாட்டார்கள். வீராப்பு பேசுவார்.
1: மாமா இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க, அதனால ஞாபகம் வந்துச்சுப்பா.
0: ஞாபகம் வந்துரு பாத்தீங்களா, கெட்டிக்கார் கெட்டிக்கார், அவருக்கும் கெட்டிக்காரன்னு கூறிக்கொள்ள சொல்லுது. சரி, இப்பொழுது இன்னொரு பெட்டிக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. எத்தனை பதம் இருக்கு? எங்க வீராப்பா பேசுனீங்க சொல்லுங்க பாருங்க, எத்தனை எழுத்துண்டு?
1: நான்கு எழுத்துப்பா.
0: பாத்தீங்களா, இந்த உண்டை குறைத்து விட்டு இப்ப ஐந்தண்டு இருக்கிறது. ஐந்து ஐந்து எழுத்துல இருக்கின்றது. இது வந்து இந்த இது வந்து எங்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு குணத்திலே ஒன்று, அதாவது அந்த உணர்வுள்ள மிருகங்களுக்கு உணர்வுள்ள உயிர்களிலே உள்ள ஒரு குணம். இப்ப மகிழ்ச்சி இருக்கின்றது, பசி இருக்கின்றது, தூக்கம் இருக்கின்றது, அதுபோல இதுவும் ஒரு குணம் அம்மா தக்கண்டு வருவது. ஆனால் இது உள்ளவர்களுக்கு புத்தி மட்டுமம் மத்திமம் என்று கூறுவார்கள். இந்த குணம் உள்ளவர்களுக்கு
1: ஆத்திரம்
0: ஆத்திரம் ஆத்திரம் கொண்டவனுக்கு புத்தி மட்டும் என்று கூறுவோம். ஆத்திரம் என்று சரி, ஆத்திரம் என்ற பதத்தை நாங்கள் அடிக்கடி உபயோகிக்கணும். அதனுடைய தன்மை எங்களுக்கு கோபம் தானியம்மா, கோபம் வேறு ஆத்திரம் வேறு இல்லையா, கோபம் வேறு ஆத்திரம் வேறுனு நன்றாக சிந்திக்கொண்டோனால் தெரியும். அந்த பதத்தை கண்டுபிடித்து நாங்கள் இன்று ஆத்திரம் என்ற பதத்தையும் கண்டுபிடித்து விட்டோம். அதை கண்டுபிடித்து கொடுத்த உங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தந்து மீண்டும் வர வேண்டும். தந்துவிட்டு சரி, இப்பொழுது பாடலும் தந்துவிட்டீர்கள், ஒரு ஓய்வு பெற்றுக் கொண்டு போனால் என்ன? சரி, சென்று விட்டார், சொல்லக்கு முந்தைய கொண்டு விட்டார். மூன்றால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஆத்திரம் கொள்ளாதே, அவசரப்படாதே. எங்கே வந்து விட்டார் ரேவதி? வணக்கம் வணக்கம் ரேவதி, வாருங்கள். கேட்கவில்லையம்மா? இல்ல, நீங்க பேசுவது சரியாக கேட்க இப்பொழுது கேட்கிறது இப்பொழுது பரவாயில்லை. சரி, இங்கே 10 தனித்து இருக்கின்றது, 11 சென்று விட்டது, 12 தொடர்ந்து செல்கின்றது எண்கள். எந்த எண் வேண்டும்? அந்த 10 உங்களுக்கு வேண்டும். 10 10 10 சரி, எங்கே மந்திரம்? திறந்து விட்டது அம்மா, திறந்து விட்டது. பெட்டி திறந்து விட்டது, 10 எண் பெட்டி திறந்து விட்டது. இந்த பெட்டிக்குள்ளே இருப்பது உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறது விரும்புகின்ற ஒன்று.

0: ஆமாப்பா.
1: சொல்லுங்கள்.
0: புத்தாண்டு விழா.
1: பூத்தாண்டு, நான் எழுத்து கேட்க சொன்னேன், பூத்தாண்டு விழா, அப்படியே எழுத்து தான், ஆனால் அது பொருந்தவில்லை. வேறு என்ன இருக்கும், ஆண்டுக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுவார்கள், எல்லோரும் அதை விரும்புவது. புத்தாண்டே விரும்புவார்களாம், எல்லோருக்கும் எது விருப்பம், எப்படி வாழ்வது விருப்பம், எப்படி வாழ்வது விருப்பம், எப்படி வாழ்வது விருப்பம், எல்லோருக்கும் எப்படி வாழ்வது. ஒரு கிளியை பிடித்து கூண்டிலே அடைக்கின்றீர்கள், அது விருப்பமா? அப்ப அந்த கிளிக்கு என்ன விருப்பம்? தான் சுதந்திர தினம் அல்லது சுதந்திர நாள் என்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சுதந்திரத்தை தானே ஒவ்வொரு எந்த உயிரினமும் விரும்புவது, சுதந்திரம் தானே மகளே? ஆமா, சுதந்திர நாள் அல்லது சுதந்திர தினம். சுதந்திர நாள் என்றால் ஏழு எழுத்து, சுதந்திர தினம் என்றால் எட்டு எழுத்து. வாழ்த்துக்கள் உங்களுக்காக. மேலும் இரண்டு புள்ளியை உங்கள் பட்டியலே சேர்க்கின்றேன். அப்படி என்றால் இப்பொழுது 1 லிருந்து 11 வரை நிரம்பி விட்டது, அங்கு இனி இடம் இல்லை. அப்ப அடுத்து 12 லிருந்து 20 வரை உண்டு. உங்களுக்கு எது வேண்டும்? 12 வேண்டும். 1ம் 2ம் 3, ஆனால் 1ம் 2ம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் 12. பகடை 12ஐ உருட்டி விட்டேன், அது உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டது. பெட்டியை மந்திரத்தை கேட்கின்றது. திறந்தும் விட்டது. இப்பொழுது உங்களுடைய ஊகம் என்ன?
0: 5 எழுத்து.
1: கட்டிக்காரி என்றால் 10 எழுத்து குறைந்து விட்டது.
0: 3
1: இருக்கணும், 3 எழுத்தில் மூச்சு இருக்கும். சரி, இந்த 3 எழுத்து மகளே, உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். மற்றவர்கள் செய்யாததை நான் வித்தியாசமாக, அதை புதுமையாக, அதை வெற்றியாக செய்ய வேண்டும் என்று செய்து முடித்து விட்டால் அதை எப்படி கூறுவது? 3 எழுத்து.
0: சாதனை.
1: சாதனை கட்டிக்கார் உடனே சாதனை புரிந்து விட்டார் ரேவதி. வாழ்த்துக்கள் மகளே. மேலும் 2 புள்ளிகளை நான் உங்களுக்கு இனாமாக அல்ல, உங்கள் உழைப்புக்கு ஊதியமாக தருகின்றேன். கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி உலகம் என்ற அந்த உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். சரியா? நன்றி. இப்பொழுது நீங்கள் நிறைப்பு விட்டீர்கள், 12 வரையும் வந்து விட்டது. மீண்டும் ஓடிவாரு கெட்டிக்காரி கண்டுபிடிச்சு. இதுவும் ஒரு சாதனை கண்டுபிடிச்சு.
0: உலகம் என்ற வானத்தில் நாம் பறவையாகலாம்.
1: உலகம் என்ற வானத்தில் நாம் டூடி டூடி. வாழ்த்து பலூன்ல போறது அது எது? சாந்தி நிலையம். இல்லை சாந்தி நிலையம் இல்ல,
0: அது வேறப்பா, அது வேற பாடல்.
1: அது பூமியில் இருப்பதும் வானத்தில், அது பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும். இது வந்து அதான் அது பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் என்று வரும் அல்லவா? இது 4 கில்லாடிகளா? இல்லை, நான்கு 3 தெய்வங்கள் ஏதோ ஒன்று அதுல பெருமா. ஜெய்சங்கர் நாகேஷ், ஜெய்சங்கர் நாகேஷ் அவர்கள் நடித்தது. சரி, வாழ்த்துக்கள். உலகம் என்று வாரத்தில் நாம் ஓகே. மீண்டும் பாருங்கள், மொழியாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஐயா கிருஷ்ணன் அவர்கள் தோன்றுகின்றார்கள், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் ஐயா கிருஷ்ணன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். மணமுக்கம் கவியை கண்டுபிடித்த கவிஞரே கிருஷ்ணா, வாருங்கள். உங்களுக்கு 13 லிருந்து 20 வட்டம் பதங்கள் உண்டு, பெட்டிகள் உண்டு.
2: 13
1: ஆகா, 13 உங்களுக்கு வேண்டும். சரி, மந்திரம் மந்திரம் மந்திரம்.
2: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்துவிடு சீசே.
1: திறந்து விட்டது பெட்டி, பட்டார் என்று. வாழ்த்துக்கள். சரி, 13 என் பெட்டியை திறந்து மந்திரத்தை அழகாக சொல்லி தந்திரமாக திறந்து விட்டீர்கள். அதற்குள்ளே உள்ள பதத்தை நான் கண்டுவிட்டேன், அது எத்தனை எழுத்துக்கள் கொண்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: 5.
1: 5 எழுத்து என்று கூறின கெட்டிக்காரனுக்கு ஒரு எழுத்தை கூட்டி 6 என்று தருகின்றேன். 6 எழுத்திலே வருகின்ற, 6 எழுத்திலே வருகின்ற அந்த பதம் ஐயா இந்த இலக்கங்களில் ஒன்றை உச்சரிக்கின்றது. இந்த இலக்கங்கள் இருக்கின்ற ஒன்றிலிருந்து கோடிக்கணக்கான இலக்கம்.

0: என்ன
1: ஆமா.
0: அதிலே ஒரு இலக்கம் ஒருவராலும் அதிகம் அநேகரால் விரும்பப்படுவதில்லை. அதில் மேல் நாட்டவர்கள் துண்டாக விரும்ப மாட்டார்கள். அந்த எண்ணெய் இலக்கம் இலக்கம் கூறுகிறார். அந்த எண்ணெய் விரும்பாத எந்த எண்
1: இதே 13 தானே?
0: சாணக்கியம் சாணக்கியம் 13வது எண் பெட்டியிலே வந்த 13 என்ற இலக்கத்தை மேல நாட்டவர்கள் விரும்புவதில்லை. 13 சரியான பதத்தை சூட்சமமாக கண்டுபிடித்த சாணக்கியன் ஆகிவிட்டீர்கள். அதற்காக கண்டிப்பாக உங்களுக்கு 2 புள்ளிகளை நான் சேர்க்கத்தான் வேண்டும். அப்படியே சேர்த்து விட்டேன். மீண்டும் ஒரு பெட்டியை திறக்க சந்தர்ப்பத்தையும் கொடுக்கின்றேன். பாருங்கள், 14 அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக கொண்டு போகின்றார். சரி, மந்திரம் மந்திரம்
1: அண்ட காகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசி.
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. உங்கள் மந்திரத்துக்கு பதில் இருக்க நான் தான் தவறுதலா சொன்னால் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். கெட்டிக்கார். சரி, ஊகம் ஊகம் எத்தனை எழுத்து?
1: 3.
0: கெட்டிக்கார். நீங்க பாத்துக்கிட்டு நீங்க பாத்துட்டீங்க, ஒழிச்சு நின்று பாத்துட்டீங்க. அப்படி கண்ணாடி எடுத்து நீக்கி பார்த்து போட்டீர். கெட்டிக்காரன் 3 எழுத்துலேயே தான் இருக்கின்றது. அப்படி என்ன சட்டன்னு பதில் கூற போகின்றீர்கள் போல் தெரிகின்றது. சரி, இப்பொழுது அதற்குள்ளே 3 எழுத்துக்கள் என்று கூறினீர்கள். இந்த உலகத்தில் உள்ள உணர்வுள்ள உயிரினங்களுக்கு இந்த உணர்வு உண்டு. இதுவும் ஒரு உணர்வு தான், ஆனால் அது மகிழ்ச்சியான உணர்வு அல்ல. 3 எழுத்தை கொண்டது. இது இல்லாதவரே இல்லை உலகத்திலே. ஆனால் ஒரு சந்திரபாபு அவர்கள் நடித்த திரைப்படத்தில் இது இல்லை என்று அந்த படத்தின் பெயர் கூறுகின்றது. அந்த பாடல் நாளை மறுநாள் ஒலிக்கப்படும் இங்கே இசையாக. அந்த அந்த ஒரு பாடல்ல வருகின்றது. அந்த ஒரு திரைப்படத்தின் பெயர் வருகின்றது. அதில் அந்த திரைப்படத்திலே உள்ள பாடல் நாளை மறுநாள் எங்கள் வானொலியிலே ஒரு நிகழ்ச்சிக்காக ஒலிபரப்பப்படும். ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். பாட்டிலே இல்லை, பாட்டிலே வருகின்றது இடையிலே. அந்த திரைப்படத்திலே முதல் பெயராக இருக்கின்றது. அது அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் இல்லை. மன்னிக்க வேணுமா, நீங்கள் பிறக்கும் போதும் அழகின்றான் இறக்கும் போதும் அழகின்றான் என்ற திரைப்படத்துக்கு அந்த பெயர் உண்டு. இல்லாத மனிதன்
1: கவலை,
0: கவலை கவலை இல்லாத மனிதன் இல்லையா. அதிலே கவலை என்ற 3 எழுத்தை கொண்ட பதம் இந்த உலகத்திலே உணர்வோடு இருக்கின்ற உயிரினங்கள் அத்தனைக்கும் உண்டு. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஆமாம், ஏனென்றால் எங்களுக்கும் உண்டு. மாடு மரம் பூச்சி புழுக்க எல்லாத்துக்கும் இந்த கவலை இருக்குங்க. கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பாக நீங்கள் கடுமையாக விளையாடி 2 பெட்டியை திறந்து புள்ளிகளை கண்டுபிடித்தபடியால் உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகின்றது. இப்பொழுது உங்கள் பாரியாரிடம் கொடுங்கள்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் போட்டிக்கு தயாராக வந்திருக்கின்றீர்கள். எந்த இலக்க பெட்டியை நீங்கள் தேடப் போகின்றீர்கள்? எந்த எண் பெட்டியை நீங்கள் தேடப் போகின்றீர்கள்?
2: 15.
0: இருங்கள் வாரன், 15 போய் தேட வேண்டும். நான் 15 தேடி எடுத்துக்கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் முதலில் வந்து 2 பெட்டிகளை சரியாக குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது 2வது தடவையாக வருகின்றீர்கள் இல்லையா? அப்ப 15 தரத்தான் வேண்டும். மகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும். நான் கொண்டு வந்து உங்கள் பேரில் வைத்து விட்டேன். அனுசியா, மந்திரம் அண்ட காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சிசு. கவனமாக சொன்னேன், திறந்து விட்டது வெட்டி. சரியா? அப்படி இல்லை, நீ என்ன செய்வீர்கள்? மகிழ்வீர்கள் தானே? சரி, இப்ப எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
2: 3
0: எழுத்தில் என் மூச்சு இருக்கும், ஆனால் 4 எழுத்தில் இந்த பதம் இருக்கும். இது 4 எழுத்துல இருக்கு. அப்படி என்ன என்ன செய்வீர்கள்? சொல்வீர்கள். இந்த 4 எழுத்து எதை கூறுகின்றது என்றால், நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு செய்கின்ற ஒரு விடயம். எப்பொழுது நீங்கள் உள்ளம் ஆனந்தமாக இருக்கிறதோ மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ அதை தெரிவிக்கும் வகையில் உங்கள் வாயினாலே வாயினால் செய்கின்ற ஒன்று. அதான் அவர் சொன்னதுதான், இவர் சொன்னார் அதுதான் எனக்கு கேட்டு விட்டதம்மா. இவருக்கு இதகசியம் தெரியாது, கிருஷ்ணா கண்டுபிடித்து விட்டேன். சிரிப்பு சரியாக சொல்லிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். அழகா சொல்றார் சிரிப்பு சொல்றாரு, நான் கேட்டு விட்டது. சிறப்பு சிரிப்பு பார்த்தீர்களா, சிரிக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாக வந்தவுடன் சிரிப்பீர்கள். சிரிப்பு உணர்வுள்ள உயிர்கள் அத்தனைக்கும் உண்டு, சிரித்துவிடும். நாய் சிரிக்கும், பூனை சிரிக்கும், குதிரை சிரிக்கும், ஒட்டகம் சிரிக்கும், எல்லாம் சிரிக்கும். பல்லுள்ளது வாழ்த்துக்கள். சரி, அடுத்து எந்த எண் 15க்கு அடுத்தது 16 17 18 19 20 உங்களுக்கு இது வேண்டும். 16 அனுஷாவின் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் மகளே, நீங்கள் அதையும் கஷ்டப்படுத்துவீங்க. எத்தனைமா? முழுமையா பெறாது, அதனால் மூன்று எழுத்து. இன்று மூன்று எழுத்து அதிகமா வருகின்றது. சரி, இந்த மூன்று எழுத்து அம்மா மந்திரம் சொல்லாம சொல்லுமா? மந்திரம் சொன்னேனா? அப்பா மகள் என்றபடியால் மந்திரம் இல்லாமலே திறந்து விட்டது அம்மா. ரகசியம் ஒன்று மகளுக்காகத்தான் திறந்துடும், அப்பா என்றபடி தான் திறந்து விட்டது. அதிலே மூன்று எழுத்திலே கூறப்படுகிறது என்னவென்றால், இது ஒரு பயணம் செய்வதற்காக உதவுகின்ற ஒரு வாகனம் என்றும் சொல்லலாம். வாகனம் தான், வாகனங்களுக்குள்ள என்ன பயணம் செய்வதெல்லாம் வாகனம் தானே அம்மா? ஆனா இந்த சில்லுக்கள் இல்லையம்மா, சக்கரம் இல்லாதது, அது எதுவாக இருக்கும்? நீங்க கேள்வியில் கேட்கலாம், சக்கரம் இல்லை, இது
2: தண்ணில போகுமா?
0: ஆமா ஆமா, போகும் போகும் போகும், அதுலதான் போகும். மூன்று எழுத்து
2: படகு.
0: படகு வந்து போகும் தான், ஆனா இது அதை விட கொஞ்சம் சின்னன் போல தெரிகிறது. நீங்க சொன்னதுதான், இது வேற பதமாயிருக்கின்றது. கிருஷ்ணா கண்டுபிடிப்பாரு, போற என்ன படகுக்கு போற என்ன பதம் கண்டுபிடிங்க. மூன்று இடத்துலே வாழ்த்துக்கள். ஓடம் நதியோடுமா, வாழ்க்கை என்னும் ஓடம், அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், ஓடம். அதுக்கு சில்லுகள் உண்டா? இல்லை. கட்டிக்காரை தண்ணீரில் ஓடுமானு கேட்டு விட்டீர்கள். கட்டிக்காரை இது நீங்களாக கேட்டீர்களா, இன்னொருவரால் கேட்கப்பட்டதா என்று எனக்கெல்லாம் மர்மமா இருக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் மகளே. கட்டிக்காரை கட்டிக்காரை. சரி, இப்பொழுது நீங்கள் மீண்டும் வர வேண்டும். இல்லை இல்லை, மீண்டும் வர வேணும். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக ஃபாரூக் கிடைக்கிறார், என்னுடைய குளப்படி சிங்கம் வருகின்றார். வணக்கம் குளப்படி சிங்கம், அவர் சென்று விட்டார். ரேவதி வருகின்றார் போல் தெரிகின்றது. ஃபாரூக் வந்தாரா ரேவதி வந்தாரா, யார் என்று பார்ப்போம். போட்டி போட்டு என்று அழைக்கின்றார்கள், மூவர் அழைக்கின்றீர்கள். இறுதி போட்டி அல்லவா, இறுதி நேரத்திலே மூவர் அழைக்கின்றார்கள். ஆனால் அது ரேவதிக்கு தான் கிடைச்சிருக்கிறது. வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, இணைந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சரி, வந்து விட்டீர்கள். 17 18 19 20 எது வேண்டும்? 17 வேண்டும். சரி, 17வது எண் பெட்டிக்கு உங்களுடைய மந்திரம் தேவைப்படுகின்றது. பார்ப்போம் எத்தனை எழுத்துக்களில் இருக்கலாம். அவ்வளவு துணிவில் வந்து வீராப்பு பேசுகிறீர்கள். வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு தொகை வேண்டாம். என் மகளுக்கு மூன்று எழுத்திலே தருகின்றேன்.
2: பாதி
0: பாதி, அதிலே பாதி சரியா? ஆனால் புள்ளி சொன்னால் புள்ளி சரியாக கிடைக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த பதம் கூறுவதற்கான தகவல் என்னவென்றால், இந்தியாவிலே பல நதிகள் இருக்கின்றதுல, அதில் ஒரு நதி அகத்தியரால் உருவாக்கப்பட்டதுன்னு கூறப்படுகின்றது. அது அடைக்கப்பட்டு திறந்து விட்டது, அதனால் அந்த பெயர் வந்ததாம். அது இந்த நதி
3: காவிரி.
0: உடனே திறந்து சொல்லிவிட்டார், கெட்டிக்காரி அப்பா, மட திறந்த வெள்ளந்தான். கெட்டிக்காரி என்ற பட்டத்தை தருவதோடு உங்களுக்கு இன்னொரு பெட்டியை தருகின்றேன், திறக்கும்படி. அப்படி என்றால் இந்த பெட்டி 18. சரி, இதுதான் இன்றைய பெட்டிக்குள்ளே சிறந்த பெட்டி போல் தெரிகிறது. என்ன வடிவான அழகான நிறத்திலே இருக்கின்றது. மந்திரத்தை குறுங்கள் கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
3: அண்ட காக்கசும் அபு காக்கசும் திறந்தது சூசே.
0: கெட்டிக்காரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே? கண்டுபிட்டீர்களோ? ஐந்துதான், நான் காட்டவில்லையே. சரி, ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு பறவை. பறவைகள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது என்ன இருக்கின்றது, அதனுடைய சிறப்பு அம்சத்தை கூறினால்தான் இந்த பறவையை கண்டுபிடிப்பீர்கள். இந்த பறவைகள் எல்லாவற்றுக்குள்ள இதில் ஒரு சிறப்பு தன்மை என்றால், பறவைகள் செட்டை அடித்து முன்னோக்கி நன்றாக பறக்குங்களே நம்மா. ஆனால் இந்த பறவை இந்த பறவை பின்னோக்கி பறக்கும், பின்னோக்கியும் பறக்கும், முன்னோக்கியும் பறக்கும், பின்னோக்கியும் பறக்கும். ஆக பெருசில சின்ன பாடல்கள் இருக்கின்றது, சின்ன பிரிவி பாடல்களும் இருக்கின்றது. நாங்கள் சின்ன குழந்தைகள், செல்ல குழந்தைகள், பெண் குழந்தைகளை கிள்ளி முத்தமிடும் பொழுது இந்த பதத்தை உபயோகிப்போம். இனிக்கும், இனிப்பை இனிப்புக்குரியவர்களும் முன்னடக்கி வரும். என்னமா தேன் சிட்டு, அதை தேன் குருவி என்றும் கூறப்படும். அது சின்னஞ்சிறுசா இருக்குமா, சொண்டு நிலமா இருக்கும், முன்னுக்கும் பறக்கும், பின்னுக்கும் வரும், மலர்ல போய் இருந்து விதத்தோடு பின்னோக்கியும் பறக்கும். ஏனைய பறவைகள் பின்னோக்கி பறக்க மாட்டாது. தேன் சிட்டு, பூஞ்சிட்டு கன்னங்கள் என்பது தேன் சிட்டு என்று சின்ன பிள்ளைகளை அப்படி தொட்டு முத்தமிடுவோம் அல்லவா. தேன் சிட்டு, தேன் சிட்டு என்ற பறவை, சிறிய பறவை, அது பின்னோக்கி பறக்கும் பெருந்தன்மை, ஒரு விசேஷ குணம் கொண்ட பறவை. உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் மேலும் கிடைக்கின்றது. சரி,
3: ஹம்மிங் பேர்டுக்கு இதுவும் ஒன்னாப்பா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, ஹம்மிங் பேர் இது வேறு. ஹம்மிங் அம்மா கொஞ்சம் பெருசா இருக்கும், அது இப்படி பறக்கும். மற்ற பறவைகள் எல்லாம் முன்னோக்கி பறக்கும், இது மட்டும்தான் பின்னோக்கி பறக்கும். சரி, கழுகு இருக்கிறதா? கழுகு, அதுலயும் என்ன சிறந்த அம்சம்?
3: அது மேல இருந்தாலும் அதனோட கூர்மையான பார்வையில கீழே இருக்கிறது என்ன?
0: அது மேல இருந்து எல்லாம் அது மேலே போனா பார்க்குங்கள் கண்கள், அது கூர்மையான கண். அதுக்கு அதுக்குள்ள சிறப்பு அம்சம், பறவைகளுக்குள்ளே அது உயரம் பறக்கக்கூடிய பறவை அதுதான். ஏனென்றால் காற்று அழுத்தம் அமுக்கம் இல்லாத இடத்துக்கு ஓடி சென்று விடும், அதன் பின் அங்கு வட்டமிட்டு கொண்டே இருக்கும் சிறகடிக்காமல். சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம். வர வேண்டும், வர வேண்டும். சரி, அடுத்த பதத்தை தருவதற்காக வருகின்றார் அன்பு மகள் சியாமலா. வந்து விட்டால் சியாமலா, என்னுடைய குளப்படி சிங்கம் அழைத்து அழைத்து களைத்து விட்டார். வந்து விட்டீர்கள் சியாமலா, வாருங்கள். சரி, உங்களுக்கு இப்பொழுது 19, 20 ரெண்டு பெட்டிகளும் உண்டு. 19 போவோமே. சரி, மந்திரத்தை கூறுங்களேன்.
3: அண்ட காகசம் அபு காகசம் திறந்தது சிசி.
0: ஓ, திறந்து விட்டதம்மா, திறந்து விட்டது. எழுத்துக்கள் எத்தனை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: 4.
0: சரியாக சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்கார இல்லை இல்லை, அது 5 எழுத்தா இருக்கு. குழந்தைகளுக்கு இப்படித்தானம்மா மிட்டாயை காட்டுவது, எடுப்பது, கொடுப்பது. சரி, 5 எழுத்துக்கள் இருக்குதம்மா. இந்த உலகத்திலே நாங்கள் எங்கு செல்வதென்றாலும் ஒரு இடத்துல நிற்க மாட்டோம், ஏதோ செய்ய வேண்டும், செய்தால் தான் போகலாம். இந்த பேருந்துகளில் மகளுந்தில் எல்லாம் நாங்கள் செய்கின்றோம், ஏதோ ஏதோ ஒன்றை செய்தால் தான் போகலாம். செய்யும் போது அதற்கு ஒரு பெயர் உண்டு எங்களுக்கு, அது என்ன பெயர்? நாங்கள் நீங்கள் உங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற இடத்திலிருந்து வேதாரண்யத்திலிருந்து நீங்கள் இஞ்சிக்குடிக்கு போக வேண்டும். போகும்போது பேருந்தில் செல்வீர்கள் தானே? ஏனைய ஒரு மற்றவர்களோடு சேர்ந்து இவர்கள் எல்லோரையும் சேர்ந்து எப்படி கூறுவது? எல்லோரும் சேர்ந்து போறீர்கள், என்ன செய்ய அதை அதை அதை எப்படி கூறுவது? போவார்கள் எல்லோரையும், ஒரு பேருந்தில் செல்பவர்கள் அத்தனை பேரையும் எப்படி அழைப்பார்கள்?
3: பயணிகள்,
0: பயணிகள் கேட்டுக்கிறீன், பயந்து வந்தவர்கள் பயணிகள். பயணிகள் கவனத்திற்கு, அடுத்தவர் பையில் இருக்கும் பொருளை திருடி அவதாரமாக வைத்திருங்கள் என்று பயணிகளுக்கு அறிவித்தல். பயணிகள் கவனத்திற்கு, இன்னும் சில நிமிடங்களுக்கு, இன்னும் சில நிமிடங்களில் பாரிய பாலத்திலிருந்து கீழே விட இருக்கின்றது, கவனிக்கவும். பயணிகள், அவர்கள் பயணிகள் தானே அம்மா? பயணிகள் என்ற பதத்தை தந்து மேந்தும் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று கட்டிக்காரி என்ற பெயரையும் பெறுகின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்காக அடுத்தப்பட்டி, இறுதிப்பட்டி, கடைசிப்பட்டி காத்து கொண்டிருக்கிறது 20,000 இலக்கத்திலே. அதை பெட்டி என்று நான் கூறுவது எங்கள் இந்த பொக்கிஷத்திலே மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, எங்கே மந்திரம்? திறந்து விட்டது மகளே, திறந்து விட்டது. இது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
3: 3
0: 3 என்ற ஒரு மாதிரி எழுத்து சொல்றபடியால் கடினமாக இருக்குது போல் இருக்கு. ஒரு 2 சேர்த்து,
3: நான் சொல்றது வரப்போறது
0: இல்ல, 2 சேர்த்து 5 தருகிறேன். சாதாரண எடுங்க, 5 தானே, இப்பொழுது கூறுனது 5 தானே. சரி, இப்ப நாங்கள் நீங்களும் நானும் அதனால தான் அது ரெண்டு பேரும் ஒரு இதா போவோம், அப்படி போவோம், அப்படி போவோம், அப்படி போறது கூறுகின்ற பதம் தான் இந்த பதம். சும்மா சண்டை ஒன்றும் தேவையில்லை, 5 எழுத்துக்களோட சேர்ந்தது, அப்படி போவோம். நீங்கள் இப்போ வீட்டிலே அக்காவும் தங்கையும் இல்லை அண்ணனும் தம்பியும் இல்லை அக்காவும் தம்பி ஏதோ ஒரு பொருளுக்காக சண்டை பிடிப்பீர்கள். நீங்கள் அதை கொண்டு வந்து பாதி பாதியாக பிரித்து ரெண்டு பேரும் கொடுத்து தான் ஒற்றுமையாக போங்கன்னு சொல்லுவீர் விடுவீர்கள் அல்லவா? அதை எப்படி சொல்வது? இந்த உலகத்தை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதைத்தான். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பாடலும் இருக்கின்றது.
3: சமாதானம்,
0: வாழ்த்துக்கள், சமாதானம். நீங்கள் நான் 3 நான் 5 சமாதானமா போமான்னு சொல்லிவிட்டோம் இல்ல? சமாதானம், சமாதானமே தேவை என பாடல் இருந்தது. சமாதானம் என்ற சரியான பதத்தை தந்து மேலும் ஒரு 2 புள்ளிகளை சேர்த்துக் கொண்டீர்கள். உங்கள் பெட்டியிலே சேர்த்து விடுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலே நீங்கள் செலுத்தான் வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக இயங்கி இணைந்து சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். இடையிலே மீண்டும் சந்திப்போம். என் அன்பு குளப்படி சிங்கம் 2-3 தடவை அழைத்து அவருக்கு இணைப்பு கிடைக்காமல் போய்விட்டது, பாவமாக இருக்கின்ற ஒரு தடவை நான் அழைத்து பார்ப்போம். ஆ, வாருங்கள் மகனே. அழைப்பு செல்கின்றது அவரிடம். இது முன்னாள் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே அவருக்கு அழைத்து பார்க்கிறது, அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. சரி, நீங்கள் சாட்சி, அவர் அழைத்து எனக்கு கிடைக்கவில்லை, நான் மீண்டும் அழைத்தேன், கிடைக்க வணக்கம். இல்லை, அழைப்பு போகின்ற, மீண்டும் அவர் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
0: ஆஹா ஆஹா, குரலை கேட்டுவிட்டோம். குளப்படி சிங்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமா இருக்கிறேன்ப்பா.
0: குளப்படி சிங்கம், குளப்படி சிங்கம் என்று நான் கூறியது பொருத்தம் பாரு, வந்து விட்டு ஓடிவிட்டார், அழைப்பு கிடைக்கவில்லை. மீண்டும் அழைக்கும் போது நான் நினைத்து எடுக்கவில்லை. எப்படி மகனே இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக இருக்கணும் ஐயா. நீங்கள்?
4: நானும் நலமாக, உங்க ஆசீர்வாதத்துடன் நலமாக இருக்கேன். அன்பு அம்மா மீரா,
0: அன்பு அம்மா, அன்பு அம்மா சலிப்புடன் தான் இருக்கு. அவருக்கு ஓய்வு தேவை, அவருக்கு ஒரு உற்சாக குறைவாக இருக்கின்றார். காற்றாளர் வந்து அமர்ந்து விட்டார்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உற்சாகத்தை கொடுப்பீர்கள். அவர் வருகிறார் இல்லை? அவர் இன்று நாங்கள் கனடா நாள் தானே, கனடா தினத்திலிருந்து மகள் வாயில் ஒரு அழைத்து பேச மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். இன்று எங்களுடைய கனடாவினுடைய நாள், கனடா தினம்.
4: கனடா வாழ் மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்து.
0: நன்றி நன்றி மகனே, நன்றி நன்றி நன்றி. சரி, இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்குன்னு வந்தீர்கள், போட்டிகளை பங்கு பெற்றலாம் என்று போட்டிகள் எல்லாம் விலைப்பட்டு விட்டது, விலையாகிவிட்டன, நல்ல வியாபாரம் என்று எல்லாம் விலைப்பட்டு விட்டது, எல்லாம் விலைப்பட்டு விட்டது. சரி, பார்த்து கொட்டி கவுத்து பார்த்து எல்லாம் எல்லாம் சென்று விட்டது, எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சு வாங்கிட்டு போய்விட்டார்கள் வந்தவர்கள் எல்லோரும். அன்றே பாடலை கேட்டீர்கள் அல்லவா, அந்த பாடலை கேட்டு உங்களுக்கு பதில் வந்ததா? சிறப்புகள் சிறப்புகள். சரி சரி, இன்று அங்க எப்படி இருக்குது காலநிலை?
4: அப்பா சரியான வேர்வை, வேர்வை கொட்டுது, தாங்க முடியல.
0: ஓ அப்படியா, வியர்வை கொட்டுதான், அவ்வளவு தூரம் உங்களுடைய உடம்பிலே துர்நீர்கள் இருக்கின்றன, மோசமா கொட்டுகிறது இல்லையா? நீங்கள் பயிற்சிக்கு சேர்ந்து உடற்பயிற்சி செய்தாலும் போகாது. அது போறது நல்லது.
4: நெதர்லாந்துல அதிகமான 115 டிகிரி நெதர்லாந்து.
0: ஆமா ஆமா, அங்க இல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? அது இப்ப உலகமெங்கும் பாரதூரமா இருப்பா. அங்கே அங்கே ஐரோப்பிய நாடுகள் சொல்லனா துயரத்தில் இருக்கின்றார்கள், அநேகம் பேர் இறந்து விட்டார்கள் ஐயா. ஓ மோசம்,
4: நம்ம நாட்டுல மரங்கள் இருக்கனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிறோம்.
0: ஆமா ஆமா, நதிகள் மரங்கள் ஓடுவதனாலே நாங்கள் தப்பி விடுகிறோம். உங்களுக்கு அப்ப அவ்வளவு தூரம் பக்கிய வெப்பமா இருக்கின்றது, ஆனால் இது ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே மாறிவிடும் இல்லையா?
4: ரெண்டு நாள்ல மழை வானிலை அறிக்கை சொல்லி இருக்கிறாங்க, ரெண்டு நாள்
0: மாறிவிடும் என்று. நல்லது. வேற என்ன, இன்று என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
4: எனக்கு கேள்விகள் இல்லாம, பொக்கிஷன் இல்லாம பாடல் பொக்கிஷமா தரீங்க.
0: பொக்கிஷம் இல்லாட்டிலும் வந்தவர்கள் வருங்கையோட விடக்கூடாது, வியாபாரிகளின் தந்திரம் இல்லன்னா மறுபடி பெறமாட்டீர்கள். கடைக்கு போகும்போது நாங்கள் விரும்பிய பொருளை கேட்போம், கடை பூட்டுகிற நேரத்தில் நான் தீர்ந்து விட்டது என்று இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், ஏதாவது ஒன்றை தருவார்கள் இல்லையா? நல்ல அது நல்ல வாடிக்கையாளர்களுக்கு, நீங்க நல்ல வாடிக்கையாளர் தான்.
4: அன்பு உறவுகள் அனைவருமே அருமையாக பதில் அளித்தார்கள், மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, அதுவே மகிழ்ச்சி.
0: இதை கூறிய இந்த நல்ல வார்த்தைக்கு உங்களுக்கு பாடல் தருத்தானே வேண்டும். நாங்கள்
4: அவர்கள் சொன்னாலும் எல்லாரும் ஒன்றுதானே, அன்பு உறவுகள் அனைவரும் ஒன்றுதான்.
0: ஆமா ஆமா, அன்பு உறவுகள் அல்லவா. சார், என்ன பாடல் கேட்போம்?
4: நினைத்ததை முடிப்பவன்.
0: நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்து பாடலா, நினைத்ததை முடிப்பவன் நான் நான் என்ற பாடலா?
4: இல்லப்பா, நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம், பாடல் வந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
0: ஓ, சாய்ந்து விட்டீர்களா? சரி சரி, ஒருவர் மீது ஒருவர். இது ஒரு ஆறுதலான அமைதியான பாடல், சந்தோஷமா நாங்கள் போவோமாப்பா என்று கூறுவதை போல ஒருவர் மீது ஒருவர் சேர்ந்து. விழுந்து போக மாட்டார்களா?
4: தாங்கி பிடிச்சிடும்.
0: இப்ப என் போன்றவர்கள் யாராவது சாய்ந்தால் நான் விழுந்து விடுவேன் ஐயா. அப்ப உங்களை போன்றவர் சம சம சம வலிமை உள்ளவர்களோடு சாய வேண்டும் என்ன? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. சரி, இந்த பாடல் இனியான பாடல் கேட்டு ஒருவரோடு ஒருவர் சாய்ந்து அன்பு பாராட்டி கொள்வோம். நன்றி,
4: நன்றி, நன்றி.
0: இடையிடையே இப்படி வந்து சர்க்கரை தேன் போட்டு கலந்து பருக வேண்டும் பாருங்களேன் இல்லையா? இனி போடு இடையிடையே வந்து. நன்றி மகனே. காலநிலை ஒரு பாதிப்பு, நீங்கள் அதிகம் வெயிலுக்கே போகக்கூடாது மகனே. நான் என்னை கவனித்துக் கொள்வது அப்படித்தான், எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு, எங்கள் வைத்தியர் எங்களுக்கு, நாங்கள் எல்லாம் இந்த என்ஜின் பிரிச்சு வேலை செய்த வாகனம் தானே சொல்லுவாங்க, என்ஜின் மாத்தினது என்ஜின் போர் அடிச்சு விட்டுருக்கு, அது ஒன்று எங்கள் இதயத்தை தொட்டு விட்டார்கள். எங்கள் இதயத்தை தொட்டவர்கள் இறுதியாக கூறியது என்ன, இறைவன் உனக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிற கவனம் அது உன் கையில் தான் இருக்கின்றது. வெயில் அதிகம் வெயில் படக்கூடாது ஐயா, நாங்கள் மாற்று மருந்து மாத்திரைகள் எடுப்பவர்கள் தானே, அது கொதிநிலை அடைய விடக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் நீங்கள் ஒரு 11 மணி, அதுக்கு பின்பு ஒரு 5 மணி வரை 4 மணி வரையும் வெளியே செல்லாமல் இருந்தால் நல்லா கூட பிடிச்சு கொண்டு போகலாம், இருப்பினும் கவனமாக இருக்க வேண்டும். சரியா மகனே?
4: சரிங்கப்பா.
0: இது அப்பா என்ற ரீதியில் ஒரு ஆறுதல் வார்த்தை, உங்களுக்கு ஒரு அறிவுரை. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வெற்றிகரமாக முடிந்தது. நன்றி மகனே. வெற்றிகரமாக முடிந்த பொக்கிஷ நிகழ்வை வெற்றிகரமாக முடித்து வைத்திருக்கின்றார் அன்பு மகன் என் குளப்பாடி சிங்கம் ஃபாரூக் அவர்கள். வாழ்த்துக்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அமைதி கொள்வோம். வாழ்த்துக்கள். சமாதானம். நன்றி நன்றி நன்றி. முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே மதியத்தை கடந்து நாங்கள் முற்பகல் 1:03 நிமிடத்தை தொட்டுவிட்டோம். நீங்களும் 10:33 நிமிடத்தில் இருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் அழகாக 20 பதங்களை கண்டுபிடித்து புள்ளிகளை எல்லாம் பெற்றிருக்கீர்கள். கணக்கு பார்த்து தீர்த்து முடிவு கட்டுவதற்கு முன்பு ஒரு பாடலை உடனே இன்று வெற்றி என்று உணரக்கூடிய ஒரு மகிழ்வான பாடலை தந்திருக்கின்றார் எங்களுடைய ஷியாமலா அவர்கள். முதல் நேயராக வந்து இந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்ற பாடல், அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக இப்பொழுது ஆயத்தமாவோம். மகளே ஷியாமலா, இதோ உங்கள் பாடல்.

எங்கள் நாடு எங்கள் நாடு என்று நாங்கள் பெருமை கொள்வதற்கேற்ற வளம் கொண்ட நாடுகளில் வாழ்பவர்களுக்கு இது சிறந்த பாடல். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் இந்த பூமியிலே பிரபஞ்சத்திலே பிறந்திருக்கிறோம். நாங்கள் பிறந்த பூமி சிறப்பாக இருக்கின்றது என்று நாங்கள் எண்ணும் வகையிலே இருக்கின்றது. இங்கே இடையிலே ஒரு சின்ன விளையாட்டு, அது கண்டுபிடித்து விட்டால் அன்பு மகள் எழுதியும் விட்டால் வளமை போலவா என்று அப்படித்தான். ஆனால் பாடல்கள் நீங்கள் கேட்டுவீர்கள், நான் பேசியது கேட்டிருக்க மாட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். பேசியது வர முடியாததான். நான் எனக்கு சில எப்படி கூறுவது, சுகக்குறைவுகள் ஏற்படும் வேளையில் பரிகாரம் தேடுவதற்காக ஆளியை பதித்துவிடேன். அது இடது புறத்திலே தான் அந்த ஆளி இருக்கின்றது. அந்த ஆளியில் நான் இடது கையை வைத்தால் அதை மறந்தே விடுவேன், மன்னிக்க வேண்டும். சரி, இப்பொழுது சரியாக வருகின்றது என்று எண்ணுகின்றேன். ஆமாம், இப்பொழுது சரியாக வருகிறது என்று எழுதியிருக்கின்றீர்கள். பாடல் கேட்டது என்று கிருஷ்ணா நீங்களும் வாழ்த்து தந்திருக்கின்றீர்கள். சரி, இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீங்கள் கேட்ட பாடல்கள் வந்தது இடையிலே நான் கூறிய வரி கேட்காது போய்விட்டது. ஆனால் அது ஒன்றும் பெரிதல்ல. சிறந்த பாடல் இன்ன திரைப்படம் என்று கூற வேண்டிய பாடல். இந்த பாடலும் அன்பு கிருஷ்ணா அவர்கள் நாங்கள் பேசிய வேளையிலே, சுதந்திரத்தை பற்றி பேசிய வேளையிலே உடனே எண்ணம் வந்து இந்த பாடலை தந்துவிட்டார். சிறந்த பொருத்தமான ஒரு பாடல். நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது என்று எண்ணக்கூடியது அல்லது எப்படி சிறந்தது எது என்று கூறும் வகையில் பெருமைப்படக்கூடிய வகையில் நாங்கள் வாழை நாட்டை பற்றி, நாங்கள் பிறந்த நாட்டை பற்றி பெருமையாக பேசுவது உண்டு. அந்த வகையில் தங்க சுரங்கம் திரைப்படத்தில் இந்த பாடலை அவர் தந்து சென்றார். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வந்து சிறப்பித்த உறவுகள் ஷியாமலா, கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா, ரேவதி இவர்களோடு கடை முடிந்தாலும் பூட்டு நேரத்தில் வந்தாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது, சில வார்த்தைகள் பேசுவோம் என்று அன்பாக சலாபி சென்ற அன்பு ஃபாரூக் அவர்கள், இவர்களுக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே என்னுடைய பாடல் வந்துவிட்டதே, என் பாரியாரின் பாடல் வரவில்லை என்றும் அவருடைய பாடல் வந்ததே என்னுடைய பாடல் எங்கே அப்பா என்று கேட்பது போலவும் தெரிகின்றது. ஷியாமலா மறக்கவில்லை. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து நீங்களும் ஒரு பாடல் தந்தீர்கள். அந்த பாடல் இந்த உலகம் உலகம் அழகு பெண்களின் சுரங்கம் என்று, அழகு கலைகளின் சுரங்கம் என்று வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை அனுஷியா?

சிறப்பான அந்த பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து அனுஷியா உங்கள் விருப்பத்திற்காக போட்டியில் கலந்து விட்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் கேட்ட வேளையில் ஒலித்தது அந்த பாடல். உறவுகளை நாங்கள் இன்று பொன்றியால் தமிழ் வானொலியின் பொக்கிஷத்தில் 20 பதங்களை கண்டோம். 20 பதங்களும் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டோம். மொழி, கவி, அன்பு இல்லை, அம்பு, அறுசுவை, ஏமாளி, திருக்குறள், பாவம், வீராப்பு, ஆத்திரம், சுதந்திர நாள், அடுப்படி, சாதனை 13 மணிக்கவும், கவலை, சிரிப்பு, ஓடம், காவிரி, தேன்குருவி, பயணிகள், சமாதானம் என்ற அற்புதமாக எங்கள் பழக்க வழக்கங்களிலே நாங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கும் பதங்கள். மாறிப்போகாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்கால சந்ததிக்கு கடத்தும் வகையிலும் தமிழ் அன்னைக்கு தொண்டு செய்து நாங்கள் தமிழோடு இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கும் வகையிலும் இந்த பதங்களை இன்று சிறிதளவில் நாங்கள் செய்வதற்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கும் பங்கு பற்றியதற்கு நன்றி கூறும் இந்த வேளையில் புள்ளிகள் 40 புள்ளிகள் 20 வெட்டிக்கும் உண்டு என்று கூறினேன். அதை பாடலே கேட்டுக்கொண்டிருக்கோம். இத்தனை புள்ளிகள் நாங்கள் பெற்றோம் என்று கூறவில்லையே இன்னும் என்று எண்ணக்கூடும். இப்பொழுது அதை பார்ப்போம். 40 புள்ளிகளையும் நால்வரும் பங்கு பற்றி நால்வரும் எடுத்திருக்கின்றீர்கள். அதிலே கணவன் மனைவியாக வந்து இணைந்த அன்பு கிருஷ்ணன் அனுசியா இவரும் 8 புள்ளிகளாக 16 புள்ளிகளை பெற்றுக்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து 2 பெண்கள் தனித்து வந்தார்கள், ஷியாமலா, ரேவதி. அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்று தலா 12 புள்ளிகள் 24 புள்ளிகளை பெற்று மொத்தம் 40 புள்ளிகளையும் பங்கிட்டு கொண்டீர்கள். முதலாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் முதலாவது இடத்தை அனுஷியா ரேவதி நீங்களும், இரண்டாவது இடத்தை கே.எஸ். கிருஷ்ணன் அனுஷியா நீங்களும் பெற்ற வேளை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் இதற்கு தீர்ப்பாக வந்து அன்பு ஃபாரூக் அவர்கள் பங்கு பற்றிய அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக விளையாடினீர்கள் என்ற நற்பெயரையும் வாழ்த்துக்கள் என்ற செய்தியையும் தந்து சென்றார். நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷத்தின் அடுத்த பாடல் தருகின்றார் உலகம் என்ற வானத்தில் என்ற அந்த பாடலை நாம் மூவர் என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் ரேவதி இன்று எங்களுடைய கனடா தினத்துக்காக இந்த பாடலை தருவதாக கூறியவளை ஒலிக்கின்றது பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையிலே கலந்து நாங்கள் கேட்கும் பொழுதிலே கருத்தாளம் உள்ள சரணங்களோடு வந்த அந்த பாடல் இன்று பொருத்தமான பாடலாக காணப்படுகின்றது. வாழ்த்துக்கள் ரேவதி, உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் இறுதிப்பாடல். போட்டி முடிவடைந்து விட்டது என்று ஓடிவந்து மைதானத்தில் திரும்பிச் செல்லும் வேளையிலும் ஒலிகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் அல்லவா, அதேபோன்று வெறுங்கையோடு செல்ல விடாமல் அவர் காதோரம் இனிக்கும் பாடலாக எங்கள் எல்லோரையும் மகள வைக்கும் பாடலாக நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்து பாடலை என் அன்பு குலப்படி சிங்கும் ஃபாரூக் நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா. இறுதிப்பாடலாக உங்களுக்காகவும் அந்த பாடலை இன்றைய நிகழ்ச்சி தருகின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், பொக்கிஷம்.
1: ஒருவர் மீது ஒரு

சிறப்பான பாடல் மெல்லிசை மன்னரின் இசையோடு இன்று இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்றார் எங்களுடைய அன்பு ஃபாரூக். அவரோடு இணைந்து ஷியாமலா, கே எஸ் கிருஷ்ணன், அனுஷியா, ரேவதி இவர்களும் இணைந்து போட்டியிலே பங்கு பெற்று புள்ளிகளை சேர்த்து முழு பெட்டிகளையும் திறந்து அதனுடைய பதில்களை கண்டு எல்லோரும் தெரியும் வண்ணம் செய்தவர்களை இவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இன்றைய கனடா நாளில் இப்படியான ஒரு மகிழ்வான நிகழ்ச்சியை மகிழ்வாக வந்து எல்லோரும் கேட்டு மகிழ்ந்ததுக்காக நன்றியும் வணக்கமும் கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நான். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிய 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் முதல் நாள் கனடா தினத்திலே இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு கலந்து சிறப்பித்து செல்வதற்கு வலுச்சேர்த்து தந்த எல்லாம் வல்ல இறைவா ஓம் நமசிவாய என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்கள் தந்த அன்பு தமிழ் இவர்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி மீண்டும் நாங்கள் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும். உலகத்தில் நாங்கள் மட்டுமல்ல உலகளாக இருக்கின்ற உயிர்கள் அத்தனையும் சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும். சமாதானம் நிலைக்க வேண்டும். அன்பு உறவுகளே, நாங்கள் அன்பு கருணை சாந்தம் கொண்டு மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்கின்றோம் வாழ்வோம் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் அர்ப்பணித்து ஓம் நம சிவாய என்ற மந்திரம் கூறி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் நாங்கள் இணைந்திடுவோம், வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என் உறவுகளே. அந்த வேளையிலே நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும். இந்த வேளையிலே ஒரு தடவை அல்ல, நாங்கள் எங்களுடைய தேசிய கீதத்தை கேட்டுவிட்டோம், நீங்களும் கேட்டு மகிழ்ந்து விட்டீர்கள் தானே. மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பாமல் எங்கள் கண்டுபிடி கண்டுபிடி பாடலின் ஓசையை கண்டு நிறைவுக்கு கொண்டு வருவோம். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: Sita. Sita. Sita.
1: சீதா அழுகிறா. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் கிருஷ்ணாவுடைய பாடலை கொடுக்கலாம். ஏனென்றால் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இந்த பாடல்களை அந்த நேரம் கிருஷ்ணா தூங்கும் நேரம் அவருக்கு கடைசி மட்டும் கேட்க மாட்டார். அதனால நாங்கள் இந்த பாடலை அவருடைய பாடலை இப்பொழுதே கொடுத்து விடலாம்.

இவளது பெரியசாமி தூக்கத்துக்கு போய் போக போறேன்னு சொல்லிக்கிறீங்கள். உங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். நன்றாக நீங்கள் போய் தூங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 நான் சற்று இப்பொழுது உங்களுடைய நேரம் செய்ய 12:40 ஒரு மணிக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இணைபவர்கள் இணைந்து விட வேண்டும். இது உண்மையல்ல, இது பொய்யல்ல, உண்மையல்ல, இல்லை பொய்யல்ல, உண்மையிலேயே நான் ஒரு மணிக்கு சரியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரேன். இன்னொரு பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. காற்றில் இணைஞ்சு கொள்ளும் அன்பு உறவு மாமி. வணக்கம் மாமா அல்லது மாமி.
1: வணக்கம் வணக்கம்.
0: இது மாமா. வணக்கம் மாமா.
1: மாமி இல்ல, மாமி
0: மாமி
1: இனிதான்
0: நல்லா இருக்கும் மாமா. உங்களுக்கு ஒரு தீவிரவாதி இந்த படம் அனுப்பி இருந்தாங்க பாத்தீங்களா? இல்ல தீவிரவாதி இல்ல, அதுல அகப்பட்டு இருக்கிறவர். அவரை எப்படி காப்பாற்றலாம் இப்ப நாங்க தானே தப்பி வந்துட்டேன்.
1: அவ்வளவுதான்,
0: அவர் தப்பிச்சிருவாரு. அவரை நாங்க தப்ப வைக்க தேவையில்லை, அவர் தப்பி வந்துருவாரு. பாருங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்க சொன்னார், அந்த பாட்டெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லையான்னு. அவருக்கு கண்டுபிடிக்க நான் போச்சு மாமா. அந்த நீ காட்டினான் அந்த பாட்டு தனக்கு விருப்பம் இல்லையா மாமாட? நீ பாட்டு என்ன இன்றைக்கு நீ என்ன
1: பாட்டு?
0: எல்லா பாட்டும்
1: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இருந்து போடுறேன்.
0: சன் ஆஃப் மகாலட்சுமியில இருந்து பாட்டு மாமா. அந்த தொலைபேசிக்கு வந்தா அப்படித்தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு நெட்வொர்க் மாமா மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும். நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க மாமா. சிலவள அந்த தொலைபேசி இலக்கம் அப்படி எங்களுக்கு ரமேஷ் கலை நீங்க அடிச்சிருக்கீங்க, கால் பண்ணிருக்கிறீங்க காட்டிலைக்கு வர. அது அந்த தொலைபேசி என்றதுனால நான் கவனிக்காமல் விட்டு விட்டேன். சரி, நீங்க இப்ப தூங்கிருப்பீங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். சன் ஆஃப் மகாலட்சுமியில மாமா பாட்டு சொல்லாமலே போயிட்டேன். மாமா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க சன் ஆஃப் மகாலட்சுமியில. சரி, பாடலை எடுத்து வர நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.

0: வணக்கம் திருப்புக்குடி விஜயகுமார். வணக்கம் வணக்கம் விஜயகுமார்.
1: வணக்கம் வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: எவ்வளவு நேரமா போட்டிருந்தேன்,
0: எனக்கு வேற
1: பிஸி
0: என்ன பாட்டு சொல்லுங்க. நீல எங்க பாக்கலாம்?
1: என்னமா நீ
0: என்ற சொல்ல?
1: நீ வார்த்தையை
0: வரணும், எங்கேயும் வரலாம், நடுவுல வரலாம், கடைசியில வரலாம், நீ என்ற வார்த்தைகள் வரலாம்.
1: எல்லாரும் பாட்டு, ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு,
0: எங்க
1: அது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு.
0: எங்க
1: நீ என்பது என்ன?
0: ஓ சூப்பர்.
1: அது என்ன கேட்டாங்களா?
0: இல்ல யாரும் கேட்கல.
1: அது படம் பேர் மறந்துட்டேன். என்ன படம்?
0: என்பது
1: என்ன?
0: பக்கத்துல சந்தனராஜ் மாமா நிக்கிற, அவரு வணக்கம் சொல்லுங்க மாமாக்கு.
1: வணக்கம் வணக்கம் நண்பரே.
2: வணக்கம் வணக்கம் விஜயகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
2: நான் நலமா இருக்கேன் சார்.
1: நேற்று எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, உங்க துணை பேர் எல்லாம் பேசல கேட்டுதான் இருக்கேன். நலமா
2: இருக்கீங்க? செல்வகுமார் தூங்க போறாருன்னு தானே?
0: உங்களோட செல்லும் தூங்க போது பாருங்க மாமா.
2: போட்டுதான்
0: நிச்சயம்.
2: நீங்க அந்த பாட்டை போடுங்க சரியா? எந்த சன்னாப்பமாக இருக்கு.
0: அப்ப ராணியம்மா,
2: ராணியம்மா கொடுக்கறேன் கேளுங்க.
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
1: நீ நினைத்தால் நீ நினைத்தால் அந்த பாட்டு வந்தது. நீ எங்கே என் நினைவுகள்
0: வந்துட்டோம். அது
1: நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன்.
0: நன்றி நன்றி விஜயகுமார், நன்றி
1: நன்றி நன்றி. பாட்டு போடுங்கம்மா.
0: சரி சரி எடுத்து வரேன். நன்றி நன்றி. ராணியம்மா ராணியம்மா ராணியம்மா
3: உள்ளேனம்மா வணக்கம்.
0: என்ன உடனே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க? நான் அன்பா வீட்டுல கூப்பிடுறது போல கூப்பிட்டேன் ராணியம்மா. அது ஸ்கூல்ல ஏண்டா இப்படி எல்லாம் கூப்பிடுறேன். ராணி என்ன உள்ளேனம்மா என்று சொல்லனே. வீட்டுல ஏண்டா ராணியம்மா? ராணியம்மா
3: நான் தான் உள்ளேனம்மா அப்படின்னு சொன்னேன்.
0: சரி சாப்பிட்டீங்களா நீங்க?
3: சாப்பிட்டோமா?
0: மாமா சாப்பிட்டாரா? ரெண்டுக்கே சோகமா இருக்கிறமா இருக்கு மாமா.
3: மாமாவா? மாமா சோகமா இல்ல,
0: அப்ப
3: தூக்கமா இருக்காங்க, தூக்கமா இருக்காங்க.
0: சூப்பர்.
3: வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்னடா மாமா சோகமா இருக்காங்களேன்னு நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம்.
0: அது அர்த்தமா இல்ல மாமா. இவன் நக்கல் அடிக்கிறா மாமா, நக்கல் அடிக்கிறா பாருங்க மாமா. நீங்க ஒண்ணு சோகமா இருக்காதீங்க, அவர் மாமா ஒண்ணு சோகம் இல்ல, தூக்கமா இருக்கிறாரு.
3: மாமா மருமகளுக்கு இடையில ஆயிரம் இருக்கும். இல்ல நீங்க அர்த்தப்படக்கூடாது.
0: இல்ல இல்ல, நீங்க தூணாவும் தூவன்னா வாங்கிட்டீங்க. மாமா ஏதோ துக்கமா இருக்காரு, நீங்க தூக்கம் வந்து தெரியுது. சரி உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம் ராணியம்மா? அந்த பாட்டு உடனே எடுத்து வரணும் இல்ல? அதானா அங்க சொல்லுங்க. நீல குயில்கள்
3: ரெண்டு,
0: அது என்ன நீ என்று வரும்?
3: நீ வருது இல்ல,
0: எங்க நீ என்று சொல்லு வர. நீல மண்டல நீங்க சொல்றீங்க,
3: அதுல முதல்ல நீல வரும்.
0: அது நீனா வர்றது, எழுத்து வர்றது இருக்கட்டும், எனக்கு நீ என்று சொல்லி
3: வரணும் சொல்லி பாருங்க. ஒரு நேரம் நீனு வராம அந்த லேக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
0: மாமா மாமா இந்த குழந்தைய திருத்த முடியாம நீ
3: நீலாக்கா
0: சொல்லுங்க.
3: நீங்க நீல சொல்லுங்க எழுதிட்டு அந்த நீய விட்டுட்டு மட்டும் சொல்லி போறதுக்கு அர்த்தமே இருக்காது. அந்த நீ சேர்த்தாதான் அர்த்தம் வரும்.
0: ஓ அட நான் இத படிக்க விட்டுட்டேன், நான் இத படிக்க விட்டுட்டேனே, அதான் இப்ப பிள்ளையா போச்சு. எனக்கு பிரிக்க தெரியாது, நீளத்துல இருந்து நீய பிரிக்க முடியாது, எனக்கு பிரிக்க தெரியாது. நீங்க பிரிக்க நீ தாங்க, நீங்க பிரிச்ச நீங்க பிரிச்ச நீல தாங்க, எனக்கு அந்த நீய பிரிக்க தெரியாது. எனக்கு
3: தெரியும்
0: எப்படி பிரிக்க. சரி சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த பாட்டு தரட்டா, உங்களுக்கு உங்களுக்கு இந்த பாட்டு. காதல் நீதானா, காதல் நீதானா, அந்த பாட்டு.
3: சரி அது தாங்க. இல்லன்னா நீ யார் நான் யார் அந்த பாட்டு தாங்க.
0: அது நீங்க என்ன பேசுற மாதிரி இருக்கு. யார் யார் யார் நீ யார் நான் யார் நீங்க பேசுற மாதிரி இருக்கு. காதலோட இல்ல ஒரு பாட்டு தானே, தப்புன்னு பிழைச்சேனப்பா. ஆ பாட்டு எடுத்து வர
3: சொல்லுங்க.
0: லியோ தாத்தாக்கு என்ன பாட்டு சொல்லுங்க. லியோ தாத்தாக்கு நீ நல்லா இருக்கணும். லியோ தாத்தாட அது சூப்பர் பாட்டு. நீ நல்லா இருக்கணும், நீ
3: நல்லா
0: இருக்கணும். எங்க சிந்திச்சு பாருங்க, நீ என்று வேற பாட்டு ஏதாவது இருக்கண்டு இடையில எல்லாம் வரலாம் இல்ல. நீ கடவுளே ஒன்றுமே தெரியக்கூடாது அதுவுக்கு. அப்பதான் ஒரு பாட்டோட முடிக்கணும்.
3: சொன்னது
0: நீதானா பாடலே நாங்க ராணி அம்மாக்காக அந்த பாட்டை நாங்க எடுத்து வந்திருந்தோம். இப்ப சரியா
3: ராணி அம்மாவுக்கு
0: உங்களுக்கு தான் முதலே எடுத்து வந்துட்டு இப்ப உங்களோட பேரை சொல்லி இருக்குண்ணா. சரி இப்ப நீங்க சொன்னா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும், உண்மையான மலையில ஏறி இறங்கும் ஆனா அசையாது, அது என்ன? அது என்ன மற்றது? அடிபட்ட காயம் காய் என்ன? அடிபட்ட காயம் உள்ள காய் என்ன? காயம் உள்ள காய் என்ன? அடிபட்ட காய்கறி என்ன? அந்த காயையும் சொல்லிட்டேன்னா அப்படி இருந்து நீங்க கண்டுபிடிக்கல. காயம் அடிபட்ட காய்கறி அடிபட்ட காய்கறி என்ன? சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பாவிக்கிறீங்க இல்ல மாமாக்கு, இப்ப இரவுக்கு நீங்க அத பாவிச்சிருப்பீங்க இரவு சாப்பாட்டுக்கு. முட்டை படிச்சீங்களா நீங்க? முட்டை பொடிச்சீங்களா இல்லையா நீங்க இன்னைக்கு?
3: முட்டை பொடிச்சிருக்கீங்க
0: இல்ல, அதாவது அடிபட்ட காய்கறி அது எது? ஒரு காயோட பேர் சொல்லுங்க.
3: அடிபட்ட காய்,
0: அதுக்கு காயம் இருக்கு. மாமாக்கு முட்டை பொடிச்சீங்களா நீங்க?
3: வெங்காயம்.
0: நீங்க ஒரு
3: வெங்காயம் மட்டும் தான் பொடிச்சேன்.
0: நீங்க ஒரு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம், ரெண்டு பேரும். மாமா இப்ப சிரிச்சிருப்பார் பாருங்க. தங்களையே வெங்காயம் பண்றாங்க, சூப்பர். இல்ல இந்த ஏறம் இறங்கும் ஆனால் அசையாது.
3: என்ன
0: உண்மையிலேயே வெங்காயம் அதுக்குதான் அந்த வெங்காயம் சொல்றேன். விளங்காமல் ஒன்றொண்டா நாங்க சொல்லி சொல்லி சொல்லி சொல்லாம இருந்தா வெங்காயம் அது ஒரு
3: தோலை சோதிச்சு பார்த்தான். எல்லாருமே ஒரு வெங்காயம் இருக்காது மனசுன்ட்டு.
0: நிச்சயமா எல்லாரும் ஒரு தங்களையே தாங்க உரிச்சு உரிச்சு உரிச்சு விட்டா கடைசியா ஒன்றும் இருக்க எலும்புதான் இருக்க.
3: நமக்கு ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம சோதிக்கும் போதுதான்.
0: அது உண்மை, அது உண்மை. நிச்சயம் நிச்சயம்
3: வெங்காயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாத்தீங்களா?
0: சரியான தத்துவம். அது இல்லாம சாப்பிடவும் இல்லாத இல்ல சில நேரம்
3: வெங்காயம் எவ்வளவோ ஏறி போயிருந்தது. வெங்காயம் உடைக்கிறது எந்த யாருமே நிப்பாட்டல.
0: சரி, எந்த வெங்காயம் உடலுக்கு நல்லது? சின்ன வெங்காயம் இல்லையா? சின்ன வெங்காயம் நல்ல. ஆனா அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் சின்ன வெங்காயத்தை.
3: உரிக்க கஷ்டமா இருந்ததுன்னா தண்ணி எடுத்து வச்சு அது உள்ள போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் உரிச்சோம்னா தண்ணியும் வராது, வெங்காயம் ஈஸியா உடைக்கலாம்.
0: உடனே உடைக்கலாம், உடனே அந்த கத்தியாடும் இல்ல இப்படி எடுக்க வந்துடும். அப்படியா?
3: அது ஒட்டி பாருங்க சொல்ல வெங்காயத்தோட தோல்.
0: ஓ,
3: அது வந்து அது
0: அகன்றிடும் சில நேரம். சரி, நான் உங்களுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். மலை உண்மையான மலையில ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது. அது என்னண்டா மலை பாதை, பாதை போகுதல்ல மேலுக்கு, அது ஏறும் ஏறும் வர்றவங்க இறங்குற நேரம் இறங்கல ஏறும் இறங்கும் பாதை.
3: அசையாது
0: அசையாது அது அந்த இடத்துலயே இருக்கு, ஆனா ஏறும் இறங்கும் அந்த பாதை. பாருங்க எவ்வளவு மூளையா நாங்க, எவ்வளவு கெட்டிக்காரியன்னு பாருங்க. கெட்டிக்காரி சொல்லல நீங்க என்ன பாத்து.
3: குட் கேர்ள், குட் கேர்ள்,
0: குட் கேர்ள், குட் கேர்ள். சரி, இப்ப உங்களுக்கு நான் காதல் நீ தானா? காதல்
3: நீ தான்.
0: சொல்லுங்க.
3: நீங்க உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கேக்குறேன். நீங்க சின்ன பிள்ளைல அதனால சிம்பிளா
0: கேக்குறேன். என்னங்க? என்ன
3: கண்
0: வச்சிருக்கிற
3: நடிகை
0: யாரு?
3: கண் வச்சிருக்கிற
0: சிம்ரான் இல்ல அவ, அது சிம்ரான் இல்ல வருது கண் வரே இல்லையா? கண் வச்சிருக்கிற நடிகை நல்ல ஃபேமஸான நடிகை. சொல்லுங்க.
3: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு?
0: கண் வச்சிருக்கிற நடிகை யாரு? அவரோட பேர்ல கண் இருக்கணும்.
3: என்னண்டே எல்லாருக்கும் தெரியும்.
0: அதுதாங்க அந்த நடிகை. நான் அந்த படம் ஒண்ணு பார்க்க தெரியாதே. அவர் நடிச்ச படம்
3: அவன் நிறைய நடிச்சிருக்கா,
0: நடிச்சிருக்கான். நல்ல அழகா இருப்பாவா?
3: நல்லா இருப்பாங்க.
0: கண் கண் கண் எனக்கு உடனே அது புலப்பட இல்லை. அடையப்பா கண் கண் கண் கண்
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: என்னண்டே
3: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: அதான் பாக்குறேன் பாருங்க, யாராவது கெட்டிக்காரங்க அனுப்புறாங்களான்னு பாக்கலாம். ஒருத்தர் ஒருத்தருமே அனுப்ப இல்ல, எல்லாரும் தூங்கிட்டாங்க கண்ணோட. உங்களோட கண் வரைக்கும் எல்லாரும் தூங்கிட்டாங்க பயத்துல. சரி, நீங்க சொல்லுங்க எனக்கு கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கு.
3: சுகன்யா,
0: சுகன்யா, சுகன்யா அப்படி வருமா? அப்ப நீங்க இப்படி பிரிக்கிறீங்க, சு கன் யா அப்படிதானே? சு கன் யா
3: அப்படி அப்படி கிடையாது வருது. அதனால அது அந்த கொஸ்டின்.
0: ஓ, அப்ப நான் இந்த நான் சொன்ன பாட்டை எடுத்தா வரேன் உங்களுக்கு. காதல் நீதானா?
3: சரிமா, நன்றிமா, நன்றிமா.
0: இப்பவே கேளுங்க சரியா? அப்ப என் தரையிலேன்னு சொல்லக்கூடாது. இந்த சலுகை எல்லாம் என்னண்டா இப்பதான் நீங்க அத கேக்குறீங்க, கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, அதனாலதான் நான் இப்பவே உங்களுக்கு தாரது. சரியா?
3: நான் சந்தோஷமா தான் எடுத்துக்கிறேன், நம்ம பாட்டு வரதான் வந்துருக்குல்ல.
0: நல்லது, இது உங்க ஒரு பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராணியம்மாவின் பாடல் உடனே சுட சுட வருது. ராணியம்மாவோட பாடல் சொன்ன எங்க?

நேரம் சரியாக 1:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் அன்றைய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:36. நிறைவாக ஒரு பாடல் எடுத்து வந்து, நிறைய பாடல் இருக்கு, நீ வானம் மலை நீர் காற்று என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி எத்தனையோ பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்று இணைந்து கொண்டவர்கள் முதலில் ரமணி ராஜேஷ் நீங்கள் இணைந்திருந்தீங்கள், இளவரசு இணைந்திருந்தார், ரேவதி அம்மா இணைந்திருந்தார், செல்வகுமார், ராஜ்குமார், அர்ஜுனன், வரதராஜன் இணைந்தார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை, பேச்சு சத்தம் வரல, மீண்டும் இணையவில்லை. சரி, மஜித், மற்றது ராஜவேல், சந்திரசேகர், ஆண்டாள், கணபதி அண்ணா, மற்றது கண்ணன், ஷாகுல் ஹமீத், ரதீஷ், வீரமணி, கிருஷ்ணா, சந்திரராஜ் மாமா, விஜயகுமார், ராணி அம்மா, லியோ தாத்தா, கண்ணன் சேகர், மணிகண்டன், ஜெகவர் சாதிக்கண்ணா, மற்றும் ராஜவேல், இப்படி பலர் நீங்கள் காட்டடையில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருடைய பாடல்களும் நாளை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பிடித்தமான நீ என்று வரும் சொல்லு வரும் மிகவும் பிடித்த ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நீங்க எல்லாரும் தூக்கத்துக்கு போகலாம். உங்கள் தூக்கம் உங்களை தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாட்டை கேட்டாலே தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு பிடித்த இந்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போம் பாடலை.

நான் இந்த சொன்ன பெயர்களுக்குள்ளே எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுடைய பெயரை சொல்லாமல் தவறுதலாக விட்டுவிட்டேன் என்பது நீங்கள் எதுவும் நினைத்துக் கொள்ளுவீர்கள். தமிழன் பாரதி வேறு யாரெல்லாம், எங்களுடைய பெரியசாமி பார்த்தீங்களா, பெரியசாமி தமிழன் பாரதி மற்றும் வேற யாரு, சரி யார் யார் இதில் நீங்கள் அந்த உலக பேரையும் தான் பார்த்திருந்தேன். அருள், அருளையும் விட்டேன். அருள் பார்த்தீங்களா, இப்படி நாங்கள் பார்க்காம சொல்லாமல் இருந்தால் நல்லதல்ல. சரி, இவர்கள் எல்லாம் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு சாத்தூர் ரமேஷ் உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன். சாத்தூர் ரமேஷ் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த பாடல் உங்களை எல்லாம் முரடான மூந்தா கண்ணா நீ தூங்கடா என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் என் நண்பர்களுக்கு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடாவில் நேரம் சரியாக இப்பொழுது முற்பகல் 11:37 காட்டுகின்றது. உங்களுக்கு இரவு நேரம் 9:06 என்று பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் காட்டிக்கொண்டிருக்கின்றது. நேரங்கள் மாறியிருந்தாலும் காலம் கூட எங்களுக்கு பகல் காலம், உங்களுக்கு இரவு காலம். இரவும் பகலும் மாறி மாறி வந்தாலும் உலகம் ஒன்றுதான். பூமியும் வானமும் நிலையாக நிற்கும் வேளையில் நாங்கள் தான் சுற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம். மாறும் இந்த நேரத்திலே கனடாவில் இன்று 2023 ஐந்தாம் மாதம் 10 நான்கு மாதங்களை நிறைவேற்றி 5வது மாதத்தில் 10வது நாளில் காலடித்து எடுத்து வைத்து மதியத்தை கண்டிருக்கின்றோம். நீங்கள் மதியத்தை தாண்டி இரவுக்கு சென்று விட்டீர்கள். எங்களை விட விரைவாக ஓடி செல்கின்றீர்கள். நாங்கள் அல்ல, ஆசிய கண்டத்து மக்களுக்கு விரைவாக சுத்திக்கொண்டு சூரியனுடைய கிரணத்தை கண்டுகொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே எங்கள் காலநிலையை பார்த்தால் இன்று நல்ல காலநிலையாகத்தான் இருக்கின்றது. பகலவன் வரவேண்டிய நேரத்தில் சரியாக உதித்து விட்டார், காட்சி கொடுத்து விட்டார். காட்சி கொடுத்தாலும் வெளிச்சம் தெரிகின்றது. வெளிச்சம் தெரிந்தாலும் அவருடைய அந்த வெப்பத்தை நாங்கள் உணர்வோமோ என்று கேட்டால் முடியாமல் இருக்கின்றது. மீண்டும் குளிர்தான், குளிர்ந்த நிலை. ஆனால் வெப்பநிலை வெப்பமானி காட்டுகின்றது. 18 என்று காட்டுகின்றது. 18 என்றால் நல்ல உயர்ந்த வெப்பமான காலம் கனடாவை பொறுத்தவரை இல்லை. ஆனால் அந்த 18 இருக்கின்ற வெப்பத்தை சூரியனால் எங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள இந்த பகுதியை குளிர் தழுவிக்கொண்டுதான் இருக்கின்றது. குளிர் அணுக்கள் அங்கே உலாவுகின்றன. பனி பொழியவில்லை, மழை பொழியவில்லை, ஆனால் குளிர் நிலைத்து நிற்கின்றது. அந்த குளிரை மெதுவாக ஊதிக்கொண்டு காற்று செல்லுகின்றது. காற்றும் பலத்த காற்றாக இருக்கிறது. இன்று இது 22 வரை செல்லலாம் என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள். இருப்பினும் அது 28 இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த குளிர் என்றது எங்களை விட்டு போவதற்கு சாத்தியமில்லை. ஓரிரு மாதங்கள், ஓரிரு நாட்கள் என்றுதான் நாங்கள் இந்த குளிர்களை உணர முடியுமே தவிர முற்றாக வெப்பமாக நாங்கள் அனுபவிக்க முடியாது. உங்களை போன்று அக்கினி நாள் போன்ற அந்த வெப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் காற்றோட்டம் இல்லாமல் ஒரு புழுக்கம் என்று கூறுவார்கள், அந்த தன்மை இருக்க செய்யும். அது ஒரு நாள் பூராவும் இருக்கின்றதா சில மணித்தியாலங்கள் தானா என்று கூற முடியாத ஒரு அதிசயமான நாட்டிலே இருக்கின்றோம். என் பூரவர்களே, இனிமையாக இருக்கின்ற இந்த இங்கிதமான வழியை நாங்கள் கேட்டு அனுபவித்து கொள்வதற்கேற்ற ஊடகத்தை கொடுத்து என்னை ஒரு நல்ல அன்னையின் வயிற்றிலே உதித்து தந்தையோடு வாழ்ந்து ஆசிரியனை கண்டு அறிவை பெற்று உங்கள் எல்லோரையும் சந்தித்து பேசும் அளவுக்கு வைத்த எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய கருணைக்காக சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கத்தை முதல் கண் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு நான் உறவாடுவதற்கு என் நாவில் உட்கார்ந்து என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அன்னை தமிழே, தாய் தமிழே, தலை நிமித்தி மார்பை உயர்த்தி உனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மீண்டும் நான் தமிழனாக தமிழன்னையின் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அத்தோடு முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் என் அன்பு நேய நெஞ்சங்களும் உங்கள் அனைவரையும் இன்றைய நேரொலி நிகழ்வுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கும் இந்த வேளையிலே பருக பருக என்று கூறும் நான் 647-8744-1 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்று என்ன நாள்? அறிவன் கிழமை, புதன்கிழமை அல்லவா? பொக்கிஷம் நிகழ இருக்கின்றது. பொக்கிஷத்துக்காக நான் பொக்கிஷம் புதிய களஞ்சியத்திலிருந்து கொண்டு வந்திருக்கின்றேன். 30 பெட்டிகளுக்கு மொத்தமாக 60 இருக்கின்றது. 60 யாரும் பெற முடியாததான், முடிந்தால் பெறலாம் தான். இருப்பினும் பொக்கிஷம் நிகழ்வுக்கு ஓடி வாருங்கள், பொக்கிஷத்தை கேட்டு மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு பாடலை ஒளிபரப்புகிறேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். வருக வருக என்று வரவேற்கின்றேன்.

0: இனிமையான இந்த பாடலை கேட்கும் பொழுது அன்புடன் வருகின்ற பொக்கிஷத்தில் இணைந்து கொள்வதற்காக எங்கள் அன்பு உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஜெகபர் ஷாதிக் அவர்களே. அவரை முந்தி கிருஷ்ணன் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக
0: நலமாக மகிழ்வாக
1: இருக்கின்றன.
0: சந்தோஷமாக மகிழ்வாக இருக்க வேண்டும், சிரித்து வாழ வேண்டும்.
1: நன்றி ஐயா.
0: முதல் வந்து விட்டேன் என்று ஒரு சந்தோஷப்படுற பொக்குசத்தை கண்டுபிட்டோம், பொக்குசத்துக்கு வந்துவிட்டோம். பொக்குசத்தில் நீங்கள் வேண்டியதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது கிடைக்க வேண்டும் இல்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பொக்குசத்துக்கு முதலாவது நேராக இணைந்து திரு ஜெகபர் சாதிக் அவர்கள் தள்ளிவிட்டு நீங்கள் ஓடி வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அப்ப பொக்கிஷம் முழுவதும் உங்களுக்கு தான், 30 பெட்டிகள் இருக்கின்றன, 30 பெட்டியும் உங்களுக்கு தான் வைத்திருக்கின்றேன். வேண்டிய இலக்கத்தை நீங்கள் பெற்று உங்கள் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள என் வாழ்த்துக்கள். எந்த பெட்டியை முதலில் திறப்போம்?
1: ஐந்தாம் இலக்கம்.
0: 5 உங்களுக்கு விருப்பமான ஒரு இலக்கம் என்று கூறி வந்திருக்கின்றீர்கள். கிருஷ்ணன் அவர்களுடைய பெயரில் முதலில் பதிவு செய்து கை விசேஷம் உங்களுடைய பெட்டி தான் முதல் முதலாக கொண்டு வந்து மந்திரம் சொன்னேன் என்று கூறி பெட்டியை திறக்கின்றேன். திறந்துடு சிசு சுவாகா. திறந்து விட்டால் அங்கே 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது கிருஷ்ணன் அவர்களே. அந்த பதம் ஒரு பொருளை கூறுகின்றது. அந்த பொருள் எங்கள் வீட்டு பாவனைக்கு உரிய பொருள். அந்த பொருள் வீட்டு பாவனையிலே அடுக்களையிலே, அதாவது சமையல் அறையிலே மிக அதிகமாக காணப்படும் பொருள். எங்களுடைய பானை என்ற சரியான பதத்தை தந்து 2 புள்ளிகளை உடனடியாக பெற்றுவிட்டார். நான் விவரத்தை கூறுவதற்கு முன்பே வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்ப 2 புள்ளிகளை வந்து பெற்று விட்டீர்கள். முதல் வந்து பானையை தொட்டு விட்டீர்கள். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்றும் கூறப்பட்டிருக்கு. நீங்க பிடித்தவன் நீங்கள். ஆண் பானை பிடித்தவனுக்கு அடுத்தது இந்த பதம் வேண்டும்.
1: அடுத்தது எனது 23.
0: அதுதானே உங்களுடைய இலக்கமாகிவிட்டது. சரி, 23வது எடுத்துக்கொள்ளுகின்றேன். பெட்டியை கொண்டு வருகின்றேன். உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். சரி, கொண்டு வந்தால் அந்த காகசம் அபு காகசம் திறந்துடு சி சு என்று நான் திறந்து பார்க்கும் பொழுது அங்கே 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தெரிகின்றது. 5 எழுத்துக்கள். இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் இன்று இல்லை, அன்றைய போர்க்காலத்தில் உபயோகிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பாரத போரிலே மிகவும் முக்கியமான ஒரு சிறந்த வீரனிடம் தான் அது இருந்திருக்கின்றது. அது எந்த ஆயுதம் என்று நீங்கள் கூற வேண்டும். 5 எழுத்துக்களை கொண்டது. எங்கே கூறுங்கள்?
1: வில் அம்பு.
0: வில் அம்பு 5 எழுத்துக்கள் தான். ஆனால் அது எல்லா போராளிகளிடம் இருந்திருக்கின்றது, வீரர்களிடம் இருந்திருக்கிறது. இது குறிப்பிட்ட ஒரு சிலரிடம் தான் இருக்கும். இது இறைவனுடைய கருணையினால், தேவர்களுடைய கிருபையினால், முனிவர்களுடைய ரிஷிகளுடைய ஆசிகளோடு கிடைக்கப்பெறுகிற ஆயுதம். அவற்றுள்ளே ஒன்று இன்னொரு கருத்து இருக்கின்றது, அது வஜ்ஜுரம் அது வந்து அல்ல, வடகளத்தும் கலந்திருக்கின்றது. இருந்தாலும் அதுவும் ஒரு ஆயுதம் தான். அந்த ஆயுதம் அல்ல, என்னிடம் இருக்கிற ஆயுதம் வஜ்ஜுர ஆயுதம். யாரிடம் இருந்தது? முயற்சி விட்டீர்கள். அதனால் 2 புள்ளிகளுடன் நீங்கள் சென்று இளைப்பாறை மீண்டும் பெற வேண்டும். பாடல் அதை மறக்க கூடாது. என்ன பாடல்?
1: படம் புதுமை பித்தன்.
0: ஓ, புதுமை பித்தன். பழைய பித்தன் இருந்திருக்கிறான் அப்படி என்றால் புதுமை
1: பித்தன். ஒன்று நம் உருவம் தானே ரெண்டு, அந்த பாடல்.
0: உள்ளம் ரெண்டும், உம்மும் பெற வேணும், அப்பதான் சங்கீதம் சரியாக உள்ளம் ரெண்டும் ஒன்று ரெண்டும் உள்ளம் ரெண்டுல ரெண்டும் ஒன்று. வாழ்த்துக்கள் ஐயா, சுமணிக்க வேண்டும், நான் திருத்தி விட்டேன் என்றால் இல்ல அப்படித்தான் அந்த பாடல் வருவதை நான் கிரகித்தேன். உள்ளம் ரெண்டும் ஒன்று, உருவம் தானே ஒன்று, இரண்டு உள்ளங்களும் ஒன்றுதான் உருவம் ஒன்று என்ற அற்புதமான ஒரு உடல் பாடல் உங்களுக்காக நான் தருவேன். இப்பொழுது நீங்கள் இழைப்பாருங்கள், மீண்டும் பாருங்கள், புள்ளிகளை சேருங்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக எங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் மீண்டும் இணைந்திருந்தார், அவர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற இனிமையான பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த பாடல் இனி ஓடாது, வந்துவிட்டார். அன்பு உறவு யாராக இருக்கலாம், இவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். நாகப்பன் அவர்கள் வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம். வந்துவிட்டீர்கள், பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் இரவு நேர வணக்கத்தை நான் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
1: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும், நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, குதூகலமாக இருக்கின்றேன், எல்லாமாக இருக்கின்றேன். அதான் எல்லாம் இன்பமயம் என்ற பாடலோட

0: நாட்டுக்கு நல்ல மழை பொழியும். அப்ப கோவை மாநகரம் மழை பொழிவு
1: தெரியல,
0: நாகப்பன் என்ற நல்ல மந்திர இருக்கிறபடியால் அங்கு நல்ல மழை பொழிகின்றது. சரியா, பொழியட்டும் பொழியட்டும், எவ்வளவு தூரம் பொழிகின்றது என்று பார்ப்போம். சரி, இப்பொழுது நாங்கள் பொழியத்துக்கு வருவோம். பொக்கிஷத்துக்கு வந்து விட்டீர்கள், 30 பெட்டிகள் கொண்டு வந்து அதில் 2 பெட்டிகள் சென்று விட்டன. ஒரு பெட்டிக்கு 2 புள்ளியை பெற்றுக் கொண்டார் கிருஷ்ணன். ஒரு பெட்டி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது, சொன்னால் ஒரு புள்ளி கிடைக்கும். 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு ஆயுதம், பாரத காலத்திலே நடந்த ஆயுதம், முக்கியமாக பாரத போரில் பெரும் பங்கு வகித்த ஆயுதம், ஒரு பெரிய வீரனிடம் உள்ள ஆயுதம், வீரர்களுடன் சில வீரர்களிடம் இருக்கின்றது. அது ஒரு வீரர்களிடம் மட்டுமல்ல, கௌரவர்களிடம் இருந்திருக்கின்றது, பாண்டவர்களிடம் இருந்துதான் இருக்கின்றது இந்த ஆயுதம். அதுல சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் இருந்திருக்கின்றார்கள். 5 எழுத்துக்களை கொண்டது என்ன ஆயுதமா இருக்கும்?
1: அது 2 சேர்ந்தது ஐயா?
0: இல்லை, ஒரு ஆயுதம் தான்.
1: ஒரு ஆயுதம் தெரியல,
0: பொல்லாத ஆயுதம் தான் இருக்கும். சரி, எங்க உங்களுக்கான பெட்டி எந்த இலக்கமாக இருக்கும்?
1: நம்பர் 9.
0: ஆஹா, நீங்கள் 9ஆ? விருப்பம், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கட்டும். நாகப்பன் அவர்களுக்கான 9ஆவது இலக்க பெட்டியை கொடுங்கள் என்று புதிய பண்டக சாலையிலே பொக்கிஷ பெட்டியை எடுக்கின்றேன், கொண்டு வருகின்றேன். ஓம் சிவாய நமு என்று கூறி, சுக்லாம்பலதரம் என்று கூறி, சுபாகா என்று அதை பெட்டியை திறக்கின்றேன். திறந்து விட்டது பெட்டி, அங்கே 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த 3 எழுத்துக்களை கொண்ட பதத்திலே இது இல்லாமல் இந்த உயிர்கள் இல்லை, எந்த உயிர்களுக்கும் இந்த உறுப்பு, இது ஒரு உறுப்பு உண்டு. மனித உறுப்பு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் இந்த உறுப்பு உண்டு. அதனுடைய தமிழ் பெயர் தமிழ் சொல்லிலே இருக்கின்றது ஒரு சொல்லு, 3 எழுத்துக்களை கொண்ட சொல்லு. எங்கள் உடல் 3 எழுத்து.
1: உடல் இல்லையா?
0: ஆமா, உடல்லே உள்ள உறுப்பிலே உண்டு, எல்லா உயிர்களுக்கும் இந்த உறுப்பு உண்டு. சில உயிர்களுக்கு கால் இல்லை, சில உறுப்புகளுக்கு வால் இல்லை, அப்படி எல்லாம் இருக்கு. இது இந்த உறுப்பு எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்றது.
1: நாக்கு,
0: நாக்கு மண்புழுவுக்கு நாக்கு இருக்கின்றதா? முதலைக்கு நாக்கு இருக்கின்றதா? இல்ல தானே ஐயா, முதலைக்கு நாக்கு இல்லை.
1: அந்த மாதிரி சொல்றேன்,
0: நாக்கு இல்லை. அப்படி எல்லா உயிர்களுக்கும் இருக்கு இந்த உறுப்பு.
1: முதுகு,
0: முதுகு என்று மண்புழுவுக்கு போயது முதுகு எந்த பக்கம் பார்க்க முடியுமா?
1: மேல்புறம் தான் முதுகு.
0: அது மண்புழு மேல்புறம் கீழ்புறம் இல்ல, தலை எந்த பக்கம் இருந்தாலும் ஓடும், உளுந்திக்கொண்டு இல்லையா? அப்ப அதை ஒத்து வரவில்லை, முதுகு ஒத்து வரவில்லை.
1: அப்ப மீண்டும் வருகிறேன்,
0: மீண்டும் வர வேண்டும் என்ற 2 தரம் முயற்சி பண்ணிவிட்டீர்கள் கெட்டிக்காரன். என்னால் மீண்டும் ஒரு தடவை வர வேண்டும், உங்களுக்கான புள்ளிகள் இருக்கு. வாழ்த்துக்கள், சந்திப்போம் மீண்டும். நன்றி நாகப்பன் அவர்களே, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்களுடைய அன்பு ஜெகபர் ஷாதிக் அவர்களே வணக்கம். இது தேவா வந்தவர்கள். வணக்கம் தேவா. தேவா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா தேவா?
2: நலமுடன் வளமுடன் ஐயா, ஆசீர்வாதம் வீரமாஜரும் நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கும்
2: ஐயா. இந்த இதுக்கு இந்த மூச்சு இல்ல காற்று,
0: இது ஒரு உறுப்பு ஐயா, இது ஒரு உறுப்பு. உங்களோட கை கால் மூக்கு அது போல ஒரு உறுப்பு எல்லா உயிர்களுக்கும் இருக்கு.
2: சரியா, வரையா
0: உங்களோட இல்ல, இன்னொரு தடவை முயற்சியுங்கள், பாடல் ஒன்று கூறுங்கள். என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
2: இல்ல வரேன், நின்றுட்டு வருவான். அப்ப பாட சொல்றேன், முக்கியம் இல்லையா? உங்க குரல், உங்க ஆனந்தம் தான் உங்களுக்கு முக்கியம்.
0: இப்ப நீங்கள் இதோட தான் என்னோட வந்து பேசுகிறீர்கள். இது இல்லையா? நீங்களும் இல்லை.
2: நாக்கு, நாக்கு
0: நாக்கு நாக்கு அது உள்ளே இருக்கிற உறுப்பு, இது வழியே தெரியும் இந்த உறுப்பு.
2: ஐயா

0: சரி, குடும்பத்தோட சிந்திச்சு விட்டு மீண்டும் பாருங்க.
1: நன்றி.
0: பாடல் கூறவில்லை, சிந்தித்துக் கொண்டு பாருங்கள். பாடல் என்ன பாடல் வேண்டும்? நன்றி நன்றி நன்றி. என்ன என்று ஜெகபிரசாதிக்கு அவர்களை எல்லோரும் தள்ளி தள்ளி விழுத்துகிறார்கள். அவர் அழைக்கின்றார் அழைக்கின்றார், அவரால் இணைக்க முடியவில்லை. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். இந்த பாடலை எனக்கு கேட்க விருப்பமான ஒரு பாடலை கேட்டேன். இந்த பாடல் தொடர்கின்றதை கேட்டுவிட்டு கண்டுபிடி கண்டுபிடிக்க செல்லலாம் பாடல்.

0: வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. மகாபாரதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் வந்து திரிசூலம்.
0: திரிசூலம் யார் பாவித்தது மகாபாரதத்தில்? திரிசூலம் அது
1: ஆயுதத்துல பயன்படு
0: யார் பாவித்தார்? அது மிகவல்ய பிரபல்யமான ஆயுதம் திரிசூலம். பொருந்தவில்லை நாகப்பன்.
1: அந்த சுதர்சனம் சக்கரங்கிறது வந்து அது சார், அது வந்து அதிக எழுத்து.
0: கடினமாய் சிந்திக்கிறீர்கள் போல கிடக்கு. சரி,
1: யோசனை செய்து வருகிறேன்.
0: மீண்டும் பாருங்கள், உங்கள் புள்ளி உங்களுக்கு தான் பாருங்கள். மீண்டும் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: இந்த புவி மேலே இயற்கையினால இயங்குகின்ற எல்லாம் இன்பமயமாக இருக்கின்றது என்ற பாடலைத்தான் நாங்கள் கேட்டோம். உண்மையிலே இந்த இயற்கை தருகின்ற அத்தனை அசைவுகளும் இன்பமானதுதான். அது அனர்த்தம் வந்தால் கூட வாழ்க்கையின் அந்தத்தை கொடுப்பது எங்களுக்கு. அதனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை அந்தம் அஸ்தமித்திருக்கின்றது. அத்தமித்து போவதற்கும் அந்த இயற்கையின் அசைவுதான் காரணம். எல்லாம் என்பமயம் அற்புதமான ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாடல். மீண்டும் சரியாக 12 மணியை காட்டிக் கொண்டிருக்கின்றது கனடாவிலே. எங்கள் நாகப்பன் அவர்கள் மீண்டும் பெறுகின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே, வாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் புள்ளிகளை.
1: வணக்கம் ஐயா. அந்த ஆயுதம் வந்து காண்டிபோமா?
0: அடே, 5 எழுத்துக்கள் தான் அற்புதமான பதம். ஆனால் அது அல்ல என்னிடம் இருப்ப. உங்கள் வீட்டினிலே திருவுருவ படங்கள் பல வைத்திருப்பீர்கள். உங்களுடைய புகைப்படங்கள், அதே போன்று சுவாமி புகைப்படங்களும் இருக்கின்றது. என்னென்ன சுவாமி படங்கள் வைத்திருக்கின்றீர்கள் கூற முடியுமா?
1: அது சக்கரம்.
0: நான் கேட்டது சுவாமி படத்தை. என்னென்ன சுவாமி படம் வைத்திருக்கின்றீர்கள்?
1: சுவாமி படம் வந்து விநாயகர்.
0: விநாயகர் வைத்திருக்கிறீர்கள்.
1: லட்சுமி.
0: லட்சுமி.
1: லட்சுமி. சரஸ்வதி.
0: சரஸ்வதி.
1: முருகன்.
0: முருகன்.
1: வெங்கடாச்சலபதி.
0: வெங்கடாச்சலபதி. இதிலே ஆண் தெய்வங்களுடைய திருவுருவ திருப்படங்களுக்கு பக்கத்திலே அந்த ஆயுதம் இருக்கும். ஆண் தெய்வங்களிலே, பெண் தெய்வங்களுக்கு அந்த ஆயுதம் இருக்கப்பட மாட்டாது. நல்லது. மற்றது சக்கரம் வந்து 5 எழுத்துக்கள் தான். சாதுக்கரகமான சக்கராயுதமும் இங்கே பொருத்தப்படவில்லை நாகப்பன் அவர்களே. அடுத்தது இன்னும் ஒரு பெட்டி ஒன்று இருக்கின்றது. நீங்கள்
1: மூக்கு. மூக்கு.
0: மூக்கு பொருத்தப்படவில்லையே. மூக்கு இல்லாமலும் உயிரினங்கள் இருக்கின்றதானே? புழுக்களுக்கு எல்லாம் இருக்குதானே மூக்கு? இருக்காது. துவாரங்கள் இல்லை.
1: மூன்று இடத்துல நிறைய உறுப்பு இருக்க.
0: அதுதானே பிரச்சனை. இப்ப ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் அறிய
1: போகின்றோம். சுழித்து வர வேண்டியதான்
0: உங்கள் புள்ளி. 2 புள்ளி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். சரி.
1: வயிறு.
0: வயிறு. வயறு. வயறு வந்து வயறும் அல்ல. வயறு இல்லாமலும் என்னையா மீண்டும் எப்படியும் தட்டுப்படுத்தான. நீங்கள சொல்ல வேணும். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், ஓடி வாருங்கள். அன்பு உறவுகளை நீங்கள் அழகாக வந்து அழைக்கலாம். ஒரு தடவை முயற்சித்து பாருங்கள், ஒரு பாடலை கேளுங்கள். உங்களுக்கான பாடல்கள் ஒளிபரப்பப்படும் நேர் விருப்பத்திலே. உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்க. நீங்கள் வர வேண்டும் வெள்ளிடம் விலைக்கு, வர வேண்டும் காற்றலைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய திறமைகளை சோதித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், ஓடி வர வேண்டும். இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் ஷோவிலே கண்டுபிடிக்க இருக்கின்றோம் நாங்கள் பதங்களை எல்லாம். கண்டுபிடிக்கிறது யார் சொல்ல போகின்றார்கள்? எங்கே ஓடி வந்து சொல்லுங்கள் என்றுதான் கூறுகின்றேன் உங்களுக்கு. ஓடி வந்து கண்டுபிடித்து பதங்களை பெற்றுக் கொண்டு செல்லுங்கள். திறந்த பெட்டிகள் திறந்தபடி இருக்கின்றன.

0: கண்கள்.
1: வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
2: வணக்கம்
1: வணக்கம் மகளே சியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
1: பேசி நீண்ட நாள் போல எனக்கு ஒரு பிரமை, என்னவோ தெரியவில்லை. சரி, நலமாக
2: நினைக்கிறேன்.
1: நினைக்கிறேன் வரவில்லை தானே. சரி, நலமாக
2: மழை பெஞ்சிட்டு இருந்தது. நேத்து வந்தப்பா, திங்கக்கிழமை
1: ரெண்டு நாள் தானே, வாய்ப்பு தான். சரி, நலமாக இருக்கின்றீர்கள் தானே, அது போதும் உங்களுக்கு. மழை விட்டு விட்டதா, தொடர்ந்து மழை பெய்யின்றதா? இப்ப துண்டிக்கப்பட்டு விட்டதே மகளே, என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், மீண்டும் அலையுங்கள் மீண்டும். முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டிருந்த சியாமலா அவர்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும். மழை பெய்ததப்பா என்று கூறினார். தொடர்ந்து பெய்கின்றதா என்று கேட்பதற்கிடையிலே இணைப்பு துண்டிப்பாகிவிட்டது. மீண்டும் அழைக்க வேண்டும் மகளே, வாருங்கள் மீண்டும்.
3: காதல் வந்து
1: பன்னிரண்டு மணி 4 நிமிடங்கள் முன்னிரல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்தில் காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே உங்களுக்கு 9:34 நிமிடங்கள் 5 நிமிடமாக மாறுகின்றதை காட்டுகின்றது கடிகாரத்திலே. நேரம் காட்டும் கருவி எப்படி காட்டும் வேளையிலே நாங்கள் ஒரே நபர்களாகத்தான் இருக்கின்றோம். நாங்கள் மாற்றமடைய மாட்டோம். ஆனால் மாற்றம் என்பது மாறாத ஒன்று உலகத்திலே. இப்பொழுது 2-3 பதங்களை கொடுத்திருக்கின்றேன். ஒரு ஆயுதத்தை கொடுத்திருந்தேன். பாரத போரிலும் புராண காலங்களில் இந்த ஆயுதம் உபயோகிக்கப்பட்டதுக்கு பல ஆயுதங்கள் வெளிவந்து விட்டன கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் அந்த ஆயுதம் இன்னும் சரியான ஆயுதமா வரவில்லை. பல ஆயுதத்தை கேட்டுவிட்டோம். அதே போன்று உடல் உறுப்புகள், உலகில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் இருக்கிற உறுப்புகளில் ஒரு உறுப்பு 3 எழுத்துக்களை கொண்டது என்று கூறினேன். அந்த பதம் வந்து கொண்டிருக்கின்றது. பல உறுப்புகளை கேட்டுக்கொண்டோம், ஆனால் அந்த உறுப்பு இன்னும் வரவில்லை. யார் கொண்டு வரப்போகின்றார்கள் தெரியவில்லை. 3 பெட்டிகள் திறந்து படித்தோம். அதிலே ஒரு பெட்டி தான் முற்றாக பதில் கூறப்பட்டு 2 புள்ளிகளை கிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக் கொண்டார். அடுத்த 2 பெட்டிகளும் இன்னும் யாரும் கூறவில்லை. அதில் 1 கிருஷ்ணன், நீங்கள் திறந்தது. 2 நாகப்பன், நீங்கள் திறந்தது. நீங்களே வந்து கூறினால் உங்களுக்கான 2 புள்ளி கிடைக்கும். மற்றவர்கள் கூறினால் அவர்களுக்கும் ஒரு புள்ளியை நான் கொடுக்க இருக்கின்றேன். யார் சொல்வதோ ஓடி வாருங்கள், கூறுங்கள், கேட்டு மகிழ்ந்துருவோம் இந்த வேளையிலே. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. முன்னிறுத்த முதல் வானொலியில் இணைந்த நண்பு மகள் சியாமலா, என்ன நடந்தது உங்களுக்கு? வலைத்தளம் சதி செய்கிறது அப்பா என்று என்னுடைய மொழியிலே அவரும் தந்துவிட்டார் பதிலை. அந்த சதி அது நீண்டு செல்லாது, மீண்டும் அது சரிவரும். முயற்சியுங்கள், முயற்சி திருவினையாக்கும் மகளே. அடுத்த உறவுகளை அன்போடு அழைக்கின்றேன். விரைவாக வர வேண்டும். நீங்கள் புள்ளிகளை பெற வேண்டும். காற்றலை காத்துக் கொண்டிருக்கின்றது உங்களுக்காக.

இயற்கை எழில் கொஞ்சம் இந்த பூ உலகில் வந்த பிறந்த உறவுகள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. உலகில் பிறந்திருந்தது பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் தோன்றியிருக்கும் இந்த வேளையிலே மனித இனமாக நாங்கள் வந்து தோன்றி சிந்திக்கும் என்ற ஆறாவது அறிவை பெற்று எல்லாவற்றையும் உணர்கின்றோம். அந்த உணர்வுகளின் அடிப்படையில் வாழ்கின்றோம். பஞ்ச பூதங்களிலே இந்த பஞ்ச புலன்களின் உந்துதல் நாள் வாழ்கின்றோம். இந்த இயற்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு சிறப்பானது, அற்புதமானது. அதிலே மனிதர்களாக நாங்கள் பிறந்து பிரவி எடுத்து வந்தது பெரும் பாக்கியம். அதை இனிமையாக மகிழ்வாக கழித்து உடலின் கால ஓட்டத்திலே வளர்ச்சி பெற்று முதுமை பெற்று இறுதியில் அடங்கி போக வேண்டியதுதான் வாழ்க்கை. அதை சிறப்பாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் வாழ்வாங்கு வாழ்வோமாக. இங்கே ஓடி வாருங்கள், கண்டுபிடியுங்கள், தாருங்கள், யார் சொல்வதோ கேட்டு பார்ப்போம்.

0: 247 எழுத்துக்களாலான எம் தமிழிலே இத்தனை கோடானு கோடி பதங்கள் உருவாகி இருக்கின்றன. இத்தனை கோடி மக்கள் வாழும் இந்த உலகிலே தமிழை தாய்மொழியாக கொண்டது எத்தனை உறவுகள், அத்தனை உறவுகள் உதடுகளிலும் ஒலிக்கின்ற ஒலிதான் தமிழ். அந்த தமிழ் தரும் சொற்கள் எத்தனை, அந்த அன்பு தமிழை, இன்பத் தமிழை, தாய் தமிழை தள்ளிவிட்டு புற மொழிகள் வந்து எங்கள் நாவிலே அமர்ந்து ஆட்சி செலுத்த நாங்கள் விடலாமா? இந்த கேள்வியை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்க்க வேண்டும். மூதாதையர் எங்களுக்கு இதுவரை எத்தனை சந்ததியை கண்டுவிட்டும் அந்த அத்தனை சந்ததிகளும் கட்டி காத்து பேணி பாதுகாத்து கொடுத்திருக்கின்ற பொக்கிஷமாக இருக்கின்றது எங்களுடைய தமிழ். அந்த பொக்கிஷத்திலே இருக்கின்ற தமிழ் எங்கள் நாவிலே வந்ததுக்க ஏன் தாமதப்படுகின்றது? அன்றாடம் வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனை தமிழ் மொழியை பேசி தமிழிலே எத்தனை மொழிகள் எத்தனை வார்த்தைகளை உபயோகிக்கின்றோம். அதில் ஒன்றுதானே இன்று வந்துவிட்டார் என் மகள் சியாமலா. இல்லை, இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள் உங்கள் புள்ளிகளை கேளுங்கள்.
1: நகம்
0: நகம் பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. முயற்சியுங்கள், முயற்சியுங்கள்.
1: சரி, அப்ப முகம்,
0: முகம் அதிலும் பொருந்தவில்லை. நகம் இல்லாத உயிரினங்கள் எத்தனை இருக்கின்றது ஐயா? எல்லா உயிரினங்களுக்கும் இது இருக்கு ஐயா. நகம் நல்ல பதம். நகம் இல்லாத எத்தனை உயிர்கள் இருக்கின்றது? முகம் நல்ல பதம். நான் அங்கே மண்புழு மண்புழு என்று கூறுகின்றேன், மண்புழுவுக்கு முகம் இருக்கின்றதா? இந்த பக்கம் எங்களால் கண்டுபிட முடியாது. ரெண்டு பக்கத்தாலையும் அது முகம் தானே, ஆனால் அதுக்கு ஒரு பக்கம் இந்த உருப்பத்துக்கு இருக்கின்றது.
1: உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய உறுப்பு.
0: ஓ, நான் ஒவ்வொரு நாளும் இந்த பதத்தை உபயோகிக்கின்றேன். குறிப்பாக குறிப்பாக நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பொழுது நான் இதை உபயோகிக்கின்றேன் இந்த பதத்தை. எந்த நிகழ்ச்சியும் நான் நேரொலிக்கு வந்தால் நிறைவு செய்யும் பொழுது நேரொலியிலே ஒலிபரப்பி விட்டு இதை நான் கூறுவேன், இந்த பதத்தை நான் உபயோகிப்பேன். நெருங்கி விட்டீர்கள், கண்டுபிடிப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். உங்களுடைய இந்த ஒரு பதத்தாலே பதங்கள், இந்த ஒரு பதத்தாலே எல்லாம் தாமதிக்கின்றது. கிருஷ்ணன் வந்தார், அவர் வட்டியை திறந்தார், பானை அவருக்கு ஞாபகம் இருந்து விட்டது. என்னது உணவோடு சம்பந்தப்பட்டதல்லவா கூறினார். அதன் பின்பு அவ்வளவுதான், போனார் வரவில்லை. இப்பொழுது தேவா வருகின்றார், அவரிடம் செல்கின்றேன், நீங்கள் மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நாகப்பன் அவர்களே, நன்றி. வணக்கம் வணக்கம் தேவா. நண்பரே எப்படி வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
2: ஐயா எல்லாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், ஈஸா ஒரு குழு கொடுங்க அந்த மூணு எழுத்துக்கு.
0: இப்ப எத்தனை குழுக்கள் ஐயா, உலகத்திலே உள்ள உயிர்களை தருகி இருக்கு. இந்த சரி ஒரு மகிழ்வான இன்னும் ஒரு தருகின்ற இப்பொழுது கூறியிருந்தேன். நான் ஒவ்வொரு நேரொலி நிகழ்வுகளும் முடிந்து செல்லும் வேளையில இந்த பதம் நான் உபயோகிப்பது உண்டு, சரியா? ஆனால் அந்த பதம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்றது. இப்ப நாக்கு கூறியிருந்தார், மூக்கு கூறியிருந்தார், நாக்கு இல்லாமல் எத்தனை உயிரினங்கள் இருக்கின்றன? என்ன பாடல் நீங்கள் சொல்லவில்லை
2: ஐயா? புலிபாவளியிலிருந்து பாட்டை எல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். புலிபாவளியிலிருந்து இந்த இது இந்த இந்த இந்த பாடலையா?
0: எந்த பாடல்?
2: வில்லேந்தும் வீரர் எல்லாம்
0: அடங்க அப்பா, வில்லேந்தும் வீரர் எல்லாம் விழுந்து விட்டார் பகடையில். அந்த பாடல், அந்த
2: பாட்டுகள் இது இல்லையா? இது இது அது இது இந்த லேடிஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி கஷ்டமா போட்டீங்களா
0: இன்னைக்கு? எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள பொருள் ஐயா, இது எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற ஒரு உறுப்பு தெரியாம. சரி, ஆயுதம் என்ன? அந்த ஆயுதம்
2: அடிச்சீர்களா?
0: சரி, இருந்தாலும் நான் என்ன ஆபத்தா எனக்கு பாப்பேன், நான் ஒண்ணு இல்லாத குறவில்லையே. பாத்தீங்களா, கதாயுதம் உங்களை அறியாமல் வந்து விட்டது. கதாயுதம் என்பது அங்க நான் குழுவெல்லாம் கொடுத்திருந்தேன். ஆண் ஆண் சுவாமிகள் தெய்வ படங்களே, அனுமாரை பார்த்தால் கதாயுதங்களே இருக்கும், விநாயகரை பார்த்தா
2: அழகா குழு கொடுப்பாங்க.
0: நான் கொடுத்திருந்தேன்,
1: ஏழாவது இலக்கம் தேவா உங்கள் பெயரில் நான் சென்று அந்த பெட்டியை கொண்டு வந்து பதிவு செய்து வைத்துவிட்டு அந்த காகசம் காகசம் திறந்து சீசு திறந்து விட்டது பெட்டி. அங்கே திறந்தவுடன் ஐந்து எழுத்துக்களை கண்ட ஒரு பதம் அங்கே இருக்கின்றது. ஐந்து எழுத்துக்கள், இது ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர். அவ யார் என்றால், அவ யார் என்றால் இதிகாச புராணத்திலே உள்ளவ, ஒரு முனிவருக்கும் ஒரு இவ ஒரு முனிவருடைய மகள், அது முனிவர்களுக்கு சிறந்த முனிவருடைய மகள். சரியா, ஐந்து எழுத்துக்களை கொண்டவர் புராணத்திலே பிரபல்யமாக இருக்கின்றார். அவ வைத்து இந்த கதையை வைத்து திரைப்படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஒரு முனிவருடைய மகள்
2: சொன்னால்
1: ரெண்டு புள்ளி தேவா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்க. தட்டி தவறு தெரியாமல் கூறிவிட்டார் கதாயுதம் என்று, அதுதான் சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கதாயுதம் எங்கே அடுத்த வரியார் மீண்டும் தேவா வருகின்றீர்களா? வருங்க, வாருங்கள் தேவா. வணக்கம் தேவா, சென்று விட்டீர்கள். அடுத்த உறவாக அத்தியாசியாமலா நீங்கள் முயற்சி பண்ணிக் கொண்டிருக்கின்ற உங்கள் முயற்சி பலனாக வேண்டும், பெற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். சாந்தி வந்துவிட்டாள். சாந்தி வந்துட்டால் இனி எல்லா பெட்டிகளும் விலைப்பட போகின்றது. வணக்கம் சாந்தி. வணக்கம் சாந்தி. சரி, எப்படி நலமா இருக்கீங்க? நலமா இருக்கின்ற அழகையும் பிள்ளைகளும் நலமா இருக்கணுமா? நல்லா இருந்தா தான் நீங்களும் மகிழ்வா இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது பதங்கள்ல எத்தனை பதங்களை கேட்டீர்கள்?
3: நான் கேட்கலங்க, இப்பதாங்க வந்தேன், போயிட்டேன்.
1: ஐந்தாவது இலக்கம், ஏழாவது இலக்கம், ஒன்பதாவது இலக்கம், 23 இலக்கம் பெட்டிகள் திறக்கப்பட்டன. அதிலே இரண்டு பெட்டிகளின் பதில் தான் வெளியே வந்திருக்கின்றன. பானை என்ற ஒரு பதம், கதாயுதம் என்ற ஒரு பதம் வந்து சென்று விட்டது. இப்பொழுது இருக்கின்ற பதம், அடுத்த பதங்கள், ஒன்பதாவது இலக்கம் பதம், மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு உறுப்பு, இந்த உறுப்பு எல்லா உயிர்களிடமும் இருக்கின்றது. எல்லா உயிர்களும் இருக்கின்றது. இந்த உறுப்பு இல்லை என்றால் உயிர் போயிடும். அப்படியான ஒரு உறுப்பு. இப்ப கிட்டத்தட்ட 10 உறுப்பு கிட்ட வந்து விட்டது, பொருந்தவில்லை. உங்களால் முடிந்தால் நீங்கள் கூறலாம். உங்களிடமும் இருக்கின்றது அந்த உறுப்பு, எல்லா உயிர்களிடமும் இருக்கின்றது. அடுத்த பதம், ஏழாவது இலக்க பெட்டியை திறந்திருந்த தேவா அவர்கள், அவர்கள் திறந்த பெட்டியிலே ஐந்து எழுத்துக்களை கொண்டு உங்களை போன்ற ஒரு பெண்ணின் பதம் இருக்கின்றது, ஒரு பெண்ணின் பெயர். அந்த பெண் புராண இதிகாசங்களிலே வருகின்ற ஒரு பெண். அந்த பெண்ணினுடைய கதையை வைத்து திரைப்படமே ஓடியது. அந்த பெண் ஒரு முனிவருடைய மகள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது சொன்னால் உங்களுக்கு புள்ளி. இப்பொழுது நீங்கள் வந்தபடியால் ஒரு பெட்டியையும் திறக்க நீங்கள் அனுமதி உங்களுக்கு கிடைக்கின்றது. எங்கே? 10வது இலக்க பெட்டியை நான் உங்களுக்கு தருகின்றேன். உங்களுக்கு விருப்பமான பதம் தான் அந்த பதம் என்று நான் எண்ணுகிறேன் என்றால் வழியால பெட்டியை பார்க்க தெரிகிறது. இப்பொழுது சாந்தி உங்களுடைய பெயரில் பதிவு செய்து விட்டேன். பதிவு இலக்கம் உங்களுக்கு 10, 23, 45 என்ற பதிவு இலக்கம் தந்திருக்கின்றார்கள். சரியா, அதை நான் திறக்க போகின்றேன். ஓம் சுக்லாம்பலம் சதுஜனம் சதுப்புஜம் சுவாகா, அத்தனை பாடிவிட்டேன். திறந்து விட்டது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம் அம்மா,
0: ரெண்டு எழுத்துக்களை கொண்ட பழம். இந்து சைவ மக்களுக்கு முக்கியமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இதுக்கு மிஞ்சி சொன்னா பிடிச்சு போடுவீங்க இல்லைங்களா? இப்ப நான் இந்த மந்திரத்திலே ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் கட்டுக்காரை கண்டுபிடித்து விட்டால் இரண்டு புள்ளிகளை உங்களுக்கு உடனடியாக நான் வழங்குறேன். நிலுவ வைக்காமல் உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை வழங்கப்பட்டிருக்கின்றது கட்டிக்காரி. வரும்போதே சொன்னால் பட்டிகள் எல்லாம் விலைப்பட போகின்றது, வந்துவிட்டால் கட்டிக்காரி என்று சொல்லி. சரி, ஓம் என்று எழுத்தம்மா இரண்டு எழுத்துக்களை நான் மந்திரம் சொல்லும் பொழுது ஓம் சுக்கலாம் பலதரம் தான் கூறினேன். வாழ்த்துக்கள். சரி, இன்னும் ஒரு பட்டியை நீங்கள் திறக்கலாம். மூணு தருகிறேன். அதுக்கு முன்பு இந்த முதல் கூர்ண இரண்டு யோசித்தால் இப்பொழுது சொன்னால் புள்ளி கிடைக்கும். இந்த பெட்டியை நீங்கள் திறந்த பெட்டிக்கு சரியான பதிலை சொன்னால் ஓய்வு எடுக்க வேண்டி வரும். அங்கே அதை ஒரு முயற்சி பண்ண போகின்றீர்களா இல்ல இதுக்கு கூட போகின்றீர்களா? இதை திறக்கவா?
3: முயற்சி பண்றேங்க, முயற்சி பண்றேங்க. மூன்று எழுத்து உறுப்பு.
0: வலு சுகம் மேல மிகவும் சுகம். அடுத்த இன்னொரு குழு தருகு. நான் எல்லோருக்கும் கொடுத்த குழுவில் இதுவும் ஒரு முக்கியமான குழுவை கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பான பதம், சரியான பதத்தை தந்து மீண்டும் ஒரு புள்ளி. சிரம். நான் ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சி முடியும் பொழுது சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி என்று கூறுவேன். சிரம் என்பது சரியான பதிலை தந்து மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றபடியால் தொடர்ந்து நீங்கள் திறந்த பட்டியை நான் திறக்க. அடுத்து அந்த பெண்ணின் பெயரை முயற்சிக்க முடியுமா?
3: முனிவரின் மகள்.
0: முனிவரின் மகள். சியாமலா பதில் தெரிந்து ஓடி வந்தால் அவன் வலைத்தளம் சதி செய்து விட்டது. எதிர்கட்சியின் சூழ்ச்சி பலமாக இருக்கின்றது. சரி, உங்களுக்கு கொடுத்த நேரம் அது முடிவடைந்து உங்களுடைய பட்டி நீங்கள் திறந்த பட்டியை நாங்கள் இப்பொழுது திறப்போம். அந்த காகசம் அபு காகசம் திறந்துடு. சி சு டமார் டிமார் டுமார் திறந்து விட்டதம்மா. மூன்று எழுத்துக்களை கண்ட ஒரு பயிரின் பெயர், ஒரு தானியத்தின் பெயர். பயிருக்கும் சொல்லலாம், தானியத்துக்கும் இந்த பெயரை சொல்லலாம். எங்கள் கிராமப்புறங்களிலே அதிகமாக உண்டு. எங்கள் இந்தியாவிலே அநேகமானவர்கள் இதை உணவாக கருதி பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். இந்த பயிரினம் மாடுகளுக்கும் விருப்பமானது, தீவனமாக போடப்படுகின்றது. பழமொழிகள் கூட உண்டு. மூன்று எழுத்துக்களை கொண்டது, ஒரு தானிய வகையைச் சேர்ந்தது.
3: மாடுகளுக்கும் தீவனமாக
0: மாடுகளுக்கும் தீவனமாக பயன்படுகிறது. அது ஒரு பழமொழி கூட இருக்கின்றது. அங்கலாய்த்து ஓடுபவர்களுக்கு எல்லாம் இப்படி ஒன்று ஒரு பதில கூறுவார்கள். அங்கலாய்ப்பு என்று ஒன்று இருக்கு தெரியுமா? அப்படி அப்படி அவர்களுக்கு இப்படி பழமொழி என்னடா என்று கூறுவார்கள். இப்படி என்ன இப்படி இருக்கிற என்று கூறுவார்கள். சும்மா அங்கலாய்ச்சி கொண்டு அப்பதி அவசரப்பட்டு ஓடி வந்து விழுந்து அடிச்சு. அந்த பயிரின் பெயரிலே ஒரு விளையாட்டும் இருக்கின்றது, தேசிய விளையாட்டும் இருக்கின்றது. ஆனா தேசிய விளையாட்டுல இந்த சொல்லு இந்த பொருளை உபயோகித்து நாலெழுத்து கொண்ட அந்த விளையாட்டை விளையாடுவார்கள். இது ஒரு பொருளுக்கும் வருகின்றது, பொருளுக்கும் வருகின்றது. சொன்னால் இரண்டு புள்ளி உடனே கிடைக்கும். சாந்தி,
3: கோதுமை.
0: கோதுமையில விளையாட்டு விளையாடுறாங்களா? இல்லையா? அது இல்ல, பொருந்தவில்லை. இல்லையம்மா, அது பொருந்தவில்லையம்மா. நல்ல பதம், பொருந்தவில்லையம்மா. கோதுமை பொருந்தவில்லையடா. இது எங்கட பாரம்பரிய உணவு அம்மா, பாரம்பரிய உணவுகள்லயே ஒன்றும்மா அது. ஆனா கிராமப்புறங்கள்லதான் அதிகம் உண்டு. விவசாயிகள் மிகவும் உற்பத்தி செய்வார்கள்.
3: கம்பு.
0: வாழ்த்துக்கள். சரியான கம்பு, சோளம், இருங்கு, அதிலே கம்பு என்பது சரியான பதிலை கொண்டு மீண்டும் இரண்டு புள்ளி பெற்றபடியால்
3: விளையாட்டு
0: நீங்கள் கிளப்பீர்கள் என்று. அப்பா, சிலம்பம் என்றது என்னது இல்லையம்மா விளையாடுறது? சிலம்பு விளையாட்டு என்னது விளையாடுறது? கம்புல தானே அடிக்கின்ற கம்பு, கம்பு சுழட்டுதல், கம்பு விளையாட்டு, அது சிலம்பம் தானே அம்மா? அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், தெரியாததை தெரிந்து கேட்டுக் கொள்ள வேண்டும். அம்மா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, மீண்டும் நீங்கள் இப்ப கட்டாய ஓய்வு போடப்படுவீங்க, கடுமையாக உழைச்சீர்கள், கட்டாய ஓய்வு பெற்று மீண்டும் ஓடி வாருங்கள், பிள்ளைகளை பெறுங்கள் மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த ரெண்டு பதிலும் அவர் கூறிவிட்டாரே ஐயா. உங்களுக்கு தெரிந்து சொல்லத்தான் வந்தீர்கள், எனக்கு தெரிந்து விட்டு தந்த குழுக்கள் இருந்து நீங்கள் பிடிச்சிருப்பீர்கள்.
1: அந்த பெண்ணுடைய பெயர் வந்து அந்த பெயர்ல திரைப்படம் இருக்காயா?
0: அந்த
1: பெயரில் திரைப்படம்,
0: பழைய திரைப்படம் இருக்கு, புதிய திரைப்படம் இல்லை, பழைய திரைப்படம் இருக்கின்றது.
1: பழைய திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு புதிய திரைப்படம் தான். சரி, அப்ப அது
0: அந்த குறுங்கள் கேட்போம். என்ன பெயர் எனக்கு தெரியாம இருக்கலாம்.
1: அருந்ததி நினைச்சேன்.
0: அருந்ததி முனிவேற்ற மகளா? அவ முனிவேற்ற மனைவி அல்லவா? நாங்கள் பிராணத்திலே மனைவி என்ன படிச்சிருக்கோம், யாருடைய மகள் மகள் என்பதை அந்த எழுத்தாளர்கள் கூறவில்லை போட்டிருக்கின்றது, கூறியிருப்பார்கள், ஆனால் அவள் அல்ல. இது இலகுவாக ஒரு பதில் இருக்கு, ஒரு ஒரு குழு இருக்கு, அதை சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்க உடனே பிடித்து விடுவீர்கள். அது உடனே அது எங்களை கையிலே இருக்கின்றது, எங்கள் கையிலே இருக்கின்றது. இதுல இருந்து உணர்ந்து கொடுங்க, எங்கள் கையில் இருக்கின்றது.
1: அந்த பெண்ணுடைய பெயர்
0: உங்களுடைய பட்டி மற்றவர்கள் கூறிவிட்டபடியா இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் ஒரு பட்டியை திறக்கலாம்.
1: ஆமா, பட்டி எண் 1 ஐயா.
0: ஆஹா, இதுவும் ஒரு அற்புதமான பதமாக இருக்க போது. என்ன முதலாவது இலக்கம் அல்லவா நாகப்பன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். ஓகே, உங்களுடைய பதிவு இலக்கம் 13-42 கொண்டு வந்து விட்டேன், கொண்டு வந்து வைத்தாச்சு. ஓம் சுக்லாம் பலதரம் சிவனம் சதுப்புஜம் கம்பராமாயணம் ராமாயணம் புராணம் மகாபாரதம் இதிகாசம் சாவுந்தலம் எல்லாம் கூறி திறக்கின்றோம். திறந்து விட்டது ஐயா, சுபாகா. நானும் தெரியாமல் தானே எல்லாத்தையும் மாறி மாறி கூறுகிறேன். சரி, இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த 4 எழுத்துக்களும் மிகவும் முக்கியமான ஒரு பதம், அதிகமாக உபயோகிக்கப்படாத பதம் தான். எப்பவாவது ஒரு கால் உபயோகிப்போம், ஆனால் எங்கள் வீடுகளில் அதை உபயோகித்து இருக்கின்றோம். இது எங்கள் நாட்காட்டிகளிலே வருகின்ற நாள் கோள்களுக்குள்ள ஒரு திதியையும் கூறுகின்றது. அந்த நாட்கள் ஒரு தலைதான் வரும், இறந்த ஆன்மாக்களுக்கு நாங்கள் கடமை செய்யும் நாள். 4 எழுத்துக்கள் நான் தரவில்லை இந்த பதம், நீங்கள் தான் விரும்பி முதலாவது பட்டியே கேட்டீர்கள், தந்தேன். அதற்குள்ளே இந்த பதம் இருக்கு. பார்த்தீர்களா தேவா என்ன சொன்னா, நீங்கள் கடுமையான பதத்தை தந்து விட்டீர்களே என்று சொல்லிவிட்டார். வாய் தடுமாறி பதத்தை அது சரியாக வந்து
1: திதியில ஒன்றாக வரலாம்.
0: திதி கரணங்களோட சம்பந்தப்பட்டதுதான். நாங்கள் சாதாரணமாக உபயோகிப்பது ஆண்டுக்கு ஒரு முறை. இதை நாங்கள் எங்கள் இறந்தவர்களுக்காக இந்த இதை அனுபவிக்கின்ற திதி, இந்த திதியை இந்த இதை செய்வோம். சரி, உங்களுக்கு ஒரு இலகுபடுத்துகிறேன். நாகப்பன் என்ன நடந்தது தெரியவில்லை. மாவண்ணா வரியிலே ஆரம்பிக்கும், மாவண்ணா என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும். மாடு மாம்பழம் என்றதிலே ஆரம்பிக்கும்.
1: அந்த பயிர் வகை வந்து கொள்ளு வருமானம்,
0: அது சாந்தி குறிப்பிட்டார். கம்பு அடுத்த குழு கொடுத்த தேசிய விளையாட்டுகளில் உண்டு, அதுல உபயோகிப்பார்கள். சிலம்பம் விளையாட்டம் இருக்குது, எங்க தேசிய விளையாட்டு சிலம்பம் விளையாட்டு சிலம்பம், அதுக்கு கம்பு தானே பாதிக்க, கம்பு தானே சுழற்றது, கம்பு தடி கம்பு. மாடு வண்டி செலுத்தும் பொழுது இது கம்பு உபயோகிக்கப்படும், ஆனா இது பயிர் என்று குறிப்பிட்டேன். தானியம் அந்த பெட்டி இரண்டா மூன்றாவது போயிடுச்சு. இப்ப நீங்கள் இது முதலாவது பெட்டியை திறந்து வைத்திருக்கீர்கள்.
1: இருக்குமா? சரி, யோசனை செய்து வருகிறேன்.
0: அப்படியா, அடுத்து இங்க சொல்லப்படாத பட்டி என்று ஒன்றும் வேறு இது இருக்கின்ற கதாயுதம் சென்று விட்டது, சிரம் ஓம் சென்று விட்டது, சிரம் சென்று விட்டது. இப்ப இருங்கள் வாரன், இப்பொழுது இப்போ ஒரு பட்டி திறந்தாவே அதை சொல்லிவிட்டார், சொல்லிவிட்டார். வாழ்த்துக்கள். இல்லை, அந்த பெண்ணின் பெயர் சொல்லாமல் இருக்கின்றது. ஏழாவது இலக்கப்பட்டி ஐந்து எழுத்து பெண் அருந்ததி சரிவர் அடைவு ஒரு முனிவருடைய மகள் எங்கள் கையிலே இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம், அவனுடைய பெயர் இருக்கவில்லை, இந்த கையிலே இருப்பதை நினைத்தால் அவனுடைய பெயர் வரும். புத்தி சரித்திரமா வரும் வேகம் விவேகம் ஆகலும் ஓப்பனாக தரக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் சிந்திக்க வைக்க வேண்டும். எத்தனை பதங்கள் அருந்ததியை கண்டுகொண்டோம், அப்படி ஒவ்வொருத்தரும் பரப்ப உண்டார்கள் இப்பொழுது. சரி, மீண்டும் பாருங்கள், சந்திக்கலாம். நன்றி, நன்றி நாகப்பன் அவர்களே. இப்பொழுது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 12:30 நிமிடத்தை எட்டி பிடிப்பதற்கு 1 நிமிடம் இருக்கின்றது என்று காட்டுகின்றது. அதே போன்று 9:10 பிடிப்பதற்கு உங்களுக்கு இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது. சாந்தி வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் சாந்தி, கொண்டு வாருங்கள் உங்கள் பதத்தை.
3: வணக்கம் ஐயா. நாகப்பன் சொல்லிட்டாருங்களேன். மகாலயம்
0: சரியான பதம், நீங்கள் மாறி கூறுகின்ற மகாலயம் என்று வரும், அது மாலயம் என்று வரும், அது மகாலயம் என்று வரலாம் தான். நீங்கள் சொன்னது சரி. கடிகாலை வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது சரியான 3-4 பதங்கள். அதுக்கு மாசியம் என்று கூறுவார்கள், மாலயம் என்று கூறுவார்கள், மகாலயம் என்று. மகாலயம் வந்து அது பேச்சு வழக்கே பிரிந்திருக்கிறது, மாலயம் என்பதுதான் சரியான பதம். வாழ்த்துக்கள் கடிகாரி. சாந்தி என்ற பெயரில் கேட்ட பொழுது அவர்கள் மகள்வோடு சிரித்துக் கொண்டு தருகின்றார்கள் அந்த பதத்தை. அந்த பதத்தை தரவில்லை, பட்டியை தான் தந்திருக்கின்றார்கள். கொண்டு வந்து வைத்து விட்டு அழகான பட்டி, என்ன பெருமதியான பட்டி, கவனம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அண்டகாகசம் அபூகாகசம் திறந்துடு சீசு, திறந்து விட்டது சாந்தி. சாந்தி பாடலும் கூறவில்லை இன்னும், பாடலும் கூற வேண்டும். அதை திறந்தவுடனே அதற்குள்ளே 4 எழுத்துக்களை கண்ட ஒரு பொருள், அது ஒரு பொருள், அது ஒரு ஆபரணம். ஆபரணம், அந்த ஆபரணம் ஆணும் பெண்ணும், ஆணும் பெண்ணும் ஒரு தடவைதான் அவர் எப்பொழுதும் பாவிப்பார்கள். ஒரு தடவை பாவிக்கும் பொழுது, உபயோகிக்கும் பொழுது இந்த பெயரை பெறுகின்றார்கள், அந்த ஆபரணம் பெறுகின்றது. அதன் பின்பு அந்த பெயரோடையே காலம் முழுக்க இருக்கும் அந்த ஆபரணம் அவர்களிடத்திலே. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு.
3: என்னம்மா? 4 எழுத்து.
0: அல்ல அல்ல அல்ல அல்ல, இது ஒரு புனிதமானது. அதுவும் புனிதமானதுதான், ஆனால் அது அணுக்கும் பெண்ணுக்கும் உரியல. அது இறுதி வரை வைத்திருக்க மாட்டார்கள் தானே, பெண்கள் சிலர் அதை அணிவதில்லை தானே இறுதி வரை. இது இறுதி வரை இருக்கும், அது வந்து அணிந்தால் அதன் பின்பு இறுதி வரை வைத்திருப்பார்கள். புனிதமானது, மங்களமானது, பலர் முன்னிலையிலே அதை அணிந்து கொள்வார்கள், தனிமையிலும் அணிந்து கொள்வார்கள். இந்த ஆபரணத்துக்கும் அந்த பெண்ணினுடைய பெயருக்கும் ஒற்றுமை உண்டு. அந்த 5 எழுத்து ஒரு பெண்ணை கூறினேன் அல்லவா, அந்த பெண்ணுக்கும் பொருத்தம் உண்டு. சம்பவம் உண்டு. சிந்தனை அந்த பெண்ணுக்கு அங்கே எங்கம்மா சலங்கை, ஏன் அந்த பெண்ணுக்கு வருது சலங்கை? நான் சொன்ன பெண்ணுக்கு சலங்கை இல்லை. சதங்கை வந்து ஆண்கள் சரி, சதங்கையும் ஆண்களும் பெண்களும் அணிவது உண்டுதான். நடனம் ஆடுவது காலம் முழுக்க வச்சிருப்பா அம்மா இல்லை தானேடா?
3: ஆண்கள் வச்சிருக்க மாட்டாங்க,
0: பெண்களும் வச்சிருக்க மாட்டாங்க. கையில கால காலையே கட்டிக்கொண்டு திரிவாங்களா இல்லை தானே? கலட்டி வச்சிருப்பாங்க, இது கலட்ட மாட்டார்கள். இந்த ஆபரணத்தை அணிந்தால் அதை கலட்டி வைக்க மாட்டார்கள். சிந்தனை செய் மகளே, செய்தால் மோதிரம் கழட்டி வைப்பீங்கள், குளிப்பீங்கள், எல்லாம் செய்வீர்கள், மாத்தி போடுவீர்கள், பெரும் மோதிரம் போடுவீர்கள், கல் மோதிரம் போடுவீர்கள். இது அப்படி இல்லை, இது ஒரு தடவை தான் இந்த மோதிரத்தை போடுவீர்கள். ஒரு தடவை மோதிரம் என்றால் எத்தனை தடவை போடுவீர்கள்? ஆனால் இந்த மோதிரம் இது வந்து இது முக்கியமான ஒரு ஆபரணம் அம்மா, கண்டுபிடிச்சிருப்பீர்கள் இதுவரையில் நான் கூறின பதில். கட்டித்தரமாக சிந்தித்தால் கண்டுபிடிக்கலாம். மீண்டும் பாருங்கள், கால நீண்ட நேரம் பிடித்து விட்டது, அடுத்த உறவிடம் செல்கின்ற. நன்றி சாந்தி, சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். வாருங்கள் மகளே, ஷியமலா வாங்க. எங்க ஷியமலா என்றால் இது வருகிறது நாகப்பனுடைய இலக்கம் தானே தெரிகின்றது. ஷியமலா வந்து எழுத்திலே என்ன நடந்தது? வணக்கம் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா, இந்த ஆபரணம் சொல்லிட்டாங்களா ஐயா?
0: இல்லையே, கூறுங்கள்.
4: அது ரெண்டு பேர் இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்றேன். மோதிரம்
0: பொருந்தவில்லை,
4: கணையாது,
0: வாழ்த்துக்கள். சரியான பதில், கணையாளி. மோதிரங்கள் பல, ஆனால் அந்த மோதிரம் தான் ஒரு தடவை அணியும் போது ஆணும் பெண்ணும் கணையாளி என்று பெயர் பெறுகின்றது. மக்கள் முன்னிலையில் மங்களமாக போடுவார்கள் என்று கூறியிருந்தேன். காலம் முழுதும் அதை அகற்றாமல் வைத்திருப்பார்கள் என்றும் கூறியிருந்தேன். சாந்தி மோதிரம் என்று கூறினார், கணையாளி நான் கூற அப்ப சொன்னேன் தான். சரி, கணையாளி என்பது சரியான பதிலை தந்தீர்கள். சாந்தி திறந்த பெட்டி என்று பிடித்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி. இப்பொழுதுதான் பெருமூச்சோடு ஒரு புள்ளி எடுக்கின்றீர்கள் நாகப்பன். என்ன நடந்தது? எங்க இனிப்பிரவிலியோட போகிறீர்கள்? கை விசேஷம் மாந்து விட்டது, இனி எடுப்பீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய நீங்கள் திறந்த பெட்டி, அது மாசியம், மாலயம், மகாலயம் என்று கூறுவது சரியா? அது மிக அரிதான சொல் எங்களுடைய இதுல. சரி, இன்னும் அந்த பெண்ணை கொண்டு வரவில்லை நீங்கள். இன்னும் பொம்பளை வேண்டா, பின்னுக்குத்தான் நிக்கிறீர்கள். பொம்பளை என்ற பேரை கண்டுபிடிக்கிறீர்கள் இல்லை. ஒரு பெட்டியை திரவங்கள். இப்பொழுது
4: அடுத்து இருக்கிற பெட்டியா? ரெண்டு இருக்கா?
0: ஆமா ஆமா, ரெண்டு இருக்கின்றது. இலக்கம் இரண்டு, நாகப்பன், 16-54 உங்களுடைய இலக்கம். அங்கு சென்று எடுத்துக்கொண்டு வருகின்றேன், வைத்து விட்டேன், கையை தட்டுகின்றேன், திறந்து விட்டது பெட்டி. இது வந்து இப்பொழுது நவீன பெட்டி போல், நவீன பொருள் போல் அல்ல. அது கை தட்டினவுடன் திறந்து விட்டது, ஆட்டோமேட்டிக் இல்லை. இருப்பினும் கை தட்டின சத்தத்திலே திறந்து விட்டது. திறந்து பார்த்தால் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் பல கருத்துக்களை கூறுவது. பெயர் சொல்லிலும் இருக்கின்றது, வினை சொல்லிலும் இந்த பதம் அழைக்கப்படுகின்றது. எங்களா பிரிந்தவர்களை ஒற்றுமையாக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு பதம், அதற்கு உபயோகிக்கப்படுகிற பொருள், பிரிந்ததை ஒன்றாக்க உபயோகிக்கும் ஒரு பொருள். அது மட்டுமல்ல, இது பல விடயங்களில் பல இதுகளுக்கு உபயோகிக்கப்படுகின்றது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இதனுடைய ஒரு பிரயோசனத்தை கூறுகின்றேன், அது உடனே சொல்லுவீர்கள். நாங்கள் எப்படி கூறுவோம், அதை எப்படி கூறுவோம்? இந்த பட்டம் என்பது காற்றாடி என்று கூறுகிறோம் இல்ல, பட்டம் விடுதல், அதற்கு உபயோகிக்கப்படுகின்றது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது. ஆனால் இந்த இந்த பெயரை கூற வேண்டும் நீங்கள். இது அதற்கும் உபயோகிக்கப்படுகின்றது, பல விடயங்களுக்கும் உபயோகிக்கப்படுகின்றது. பெயர் சொல்லாக உபயோகிக்கும் பொழுது அப்படி வருகின்றது. மற்றது ஒரு செயலை செய்யும் பொழுதும் இப்படியே கூறுகின்றோம். எங்களை கொண்டு பாருங்கள், இரண்டு எழுத்துக்களை. அதை நீங்க மாற்றி யோசிக்க வேண்டும். அதான் குறையில்ல, அதற்கு மாற்றி யோசிக்க வேண்டும். நூல் தான், மாற்றி யோசியுங்கள். சொன்னால் இரண்டு புள்ளி உடனடியாக கிடைக்கும்.
4: இரண்டு எழுத்துக்கள் தான்,
0: இரண்டு இரண்டு எழுத்துக்கள். இது ஒரு மர்மமான சொல்லு. பல இடங்களில் இந்த இரண்டு எழுத்து சொல்லை பாவிக்கின்றோம். பல உருவத்திலே பல கருத்துக்களை கொண்டு வருகிறது அது. அதுல ஒரு கருத்து இப்ப நீங்க சொன்ன நூல், அந்த நூலுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது. நன்றி நன்றி நாகப்பன் அவர்களே. மீண்டும் பாருங்கள். சியாமலா வந்து விட்டார். வணக்கம். ரேவதி வந்திருக்க. வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே. வணக்கம்.
5: சொல்லிட்டாங்களா?
0: வணக்கம் வணக்கம். எதற்கு விடை கேட்கின்றீர்கள்? எதற்கு
5: இப்போ பட்டம் பட்டம் விடவும் பயன்படுகிறது. நூல்
0: நூல் அது மாத்தி யோசியுங்கள். நூல் என்ற பதம் என்னிடவில்லை, இன்னொரு பதம் இருக்கின்றது மிகவும் அரிதான பதம்.
5: அதே மாதிரிதான் இதுன்னு சொன்னீங்க இல்லையாப்பா. ஆனா நூல்ன்றதுக்கு வேற சொல்லணும்,
0: வேற பெயர் இருக்கம்மா, இன்னொரு பெயர் இருக்கம்மா. நூல் தான், இன்னொரு பெயர் இருக்கிறடா. முடியாது விட்டால் அந்த பெண்ணின், அந்த பெண்ணின் பெயர் கூற முடியுமா? ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண், புராணத்திலே உள்ளவள், ஒரு முனிவருடைய மகள்.
5: முனிவருடைய மகள் சகுந்தலை.
0: சகுந்தலை கட்டிக்காரி. கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். சகுந்தலை என்ற சரியான பதிலை கூறிய ஒரு பதில் பெற்று நான் அங்கே மறைமுகமாக கூறினேன். இந்த பதிலுக்கும் பொருத்தம் இருக்கு என்று கூறியது அல்லவா? எங்கள் கையிலே இருக்குது என்று கூறினேன். எங்கட கையிலே என்ன? மோதிரம். மோதிரத்தோட சம்பந்தப்பட்டதுதான் சகுந்தலை. துஷ்யந்தனை மாற்றி
5: விட்டுச்சு.
0: ஆமா, அது திரைப்படத்திலே வந்ததுதானே, ராஜரசியிலே, முனிவருடைய மகள், விஸ்வாமித்திரருடைய மகள். சாகுந்தலை என்பது சரியான பதில். சாகுந்தலைக்கும் சாகுந்தலம் என்பதற்கும் என்னமா வித்தியாசம்? இது இது இதுக்குள்ள பொருந்தவில்லை. அது உங்களை சாதாரணமா கேட்கிற பொது அறிவாக கேட்கிறவங்க எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சாகுந்தலை என்பது
5: அதே இதே கதை தானப்பா. அது அது அந்த இதுல அவர் எழுதியிருக்காரு. அவர் பேர் என்னப்பா? சாகுந்தலம் எழுதினவர். அவர் இதே கதையை தானப்பா அதுல எழுதிட்டாரு.
0: சாகுந்தலம் அதான், சாகுந்தலம் என்பதற்கும் சாகுந்தலை என்பதற்கும் என்ன வித்தியாசம்?
5: அது ஒருவேளை சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதா நூலார் சாகுந்தலம். ஆனா கதை வந்து சகுந்தலை.
0: சாகுந்தலையை, சாகுந்தலையின் பிராணத்தை கூறும் கதைக்கு பெயர் தான் சாகுந்தலம். அது மட்டுமில்லை, அந்த பெயர் ஏன் சாகுந்தலை என்று வந்ததென்றால், மயில் தோகைகளினால் பொருத்தப்பட்டு பிறந்திருந்தவள் சாகுந்தலை. சாகுந்தலம் என்பது, சாகுந்தலம் என்று மயிலுக்கு ஒரு பெயர் உண்டு. தெரிந்து கொள்ளுங்க. சரியா? நாங்கள் இந்த பொக்கிஷத்துக்குள்ள இருக்கின்றது எங்களை தமிழையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்க உங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு சாகுந்தலையை கொண்டு வந்து தந்ததற்கு. அடுத்தது அந்த இரண்டாவது பதம், நாகப்பனுடைய பதத்தை நீங்கள் சரியாக மாற்றி யோசிச்சால் கண்டுபிடிக்கலாம் தான். இப்பொழுது நீங்கள் ஒரு பதத்தை திறக்கலாம், ஒரு பெட்டியை திறக்கலாம்.
5: சரி, என்னென்ன
0: இருக்கம்மா? என்னோட பேர்ல கணக்க பெட்டிகள் இருக்கம்மா. கூறுங்கள், ஒன்னு கூறுங்கள் பாப்போம். என்ன பார்ப்போம்?
5: இலக்கம் சொல்லட்டுமாப்பா. ஒன்பது.
0: ஒன்பது சென்று விட்டது. அந்த ஒன்பது தான் முதல் முதல் வந்த சிறந்த ஒரு பதம் உண்டு, சிரம் என்ற பதம். சரி, வேறு ஒரு பெட்டி தாருங்கள்.
5: சரி சரிங்க. பனிரெண்டு.
0: வாழ்த்துக்கள். பன்னிரெண்டாவது பதமும் ஒரு அற்புதமான பதம். தமிழை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பதம் என்று எண்ணுகின்றேன். அங்க படம் தெரிகின்றது, உங்கள் பெயரில் பதிவு செய்கிறேன். அங்கு இப்போ புதிய களஞ்சியத்திலிருந்து, களஞ்சியத்திலிருந்து பொக்கிஷத்தை கொண்டு வந்து விட்டேன். உங்களுடைய இலக்கம் 34-45, இந்த பெட்டியின் இலக்கம் கொண்டு வந்து வைத்து விட்டு, எந்த காகசம் அபு காகசம் திறந்து சிசு ஓம் சுக்லாம் பலதரம் சசிவனம் சுவாஹா திறந்து விட்டதம்மா பெட்டி. திறந்து விட்டது. உற்சாகமா இருக்கின்றது.
5: ஆமாமாப்பா, புதுமையா இருக்கு.
0: அடேங்க அப்பா,
5: நகைச்சுவையா இருக்கு.
0: ஆறு எழுத்துக்களை கொண்ட பதத்தை தாங்கி நிக்கின்றதம்மா. அது ஒரு ஆறு எழுத்துக்கள் உங்களுக்கு என்ன பெருந்தன்மையான பதிலாக இருக்கின்றது. இது இது வந்து ஒரு தலை சிறந்த முனிவருடைய பெயர், வீரனுடைய பெயர். இவருடைய சந்ததிகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டானவர் அவருடைய கதையில பருகதம் அவருடைய பெயர் ஆறு எழுத்துக்களை கொண்டு அவர் அம்மா கொண்டு வாருங்கள் இத்தனை பேரை கொண்டு வருகிறீர்கள் என்று பார்ப்போம். வனத்திலே இருந்தவர் சரி, இவர் வந்து வித்தியாசமான ஒரு ஒரு உபகரணத்தை தோளிலே வைத்துக் கொண்டு வருவார். வித்தியாசமான ஒரு இவர் ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை தோளிலே சுமந்து கொண்டு வருவார்.
5: தலப்பையா
0: பேரு தான் எனக்கு எனக்கு ஆயுதத்தை கேட்க வேண்டாம், அவருடைய பேரை கூறுங்கள். அவர் தான் அதை கொண்டு வந்து அதைத்தான் கொண்டு வந்தவர் பரசுராமர் என்பது சரியான பேரம்மா. பரசுராமர் இவர் வந்து பரசு என்று ஒரு பெயர் வந்தது என்னம்மா, இன்னொரு பிரவீதி அவர் பரசுராமர் என்று பெயர். பரசாக பரசு கொண்டு வருகிறார் அன்னையை தாயை வெட்டி
5: ரேணுகாம்பாள்
0: பரசு என்று கோடரிக்கு ஒரு பெயர் உண்டு இல்லையா? கோடரிக்கும் ஒரு பெயர் உண்டு.
5: கோடரி ஜமதக்கினி அவரோட அப்பா ஜமதக்
0: அவர்தான் நான் வாக்குறுதி என்ற ஒரு நாடகம் பாடசாலை காலத்தில், வாலிபனான காலத்தில், ஆசிரியரான காலத்தில், கனடாவுக்கு வந்த காலத்தில் மெத்தியும் தலைவர் இது என்னால் நான் எழுதி தயாரித்து வெளியிடப்பட்ட ஒரு நாடகம் வாக்குறுதி. அந்த நாடகத்திலே பரசுராமராகத்தான் அடியேன் தோன்றியிருந்தேன். இப்பொழுது படங்கள் இருக்கின்றன. அற்புதமான ஒரு கதை. சரி, பரசுராமர் சரியான
5: தட்டாதவர்
0: ஆனால் தாயின் உயிரை காத்தவர். நல்ல பதமம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. சுத்தி
5: அதே அந்த கயிறு சொன்னீங்கல்லப்பா,
0: கயிறுக்கு
5: முடி
0: கயிறுக்கும் இன்னும் ஒரு பதம் இருக்கின்ற அந்த பதம் தான் என்னிடம் இருக்கின்றது. இரண்டு எழுத்துல இருக்கின்றது, நூல் இரண்டு எழுத்து பொருந்தவில்லை, கயிறு மூன்று எழுத்து பொருந்தது. ஆனா பொருள் அதுதான், அதை இப்படியும் கூறுவாங்க. பொருந்தவில்லை. சரி, இப்ப மூன்று புள்ளிகளுக்கு இன்னும் ஒரு பெட்டியை திறக்க உங்களுக்கு தகுதி உண்டு.
5: சரி, வாய்ப்பு இருக்கு. ஓகேப்பா. பதினைந்து.
0: ஆஹா, நீங்கள் அப்படியா? சரி, பார்ப்போம். ரேவதிக்கு உங்கள் பேர்லே பதிவு செய்து கொண்டு வந்தாச்சு. நீங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு. கொண்டு வந்து விட்டேன். ஓம் சொக்கலாம் பலதரம் சதிவண்ணம் சதுர்புஜம் திறந்துடு சீசு பும் திறந்து விடுதம்மா கதவு. இலகுவாக திறந்திருக்கின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்ட பதமாக தோன்றுகின்றது. இது நல்லதுக்கு கூறப்படும், முடிவையும் கூறும். முடிவை கூறும் ஒரு பதம், ஒரு விடயத்தை, ஒரு புராணத்தை, ஒரு படத்தை, ஒரு வாழ்க்கையை, ஒரு வரலாற்றை கொண்டு சென்று முடிக்கும் பொழுது இப்படி எழுதுவார்கள். முடிப்பது சுபமாக திறந்த பெட்டியம்மா. சுபம் என்ற பதத்தை வச்சிருக்கின்றது. வாழ்க்கை சுபம், சுபமான பெட்டி சுபமாக திறந்து சுபமாக கூறுகிறது. சுபம் என்பது சரியான பதில். இரண்டு புள்ளிகளை பெற்று நீங்கள் ஒரு பதினையும் கூறி இரண்டு பெட்டியையும் திறந்து களைப்படைந்து விட்டீர்கள். கட்டாய லீவிலே செல்ல வேண்டும் நீங்கள். கட்டாய ஓய்வெடுங்கள். ஓய்வெடுத்து மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். மிகவும் சுவாரஸ்யமாக நினைக்க முடியாது. என்ன பாடல்? என்ன பாடல் கூறவில்லை? என்ன பாடல் வேண்டும் மகளுக்கு?
5: பாடல் வந்து
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பாக விளையாடுங்கள், சுவாரஸ்யமாக இருந்தது. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? அடுத்த உறவு ஓடிவிட வேண்டும். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை பொக்கிஷத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பொக்கிஷத்தில் வேகம் விவேகமாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. என்ன இன்றைக்கு இந்த குதிரை ஓடுதில்லை சரியாக?
6: கொள்ளு சாப்பிடுங்க. அந்த இது சொல்லிட்டாங்க,
0: இல்ல உங்களுக்கு தான் ரெண்டு பதம் காத்துக்கொண்டு ரெண்டு புள்ளி காத்துக்கொண்டிருக்க குருங்கள் பார்ப்போம்.
4: நான்
0: இப்ப நாங்க நூல் கேள்விப்பட்டோம், கயறு கேள்விப்பட்டோம், திரி கேள்விப்பட்டோம், நான் என்றும் கேள்விப்பட்டு விட்டோம். இன்னும் ஒரு பதம்
4: இருக்கு,
0: மங்கள நான் மற்ற நான் என்று அம்பிலே நான் போட்டுவதையும் கூறுவார்கள். அது சரி, ஆனால் இது இன்னும் ஒரு பதம், இன்னும் ஒரு பதம். அங்கதான் அங்கதான் நிக்கிறீங்க. இன்னொரு பதம் நீங்கள் இப்பொழுது ஒரு பெட்டி ஒரு பெட்டியை திறக்கலாம், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன்.
4: பெட்டி எண் 18,
0: பெட்டி எண் 18. அடைங்கப்பா அடைங்கப்பா, 18 கோழப்பி தூரத்துல இருக்கிறது.
4: புராணமும் இதிகாசமா இருக்கு.
0: அப்படியா? அப்படியா இருக்கு. இது நூல் அதெல்லாம் அங்கேயா எல்லாம் இதிகாசம் எங்களுக்கு தமிழ்ல தானே இருக்கின்றது எல்லாம். சரி, இப்பொழுது இப்பொழுது எங்க கையில இருக்கின்ற தொலைபேசியில இந்த தமிழ் எல்லாம் இருக்கின்றது தான். எங்க தேவா வந்து கூறினார் தேடுகிறோம் தேடுகிறோம் அப்படி எல்லாம் கூறுகிறார். சொல்லாமல் தெரியாமல் தட்டி தவறி கூறி ரெண்டு புள்ளியும் பெற்றாரியவர். சரி, இப்பொழுது உங்களுக்காக ஒரு பெட்டி 18 கேட்டீர்கள் அப்படித்தானே?
4: ஆமா.
0: சென்று எடுத்துக்கொண்டு 18 எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். 18வது பெட்டியை கொண்டு வந்து நான் திறப்பதற்கு கொஞ்சம் பயமாக இருக்கின்றது தான். இருப்பினும் சம்பு மகாதேவா என்று திறக்கின்றேன், கோவிந்தா கோவிந்தா என்று திறக்கின்றேன். இதை அதில் உள்ள பதம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதமாக இருக்கின்றது. இதை செய்தால் கோவிந்தா தான். நீங்கள் உங்கள் கடமையிலே இதை செய்தீர்கள் என்றால் கோவிந்தா தான். இதை செய்கிறார்கள், பெரிய வெறிதங்களில் சிக்குகிறார்கள், தண்டனைகளை பெறுகின்றார்கள். இதை செய்யக்கூடாது என்று

0: தான் கூடுதலாக நிற்கின்றார். இன்னொருவருக்குரியதை நாங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் இதனுடைய கருத்து. அடடே இவர் பிடிச்சது விட்டாரே, பண்ணி விட்டாரா, ஐயோ இவர் வழக்கு, இவர் கோர்ட்ல சந்திக்க வேண்டிய, போலீஸ் வந்து பிடிக்க போகிறார்கள், காவலர்கள் காவல்துறை வந்து பிடிக்க போகின்றது என்று தான் கூறுவார்கள். அடே உன்னை நம்பி நான் இப்படியெல்லாம் வைத்து விட்டு போறேன், நீ இதை செய்து விட்டா நான் உடனடியாக காவலர்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லுவார்கள். இந்த விஷயத்தை செய்தால் அறம் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. பதவம் செய்யக்கூடாது தான், அது நீங்கள் சொன்னது சரியான, அது பொருந்தவில்லை என்று. இந்த இந்த பதம் ஒரு நல்ல பதம், பேச்சு வழக்கிலேயும் இருக்கின்ற
1: அடுத்த ஒரு பொருளை அபகரித்துக் கொள்வது
0: வாழ்த்துக்கள். அதுக்கு சொல்லுங்கள், அப்படி எப்படி செய்யறது, அதுக்கு என்ன பதம் சரியான இடத்துல எழுதுறீங்க? திருட்டு வந்து நாங்கள் இன்னும் ஒரு பதம் உண்டு, இன்னொரு குழு தந்தையினை நாங்கள் பணங்களோட சம்பந்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். சரி, நீங்கள் சொல்லிவிட்டு திருட்டு வேண்டு, அது பொருந்தவில்லை எனக்கு. திருட்டு நாங்கள் எடுத்துத்தான், நான் பொருந்தவில்லை. இதை செய்தால் இப்படித்தான் சொல்லுவோம், திருட்டு பண்ணி விட்டார் என்று சொல்ல மாட்டோம் தானே. திருடி விட்டான், திருடாதே என்று கூறுவோமே தவிர இந்த பதத்தை உபயோகிக்க வேண்டும். அதான் நீங்கள் சொன்னபடியே தான்,
1: அது தலவுங்கிறது மூணு எழுத்து ஐயா,
0: அது பொருந்தவில்லை. அதனால் நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். மீண்டும் பாருங்கள். வணக்கம் தேவா. யார் தேவாவா, சாந்தியா வந்தது இப்பொழுது? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் இப்பொழுது வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே சாந்தி, வாருங்கள்.
2: நூல் நூல்
0: கூறுங்கள். அற்புதம், அடுத்த பதத்தையும் கொண்டு வந்தீர்கள். அப்ப நாங்கள் இப்ப நூல் கேட்டோம், கயர் கேட்டோம், திரு கேட்டோம், நான் கேட்டோம், நார் கேட்டு விட்டோம். இன்னும் எத்தனை இருக்கின்றது பார்ப்போம். பொருந்தவில்லை மகளே, பொருந்தவில்லை. இப்பொழுது நீங்கள்
2: நாகப்பன் சொன்னது பதம்
0: கூறுங்கள்.
2: குற்றம் குற்றம்
0: குற்றம் புரிந்தவன் இல்லையம்மா, அது பொருள் குற்றம் எதைச்சாலும் குற்றம் தானே அம்மா. இதைக்கு நான் கூறினேன், பணத்தோட சம்பந்தப்பட்டது. இப்படி ஒன்னே செய்து விட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். பிடிபட்டால் கோவிந்தாதான். அதுக்கு என்ன பதம்? நல்லொரு பதம் இருக்கிறது. குற்றம் வந்து விட்டது, திருட்டு வந்து விட்டது, துரோகம் வந்துவிட வந்து அப்படி எல்லாம் வருகிறது. எத்தனை பதங்கள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உபயோகிக்கின்றோம். சரி, ஒரு பட்டியை திறவுங்களேன்.
2: சரிங்க ஐயா, பத்து பத்து
0: திறந்தாவது இலக்க பட்டி தானே நீங்கள் கூறினீர்கள். ஓம் சுக்ராம்பரம் ஓம். அடுத்து
2: 21
0: அப்பா, 21 சாந்தி. உங்களோட இலக்கம் 21, பதிவிலக்கம் 21 10. சரி, 21 10 பட்டியை கொண்டு வந்து விட்டேன். கொண்டு வந்து வச்சா விட்டாச்சு. ஓமங்களை பார்த்து ஓம் சுக்குலாம்பலம் சுக்குலாம்பலம் சுக்குலாம்பலம் தாம்பரணம் ஓம் சுவாகா பட்டியை திறந்து விட்டேன். மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு உணர்வு, இதை நாங்கள் கையாள பிடித்து பார்க்க முடியாது. இது ஒரு உணர்வு தான். இது இல்லாதுவிட்டால் இந்த உலகத்திலே உயிர்கள் வாழ முடியாது. இந்த உணர்வு இல்லாதுவிட்டால் உலகத்தில் இருக்க முடியாது. உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த உணர்வு நின்றுவிட்டால் உலகமே இல்லாமல் போய்விடும். பிச்சிய பீடிகையா போடுகிறார் பலி சுகமான சொல்லு கூறுங்கள். உயிர்
2: என்ன?
0: மூன்று மூன்று அவ்வளவு நீண்ட ஆயுள் இல்லையம்மா, மூன்று எழுத்துல உள்ளதுதான் அம்மா. வாழ்த்துக்கள், சரியான பதத்தை தந்து விட்டீர்கள். மூச்சு என்பது, இது நின்று விட்டால் உலகமே இல்லை, உலகத்தில் வாழ்க்கையே இல்லை இல்லையாமா. மூச்சு என்பது சரியான பதம். இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் மகளே சாந்தி, இன்னும் ஒரு பெட்டியை திறக்க அனுமதிக்கப்படுகின்றீர்கள்.
2: 24
0: 24 கோடி வந்து விட்டீர்களா? சரி, 24 வருகின்றது. 24 நான் சென்று எடுக்கின்றேன் உங்கள் பெயரிலே.

0: உங்களுடைய பதிவிலக்கம் 11-24 இது கொண்டு வந்து வைத்து விட்டேன். திறப்போம். அண்ட காகசம் அபு காகசம் திறந்தது சீசு திறவுகோல் விட்டேன், திறக்கின்றேன், திறந்து விட்டது. திறந்தவுடன் மூன்று எழுத்திலே ஒரு உயிரினத்தின் பெயர் இருக்கின்றது. இது ஒரு மிருகம் என்றும் கூறலாம், மிருகம் என்றும் கூறலாம். ஒரு இடத்து இந்த மிருகத்திற்கு ஒரு பிறவியிலே ஒரு பிறவியின் ஒரு ஒரு இடத்திலே இந்த பெயர் உண்டு, இந்த பெயரால் அழைப்பது உண்டு. மூன்று எழுத்துக்களை கொண்டது, நான்கு கால், ஒரு வால், எல்லாம் இருக்குது இதுக்கு. பலவிதமான உருவத்திலே இருக்கின்றது இது. ஆனா இந்த இனம் இதுதான். பலவிதமான உருவம் இருக்கின்றது. பெரிய உருவம், சின்ன உருவம், கருத்த உருவம், மூட்டு உருவம், உயர்ந்த உருவம், நீண்ட உருவம், நீண்ட வால், குறுகிய வால், எல்லாம் பல உருவ வடிவங்களில் இருக்கின்றது இது. ஆனா முகம் ஒன்றுதான். ஆனால் ஒரு இடத்திலே இவருக்கு இந்த பெயர் இருக்கின்றது.
1: முதலை,
0: முதலை பொருந்தவில்லை அம்மா, முதலை பொருந்தவில்லை மகளே. சரி, இந்த உருவத்தில் உள்ள மிருகத்தை, இந்த மிருகத்தை நாங்கள் தெய்வமாகவும் வணங்குகிறோம்.
1: கோமாதா,
0: கோமாதாவும் வந்தவில்லை ஜெயம் இல்லை அம்மா. மீண்டும் பெற வேண்டும், நீங்க இரண்டு தரம் முயற்சி பண்ணி
1: விட்டீங்க,
0: மீண்டும் பாருங்கள். கடிகாரி, கடிகாரி எங்கே அடுத்த உறவாக யார் வர போகின்றார்கள்? வாழ்த்துக்கள். முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர பொக்குஷத்தில் இருக்கின்றேன். சாந்தி வந்து சென்றார், ஒவ்வொருத்தரும் வந்து செல்கின்றார்கள். இந்த புள்ளிகளை பெறுவது கடினமாக இருக்கின்றன கூறுகிறார், இல்லை இலகுவான தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பாவிக்கின்ற பொருளைத்தான், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உபயோகிக்கின்ற பதத்தை தான் தருகின்றேன். சிந்தித்து வேகம் விவேகமாக தொழிற்பட வேண்டும். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களுக்கு நேரம் சரியாக இப்பொழுது 10:28 இரவு நேரம். எங்களுக்கு நண்பகல் தாண்டி 1:58 இருக்கின்றேன். வியாபாரம் நன்றாக சென்று கொண்டிருக்கின்றது. வருகின்றார்கள் பதங்களை ஜனர். கிருஷ்ணன் நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள், மீண்டும் வரவணும். சியாமலா நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அழைக்க வேண்டும். சாந்தி நீங்கள் பாடல் தரவில்லை, நாகப்பன் பாடல் தரவில்லை, ரேவதி பாடல் தரவில்லை.

0: வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம் மகளே.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள்?
1: அந்த விலங்கு சொன்னீங்களே, அது கடவுள் சொல்லும், கடவுளாவும் வணங்குறோம் நீங்க.
0: ஆமா,
1: அது வந்து குரங்கோட மூன்று எழுத்துக்கள் ஏதாவது
0: ஒரு முயற்சி பண்ணி பாருங்களே, சில மணி இருக்கலாம்.
1: மந்தினா பெண் குரங்கை?
0: மந்திய கடவுளாக, மந்திய கடவுளாக முடியுங்களோ. சரி, மந்தி
1: மூன்று எழுத்துக்கோசரம் மந்திய பிடிச்ச,
0: மந்தி பொருந்தவில்லை. இன்னும் ஒரு பதம், வேற ஒரு பதம் இருக்கின்றது
1: சார். இன்னொரு பதம், அதான் வானரம்.
0: வானரம்
1: மூன்றாம்
0: மீண்டும் பெற வேண்டும். என்ன பாடல் கூறுவீர்களா?
1: ஏன்பா, நான் பொட்டியெல்லாம் தரக்கூடாதா?
0: இல்ல, இது நீங்க திறக்கலாம், இது உங்கள் பொட்டி இல்லை தானே, நீங்கள் கூறலாம், திறக்கலாம், திறவுங்கள்.
1: என்ன
0: பொட்டி வேண்டும்?
1: எனக்கு 13.
0: 13?
1: ஆமா.
0: சரி, 13 நான் சென்று கொண்டு வருகின்றேன், உங்கள் பெயரில் பதிந்து விட்டேன். 45, 34 என்று தான் தருகின்றார்கள் இலக்கத்தை, என்றால் முன்பு ஒரு பட்டி எடுத்தபடியால் போல் தெரிகின்றது. கொண்டு வந்து வைத்து விட்டேன், கொண்டு வந்து வைத்து நான் மந்திர சந்திரம் ஒன்றும் இல்லாமலே திறவுகோல் போட்டு திறந்து விட்டேன். மூன்று எழுத்துக்களை கண்ட ஒரு பொருள், இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் இரும்பாலே செய்யப்பட்டது, ஆனால் இதை இயக்குவதற்கு மரத்தினாலே புடி போடப்படுகின்றது. மாத்தி யோசிக்க வேண்டும். மூன்று எழுத்துக்களை
1: இதை
0: பற்றி முதல் பலவாறு பேசி
1: அப்படி. ஆமா, அரசு.
0: பரசு
1: பரசு
0: கூடாலி, இரும்பால செய்த கூடாலிக்கு மரத்தினாலே புடி போடுவார்கள். கட்டிக்காரி மீண்டும் இரண்டு புள்ளிகளை போயிட்டு அடேங்க அப்பா, கட்டிக்காரி அடிக்க கொண்டுதான் போறீர்கள். நாகப்பனுடைய அதிர்ஷ்டம் என்று உங்கள் பக்கம் திரும்பி விட்டது காற்று. நாகப்பனுக்கு என்ன நடந்த என்று தெரியவில்லை. அந்த பஞ்ச நல்ல பஞ்ச கல்யாணி குதிரை நன்றாக சவாரி செய்ய அப்படி
1: சொல்லி பிடி சொல்லலாமா? அந்த கயிறுக்கு
0: எதுக்கு கயிறு? பிடி இல்ல இல்லை அம்மா, பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. அதுவும் மற்றது சொல்லாமல் எதுவும் இருக்கின்றதா? இல்லை, எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாடலை கூறுங்கள், உங்களுக்கு இன்னொரு பெட்டி இருக்கின்ற சிறப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. பாடலை
1: சரி இருக்கப்பா. சரி அப்பா, இந்த ஸ்நேகிதி படத்துல தங்க நிலவே நீ இல்லாமல், அந்த பாடல் தங்கப்பா.
0: தங்க நிலவே நீ இல்லாமல்
1: தனிமைக்கான முடியும்,
0: பாரதி என்றவர் பாடிய
1: இல்லாமல். ஆமாமாப்பா, நடிகை பாரதி
0: பாடிய பாடல், நல்ல பாடல், இனிமை. சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் ஒரு பெட்டி திறக்கலாம்.
1: 18?
0: 18 சொல்லப்படாமல் இருக்கின்றது. அந்த பதம் உங்கள் நாகப்பன் திறந்த பதம், குற்றம் என்று வந்து அதுக்கு என்ன பதமா இருக்கும்?
1: இதே பட்டம் தானா? பட்டம் கயிறு தானா? அது
0: பட்டமா? பட்டம் கயிறா? இல்ல இல்ல இல்ல, இந்த பதம் குற்றம் புரிவது, காவல்துறையில பிடிச்சிருக்கு, நாங்க செய்யக்கூடாதொன்று என்றெல்லாம் திருட்டு அது இது என்றெல்லாம் கூறினீர்களே, நாகப்பன் வந்து அந்த பதம் ஒரு பதம் ஒன்று இருக்கின்றதம்மா சொல்லாமல், அது என்னவா இருக்கும்?
1: எத்தனை எழுத்துப்பா? என்னது அது? எதை பத்தி?
0: நான்கு எழுத்துக்களை நாங்கள் செய்யக்கூடாத ஒரு செயல், இதை செய்தால் உடனடியாக காவலர்களுக்கு அறிவித்து எங்களுக்கு கொண்டு போய் குற்றம் இல்லாம தண்டனை இல்லாம இப்போ இது அறம் அற்ற ஒரு செயல், செய்யக்கூடாத ஒரு செயல், பிறருடைய பொருளை நாங்கள் அபகரிப்பதற்கு இப்படி ஒரு பதம் இருக்கின்றது. திருட்டு எப்படி சொல்லுவோம் பேசும்பொழுது? இதை திருட்டு செய்து விட்டார் என்று, திருடி விட்டார் என்று கூடுவோம். திருடி விட்டார், திருடாதே, திருடாதே, நான் எப்படி சொல்லுவேன்? அதை செய்தவனுக்குரிய பெயர், அதை செய்தவனுக்குரிய அந்த செய்யும் செயலுக்கு ஒரு பதம் இருக்கின்றது.
1: திருட்டு
0: இல்லையடா திருட்டு வராது. சரி, நீங்க மண்டையா குடுக்கணும்னா ஒரு பெட்டி வச்சிருவோம் உங்களுடைய தகுதியை. பெட்டி
1: சரியப்பா, இலக்கம் எதப்பா மீதி இருக்கு? திறக்க
0: கணக்க இருக்கு, ஒரு விளக்கத்தை கூறுங்கள். கண்ண மூடிக்கொண்டு சரி வருது ஒண்ணு பாப்போம்.
1: சரி, 20
0: 20 20 இனிமையான பதம் உங்கள் பெயரில் பதிவு செய்கின்றேன், கொண்டு வைத்து வைக்கின்றேன். ஓம் சுவாய நமக மகாதேவா சம்பூர்ண தேவா என்றெல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு திறவுகோலை போட்டு திறந்து விட்டேன், வந்து விட்டது. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர், இந்த பெயர் ஒரு பெண்மணியினுடைய பெயர். பெண்மணி அவள் கண்மணி. மூதாதையர், மூதாதை பெண்மணியர், மூதாதையர் என்று சொல்லலாம், எங்கள் மூதாதையர்களில் ஒருவர் என்றும் அவருடைய பெயரை நாங்கள் உச்சரிக்கின்றோம், பிள்ளைகளுக்கு சூடுகின்றோம். அந்த பெயர் என்ன பெயர்? ஒரு பெண்மணியினுடைய, முதுமை அடைந்த பெண்மணியினுடைய பெயர். சுலபமான தரவு தந்திருக்கின்றேன், சுலபமான தகவல்
1: தந்திருக்கின்றேன்.
0: இல்ல, வம்சாவளியே இருக்கின்றது. இப்பொழுதும் நாங்கள் அந்த பெயரை சூட்டுகின்றோம் பலருக்கு, அதை கூறுகின்றோம், அதை உச்சரிக்கின்றோம். இலகுவான பெயர், சுலபமான பெயர், 20வது இலக்கப்பட்டிக்குள்ளே அமைந்திருக்கின்ற பெயர். அதை கொண்டு வந்து உங்களின் பெயரை சொல்லி திறந்தும் விட்டேன். அவர் யார்? அந்த பெயர் யார்? நான் இன்று சுற்றி வளைத்துத்தான் உங்களுக்கு தரவுகளை இலகுவாக தருகிறேன், நேரடி தரவில்லை. உங்கள் விவேகம் வேகம். தங்க நிலவே நீ இல்லாமல் தனித்து வாழ முடியுமா?
1: முடியலையப்பா, கண்டுபிடிக்க முடியலையே.
0: மீண்டும் பாருங்கள், இன்னொரு தடவை முயற்சிக்கலாம் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து நாகப்பன் அவர்கள் வரவில்லை. இப்ப விதியமா நீங்க உங்களுடைய இணைப்பை துண்டிக்க வேண்டும். அங்கே நாகப்பன் அவர்கள் அழைத்தார்கள், வர வேண்டும். நாகப்பன் அவர்களே, இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில். தேவா, நீங்கள் அழைக்கின்றீர்களா இல்லை? அவர் வாழ்த்து கூறுகின்றார். அங்கே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே புதையலை சென்று பொக்கிஷப்பட்டிகளை கொண்டது பொக்கிஷமாக கொண்டு இருக்கும் உங்கள் தமிழ் பதங்களை கண்டுபிடிக்கும் நோக்கிலே வேகம் விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுவரை 6 உறவுகள் வந்து பங்கு பெற்று இருக்கின்றீர்கள். 6 உறவுகளிலும் ஒருவருடைய இணைப்பு துப்புரமாக எங்களோடு பேசினார், திரும்ப தொண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மீண்டும் அழைக்கின்றார், அவரை எடுக்க முடியவில்லை. மகள் ஷியாமலாவை எங்கே வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபை. பொக்கிஷத்தில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள்.

0: பாட்டி.
1: அப்பா அழைத்து இப்பொழுதுதான் மகளுக்கு கிடைத்திருக்கின்றது. அப்பா இப்ப தொடர்ந்து மழை பெய்ய பொழுகிறதா மகளே?
2: இல்லப்பா மழை இல்லப்பா, ஆனாலும் என்னவோ தெரியல கிடைக்கவே இல்லப்பா,
1: டவர் கிடைக்கவில்லை.
2: 50 தடவைக்கு மேல
1: கூட்டிருக்கேன். இந்த அடுத்தவர்களும் சார் நீங்கள் பாருங்கள் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள். பதிலை தெரிந்து வைத்துக் கொண்டு வந்து கூற முடியாம இருக்கின்றீர்கள்.
2: அந்த அது வேற சகுந்தலையும் கனையாளியும் வச்சுட்டு நான் மட்டும் பாடு இருக்கேன்.
1: ரெண்டும் உண்டு, சகுந்தலையும் கனையாளியும் ஒரு பிராணத்துல வருவதா?
2: அது ரெண்டுத்தையும் சொன்ன அப்புறம் தனித்தனியா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிப்பா இப்ப இருக்கும்போது ஏதாவது கேள்வி கேட்டுக்கோப்பா. நாராப்பா
1: இல்ல இன்னும் பரவில்லை, நாரும் வந்து விட்டது, நான் வந்து விட்டது, அது பல பரவாயில். ஆனா அதுதான் பொருள், அதுக்கு இன்னொரு பதம் இருக்கின்றது, அதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி அடுத்த பதம்
2: இப்பொழுது
1: துரோகம் அல்லடா. துரோகம் பண்ணுவதற்கும் இதற்கும் வித்தியாசமான கருத்துண்டு. குறிப்பாக பணத்தோட சம்பந்தப்பட்டு வருகிறது. ஒருவர் பணம் உள்ள இடத்திலே உத்தியோகம் பார்க்கும் பொழுதும் இதை புரிந்து கொள்வார்கள். இதை புரிந்தவர் உடனடியாக வாழ்த்துக்கள். சரியான பதம் கையாடல். கையாடல் அந்த இடத்துல வருகிறது. அற்புதமாக கூறினீர்கள், ஒரு புள்ளியை பெற்றுவிட்டீர்கள். கெட்டிக்காரி. அடுத்த பதம் ஒரு மூதாதையினுடைய பெயர், ஒரு பெண்ணினுடைய பெயர், ஒரு கிழவியினுடைய பெயர். ஔவையார். கெட்டிக்காரி கெட்டிக்காரி ஔவையார். இரண்டாவது பதத்தையும் பெற்றுக் கொண்டாள். சரி இப்பொழுது அடுத்த அந்த இரண்டு அதற்குடன பாடலும் முடிவரை பாக்கின்றது ஷியாமலாவை கண்டபுடன். சரி அடுத்தது பட்டி இங்க சொல்லாம
2: எனக்கு புள்ளி கிடைக்கிறதுனால ஒரு பாட்டாவது கிடைக்குமானு பாத்தா.
1: பாட்டு என்ன பாட்டம்மா கேட்க போகிறீர்கள்?
2: அப்பா மோகம் 30 வருஷம் படம்பா.

0: அந்த பாட்டு தான்.
1: என்ன இல்லை ஒன்றிலேயே எண்ணெய் இல்லை ஒன்றிலே எளிமையான வரிகளை கொண்ட பதம் பாடல். சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்க தகுதி பெற்றிருக்கிறீர்கள். கொண்டு வாருங்கள். இந்த பதினொன்று சிறப்பான ஒரு பதம் என்றுதான் எண்ணுகிறேன். நீங்கள் திறக்கப் போகிறீர்கள் அல்லவா? அதனால் உங்களுடைய பெயரில் சியாமலா என்ற பெயரில் பதிகின்றேன். பதிவிலக்கம் உங்களுக்கு 23-14 கொண்டு வந்து வைத்து விட்டேன். வைத்து விட்டு நான் சுக்கலாம் பலதரம் சசிவண்ணம் சதுப்புஜம் சுவாமி சுவாகா என்று திறக்கின்றேன். அந்த பெட்டி வருகின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்திலே இருக்கிற ஒரு சொல்லு, அந்த பதம் வந்து ஒரு தேசிய விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு உபயோகிக்கப்படுகின்ற பொருளை கூறுகின்றது. என்னத்திலே விளையாடுவார்கள் அந்த பொருளுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, பெயர் சொல்லு. அதுவே ஒரு பெயர் சொல்லு ஒரு பதம் இருக்கின்றது. அது கோவலனுடைய சரித்திரத்திலே இருக்கின்றது, பெயர் பெற்றது. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரை சிலம்பு. தேசிய விளையாட்டு சிலம்பு விளையாட்டு அல்லவா? தேசிய விளையாட்டு சிலம்பம் விளையாட்டு. சிலம்பம் விளையாட்டு கம்படிய கம்பு சுத்துதல் அது போன்று கோவலனுடைய சரித்திரத்தில் சிலம்பு என்ற பதத்தை கூட 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். மேலும் 2 புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள்.
1: நம்பிக்கையாக திறக்கலாம். 2 பெட்டியும் திறவுங்கள். சொல்லிவிட்டு ஓய்விடுங்கள். கொண்டு
0: வாங்க.
1: 12 தானம்மா பரசுராமன் சென்று விட்டது. கொடுங்கள். 4 இருக்கின்றது. 4 பட்டியை திறப்போம். சென்று எடுக்கின்றேன். 4 பட்டியை கொண்டு வருகின்றேன். சியாமலா உங்கள் பெயரில் வைக்கின்றேன். திறந்து சிசு என்றவுடன் திறந்து விட்டது. 4 எழுத்துக்களை கொண்ட பதம் இது. ஆலயங்களிலே எப்பொழுதும் உள்ளே இருக்கின்ற இறைவனை அவருடைய திருவுருவத்தை வெளியே கொண்டு வந்து சுற்றுகிறோம். பலவிதமான திருவிழாக்களை செய்கின்றோம் அல்லவா? அதை அதற்கு ஒரு அது அவர் அதை சுற்றுவதை நாங்கள் எப்படி கூறுவோம், வருவதை எப்படி கூறுகின்றோம்? உள்ளே இருக்கிற ஆண்டவன் வெளியே வந்து சுற்றும் பொழுது ஒரு பெயர் உண்டு. அதற்கு என்ன பெயர்? 4 எழுத்துக்களை கொண்டது. உள்ளிருக்கும் தெய்வத்தை வாகனங்களில் வைத்து வெளியே கொண்டு வந்து வீதியை சுற்றி கொண்டு வருகிறோம் அல்லவா? அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அதை எப்படி கூறுவோம்? அதை என்ன செய்கிறார்? நல்லதொரு பதில். நான் கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கின்றது. பாடசாலை வாழ்க்கை, பாடசாலை வாழ்க்கையிலே உங்கள் தோழர்களோடு சேர்ந்து பயணம் செய்வீர்களோ? காட்சிகளை பார்ப்பது, இடங்களை பார்க்க போவதற்கு அந்த பதில் கூறுவது போன்று உள்ளே இருக்கிற தெய்வம் வெளியே வந்து சுற்றி கொண்டு வரும் பொழுது அதை எப்படி கூறுவோம்? சுவாமி என்ன செய்கின்றார்? சுவாமி என்ன செய்ய போகின்றார்? நோட்டீஸ்கள் விளம்பரத்தில் நாங்கள் எழுதி விடுவோம். வீதியுலா அவர் போவதில்லையே. அப்படி சொல்ல மாட்டோம். அதுக்கு ஒரு பொருள். நீங்கள் அங்கதான் நிக்கிறீர்கள். அதை இன்னும் ஒரு விதமாக கூறுவோம். சுற்றுலா உதாரணங்களை கூறிக்கொண்டு வந்து சொன்னாலும் 2 புள்ளி மகளே கட்டிக்காரி. இந்த பாடல்களே வந்திருக்கின்றது, திரைப்பாடல்களே இருக்கின்றது இந்த பதம். காலம் எடுக்கின்றது. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். கட்டிக்காரி ஆனா சிறப்பான பதில்களை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சொல்லு பாருங்கள். எங்கே அடுத்த ஒரு அழைக்கின்றான்? தேவா நீங்கள் அழைக்கின்றீர்களா, அழையுங்கள் மீண்டும். அடுத்த உறவு நாகப்பன் அவர்களே நீங்கள் அழைத்தீர்கள் போல் தெரிகின்றது, வர வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலிகத்தின் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. பொக்கிஷம் நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன், அந்த இரண்டு எழுத்து பதம் கொண்டு வந்தீர்களா?
2: எங்களுக்கு
1: தெரிஞ்ச வரைக்கும் நூல் தான் தெரியுது.
2: சுத்தமான
1: தமிழ் பேர் நாங்க பேசுகிற பேச்சுகள்ல உண்டதுதான். சரி, அதை விடுங்கள். நான் பல தரவுகள் தந்து விட்டேன். இப்பொழுது பட்டியலை திறப்போம். அங்கே வேறு ஏதாவது இருக்கின்றதா? இல்லை, கூறி விட்டார்கள். இருந்ததை வந்து எங்களுடைய ஸ்யாமலா குறிப்பிட்டார். 6வது இலக்கம் இருக்கின்றது, 14வது இலக்கம் இருக்கின்றது. அந்த நீங்க திறந்த பெட்டியில கையாடல் ஐயா, அந்த கையாடல் பண்றது அதுதான் சரியா திருட்டு என்று கூறினேன்.
2: நானு கலவுன்னு நினைச்சேன், கலவுன்னு நினைச்சேன்.
1: அதைத்தான் நாங்க சொல்றது, கையாடல் செய்து விட்டார். கையாடல் செய்யக்கூடாது, நாங்க கையாடல் செய்தபடி புரிஞ்சேன். சரி, இப்போது நீங்க ஒரு பெட்டியை திறவுங்களே.
2: ஆமா, இந்த சாமி வீதி உலா வர்றது சொல்லிட்டாங்க.
1: அது இல்ல இல்ல சொல்லவில்லை, கூறுங்கள்.
2: அது திருவீதி?
1: திருவீதி அல்ல, மாற்றி சொல்ல வேண்டும். திருவீதி அல்ல, வாழ்த்துக்கள். திருஉலா சாதாரண உலாவில்லை, இறைவன் வருகிறபடியால் அதை திருஉலா. இறைவன் உள்ளே இருந்தவர் வெளியே திருஉலா வருகின்றார்கள். அவர் திருஉலா வருகின்றார். அதை நாங்கள் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். வாழ்த்துக்கள், சிறப்பு. எங்கு பெட்டியை திறவுங்கள்.
2: பெட்டி எண் 7
1: சென்று விட்டது சகுந்தலை. அதற்கு மேலே இருக்கின்றது 6 இருக்கின்றது. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிராணியின் படத்தை போட்டிருக்கின்றார்கள். அதனால் தான் நான் நினைக்கின்றேன் அதுவாகத்தான் இருக்கும் என்று. எதற்கும் பெட்டியை திறந்து பார்ப்போம் நாகப்பன் அவர்களே. உங்கள் பேரில் பதிவு செய்தாச்சு விட்டாச்சு. பெட்டியை திறப்போம். அந்த காகசும் அபு காகசும் திறந்து சீசு திறந்து விட்டது. அங்கே 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தருகின்றது. ஒரு பிராணி. இந்த பிராணிக்கு 4 கால் இருக்கிறது, தலை இருக்கிறது, வால் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, மூக்கு இருக்கிறது. சரியா? எல்லா செத்தைகள், பத்தைகள், வீடுகள், வாசல் எல்லா இடத்துலயும் இருக்கின்றது. ஆனால் இவர் ஒரு முக்கியமானவர் எங்களுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கின்றது, ஆனால் கனடாவிலே இல்லை. அவற்ற சந்ததியில வேறு உருவங்கள் இருக்கின்றது. இவர் உங்கள் வீட்டில் வசிக்கிறார்.
2: அன்னைக்கு ஒரு பதில் சொன்னேன், இன்னைக்கு
1: வீட்டுல இருப்பவர் சில போல பள்ளி. இவர் எங்களுக்கு முக்கியமானவர் இல்லையா? பள்ளி பலன் பார்ப்போம். பள்ளி
2: அன்னைக்கு வந்தது முதலை, இன்னைக்கு வந்தது பள்ளி.
1: சகோதரம் வந்து விட்டது. வாழ்த்துக்கள். சரி, ஒரு பெட்டியை திறந்து உடனடியே 2 புள்ளியை தெட்டி அடி அடித்து எடுத்து விட்டீர்கள். எங்கே அடுத்த பெட்டியை திறப்போம். அடுத்து இருக்கிறது 14 இருக்கின்றது. 16, 14 ஓ, மீண்டும் 14 வந்து விட்டோம். உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன் பெட்டியை. சம்பு மகாதேவா, ஓம் கோவிந்தா கோவிந்தா, திறந்து விட்டேன். நாங்கள் அடுத்தவர்களுக்கு சமுதாயத்திலே குழப்பங்களை விளைவிக்கும் போது இந்த பதத்தை உபயோகிப்போம். 4 எழுத்துக்களை கொண்டது, 5 எழுத்துக்களை கொண்டது. ஒருபோதும் இது இப்படி விளைவிக்கும், இது விளைவிக்க கூடாது. நாங்கள் சும்மா இதை செய்து கொண்டிருக்காங்கள் சொல்வோம். இது செய்யக்கூடாத ஒன்று, தகாத ஒன்றை செய்துவிட்டால் குழப்பம் எல்லாம் பெரிதாக ஏற்பட்டு நாடு 2 பட்டுப்போம், பிளவுபட்டுப்போம் ஐயா. குடும்பத்துக்கே கூட அது இருக்கின்றது. குடும்பத்துக்கு உறவுகள் பிளவுபட்டு போய்விடும். நல்லது ஒரு பதம் நாங்கள் பேச்சு வழக்கிலாம் கூறுவோம், எழுத்து வழக்கிலேயும் இருக்கின்றது. 14வது பெட்டியினுடைய பதம் 5 எழுத்துக்களை கொண்டது. சொன்னால் மீண்டும் 2 புள்ளி வெற்றிக்கு
2: சொன்னீங்க.
1: ஆமா, அதே அல்ல,
2: வேறொரு சொல்.
1: ஓ, அதுக்கு இன்னொன்று, அங்கதான் நிக்கிறீங்க. இதுதான் 2 பட்டு போயிடும். குடும்பங்கள் நாடுகள் உறவுகள்ல 2 பட்டு போகும். புராண இதிகாசங்களில் கூட இது இருந்திருக்கின்றது இந்த பதம். அப்பா, அதுல பல கெட்டிக்காரனப்பா இது விளைவிப்பதில் என்று கூறுவார்கள். சும்மா இருக்க மாட்டான், இப்படி விளைவிச்சு போட்டு போயிட்டான். விளைவிக்கிறதுன்னா கலவர் செஞ்சுட்டு போயிட்டானே அப்படி எல்லாம் கூறுவோம். அதத்தான் நீங்க சொன்னதுதான், மாத்தி யோசிங்க.
2: கலவரம்
1: இல்ல அல்ல அல்ல கலவரமும் அல்ல, அதை விட பொல்லாதது இது. கலவரம் வந்து கலவரத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்றது. இது உள்ளுக்குள்ளே எரிஞ்சிட்டு போயிடுவாங்க ஐயா, உங்களோட நான் பேசி கொண்டிருக்கும் போதே வந்துவிடும். யோசனை செய்து பாருங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் பொக்கிஷம் நிகழ்விலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். 1:20 நிமிடத்தை எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு 10:50 நிமிடம் என்று காட்டுகின்றது. இரவு நேரம் தமிழகத்திலும் எழுத்திரு நாட்டிலும் ஏனைய நாடுகளிலும் வித்தியாசமான நேரங்கள் இருந்தாலும் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பொக்கிஷத்திலே பொக்கிஷத்தில் வந்து அற்புதமான தமிழ் சொற்களை உபயோகிப்பதை நாங்கள் மீண்டும் அதை தூசி தட்டி துடைத்து கொண்டு வந்து நிறுத்துகின்றோம் என்ற ஒரு பெருந்தன்மையோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் வாருங்கள், புள்ளிகளை சேருங்கள், வேகமாக விவேகமாக இயங்குங்கள் என்று கூறுகிறேன். நாகப்பன் அவர்களும் சாந்தி அவர்களும் இணைந்தவர்கள். பாடல் தரவில்லை, தர வேண்டும் பாடலை என்றும் கூறிக்கொள்ளுகின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. ஐந்தலுக்கு வந்து சச்சரவு,
0: சச்சரவு சச்சரவு சச்சரவு வந்து பகிரங்கமாகத்தான் வரும். அது புரிந்தவில்லை, அங்கதான் நிக்கிறீங்க. இந்த பதத்தை கொண்டு வாருங்கள். இப்ப இந்த ரெண்டெழுத்து பதம் போலதான் அதுக்கே நிக்கிறீங்கள். கொண்டு வர வேணும் அந்த பதத்தை. எங்களுக்குள்ளே உள்ள பதம்
1: உங்களுக்கு
0: தெரிந்த வார்த்தைகள் நாங்கள் பாவிப்பது. நீங்கள் பாவித்திருக்கிறீர்கள், நீங்களும் பாவித்திருக்கிறீர்கள் அந்த பதம். உங்களுக்கு நன்றாக தெரியும், வரவில்லை உடனே என்று கூறுங்கள். அதான் பேகம்பி சச்சரவை வேற என்ன மாதிரி கூறலாம். சச்சரவுக்கும் கருத்துக்கும் வித்தியாசம். சச்சரவு எப்படி வருகின்றது? ஒன்றை செய்ததால்தான் சச்சரவு ஏற்படுகிறது. கலவரம் எப்படி ஏற்படுது? இப்படி ஒன்றை செய்ததால்தான் கலவரம் வருகிறது. அது என்னது? என்ன இது? நான் செய்தால் இப்படி வந்துடுமே என்று யோசிப்பார்கள். ஐயோ இப்படி செய்யலாமா? நான் செய்யக்கூடாது. நான் செய்தால் சச்சரவு வந்துடும், நான் செய்தால் கலவரம் வந்துவிடும், நான் செய்தால் பிரிந்து விடும், பிரிவு எல்லாம் ஏற்பட்டுவிடும், பிளவுகள் வந்துவிடும் என்று நான் யோசிக்காமல்.
1: சஞ்சலம்,
0: சஞ்சலம் துன்பம் தானே ஐயா. சஞ்சலம் என்பது துன்பத்தை தானே கூறுவது. இது ஏற்படுத்துவது, விளைவிப்பது,
1: அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்துவது.
0: ஆமாம், அரசியலுக்குள்ள கூட இப்படி செய்து விட்டோன்னு எல்லாம் குழம்பி போயிடும். ஐயா ராமாயணம் மகாபாரதங்கள்ல கூட நடந்திருக்கின்றது, இப்பொழுது நடக்கின்றது. நாங்கள் பாவிக்கின்றோம் அந்த பாவ அந்த பதத்தை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, வணக்கம் மகளே. ரோஜா, தாமரை, மல்லிகை, முல்லை எல்லாம் என்னுடைய மகள் தானே. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்ல சோமா இருக்கா?
0: நல்ல சோமா இருக்கீங்களோ, வாழ்த்துக்கள் அம்மா. கட்டி காரி அங்கே மின் வந்து விட்டதா? வந்து விட்டது. கெட்டிக்காரி கெட்டிக்காரி, எப்படி உணவு அருந்தி விட்டீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா? நண்பர்கள் உறவினர்கள் எப்படி இருக்கின்றார்கள்?
2: எல்லோரும் நலமா இருக்கிறார்கள்.
0: உங்களுடைய பாதுகாவலர்கள் எல்லாரும் எப்படி இருக்கின்றார்கள்?
2: எல்லோரும் எல்லோரும்.
0: சரி, இப்பொழுது என்ன பதத்தை நீங்கள் தரப்போகின்றீர்கள்?
2: நாகப்பன் சொல்லிவிட்டாரா?
0: இல்ல இல்ல, கூறுங்கள்.
2: குடும்பத்தில் சந்தேகமா அப்பா?
0: சந்தேகம் அது நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு செய்கிறது. அந்த சந்தேகத்தாலேயும் இது வரும். இது சந்தேகத்தாலே வரும். ஆனா இது பெரிய விடும், நினைச்சு செய்கிறது. இப்படி நடக்கட்டும், குடும்பங்கள் புலவு போட்டுவிடும், அரசியல் குழம்பி விடும், ஒரு பெரிய குழுக்களை எல்லாம் புலவுபடுத்தி விட்டுடும். இந்த இது நாங்கள் செய்கிறதாலே முன்பு இருந்ததை விட இப்பொழுது உங்களோட உடல்நிலை எப்படி இருக்கின்றது? அதை கூறுங்கள். நன்றாக இருக்கின்ற, நல்ல சொல்லி தந்தீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு அங்கே உங்களுடைய உறவுகள் எல்லாம் நன்றாக உங்களோட அனுசரணையோடு இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு விழா இருக்கு என்று கூறினீர்கள், அது எப்பொழுது?
2: அது வெள்ளிக்கிழமை 12, அதாவது 12ஆம் தேதி.
0: 12ஆம் தேதி அந்த விழாவுக்கு நீங்கள் செல்ல இருக்கீங்க.
2: இங்க வந்து அதிகாலை 9:30 என்றால் அங்கு
0: நேர் நேரம் நடக்கும் நேரம் 11:30 இருக்கிறாங்க. இங்க கனடாவில், கனடாவில் சிறப்பாக நடைபெறட்டும். மீண்டும் எங்கள் மாநில தமிழ் வானொலிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி. இப்பொழுது இன்னும் ஒரு தடவை முயற்சிக்கலாமே அந்த பதத்துக்கு.
2: அதுதான் ஏனென்றால் ஐந்து எழுத்து என்று சொல்லி இருக்கிறீர்கள், அது சூழ்ச்சி வராது.
0: சூழ்ச்சி நாங்கெழுத்து சூழ்ச்சியை போல ஒன்றுதான் இது. சரி, இது அவர்கள் திறந்த பட்டி, நீங்கள் ஒரு பெட்டியை திறக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது.
2: என்ன இலக்கங்கள் இருக்கிறது?
0: இலக்கம் 16 இருக்கின்றது, 17 இருக்கின்றது, 19 இருக்கின்றது, 22 இருக்கின்றது, அதன் பின்பு 25, 26, 27, 28, 29 அடையே அப்பா வியாபாரம் வியாபாரம் சரியாக செல்லவில்லை. 22 22 நல்லதொரு பதமா இருக்கலாம். உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். பதிவிலக்கம் 94, 16. சரி, கொண்டு வந்து வைத்து பெட்டியை வைத்துவிட்டு நான் அதை திறக்க வேண்டும். திறவுகோல் எடுத்து அந்த காகசம் அபு காகசம் திறந்துடு சீசு திறந்து விட்டேன். பெட்டியை திறந்து விட்டது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு நிலப்பரப்பினை கூறுகின்ற பதம் பூகோளத்திலே நிலப்பரப்பு குறிமுடிக்கவில்லை, அப்படியே இருங்க. அது வந்து இப்ப நாங்கள் நான்கு பக்கமும் நீர் சூழ்ந்து நடுவில் இருக்கிற நிலப்பகுதியை தீவு என்று கூறுகின்றோம். அதே போன்ற இதிலும் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் மூன்று பகுதியும் நீரும் ஒரு பகுதி நிலமாக இருக்கிறதை கூறுவோம். அநேகமாக வடமாகாணத்தின் யாழ்ப்பாண நாட்டை இப்படி கூறுகின்றோம். அமெரிக்க நாட்டிலே குடா சரியாக பதத்தை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளையும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கெட்டித்தனமாக வந்து கூறிவிட்டீர்கள். குடா என்பது சரியான பதில். உங்களுடைய பெயரில் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைத்திருக்கின்றன. அடுத்து வாழ்த்துக்களையும் பெறுகிறீர்கள். குடா என்பது மூன்று பகுதி நீரும் ஒரு பகுதி நிலமும் இருப்பதை குடா என்று கூறுவது. எங்களுடைய யாழ் மாவட்டத்தை யாழ்ப்பாண குடா என்றும் யாழ் குடா என்று கூறுவோம். அரபு நாடுகளில் வளைகுடா கூறுகின்றோம். கலிபோர்னியா குடா என்றெல்லாம் கூறுகின்றோம். பிரபலியமான பெயர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு பெட்டியை திறக்க அனுமதி பெறுகிறீர்கள். 16, 17, 19, 16. ஆஹா ஆஹா, ஓடிப்பை எடுக்கின்றேன். அந்த பெட்டியை கொண்டு வருகின்றேன். அந்த காகசம் அபு காகசம் திறந்தது சிசு திறந்து விட்டது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள் உங்களிடம் இருக்கின்றது. அங்கும் இருக்கின்றது, இங்கும் இருக்கின்றது, எங்கும் இருக்கின்றது. இதை நாங்கள் நீர் ஆகாரங்கள் பருகுவதற்காக உபயோகிக்கும் பொருள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. ஆனால் சில இடத்திலே இந்த சொல்லை உபயோகம் எங்களுடைய ஈழத் திருநாட்டில் இந்திய நாட்டிலே கிராம பகுதிகள் நகர பகுதிகள் எல்லாம் பாவிக்கிறார்கள் இந்த பதத்தை.
2: செம்பு
0: செம்பு நல்ல பதம் தான். அது பொருந்தவில்லை மகளே. எல்லோரும் செம்பை எல்லா நேரத்திலும் பயன்படுத்த மாட்டார்கள். சரி, சுடு நீராகாரத்தையும் இதிலே வைத்து அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி காலை நேரத்தில் உபயோகிப்போம்.
2: காலை நேரத்தில்
0: செம்பு போன்ற ஒன்றுதான். விளைவாக இருக்கம்மா மண்ணை தவிர மற்ற எல்லாவற்றையும் மண்ணிலே இருக்கின்றது. மண்ணிலே ஆனா மண்ணிலே வரும்போது அப்படி கூற மாட்டோம். கைபுடியில் கூவளை சரியான பதம். கெட்டிக்காரே மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் ஒரு விடயம் ஒன்று, இரண்டு புள்ளிகளை நீங்கள் இரண்டு பெட்டிகளை அடுத்தடுத்து திறந்தபடியால் நீங்கள் கட்டாய ஓய்விலே செல்ல வேண்டும். நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். ஆனால் சொல்லாத பதம் இருக்கின்றது. ஒரு பதம் சொல்லாமல் இருக்கணும், அதை சொன்னாலும் ஒரு புள்ளி கிடைக்கும். அது வந்து இரண்டாவது பெட்டி இந்த ஒரு இரண்டு எழுத்துக்களை கொண்டது. அதுக்கு நூல் என்று கூறினார்கள், நார் என்று கூறினார்கள், நான் என்று கூறினார்கள், கயறு என்று கூறினார்கள், திரி என்று கூறினார்கள். ஆனா அதுதான் பொருள், பொருந்தவில்லை பதம். இரண்டு எழுத்துக்கள்
2: என்ன அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்ததப்பா?
0: அது நாங்க அந்த பட்டம் ஏற்றுறதுக்கு எல்லாம் உபயோகிக்கிறோம். காற்றாடி ஏற்றுவதற்கு உபயோகிப்போம், கட்டுறதுக்கு உபயோகிப்போம். மற்றது முக்கியமாக பிரிந்து போன ஒரு ஆடையை நாங்கள் ஒன்றுபடுத்துவதற்கும் உபயோகிக்கின்றோம். அதற்கு இல்லை இல்லை இல்லை, அவர்கள் கூறின அத்தனையும் சரி. ஆனா இந்த பதம் பிழை. அந்த பதம் அந்த சரியான பதம் பெறணும். அது நார் தான் அவர் சொன்னது. அது சரி, அவர்கள் சொல்லிக்கொண்டு வந்தார்கள். ஆனா இந்த பதத்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. நாங்கள் பாவிக்கிற பதம்
2: தான்.
0: வாழ்த்துக்கள். இளை இளை என்பது சரியான பதில். இளை. கெட்டிக்காரை கெட்டிக்காரை மீண்டும் ஒரு புள்ளியை கேட்டு எங்களுக்கு முற்றுப்புள்ளி கெட்டிக்காரை வாழ்த்துக்கலாமா? சரி, இப்பொழுது பேசுங்கள். உங்களோட எல்லோருக்கும் என்ன கூற இருக்கின்றீர்கள்?
2: குடும்பத்துக்குள்ள கலவரம்
0: சொல்லாம் விட்டாலும் இப்படித்தான் செய்யறதை யோசிச்சாலும்
2: எல்லோருக்கும் தெரிஞ்ச சொல்ல
0: நாங்கள் பாவிக்கிறோம், பத்திரிகைகளில் பாவிப்போம், பெரிய கதைகளில் படித்திருக்கின்றோம், நாங்கள் வாழ்க்கையில கூறியிருக்கோம். சும்மா இப்படிலாம் பண்ணாடா போங்க வந்தது இதுக்குள்ள சும்மா வந்து விருந்தாட வந்து விட்டு இப்படி செஞ்சு கொண்டு போயிட்டானு என்றெல்லாம் கூறுவோம், அப்படி எல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் சொல்லுவோம் நாங்கள்.
2: பாடல்
0: கொண்டு பாருங்கள். பாடல்
2: பாடல் எனக்கு விளையாட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து
0: சொல்லி சொல்லாமல் தெரிய வேண்டுமே
2: அந்த பாட்டு
0: தான் பாடல் எனக்கு தெரியும் தானே, சொல்லாமல் தெரிய வேண்டுமே அந்த பாடல் தானே. வாழ்த்துக்கலாமா.
2: சொல்லவும் தனிமை வேண்டுமே
0: இந்த குரலை கேட்க எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றா இருங்க, நலமா இருங்க, நீங்கள் மீண்டும் வரலாம். இப்பொழுது போட்டியில் ஓய்வு பெறுவீர்கள், பேசுவதென்ன பேசுங்கள், நான் நீட்டி வைக்கிறேன், நான் நீள வைத்திருக்கின்றேன் நிகழ்ச்சியை சற்று நீடிக்கின்றேன். நன்றி, மீண்டும் வரலாம்.
2: கட்டி
0: கோரை கட்டி காரி என்ற மகள் மீராவா நரசி அல்லவா, வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்களம்மா. நன்றி
2: நன்றி.
0: அடுத்து வருகின்ற உறவை அழைக்க இருக்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியை மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. நாகப்பன் வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா. அம்மா சொல்லிட்டாங்களா?
0: ஆமா, அவங்க வந்து எல்லாம் சொல்லிட்டாங்கள். திறந்த வட்டியும் சொல்லி திறவாத உங்களுடைய பதில் அந்த இரண்டாவது இலக்கம் வந்து இழை. இழை என்பது சரியான பதில். இழை நாங்கள் சொல்லுவோம் தான். உங்களுக்கு தெரியும் ஆனா இன்னும் இது கூறவில்லை. நீங்கள் நிகழ்நாணை திறந்த இந்த ஐந்தெழுத்து பதம் உங்களுக்கு தெரியும்.
3: குளறுபடி,
0: குளறுபடி என்பது பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. குளறுபடி என்பதை விட இன்னும் ஒரு சரியான பதம் இருக்கின்றது, அதாவது பெருமதியாக
3: நீங்க சொல்லுவீங்க குளப்படின்னு.
0: அது குளப்படி, குளப்படி அது வந்து மகிழ்ச்சிக்குரிய குளப்படி வேணாங்க, சும்மா இருங்களா குளப்படி. அது அது பெரிய பாதகம், இது பெரிய பாதகம் பெரும் ஐயா. சரி, பாதகம் பாதகம் என்பதிலே கம்மண்டதையும் நாங்கள் சேர்க்கலாம். இந்த பதத்துக்கு வரும் கம்மண்டு வரும். சரியா, என்ன பாடலை பதிய வேணும் ஐயா நீங்கள்?
3: பாடல் வந்து எனக்கு நாளைக்கு வந்து இந்த என்ன இல்ல கார்த்திக் கார்த்திக் படம் ஒரு பாடம் நினைச்சேன். நான் தேடும் சவஞ்சி புரி, தர்மபத்தினி
0: திரைப்படத்துல
3: நான்
0: தேடும் சவஞ்சி புரி. சரி, இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பெட்டி திறக்கலாம் தானே?
3: பறக்கலாம் ஐயா. அப்ப அதை யோசனை பண்ணி சொல்றேன், சொன்னா ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும்.
0: ஆமா ஆமா, உங்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
3: நான்கு
0: சென்று விட்டது, அதான் அந்த பதம் இருங்கள் அந்த பதவி நான் மகளிடையும் கூற மறந்து விட்டு அந்த பதம் இன்னும் சரியா ஒருவரும் கூறவில்லை அதை. அதுக்கு மன்னிக்க வேண்டும், இப்பொழுது இப்படி ஒரு நிலை வருகிறது. கொஞ்சம் கடுமையாக பேசினவுடன் சுவாசத்து கடினமா இருக்கு. சரி, ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் அம்மா, நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு மிருகம். அது அநேகமாக அவர்கள் கூறினார்கள், நான்கு எழுத்து எல்லாம் இருக்கின்றது. மிருகத்தோட சேர்ந்ததுதான், அதை நாங்கள் கடவுளாகவும் கும்பிடுகிறோம். ஆனால்
3: வாரணம்
0: அது நான்கு எழுத்து இல்ல மூன்று எழுத்து ஐயா, மன்னிக்க வேண்டும், மூன்று எழுத்து. ஒரு இடத்திலே இந்த பேர்
3: வருகிறேன்,
0: அவருக்கு தான் இப்படி ஒரு பேர் இருக்கு. மூன்று எழுத்துலயும் ஒரு பேர் இருக்கின்ற. நான்கு எழுத்து கூறின குரங்கு கூறினார்கள், மந்தி என்றெல்லாம் கூறினார்கள், பொருந்தவில்லை. என்னிடம் இருக்கிற பதத்தை நீங்க தர வேண்டும் அவருக்கு. இந்த
3: பதம்
0: அவர் தான், நீங்கள் கூறுபவர் தான். மூன்று எழுத்துலயே அவருக்கு ஒரு அது ஒரு புனிதமான பதம். இந்த பதத்துக்கு மரியாதை உண்டு. புராண காலங்களிலெல்லாம் ராமாயணத்திலெல்லாம் கூடுதலாக பயன்படுத்தி இருக்கின்றோம். சில இந்தியாவிலே சில பகுதிகளிலே இந்த மிருகத்தை இந்த பெயரால் அழைக்கிறார்கள்.
3: கஜம்,
0: கஜம் வந்தது யானை இல்லோ ஐயா?
3: ஆமா,
0: இல்லை இல்லை இல்லை, நீங்கள் கூறினவர் தான். அவருக்கு இப்படி முறுப்பெயர் இருக்கின்ற சில பட்டியல் திரவங்கள் பாரதத்திலே பெயர் போன ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு மூன்று எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது. நான் பெட்டி திறக்காமலே கூறிவிட்டேன், கூறுங்கள். மூன்று எழுத்துக்களை பாரதத்திலே
3: விளையாட்டு,
0: ஒரு விளையாட்டு மிகவும் பெயர் போனது. ஆனா இது எல்லா இதிகாசங்கள் இதுகளில் இருக்கின்றது இருக்கின்றது. கர்ணன் துரியோதனனுடைய நட்புக்கு இலக்கணம் கொடுத்த அந்த விளையாட்டுகளில் இதுவும் உண்டு. இந்த விளையாட்டில் வைத்து கூட அவர்கள் நட்பின் தன்மையை நாங்கள் உணரக்கூடியதாக கம்பர் இதிலே கம்பரில் பாரதத்திலே புனியப்பட்டிருக்கின்றது. மன்னிக்கவனம் கம்பர் என்று கூறியது.
3: பாண்டி பாண்டி
0: பாண்டி அல்ல, பாண்டி வரவில்லை. ஒருவருடைய பெயரை கூறினால் உடனே கூறிவிடுவீர்கள், அவரை கூற மாட்டேன் நான். ஆனால் அவர் பாரதத்தில் உள்ள விளையாட்டு. இதனால் தான் அவர்கள் நாடுலந்தெல்லாம் போனார்கள். மாத்தி யோசியுங்கள், அதுதான் மாத்தி யோசியுங்கள். மூன்று அரசரை அரசர் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய விளையாட்டை, இந்த விளையாட்டை விளையாடுவார்கள். அது தேசிய விளையாட்டாக மாற்றப்பட்டு இப்பொழுது ஒரு பெயரில் இருக்கின்றது எங்களுக்கு. அரசனை அரசன் வெல்வதற்கு இந்த விளையாட்டை வைப்பார்கள். மூன்று எழுத்து என்ன? இன்றைக்கு குதிரை சரியா ஓடுது, குதிரைக்கு சரியா கொள்ளு கொள்ளு சரியா கிடைக்கவில்லை. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் மகளே. வணக்கம் வணக்கம் ஷியாமலா. வணக்கம்
4: குடும்பத்தில்
0: சந்தேகம் தான் உங்களுடைய மீரா அம்மா, அது பொருந்தவில்லை. மற்றவர்களும் எங்களுக்கு செய்யக்கூடாது. துரோகம் இல்ல, துரோகம் வேறு, இது வேறு. துரோகம் வேறு.
4: அப்ப எனக்கு வேற ஒரு பெட்டி திறக்கிற பாடம்.
0: அப்படி திறக்க போறீங்களா? சரி,
4: இன்னொரு
0: மூன்று எழுத்து உள்ள விளையாட்டு பாரதத்தில் எல்லாம் இருக்கின்றதுன்னு கூறியிருந்தேன். பாரதத்திலே கபடி விளையாடினார்களா? யார் விளையாடினது? பாரதம் இல்லையம்மா, பாரதம் என்ற மகா புராணம் அல்லவா பாரத
4: புராணம்.
0: வாழ்த்துக்கள். பகடை என்பது சரியானது. நாகபுரத்தில் தெரியும், அவருக்கு வரவில்லை. இந்த இன்றைக்கு அவருக்கு அநேக பதங்கள் வரவில்லை, தட்டுப்படவில்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை தந்திருக்கின்றீர்கள். இப்ப நீங்கள் ஆசைப்பட்டபடி பெட்டியை திரவுங்கள். இங்கே ஒரு பெட்டி இன்னும் இருக்கின்றதா சொல்லாமல். ஆமா, அந்த மிருகம், அந்த ஏதோ இல்ல, மாறி மாறி கூறினார். என்னமா ராமாயணத்தில் இப்ப சொல்லுவார்கள், சில பேர் கடவுளாக கும்பிடுகிறோம், உங்கள் வீடுகளில் எல்லாம் வச்சிருக்கின்றோம், ஆண்கள் விரும்பும் தெய்வம் ராமாயணத்திலே இருக்கின்றது. ராமாயணத்தை விடுங்கள், சாதாரணமாக எங்கள் நாடுகளிலேயும் கூறுகின்றார்கள். எங்களோடு இருக்கின்ற ஒரு மிருகம், நான்கு கால்கள், ஒரு பெரிய நீட்டுவால், எங்களுடைய மூதாதையர், எங்களோட சந்ததி, அவரிலிருந்து இந்த மனித உருவம் வந்தது என்று கூறுகிறார்கள்.
4: என்ன சுத்தி பாம்பு பள்ளி ஏலி பூரா
0: இப்படிதான் வருது. அது அந்த நாங்கள் எதனுடைய தோன்றல், அதற்கு இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது அம்மா. அந்த மந்தி மூன்று எழுத்து தான். ஆனா அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு,
4: நந்தி. நந்தி நந்தின்னு சொல்லப்பா, மந்தி இல்லப்பா, மந்தி தான் இவங்க சொன்னாங்களே.
0: நந்தி அம்மா, நந்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நந்தி
4: இல்ல, படிங்க வேற
0: வேற பெட்டி வேணுமா? சரி, பெட்டியை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். என்ன பெட்டி வேணும்?
4: என்ன என்ன இருக்கு? தெரியலப்பா.
0: எதம்மா? பதினெட்டு போய் விட்டதம்மா. அதான் அந்த பதினெட்டு கையாடல் என்ற பதம் வந்தது, சரியான பதில். பத்தொன்பது இருந்தது, பத்தொன்பது பத்தொன்பதை நான் சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்கின்றேன். ஸ்யாமலா மீராமா வந்து பங்கு வெட்டினார்கள் கேட்டீர்களா? நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் மகளே. இந்த பதம் கூறுவது இலக்கங்களில் ஒன்று. இந்த இலக்கங்கள் இருக்குல்ல, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு, இலக்கங்களிலே ஒன்று. இந்த இலக்கத்துக்கு பெருமதி எங்களால் கொடுக்க முடியாது, ஆனா பெருமதி இல்லாமலும் இருக்கும் சில வேளையில்.
4: சில வேளையில்
0: அதைத்தான் கொண்டு வாருங்கள் தமிழ் சொல்லிலே. நான் சில சமயங்களிலே அது உச்சரிப்பது உண்டு. பாரத நாட்டிலும் ஊடகங்களினாலேயும் செய்தித்தாளர்களையும் அந்த எழுத்தை உபயோகிப்பார்கள், அழகாக ஊடகங்களிலே கூறுவார்கள்.
4: எங்க அடிக்கடி இப்ப சொல்லிட்டு கிட்டல்
0: பண்ணிட்டு
4: இருப்பாங்களா?
0: இப்ப பார்த்து வரமாட்டாங்க. அதான் அதான் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சோன்னா அவருக்கு அந்த டக்கன அந்த பதில் வர சுத்தி வளர்ச்சி விட்டாரு.
4: சுழியமாப்பா
0: வாழ்த்துக்கள். சாரியான பதில் சுழியம். இரண்டு விழிகள் கெட்டிக்காரே கெட்டிக்காரே. சுழியம் என்பது சரியான தமிழ் சொல் என்று அறிய கிடக்கின்றது. அந்த தமிழ ஓவியத்திலேயும் நான் கூறியிருந்தேன், கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். சரி, ஒரு பெட்டிதானே இப்பொழுது திறந்தீர்கள். இன்னொரு பெட்டியை இன்னொரு பெட்டி பதினேழு திறக்கப்படாமல் பதினேழு. ஷியாமலா பதினான்கு அறுபது இந்த விளக்கம் கொண்டு வந்துவிட்டேன். திறப்போம். மகாதேவா சம்போ மகாதேவா கோவிந்தா கோவிந்தா வந்துவிட்டது, திறந்து விட்டது.
4: கோவிந்தா போட்டுட்டீங்க,
0: கோவிந்தா என்றால் கிருஷ்ணத்தானே கோவிந்தன் என்று கூறுவது. அது இவர்கள் நீங்கள் பேச்சு வழக்கிலே கொண்டு வந்த கோவிந்தா என்றால் அவர் கையெழுத்து வணங்குவது. கோவிந்தா போடுவது எதற்கு? கோவிந்தா நல்ல நல்லது. நாங்கள் பேச்சு வழக்கிலே அதுக்கு கருத்தை மாத்திக் கொண்டோம். கோவிந்தா கோவிந்தன் என்பது என்னோட கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய பெயர் கோவிந்தன், கோவிந்தா. சரி, நான் கோவிந்தான்னு கூப்பிட்டேன், அழைத்தேன் கோவிந்தா. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் விதத்திலே இருக்கின்றதம்மா, நகைச்சுவையாக போய்கொண்டிருக்கின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் இது. வந்து நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி பேச்சினாலே சண்டை பிடிப்பது. இன்னொரு இடத்திலே இதுக்கு பதில் வருகின்றது, கருத்து வரும். நாங்கள் இப்படி பேசினால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று பேசுவது. ஆனால் நான் கொண்டு வந்த இடம், நான் கொண்டு வந்தது இந்த பதத்தை கூறுவது ஒரு ஒரு நோய் அதுதான் வாதம். நோய் ஒரு நோய் தான் கோவிந்தா போட்டேன் உங்களுக்கு. நோய் என்பது வாதம். அது வாதம் செய்வதால் இதை பெற்றுக் கொள்ளலாம். கட்டிக்காரை நீங்கள் பொருளை பெற்றுக் கொண்டீர்கள். மீண்டும் இரண்டு புள்ளியை பெற்று கட்டாய ஓய்வு பெறுகின்றீர்கள் சியாமலா. கட்டிக்காரை வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவு வருகின்றார், வருகிறார். எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வருகிறார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: மூன்று எழுத்து சொல் வந்து களிறு.
0: எதையா? களிறு. களிறு அல்ல,
5: களிறு.
0: களிறு என்பது யானை. அதை இல்ல, அதை நாங்கள் வணங்குறோம் அயில தானே. களிறை வணங்குறோம் அயில. இல்லை,
5: யானையின் வேறு பெயர்.
0: இல்லை, நான் கூற அந்த தகவலை நீங்கள் சரியாக உள்வாங்கவில்லை. இது வந்து எங்களுடைய மூதாதையர்கள் யாரிலிருந்து வந்தோம், குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் என்று கூறுகிறார்கள். அந்த குரங்குக்கு பல பெயர்கள் உண்டு. நீங்கள் கொண்டு வந்து கூறினீர்கள், மந்தி கூறினீர்கள், அப்படி கொண்டு வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல நெருக்கமாக அவருக்கு இப்படி நல்ல மிகவும் விவேகமான ஒரு குரங்கு.
5: மாருதி.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். இந்த பெட்டியை திறந்தது வந்து சாந்தி அவர்கள். நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கிறது மாருதி என்று கூறுவது. மாருதி நான் முதல் சுற்றி வளைத்துக் கொண்டு வந்து பல தகவல்களை தந்தேன், நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, இப்பொழுது புரிந்து கொண்டு கட்டிக்காரு, இப்பொழுது குதிரை சரியாக வேலை செய்கிறது, எங்கே ஒரு பெட்டியை திறவுங்கள்.
3: கலக்கம் ஐயா, கலக்கம்
0: கலக்கம் அல்ல அல்ல அல்ல, இன்னும் வரவில்லை அந்த பதம், அது வரவில்லை. சரி, இப்பொழுது 26, 27, 28, 29, 30 பெட்டி விலைப்படுத்தியே ஆக வேண்டும். நாங்கள் திருப்பி கொடுத்தால் எடுக்க
3: மாட்டோம்.
0: 30 வந்துவிட்டோம். பேந்து நீங்கள் இலக்கியங்கள் புராணங்களுக்குள்ளேதான் நுழைகிறீங்கள். தலையூத்திருப்பன் ரெண்டு சம்போ மகாதேவா சுக்கலாம் பலதரம் சசிவண்ணன் சதுப்பிழம் நமசிவாய மகாதேவா என்று சொல்லி திறவுகோலைப்பட்டு திறந்தால் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் ஒரு தெய்வங்கள் வாழும் இடங்களுள்ளே ஒரு இடம். இப்படி நேரடியாக உங்களுக்கு தெய்வங்கள் வாழுகின்ற இடம், அதிலே ஒரு இடத்தின் பெயர், எந்த தெய்வத்தின் இடம்
3: என்று.
0: சொர்க்கம் தெய்வம் வாழுகிறதா இல்லையே?
3: இல்ல, தெய்வம் வாழக்கூடிய இடம்.
0: சொர்க்கத்துல தெய்வம் வாழுகிறது இல்ல தானே? தெய்வங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நிறையத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்க அப்புறம் ஒரு இடத்துல இருந்து ஆட்சி புரிவாங்க. சரியா? இது தெய்வங்கள் வாழுகின்ற அவர்களுடைய இடம், வாசஸ்தலங்கள் உள்ள இடங்கள். இப்ப இந்திரனுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் இருக்குது. அதே போன்ற இவருக்கும் இருக்கிற இடங்கள்லயே உண்டு. சின்ன சுருக்கமாக சொல்லி இருக்கின்ற விரைவாக போகப்படும் என்பதற்காக.
3: ஆலயம்,
0: ஆலயம் தெய்வங்கள் இல்ல, இது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்குரியது. அவருடைய சொந்தங்கள், அவருக்கு சொந்தமா. இப்ப நித்யானந்தா எல்லாம் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி இருக்காரு தானே?
3: அது எந்த தெய்வம் தெரிஞ்சா சொல்லலாம் ஐயா.
0: அது சொன்னாத்தான் நித்யானந்தா இங்கே ஆலயங்கள் ஆச்சிரமங்கள் வைத்திருந்தார். இப்ப சொந்தமாக ஒரு ஊரிய வாங்கி விட்டாரு, கைலாஷ் என்று கூறுகிறார்.
3: அதான் கைலாயம், கைலாயம்,
0: கைலாயத்தை அவர் கூற முடியாது. கைலாயம் அது இறைவனுக்குரியது, சிவபெருமானுக்குரியது. இது கை அவரது என்னது கைலாஷ் என்ற பேரை சொல்றாரு அவர்
3: அதல்ல. நீங்க சொன்னதுக்கு விடை வந்து கைலாயம்.
0: கைலாயம் நான்கு சிறப்பான சொல்லு, ஆனா அது நான் வைத்திருப்பதா இல்ல, இன்னும் ஒன்று. இப்படியே சொல்லி கொண்டு வந்தா வரும் ஐயா கொண்டு.
3: நீ நாலு எழுத்துன்னு சொல்லிட வேண்டியதான்.
0: நாலு எழுத்து ஆலயம் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்று கூறுங்கள்.
3: கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடம் ஒண்ணு,
0: அதுதான் அதுதான் சொல்லுங்கள். எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கு மேடம். அது என்றும் அழிந்த சுபடாக எங்கள் தென்னிந்தியாவிலே இருக்கின்றது அந்த இடம். தேவலோகத்தில் இருந்த அந்த இடம் எங்கள் அழிந்த இதாக காட்சியாக பார்த்திருக்கின்றார்கள். போய் அதை இங்கே என்னோட எங்களுடைய ரேவதி பார்த்திருக்கின்றார் அந்த இடத்தை சுற்றுலா சென்று.
3: அந்த கடலுக்குள்ள
0: இருக்குதா? இவ்வளவு சிரமமா உரிச்சு உரிச்சு தந்து விட்டேன் ஐயா.
3: போன ஆரம்பிக்க ஐயா டக்குன்னு வர மாட்டேங்க. போலதான் ஆரம்பிக்கும். சரி, நான் யோசனை செஞ்சு வரேன்.
0: எதுனே ஆரம்பிக்கும்? இந்த இடம் அது இல்ல, கோவில் ஆரம்பிக்கிறதுல இருக்கிறது தானே இது, அது இல்ல. நீங்கள் சொன்ன கோகுலத்து பசுக்கள் எல்லாம் அந்த அந்த கோகுலம் அது போன்றதான். இது ஒன்று எதற்கு குறுங்களேன், ஒரு அவதாரத்தில் அது, ஒரு அவதாரத்தில் இது. சரி, அடுத்தவரிடம் செல்ல வேண்டுமா?
3: சரி, சொல்லிடுவாங்களே,
0: சொல்ல போறாங்களே. சரி, அடுத்த உறவியாராக இருக்கலாம், ஓடி வாருங்கள். மகள் சாந்தி, நீங்கள் அழைத்தீர்களம்மா, மீண்டும் அழைக்க வேண்டும். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் பொக்குஷத்தில் இருக்கின்றோம். இன்னும் 1, 2, 3, 4 பெட்டிகள் விலைப்பட இருக்கின்றது. அதை விலைப்படுத்தினா நான் கடையை சாத்தி விடலாம். சாவியை போட்டு, பூட்டை போட்டு சாவியை திறவுகோளால் பூட்டிவிடலாம். ஆனால் 30வது இலக்கப்பட்டு திறந்து வைத்தபடி இப்ப சொல்லுவதற்கு ஆயத்தமாக யார் கூறுகிறீர்களோ அவர்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும், நாகப்பன் நீங்கள் கூறினால் இரண்டு புள்ளி கிடைக்கும். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இங்கே இந்த கால நிலையிலும் முழக்கம் பெறுகின்றது ஐயா. அப்படின்னா எங்களை நாட்டை பற்றி என்ன கூறுவது? பகல் போன்று நல்ல வெயில், காலநிலை 18 பாகை என்று கூறியிருக்கின்றது. ஆனால் முழக்கம் கூட வருகின்றது, முழக்கம் முழங்குகிறது உண்மையிலே.

0: விவேகம் விவேகம் என்று ஒன்று இருக்கின்றது அம்மா, அது எப்பொழுது ஒவ்வொருத்தருங்களுக்கு இருக்கிற கடமை. சரி, இப்பொழுது நீங்கள் 26, 27, 28, 29 ஆகிய நான்கு பெட்டிகள் இருக்கு. ஆனால் இன்னும் அந்த 14 பெட்டியில் வந்து அந்த பிரச்சனையை பற்றி ஒரு பதம் கூறியது குடும்பங்களுக்குள்ளே விளைவிக்கிறதுன்னு அது கூறவில்லை இன்னும். பெற்றோர்கள் எல்லோரும், இது அந்த மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் அம்மா.
1: சரியப்பா,
0: இது பெற்றோர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது தங்களுடைய வாழ்க்கையின் இறுதியிலே இது வேண்டும். இது பிள்ளைகளாக ஆகியவர்களுக்கு ஒரு கடன். அது எந்த பிள்ளை கண்ட ஒரு பிள்ளைக்கு பாக்கியம் கிடைத்திருக்கும் தந்தை தாய்க்கு செய்கிற கடன், அந்த வேளையிலே செய்வ ஒரு கடன், அது எது? மூன்று எழுத்துக்களை கொண்டது. இறுதியாக இறுதியாக செய்ய வேண்டிய உண்டு. மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது வந்து எங்களுடைய இந்து மரபிலே உள்ளது. இந்த சைவ மரபிலே தான் இது இருக்கின்றது. செய்வதற்கு இது வேணும். இது இல்லாமல் எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் இதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு கடன், பிள்ளைகளாகிய எங்களுக்குரிய ஒரு கடன், பெற்றோராகிய எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிற கடன். மூன்று எழுத்துக்களை கொண்டது. வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். கொல்லி, அந்த கொல்லி என்ற கடன் எல்லோருக்கும் கிடைக்காது. ஆனால் எல்லா பெற்றோரும் எதிர்பார்ப்பது தன் பிள்ளை கடைசி நேரத்தில் கொல்லிக்கு உதவுவானா என்று. என் தந்தையை அல்லது தாயின் கொல்லியை நான் போட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஏங்கிக் கொண்டு எந்த ஊர்ல இருந்தாலும் இருப்பார். அது இது ஒரு கடன், ஒரு உரிமை. கொல்லி என்பது சரியான பதம் தந்து ரெண்டு புள்ளியை பெற்றீர்கள். நீங்கள் ரெண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். கொல்லி விளக்கம் சரியா? இன்னும் வேண்டுமா? சரியான விளக்கம் தானே. சரி, அடுத்த 27, 28, 29 ஆஹா, சரியான தொலைவிலே இருக்கின்றது. கடைசிக்கு முதல் பெட்டி தொலைவிலே இருக்கின்றது. நான் சென்று எடுத்துக்கொண்டு வருகிறேன். உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். பதிவு செய்தால்தான் அது திறக்கும் அந்த பெட்டி. சரி, இப்பொழுது சுக்லாம் பலதரம் சதிவனம் சதபூஜம் அண்ட காகசம் அவகாசம் தண்டம வித்யாஞ்சலி ஓம் நமச்சிவாய சொல்லி பெட்டியை திறந்து விட்டேன். ஐந்து எழுத்துக்களை கண்டு ஒரு பதம். ஒரு கல்வியிலேயோ அல்லது கலையிலேயோ அதி சிறந்த நிலையில உள்ளவர்களை இப்படி கூறலாம். இப்படி கூறலாம். அவரை இப்படி இப்ப வள்ளுவரை இப்படி கூறவில்லை, கம்பரை இப்படி கூறவில்லை, சில கலைஞர்களை இப்படி கூறுகிறார்கள், தமிழிலே பாண்டித்யம் பெற்று வந்தவர்களை இப்படி கூறுவார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஒரு பாண்டித்யம் பெற்ற முழுமை பெற்றவரை அதுக்கு மிஞ்சி அவருக்கு படிக்கிற கொண்டு இல்லை. அந்த துறையிலே அவர் கூறுவோம், இப்படி கூறுவோம், அந்த துறையிலே அவர் இப்படி.
1: அது வரல வரல வேற ஏதோ அவருக்கு. அது ஒரு பட்ட பெயர்.
0: அந்த பெயர் தான் கிடைக்கும் அவருக்கு, கிடைக்கும்.
1: நல்ல வித்தை உணர்ந்தவரு
0: சொல்றாரு. சொல்லுவோம்
1: புகழ்ந்து சொல்.
0: அங்கதான் புகழ்ந்து இல்லை, அதற்குரிய சொல். அந்த தகுதிக்கு வந்து விடுவார். அதுதான் தகுதிகான் பதம். நீங்கள் சொன்னவர் தான், இப்ப சொன்னது தான், அதுக்குத்தான் இருக்கின்றது, அதுக்குள்ளதான் இருக்கின்றது. வித்தகர் என்று கூறுவது. வாழ்த்துக்கள், சிறப்பாக மீண்டும் இரண்டு பதிலை பெற்றுவிட்டார் என்று. நல்ல நல்ல நல்ல ராசியோட வந்திருக்கின்றார் என்ற மகள் ரேவதி. நீங்கள் இன்னொரு பெட்டியை, ரெண்டு பெட்டியும் தந்து விட்டீர்கள். கட்டிக்காரை கட்டாய கொள்ளி என்ற பதம். கட்டாய ஓய்வு மகளே. இப்ப இரண்டு பெட்டி திறந்து ரெண்டு கட்டிக்காரை கட்டிக்காரை பாருங்கள். மீண்டும் நன்றி. இன்னும் இரண்டு பெட்டிகள் தான் இருக்கின்றது, ஆனால் ஒரு பெட்டி

0: இன்னும் கூறப்படவில்லை. நாகப்பரம்பர்கள் தொடர்ந்து 14வது இலக்கப்பட்டி வந்துவிட்டார் அவர் மீண்டும் என்று நினைக்கின்றேன். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, கடை சாத்திர நேரம் வந்து விட்டீங்க. ரெண்டு பட்டி தான் இருக்கிறது, ரெண்டு பட்டியை
1: தொடர்ந்து
0: ஒன்று சொல்லிவிட்டார் கொல்லி, அடுத்தது சொல்லிவிட்டார் வித்தகர். வாழ்த்துக்கள். இப்பொழுது 27, 28 தான் இருக்கின்றது, கூறுங்கள்.
1: அதுக்கு முன்னாடி நான் சொன்ன தொடர்ந்து பெற்று வந்து குந்தகம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். இப்பொழுது மீரா ஓடி வந்திருக்கிற அந்த பதிலை சொல்லுவதற்காக எண்ணுகின்றேன். குந்தகம், இப்பொழுதுதான் அந்த பதில் வந்தது. பாத்தீங்கன்னா நாகப்பரி இப்ப தொழில் படகுறார், நஞ்சன் ராசி வந்து விட்டது. குந்தகம் என்ற பதம் நாங்க பாவி வச்சுமா குந்தகம் விளைவிக்காங்க. அந்த அந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு நல்லா இருந்தால் குந்தகத்தை விளைவித்து விட்டார்கள், நாட்டுக்குள்ளே குந்தகத்தை விளைவித்து. குந்தகம் என்பது நல்லதொரு பதம். வாழ்த்துக்கள், சிறப்பு. எல்லாம் சொல்லி வந்து வந்து விட்டது. கடைசியா என்றாலும் கூறி நீங்கள் ரெண்டு புள்ளியே பெற்று விட்டீர்கள். நீங்க எல்லாமே திறந்து பட்டி பள்ளியை மற்றவங்களை கொடுக்க காத்து கொண்டீர்கள், காத்து விட்டீர்கள். சரி, இப்பொழுது நீங்கள் 27, 28
1: இருக்கின்றது.
0: ஆகா, மிகவும் சுகமான ஒரு பதம் போல் தெரிகின்றது. நாகப்பன் சொன்னால் மேலும் இரண்டு புள்ளி உங்களுக்கு வெற்றிக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இது வந்து கொண்டு வருகின்றேன். ஓம் சரவண பவ, யாமிருக்க பயமேன், திறந்துவிடு சிசு, ஓம் சிவாய நமக. திறந்து விட்டேன், திறந்த உடனே 7 எழுத்துக்கள் காட்டுகிறது. ஐயா, பெரிய பதமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது பெரிய கணக்கு பதம்ண்டா, கணக்கு எழுத்துண்டா சுலபம் என்று கூறுவீர்கள். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு உணவு, ஒரு பிரசாதம். பிரசாதம் என்றுதான் கூறவனும், உணவு அல்ல, பிரசாதம். இது சன்னதிகளிலே கிடைக்கும். ஏழு எழுத்துக்களை கொண்டது இது. ஆலயங்களிலே பிரசாதமாக கிடைப்பது, அபிஷேகம் முடிந்த பின்பு கிடைக்கும் கையிலே. இப்ப விபூதி சந்தனங்கள் போன உடனே ஐயர் கொடுப்பார். இது அபிஷேகங்கள் எல்லாம் ஆராதனைகள் எல்லாம் முடிந்த பின்பு கிடைக்கின்ற ஒரு உணவு. மிகவும் உணவு உணவு வகைகளிலே ஒன்றுதான். ஆனால் இதை பிரசாதம் என்று கூறுவோம். அவர்கள் நான் வழங்கப்படுவது அது உள்ள கையிலேதான் வைப்பார. அப்படி எடுத்து வாயில போட்டு முழுங்கி விடுவோம். கொஞ்சம் தான் கிடைக்கும்.
1: பஞ்சாம்
0: வாழ்த்துக்கள். நீங்களாக 7 எழுத்துக்கள் வந்தா பெரிய எழுத்து வந்தா கூறலாம் என்று கூறுவேன். இல்ல இப்பொழுது சாப்பிட்டுட்டீர்கள், வேலை செய்யுது. இப்ப குதிரை ஓட துவங்கி விட்டுருது. நீங்க எழுப்பிடிக்க நிப்பாட்டில இந்த குதிரை. சரி, ஒரே ஒரு பெட்டி இருக்கின்றது. 28 ஒரே ஒரு பெட்டி இருக்கின்றது. வந்த பெட்டீர்கள் கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். அண்டகாலகசம், அபுகாகசம், திறந்து சிசு, திறந்து விட்டது. 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை. 3 எழுத்துக்களை கொண்ட பறவை கூறுங்கள். சாதாரணமான இல்ல, பெரிய பறவை, நல்ல பறவை இது.
1: பொதுவான சொல்லு பறவைன்னு சொல்லிடுறீங்க, அதுக்குன்னு ஒரு குணநலன் ஒண்ணு சொன்னா சொல்லலாம்.
0: அதுக்கு ஒரு குணநலன். சரி, உங்களை இறுதி பெட்டி என்றபடியா இறுதி பொக்கிஷம் குறிப்பாக சொல்றேன். இந்த பறவை எங்களுக்கு சிவபுரியில் இருந்து சோமசுந்தரம் வந்தால் எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறார்.
1: மயில்,
0: மயில் தான், ஆனா அது வேறு பதமாக இருக்கிறது. அதுதான் ஐயா, வேறு பதத்திலே இருக்கின்றது. திருப்புகள் எல்லாம் நிறைய இருக்கின்றது இந்த பதம்.
1: மஞ்சள்,
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. மஞ்சள் என்று இப்ப நான் சற்று முன்பு கூறினேன். மஞ்சள் என்ற பதம் மயிலுக்குரிய ஒரு பதம். மீண்டும் 2 புள்ளிகளை பெற்று கட்டாய ஓய்வு பெறும் வேளையிலே பெட்டிகளும் தீர்ந்து ஒரு பதம் சொல்லாமல் இருக்கிறது. முடிந்தால் அதை அதையும் கூறிவிட்டீர்கள். குந்தகம் என்று கூறிவிட்டீர்கள் அல்லவா, கட்டிக்காரன். எல்லா பதங்களும் சொல்லு. இன்று வியாபாரம் நல்ல சிறப்பாக வந்து முடிவடைந்திருக்கின்றது. எங்களுடைய நாகப்பன் அவர்களோடு நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. ஒருவர் சாந்தி பாடல் கூறவில்லை, வந்தார் போல் தெரிகிறது. வர வேண்டும் சாந்தி, ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். நல்லது நாகப்பன் அவர்களே, நான் கிருஷ்ணன் மீண்டும் பல நேரத்துக்கு கூட வந்து அழைத்தார். அவர்களுடைய
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு நாகப்பன் அவர்களே, சிறப்பு, வாழ்த்துக்கள். எங்கே சாந்தி, உங்களுடைய பாடலை கொண்டு ஓடி பாருங்கள். மீரா, நீங்கள் அழைத்தீர்கள் ஒரு தடவை, இங்கு பெட்டிகள் முடிவடைந்து விட்டது, வர வேண்டும் என்றால் வரலாம். இணைத்து வரலாம். சாந்தி, உங்கள் பாடலே ஒரு தடவை வந்து குறிப்பிட்டு சொல்லுங்கள். இது முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. இன்றைய 30 பதங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். 30 பெட்டிகளை திறந்து அற்புதமாக விளையாடினர். அத்தனை பதங்களும் எங்களால் உபயோகிக்கப்பட்ட பதங்கள். அதை நாங்கள் மறந்து விட்டோம். எங்கள் பழக்கத்தில் புழக்கத்தில் இல்லாதபடியால் மருவி விட்டது. அது அருகி விடாமல் மீண்டும் நாங்கள் துப்பு துளைத்த துருக்களை எல்லாம் அகற்றி பழைய சென்று ஒளிய பழைய விளங்க பண்ணி கொண்டு வந்திருக்கின்றோம். வந்த பதங்கள் மாளியம், மாளையம், இலை, கம்பு, திருவுலா, பானை, பள்ளி, சகுந்தலை, கணையாளி, சிலம், ஓம், சிலம்பு, பரசுராமன், பரசு, குந்தகம், சுபம், குவளை, வாதம், கையாடல், சுழியம், ஔவையார், மூச்சு, குடா, கதாயுதம், மாருதி, பகடை, கொள்ளி, பஞ்சாமிர்தம், மஞ்சை, வித்தகர், துவாரகை என்ற பதங்களை நாங்கள் இன்று கண்டுபிடித்தோம். சாந்தி பாடல் கொண்டு வந்தோம். வணக்கம் சாந்தி. வணக்கம் அம்மா.
2: ஐயா வணக்கம். ஐயா,
0: எப்படி பதங்கள் எல்லாம் நன்றாக வந்ததா? எல்லாம் வரைந்தீர்களா? கட்டிக்காரர்கள், எல்லோரும் கட்டிக்காரர்கள். அங்க என்ன பாடல் மகளுக்கு வேண்டும்?
2: வண்ணன் படத்தில இருந்து அம்மா என்றழைக்காத
0: உயிர் இல்லை என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். அம்மா என்று வாழ்த்துக்கள் அம்மா. எல்லா பெட்டிகளும் முடிந்து விட்டது. கடையில வியாபாரம் முடிந்து விட்டது அம்மா. சிறப்பாக விளையாடினீர்கள். நல்ல நல்ல பதங்களை கொண்டு வந்தீர்கள். எல்லோரும் கட்டிக்காரர்கள். நீங்கள் இப்பொழுது வளர்ந்து வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருங்க. உங்கள் பாடலை அவள் பிறப்புவேன். இது முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. கனடா தலையத்தின் ஒளிபரப்பாகிய பொக்கிஷம் கேட்டு மகிழ்ந்தோம். 30 பதங்களை இன்றும் நாங்கள் கொண்டு வந்து 30 தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொள்வதற்கு பல வழிகளில் நாங்கள் பேச்சு பேசி பழகி பார்த்து அதனுடைய பொருளை கண்டுபிடித்த வகையிலே வேகமாக வந்து எல்லோரும் விளையாடி இருக்கின்றீர்கள். ஒரு சில அன்புறவுகள் ஆரம்பத்தில் வந்துவிட்டு மீண்டும் வராமல் விட்டு விட்டீர்கள். இரண்டொரு தடவை அழைத்து பார்த்து போட்டு நின்று விட்டீர்கள். அடுத்து ஏன் மற்றவர்கள் வருவது குறைவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை எழுதுகிறீர்கள். வந்து பங்கு பெற்றுவதில்லை. எதற்காக? ஒரு தடவையாவது பங்கு பெற்றி உங்களுடைய அறிவை சோதிக்கலாம். நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டலாம். உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டுச் செல்லலாம். நீங்கள் பங்கு பெற்றுபவர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது. அதனால்தான் பெட்டிகள் காலம் தாமதமாகிறது முடிவடைகிறதுக்கு. நிறைய நீங்கள் ஆட்கள் வந்தால் நிறைய பொருட்களும் பெட்டிகளும் கிடைக்கும். உங்களுக்கு சொற்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே முன்னேற்ற தமிழ் வானொலியின் 24 மணி நேரம் தமிழ் சபை நேரம் 2:04 நிமிடத்தை தொட்டுவிட்டது. எங்களுக்கு உங்களுக்கு 11:34 நிமிடத்தை தொட்டுவிட்டது. இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை புள்ளிகளின் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கின்றீர்கள் அல்லவா? வருகின்றது புள்ளிகள். இது சிறப்பாக எங்கள் மீரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈழத்திருநாட்டில் இருந்தாலும் எங்கள் வானொலியில் வந்து தன்னுடைய வானொலியை வந்து எல்லோருக்கும் கேட்கிலே நல்ல குரல் வண்ணத்தை கொடுத்து நல்ல சிறப்பாக விளையாடி புள்ளிகளையும் பெற்று சென்றார். மீண்டும் அவர் வந்தபோது இங்கே பெட்டிகள் முடிவடைந்து விட்டன. அவரை இழைக்க முடியவில்லை என்று குறைந்த புள்ளிகளில் இருந்து சில இருக்கின்றேன். இருவர் 2-2 புள்ளிகளை மட்டும் பெற்றிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் வந்து முதலில் இணைந்த கிருஷ்ணன் அவர்களும் தேவா அவர்களும் தலா 2-2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. கிருஷ்ணன், தேவா, நீங்கள் வந்து ஒரு தடவை அழைத்த போது கிருஷ்ணன் ஒரு தடவை தான் வந்தீர்கள். பின்பு கடைசி நேரத்தில் தான் பெறுகின்றீர்கள். அதுவரையும் என்ன செய்தீர்களோ தெரியவில்லை. அழைத்து அழைத்து உங்களுக்கு அழைப்பு கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறேன். அதே போன்று தேவா இடையிடையே வந்தாலும் நீங்கள் முழுமையாக வர வேண்டும், தொடர்ந்து இணைய வேண்டும் மற்றவர்களைப் போல. கட்டிக்கா, வாழ்த்துக்கள், உங்களுக்கு 2-2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். மீண்டும் வந்து இணைந்திருந்தால் மேலும் பல புள்ளிகளை பெற்றிருக்கலாம். அடுத்து ஒரு தடவைதான் வந்திருந்தார் அன்பு மகள் மீரா. அவர் 5 புள்ளிகளை ஒரு நேரத்தில் எடுத்து சென்று விட்டார். சொல்லாத பதில் ஒன்றை சொல்லி 2 பெட்டிகளுக்கும் பதிலை கூறி 5 புள்ளிகளை பெற்றவர்கள் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிலையில் இருப்பது 7 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் சாந்தி அவர்கள். சாந்தியும் என்று நன்றாக விளையாடினார். ஆனால் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 7 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்தது 9 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய ஷியாமலா அவர்கள். ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது வருவதற்கு, ஆனால் வந்ததும் சிறப்பாக விளையாடி பதில்களை கூறி விவேகமாக விளையாடி இருந்தார். 9 புள்ளிகளை பெற்று நான் நினைக்கிறேன் அவர் 3வது இடத்திலே இருக்கின்றார். அப்படி என்றால் 2வது இடத்துக்கு யாராக வருகின்றார்? 2வது இடத்தில் என்று எங்களுடைய நாகப்பன் அவர்கள் 11 புள்ளிகளோடு வந்திருக்கின்றார். 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றார். அப்ப யார் ஒருவர் 3வது இடத்துக்கு வரப்போகின்றார். ஆனால் நாகப்பன் ஆரம்பத்தில் அவர்கள் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் உறுதியிலே வந்து மலமலன்று சொல்லிக்கொண்டு வந்துவிட்டார். 2வது இடம் 11 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். 12 புள்ளிகளை பெற்று மகள் ரேவதி நீங்கள் 3வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அவ வந்து 3வது இடத்தை பெறுவேன் என்று எண்ணவில்லை, வந்துவிட்டார். கெட்டிக்காரி, இதில் முதலிடம் இறுதியிடம் என்பது அல்ல முக்கியம், உத்தரவை பதில கூறக்கூடிய அளவுக்கு விவேகமாக இருந்தீர்கள் என்பது கவனிக்கத்தக்கது. அடுத்தது உங்களுடைய இணைப்பு எப்படி கிடைத்தது என்பது 2வது. இந்த இணைப்பை பொறுத்துத்தான் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். நீங்கள் இணைப்பை எடுப்பதற்கு சிந்தனையில் இருந்தால் இணைப்பை விட்டு விட்டுவீர்கள், இணைப்பு கோடி வந்தால் சிந்தனை தடைபட்டுவிடும். வேகம் விவேகம் இந்த இரண்டும் இருக்க வேண்டும் எங்களுக்கு. இத்தனை பதங்களையும் 7 உறவுகள் வந்து 30 பதங்களை கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் அடுத்த பொக்கிஷத்தில் சந்திப்போம் என்று கூறி வெற்றி பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறுகின்றேன். வந்தவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றவர்கள் தான், கேட்டுக்கொண்டிருந்தவர்களை விட. கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பலர் ஆனால் வரவில்லை, வர வேண்டும். காற்றலைக்கு வந்து இணையுங்கள். கூடுதலாக வந்து உங்களுக்கு ஒரு பாடலும் கிடைக்க இருக்கின்றது, உங்களுக்கு அது ஒரு நிகழ்வாக தருகின்றேன், வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இனிதாக நிறைவேறிய இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து நன்றியும் தெரிவித்து மீண்டும் சந்திக்கும் வரை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி. இந்த சிரம் என்ற பதம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு கிடைக்க, நான் ஒவ்வொரு நாளும் கூறுகிற பதம் சிரம், தலை. தலை இல்லாத உயிர் இருக்கின்றதா எங்கும்? எப்படியோ அதுக்கு ஒரு பக்கம் தலை இருக்கத்தானே செய்யும். சரி, வாழ்த்துக்கள். சிரம் தாழ்த்தி, கரம் கூப்பி என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து எல்லாம் வல்ல இறைவா நோயற்ற வாழ்வே குறைவேற்ற செல்வம் அதை எங்களுக்கு அள்ளித்தர வேண்டும். கிள்ளி அல்ல, அள்ளித்தர வேண்டும். எங்களுக்கு நிறைய நோயற்ற வாழ்வை நாங்கள் காண வேண்டும், குறைவேற்ற செல்வமாக. மேலும் அன்பு கருணை சாந்தம் மனித நேயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். மனித நேயம் அறம் இந்த நாட்டில் தவழ வேண்டும், இந்த பூலோகத்தில் மலர வேண்டும் சகல உயிரினங்களிலும் என்று கேட்டுக்கொண்டு அந்த அனுகூலத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பொக்கிஷம் 2023 5வது மாதம் 10வது நாள்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது முதல் அடுத்து வருகின்ற நிமிடங்கள் என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் உங்கள் ரமணி ராஜேஷ். என் மனம் தொட்ட பாடல்கள் காற்றாலையில் வலம் வர இருக்கின்றன. உங்கள் மனதையும் கவர்ந்து இழுக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியோடு நான்

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பிச்சைக்காரன் படத்திலிருந்து 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா என்ற ஒரு அழகான பாடல், அம்மாவின் அன்பை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். விஜய் ஆண்டனி அவருடைய இசையில், விஜய் ஆண்டனி அவருடைய குரலில் பிச்சைக்காரன் படத்திலிருந்து ஒலிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM, ஒலித்து கொண்டிருப்பது என் விருப்பம் நிகழ்ச்சி. இதோ பாடல்.

என் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கின்ற பாடல் நீ வருவா என திரைப்படத்திலிருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு அப்படிங்கிற பாடல். எஸ்பிபி அவருடைய அழகான குரலில், எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையில் நீ வருவா என படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒலிக்கிறது. இதயத்தை வருடி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இசையும் பாடக்கூடிய எஸ்பிபியின் குரலும் நம் இதயத்தை தொட்டு செல்கின்றன. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடல் ஒலிக்கிறது.

மீண்டும் எஸ்.பி. அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல். தேவாவின் இசையில் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது என்கின்ற ஒரு பாடல். அற்புதமான பாடல், அழகான குரல், மிக சிரிக்க வைக்கும் இசை என இந்த பாடலை கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம் இதையும் காற்றில் ரக்கை கட்டி பறக்கும். எம்டிஆர் எஃப்எம்மில் பாடல் ஒலிக்கிறது. எஸ்பிபியின் குரலில், தேவாவின் இசையில் சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது. இணைந்திருங்கள் என் விருப்பம் நிகழ்ச்சியோடு. எப்பொழுதும் என் நேரமும் கேட்டு ரசியுங்கள் எம்டிஆர் எஃப்எம்ஐ. இதோ பாடல்.

மனதை ரெக்க கட்டி பறக்க வைக்கும் பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடலாக உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் அப்படிங்கிற படத்திலிருந்து எஸ்பிபியோடு சுரலதாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். எஸ்பிபியோடு இணைந்து சுரலதா அவர்களும் அழகாக பாடியிருப்பார்கள். இளையராஜாவோட இசை நம்மை மீசிலிருக்க வைக்கும் அற்புதமான பாடல். அழகான வரிகள் இந்த பாடலை கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாடல்.

பாடல் கார்த்திக் அவர்கள் நடிப்பில் இந்த பாடல் இடம்பெறுகிறது. எம்டிஆர் எஃப்எம்மில் என் விருப்பம் நிகழ்ச்சியில் ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் அப்படிங்கிற படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலையில் இணைந்திருங்கள். எப்பொழுதும் என் நேரமும் எம்டிஆர் எஃப்எம்மோடு.

தவழ்ந்து வரும் தெண்டலாய் மிதந்து வரும் காணங்கள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது MTR FM 24 மணி நேர தமிழ் சேவை. என் விருப்ப நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ரமணி ராஜேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சாமுண்டி திரைப்படத்திலிருந்து முத்து நகையே முழுநிலவே அப்படிங்கிற பாடல். தேவாவுடைய இசையில் SPB ஜானகி அம்மா பாடிய பாடல். SPBயோடு ஜானகி அம்மா இணைந்து பாடும்போது பாடல் மிகவும் அழகாக அமைந்திருக்கும். இந்த பாடல் என் விருப்பமாய் ஒழிகிறது, உங்கள் விருப்பமாகவும் அமையும் என்ற நம்பிக்கையில் என் விருப்பம் நிகழ்ச்சியில் இதோ பாடல் வருகிறது. இணைந்திருங்கள் என் விருப்பம் நிகழ்ச்சியோடு.

1989 வெளியான திரைப்படம் கரகாட்டக்காரன். கங்கை அமரன் அவர்களுடைய இயக்கத்தில், இளையராஜா அவர்களுடைய இசையில் கரகாட்டக்காரன் திரைப்படம் மிகவும் அற்புதமான திரைப்படமாக அமைந்தது. இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே மனதை கவரக்கூடிய பாடல்கள். இருந்தாலும் என் மனதை வெகுவாக கடந்த பாடல் குடகுமலை காற்றில் வரும் என்கின்ற பாடல். மனோவும் சித்ராவும் பாடிய பாடல். இந்த பாடல் மிகவும் அற்புதமாக படமாக்கப்பட்டிருக்கும். இந்த பாடல் காட்சிகள் ஒளிப்பதிவு எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த பாடலை ஆடியோவில் கேட்கும்போது கூட இந்த பாடல் காட்சி நம் கண்முன்னே தோன்றும். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். மனோ சித்ரா ஆகியோர் குரலில், இளையராஜாவுடைய இசையில் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒலிக்கிறது. MTR FM இதோ பாடல்.

மல்லிகையே மல்லிகையே தூதாக போ என்கிறார்கள் சித்ராவும் யேசுதாஸ் அவர்களும். பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே தூதாக போ என்கின்ற பாடல். இளையராஜாவோட இசையில் பாடல், அழகான பாடல், எம்டிஆர் எஃப்எம்மில் என் விருப்பம் நிகழ்ச்சியாய் ஒழிக்கிறது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ்ச்சாவை மூன்றில் இருந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது எம்டிஆர் எஃப்எம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. என் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ரமணி ராஜேஷ், சிதம்பரத்திலிருந்து. என் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சக்கரை தேவன் திரைப்படத்திலிருந்து, எஸ் ஜானகி மலேசியா பார்ஷுதேவன் பாடிய பாடல் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் அப்படிங்கிற பாடல். இளையராஜாவோட இசையில் இந்த பாடல் அற்புதமாக அமைந்த பாடல். சக்கரை தேவன் ஒரு இனிப்பான பாடலை கொண்டு வருகிறார். இதோ இணைந்திருக்கல் என் விருப்பம் நிகழ்ச்சியோடு. காற்றலில் தவழ்ந்து வருகிறது என் விருப்ப பாடல், உங்கள் விருப்பமாக அமையும் என்ற நம்பிக்கையில் பாடல் ஒலிக்கிறது. சக்கரை தேவன் பாடல்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது MTR FM 24 மணி நேர தமிழ் சேவை, என் விருப்பம் நிகழ்ச்சி. வானத்தில் தவழ்ந்து வருகிறது வானத்தை போல திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஹரிகரன் அவருடைய குரலில், எஸ் ராஜ்குமார் அவருடைய இசையில். வானத்தை போல திரைப்படத்திலிருந்து காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்று என்ற பாடல். அழகான பாடல் வரிகளை கொண்ட இந்த பாடல் ஹரிகரன் அவருடைய குரலில், எஸ் ராஜ்குமார் அவருடைய இசையில் அற்புதமாக ஒலிக்கிறது MTR பண்பலையில், என் விருப்பம் நிகழ்ச்சியில். இணைந்தீர்கள் என் விருப்பம் நிகழ்ச்சியோடு, கேட்டு ரசித்துக் கொண்டிருங்கள் MTR FM-இல் பாடல்களை. இதோ ஒலிக்கிறது பாடல், என் விருப்பம் உங்கள் விருப்பமாக அமையும். இதோ

வான் வீதியில் ஊர்வலமாய் வந்த பாடல்கள் வரிசையில் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், என் விருப்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பாடல். அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், சூரியனும் சந்திரனும், என் வாழ்க்கைக்கு ரெண்டு தீபங்கள், என் தாயோடு தந்தையரும் என்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் அவருடைய குரலில், சிவா அவருடைய இசையில் பாடல் அழகாக ஒலிக்கிறது. நாம் பெற்றோரை எந்த அளவுக்கு நேசிக்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை உணர்த்தக்கூடிய பாடல். யாருக்காகவும் எதற்காகவும் நம் தாய் தந்தையரை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதை உணர்த்தக்கூடிய பாடல். எப்பொழுதும் எந்நேரமும் எந்த தருணத்திலும் நம் தாய் தந்தையரை நேசிக்க வேண்டும், அவர்களை அரவணைப்போடு அவர்களோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய பாடல். அனைத்து நேயர்களுக்காகவும் என் விருப்பம் நிகழ்ச்சிகள் நிறைவு செய்கின்ற பாடலாகவும், எம்டிஆர் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் ஒலிக்கிறது. என் விருப்பம் நிகழ்ச்சிகள் நிறைவு பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து, அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், என் வாழ்க்கைக்கு ரெண்டு தீபங்கள், தாய் தந்தை என்ற பாடல். இதோ காற்றலியில் வருகிறது. இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு.

இதுவரைக்கும் நீங்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி எம்டிஆர் எஃப்எம்மின் என் விருப்பம் நிகழ்ச்சி. என் விருப்பம் நிகழ்ச்சியை வழங்கிய நான் ரமணி ராஜேஷ் சிதம்பரத்திலிருந்து. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எம்டிஆர் இயக்குனர் மீராமா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் நன்றிகள் பல. மீன் ஒரு அழகான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமணி ராஜேஷ் சிதம்பரத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: ஒரு அற்புதமான உரை பிள்ளைகளை பற்றி. இந்த நாட்டிற்கு இப்போது தேவைப்படுகிற ஒரு விவேகானந்தன் நம் முன்னரே இப்பொழுது வரப்போகிறார். அவரை வரவும் செய்திகள் தரவும் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
2: பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, நகைச்சுவை மூலம் ஒரு சிந்தனை வரலாற்றை படைத்திருக்கிற தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் நாளை காலை பொழுது விடிந்து அலுவலகம் போக வேண்டும் என்ற பரபரப்பு துளிக்கூட காட்டாமல் வீற்றிருக்கிற அருமை சிங்கப்பூர் ரசிகர்களே, மூன்று பெரிய சிந்தனையை உங்கள் முன்பு வைப்பதற்காக இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறார்கள். தென்கச்சி சுவாமிநாதன் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால், பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற காலத்தில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பிச்சாராம். கதையை போடலை, திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் அட்ரஸுக்கே அந்த கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாத்தியார்கிட்ட அந்த கதை கிடச்சிருச்சு. அவர் இவரை கூப்பிட்டு காதை திருகிக்கிட்டே கேட்டாராம், கதை எழுதுறியா? கதையா எழுதுற? ஒழுங்காக படிக்காத, கதையெல்லாம் எழுது அப்படின்னு காதை பிடிச்சி திருகு திருகுன்னு திருகிட்டு, அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ்லையும் அவரை தான் கேள்வி கேட்பாராம். பதில் சொல்லலைன்னு உடனே கிட்டக்கப்பா காதை திருகிக்கிட்டே கதையா எழுதுற? அது சில ஆசிரியர்களுக்கு அந்த குணம், பையன் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். இதெல்லாம் முடிஞ்சு அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் இருந்து பெரிய சாதனை படைக்கிறார். இன்று ஒரு தகவல் அப்படின்னு 14 வருஷம் தொடர்ச்சியாக தினந்தோறும் பேசுகிறார். அப்போ ஒரு கடிதம் வருது நிலையத்துக்கு, ஐயா தங்கள் நிலையத்தில் ஒரு பெரியவர் நாள்தோறும் இன்று ஒரு தகவல் சொல்வதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெரியவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நான் அந்த நிகழ்ச்சிக்காக எப்போதும் என் காதுகளை தீட்டி வைத்துக் கொண்டு வானொலிக்கு பக்கத்திலேயே காத்திருக்கிறேன். அந்த லெட்டர் அவங்க ஸ்டேஷன் டைரக்டர் இவருக்கு அனுப்பிச்சா, அவர் வேற யாரும் அல்ல, அவங்க வாத்தியார் காது திருவுனா இருப்பாருங்க அந்த வாத்தியார். அது அவர் சொன்னாரு, அப்பெல்லாம் என் காது அவர் வசம் இருந்தது, இப்போ அவர் காது என் வசத்துல இருக்கு அப்படின்னு. அப்படி வாழ்விலே வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தென்கச்சி சுவாமிநாதன் அவர்கள். ஐயா பாப்பையாவை பற்றி சொல்வதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரு வசனமே இருக்கு. எப்படின்னா, சாலமன் பாப்பையா பட்டி மண்டபத்தின் போப்பையான். அவ்வளவு சிறந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே பட்டி மண்டபத்தை எடுத்து நிறுத்திய, சிரிப்பு கலந்த சிந்தனையின் மூலம் தமிழகத்தை எழுச்சி பெற வைத்திருக்கிற, நாவீறு படைத்த நல்ல பெரிய மனிதர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இங்கே ஒரு உன்னதமான தலைப்பு, கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களை கொண்டு நல்ல குடும்பத்தை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு அக்கறை. மனைவியை பற்றி ஐயா பேசினார்கள், கணவனை பற்றி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தெங்கச்சி பேசினார்கள். இப்ப பிள்ளைகளை பற்றி நான் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லணும். ஒரு பையனுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. பையன் மாட்டேன்ட்டான், வேண்டாம் கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு. உடனே அப்பா என்ன நினைச்சாரு, என்ன என்ன கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறான், நாம எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டாங்கிறான், மனசுல யாரையோ வச்சுக்கிட்டு சொல்றான்னு நினைக்கிறேன், அவன் மனசுல யாரை வச்சிருக்கிறான்னு கேளுன்னர். அம்மா சொன்னா, அவன் மனசுல வேற யாரையும் வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல, நம்மளை மனசில் வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன் விடுஞ்செழிஞ்சா நீங்களும் நானும் போடுற சண்டையை பார்த்துக்கிட்டு, இந்த கன்றாவி நமக்கும் தேவையா அப்படிங்கிற கருத்தில் தான் அவன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறான். இது வந்து ஒரு கற்பனை அல்ல, ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் யாரை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க? அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் முன்மாதிரி, இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், மேலே வரணும்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு அதில் எவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்கு. பையன் சரியாக படிக்கலை, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார், அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்கா, உன் வயசு என்ன, எட்டு. எதிர் கூட்ட இருக்கான், அவன் வயசு என்ன, எட்டு. நீ என்ன ஸ்கூல் படிக்கிற, அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான். நீ என்ன கிளாஸ் படிக்கிற, அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான். அவன் மார்க் என்ன தெரியுமா, 80. நீ வாங்கியிருக்க மார்க் என்ன தெரியுமா, 30. ஏண்டா அதே வயசு, அதே ஸ்கூலு, அதே சப்ஜெக்டில் அவன் 80 வாங்குறான், நீ 30 வாங்குறியே. அவன் சொன்னான், அப்பா அம்மா வெவ்வேறு எண்ணம். ஏன், எல்லாம் சரிதான், ஆனால் அப்பா அம்மா கிட்டே தானே எல்லாம் வரணும். நீங்கள் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்லை, ஜீன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சயின்ஸ் திணறுது, மரபு அணு அப்படிங்கிறத பற்றி திணறுது. ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறான், பரம்பரையில் சில குணங்கள் பதிஞ்சிருக்கு, சில இயல்பு பதிஞ்சிருக்கு, அது அப்படியே பரம்பரை பரம்பரையாக வருது. ஒன்றும் இல்லை, பரம்பரையிலேருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கர வியாதியாவது வருது, அது பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு. கடைசியா இப்ப கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல, அவங்க பரம்பரையில கொலை பண்ற உணர்வு இருக்கு அந்த ஜீன்ல. ஆனா இதை கோர்ட் ஒத்துக்காது. கோர்ட்ல போய் ஏன் கொலை பண்ணேன்னா, எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலையை ஆரம்பிச்சாருங்க, இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்லுவார், உன்னை தூக்குல போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ள போக வேண்டியதுதான். இப்ப இவன் கொலை இவன் பண்ணல, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே அந்த கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிறான், சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம், மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரியில்லைன்னு நாம சொன்னா நாம எந்த அளவுக்கு சரி, இது மொதல் கேள்வி. ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒன்று ஜீனில் வர்றதுன்னு சொன்னேன், எது பரம்பரையாக ரத்தத்தில் வருது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் பழக்க வழக்கம், நம்ம வீட்டில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை பார்த்து பிள்ளைங்க கற்றுக்குதா இல்லையா. காரைக்காலம்மையாருடைய வரலாற்றை சேக்கிழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு. அந்தம்மா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடித்து சிவபூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு. சின்ன வயசில் அது எப்படி வந்தது, அப்பா அம்மாவை பார்க்குறாரு சிவபூஜை பண்ணுறது, தானும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு வருது. அப்போ ஒன்று ஜீனில் வருது பிள்ளைகளுக்கு, இல்லாட்டி பழக்க வழக்கத்தில் வருது, பெற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது. அப்பா சொல்கிறார் பையனை பார்த்து, உருப்பிடுற வழியை பாருன்னு. இவர் உருப்பிட்டார, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க, அப்பா வட்டம் வட்டமாக விட்டா பையன் மாவட்டம் மாவட்டமாக விடுவான். 8 அடி பாஞ்சா 16 அடி பாயணும்னு தியரி இருக்கு. அப்பா வட்ட வட்டமா விட்டா நம்ம மாவட்டம் மாவட்டமா விடுவோம் அப்படின்னு. அப்புறம் பையனை பார்த்து, நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கேட்க முடியுமா. சரி, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா, எத்தனை குடிகார தகப்பம் புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா. எப்படி, அவன் குடிக்கிறது, அமகலம் பண்றது, வீட்டில் அடிக்கிறது, இதெல்லாம் பையன் பார்க்கறான். ஓ, நாமளும் இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா. இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அப்பா தவறு பண்ணுற போது, அம்மா தவறு பண்ணுற போது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாமல் இருக்க முடியும். எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும், மேலே வர வேணும், நல்லா இருக்கணும்னு சொன்னால் பெற்றவங்க தங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும், நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படணும். ரெண்டு பேரும் சொன்னாங்க, கணவனால் என்ன இன்பம், மனைவினால் என்ன இன்பம்னு சொன்னாங்க. குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இல்லைன்னா வீடு வீடாக இருக்குமா. ஆனால் ஒரு பழமொழி சொல்லலாம், பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும்னா, பிள்ளை இல்லை கிழவரே தொட்டில் உட்காந்து அவர் சொன்ன மாதிரி விரல் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா. அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும். நம்ம ஊர்லயே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க, 2 வருஷம் ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன்னொரு கேள்வி கேட்பான், என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா, வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையா. இது பரவாயில்ல, சில பேர் நாகரிகமாக கேட்குறான், இன்னும் சில பேர் அசிங்கமாக கேட்பான், ஒரு புழு பூச்சி இல்லை. அது என்ன புழு பூச்சின்னா, புழுங்கிறது பையனா, பூச்சிங்கிறது பொண்ணா. எப்படிறான்னா, புழு வந்து இருந்த இடத்துல குடைஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கும், அந்த இடத்த விட்டு போகவே போகாது. பூச்சி குடைஞ்சிட்டு பறந்து போயிடுது, பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம், பையன் போக மாட்டேங்கிறானா, குடைஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறான். அதை எப்படி கேட்குறான், வீட்டில் ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிறான். இப்போ பூரானே வந்து பிறக்குது, புழு என்ன புழு. நீ கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம வீட்டில் பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா நம்மகிட்டேருந்து ஆரம்பமாகுது. எனக்கு நினைவு தெரிஞ்சு, நான் எப்போவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வேனே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன்.

0: தான் வந்து பிறந்திருக்குன்னா.
1: அதில் நம்ம ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னான், எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவமோன்னு சொன்னான். நீ ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லலை. ஏன், இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமாக பிறக்கும்னு அவனுக்கே தெரியும். அதனால தான் எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணணும் எல்லாம் வருஷம் வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் யோசிச்சுங்க, அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு? நான் இப்போ சொல்ல போகிற தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை, பொறுத்துக்கணும். என்னென்ன, நம்ம ஜீன்லேருந்து தான் பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா. மகாத்மா காந்தி கிட்டேருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது, மோசமான பிள்ளையும் பிறந்திருக்குது. ஒரு குடும்பத்தில் சில பிள்ளை ரவுடியாக வந்து பிறக்குது, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியே அமைதியாக நல்லபடியாக வந்து பிறக்குது. எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம ஜீனில் எப்போவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்ணுறதில்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கிது. மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சுட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தான். அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான், என்னங்க இது தப்பா இருக்குது, உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு? அப்ப காந்தி சொன்னார், நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார். அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் புள்ள அப்படி வந்து பிறந்தது, இப்ப நான் ரிஃபைன்ட் ஆயிட்டேன், என்ன பண்ண முடியும்? எங்கிட்ட அந்த உணர்வு மேலோங்கி இருந்த நிலை, அவன் அப்படி வந்து பிறந்துட்டான். இதைத்தான் பெரியவங்க பார்த்து என்ன முடிவு பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா. ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா, ஒரு ரூம் பாய் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நியமிக்கிறதா இருந்தா, அவ என்ன தகுதி உள்ளவன் பார்க்கிறோம். ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம். பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், இந்த வார்த்தையை கவனிங்க, பயாலஜிக்கலா ஒருத்தன் அப்பா ஆயிடுறான், சைக்கலாஜிக்கலா அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது. ஏன், மைனர் மாதிரியே சுத்துறான், பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இண்டியாட்டி விட்டு போட சுத்திக்கிட்டே இருக்கான். பயாலஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான், சைக்கலாஜிக்கலா ஃபாதராகவே ஆகல. அவன் பிள்ளை எப்படி மெச்சூர்டு பிள்ளையா வளர முடியும்? சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட், உடல் உறவு காரணமா புள்ள வந்து பிறந்துருது. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பல பேர் விபத்துக்களால் தகப்பனாகிறார்களே ஒழிய திட்டமிட்ட யோசனையினால் தகப்பனானவர்கள் உலகத்தில் மிக குறைவு. ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம், உனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும்பா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா, கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா? இவர் எதுக்குன்னு கேட்பார்ல. அப்ப கடவுள் சொன்னாரா, ரொம்ப நாள் இருக்கிற புள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன், கொஞ்ச நாள் இருக்கிற புள்ளைன்னா நல்ல புள்ளையா கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்? அப்படி ஒரு கனவு கண்டவர் சிவபெருமான்ட்ட ஒரு பதில் சொல்லிட்டு முழிக்கிறார் பாருங்க. அவர் மனைவி படுத்திருந்தா, எந்திரிச்சு உட்காந்தா, என்ன திடும்னு எந்திரிக்கிறேன். அவ கேட்டா, நீங்க என்ன தூக்கத்துல எந்திரிக்கிறீங்க? கனவுல கடவுள் வந்தார், இது மாதிரி என்ன கேட்டார். அண்ணம்மா சொன்னா, என்னையும் இதே கேள்வி கேட்டாரு, நல்ல புள்ள கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா, கெட்ட புள்ள ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா? உடனே அவங்க கணவர் கேட்டாரு, நீ என்ன சொன்ன அப்படி. அவ சொன்னா பாருங்க ஒரு பதில், இத நான் எப்படி முடிவு பண்ண முடியும், உங்களை கேட்டுட்டு சொல்றேன்னு எந்திரிச்சேன்னா. அவர் சொன்னார், கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன், நான் எப்படி முடிவு பண்ண முடியும், அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா. அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல அப்படி பிறக்கலன்னா ஏன் பிறக்கலன்னு தெரியுதா? கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம்? இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க, எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு, அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அவளை கேட்டாலே விளங்காது அவளுக்கு, இது தெரியாம இருக்கிறதே நல்லது. எது இப்படி கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது. அவகிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவா, அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு, ஏதோ சட்டகத்தம் போடாம உள்ள வந்துட்டா சரி. மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. பல வீட்டுல மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது. மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது. இப்ப யோசிச்சுங்க, நம்பிக்கை கிடையாது மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா? ஆதோசங்கர் தான் வந்து பிறக்க முடியுமே ஒழிய ஆதிசங்கர் எப்படி சார் வந்து பிறக்க முடியும்? அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள்

0: எத்தனை பேர் பிள்ளைகளை நோகுறோம், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற பேச்சை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு, இப்படி ஒரு புள்ள வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஆணா இருந்தாலும் நல்லதுதான், பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான், அதுலலாம் ஒண்ணும் பெரிய பேதம் இல்லை. ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி, பொம்பளை புள்ள என்ன மட்டும், அதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட். எனக்கு ரெண்டும் பொன் குழந்தைங்க, நான் இதை ஒண்ணு வருத்தமா சொல்லல, சந்தோஷமா சொல்றேன். எனக்கு ரெண்டு குழந்தை, ரெண்டும் பொண்ணு. இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா, நான் வந்து ரெண்டாவது பிள்ளை பேருக்காக என் மனைவி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்போ கார் கிடையாது. கோயம்புத்தூரில் இருந்தேன், போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி 12 மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்குறேன் டெலிவரிக்கு. அவளை உள்ள அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன பணம் கொடுக்கணும். எங்கள் ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன், அவங்க சௌரியப்படி வாங்குவாங்க. எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நீங்களே ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, இப்போ கொடுத்தா குறைச்சலாக கொடுப்பீங்க, நாளைக்கு நல்ல செய்தியோட கூட 10 ரூபா வாங்கிக்கிறேன். சரி விட்டுட்டேன். டெலிவரி ஆகி 1 வாரம் ஆச்சு, அவரை பார்க்க முடியல. அப்புறம் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு நேராக போய், என்னங்க 1 வாரமாக நீங்கள் வரவே இல்லை, உங்கள் நான் பணம் பாக்கி வச்சுருக்கிறேன். அவர் கேட்டார், அதெல்லாம் அப்புறம் என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளை. பொம்பளையா, நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க. நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன், அவராகவே நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, கொடுக்கறத கொடுங்க. நான் சொன்னேன் இதில் ஒன்றும் வருத்தப்பட ஒன்றும் இல்லைங்க, நான் வருத்தத்தில் இருப்பீங்க. அப்படி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா பாருங்க. அவர் சொன்னார், அப்போ நான் தான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பார்த்தா கையேந்திட்டவன் அர்த்தமா? அப்படி ஒரு நினப்பு இருக்கு, பெண் குழந்தை பிறந்துட்டா அது ரொம்ப செலவு, ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அது ரொம்ப நல்லது அப்படி. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா அது கொடுக்குற யோக்கியத்தை கூட உனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா கொண்டாட்டிய கேட்டுட்டு கொடுக்கணும், அப்ப மாமியார் கொடுக்க விடுவானா? அப்ப என்ன ஆகும், ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையா இருந்தா வர்றவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா? அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எங்க கிடைக்க போகுது? கொஞ்சம் யோசிப்பாரு. பொம்பளை பிள்ளைனா மட்டும், ஆம்பளை பிள்ளைனா ஒஸ்தி, அதெல்லாம் ரொம்ப தவறு. இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி. இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார். எப்படின்னா, ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், மகனை அப்படின்னார் பாரதி தான் உடைச்சா. என்ன மகனை, என்ன மகனை, திருவள்ளுவர்ல இருந்து டிவியேட் ஆகிறான். ஆனா நாசுக்கா டிவியேட் ஆனா, மகனைன்னு சொல்லல. எப்படி, உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. அப்ப என்ன அர்த்தம், பொம்பளை பிள்ளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி. என்ன, ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி, புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர், சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிற, அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லுமா, பிள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க பிள்ளைய பிள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளை இருந்தானே பொம்பளை இருந்ததுன்னா. எங்க ஊர் வரலாறு சொல்லட்டுமா, எங்க ஊர் வரலாறு என்ன, ஆம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு. எப்படி, எங்க ஊர்ல மோதிலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு, அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பாராட்டு பெருமை. அப்ப என்ன, ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் பொம்பளை பிள்ளை பெற்றாலும் சரியானபடி பெற்று வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய, ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. என்ன ஆம்பளை பிள்ளை, என்ன பொம்பளை பிள்ளை, என்ன அந்த கான்செப்டே தப்பு. புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான். இதை விட இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்ற பாருங்க, அழகான ஒரு கான்ட்ராஸ்ட். ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா, பெண் அவ கண்ணனை காதலிச்சா, அந்த கண்ணனை பெத்த தாய பாராட்டினா, இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்தியே, ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்தியேன்னு பாராட்டினா. எப்படி தெரியுங்களா பாட்டு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும். எப்படி பிள்ளை பெத்து கொடுத்தா பாரியா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி. இதுக்கு உரை எழுதுற போது எழுதுனா, பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா. அந்த பெத்த வயிற்றுக்கு அவ பட்டம் கட்டிட்டாளா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் அப்படின்னு. அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா? ஆம்பளை பிள்ளையை பெத்தவள பாராட்டினா. ஆனா ஆண்டாள் பொம்பளை பிள்ளை தானே, அதை வளர்த்தவர் யார் தெரியுமா? உங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல, நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல. பாட்டு எப்படி தெரியுமா? பெரியாழ்வார் சொன்னார், ஒரு மா மகளை உடையேன்னு, ஒரு மாமகளை உடையேன்னு. எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு, பேர்பட்ட பொண்ணு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள், அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அபத்தமான ஒரு எண்ணம், பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது. நீங்க முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டில் பாப்புலேஷனே ஜாஸ்தி, ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும், எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச கச்ச கச்சக்க, ஆறு பனியன், ஆறு சட்டை, ஆறு துண்டு, ஒன்றும் தெரியாது. அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு ஒரு 40-50 உருப்படி ஒவ்வொரு வீட்லையும் ஓடும். நாங்களே எங்கள் வீட்டில் மொத்தம் எப்படின்னா 6 பிள்ளை, 3 பையன், 3 பொண்ணு, எங்கள் அப்பா அம்மா 8 பேர். நல்ல வேளை இன்னும் ஒன்று இருந்திருந்தா நவக்கிரக ஊடு அப்படின்ட்டு இருப்பேன், தப்பிச்சோம் நாங்கள். 8-6 பிள்ளைங்க, வீடு ஜெய் ஜெய்ஜேன்னு இருக்கும் அது பாட்டுக்கு, எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் ரொம்ப லிமிட்டட், ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு, கருவேப்பிலை கண்ணு மாதிரி ஒன்றே ஒன்று, அதையே சமாளிக்க முடியலன்றான். அப்போ 6 எப்படிரா சமாளித்தான்னா, பெத்தவன் சமாளிக்கலை, ஒன்றை ஒன்று குட்டியே சமாளிச்சிருக்கும். பெருசாக ஒரு குட்டு குட்டுவார் பாருங்க அப்பா, அவன் அடுத்தவனை குட்டுவான், அவன் அடுத்தவனை குட்டுவான், அடுத்தவனை குட்டுவான், அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன், அட்மினிஸ்ட்ரேஷனில் டீசென்ட்ரலைசேஷன், எல்லாம் தானாகவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இப்போ அப்படி இல்லை, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்குறது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துன்னு சொன்ன பாருங்க, வீட்டில் நான் எண்ணிக்க, அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன். பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு ஏறிச்சு, கொஞ்சம் நிறைய இப்படி கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த நினச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறுதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் கேட்டான் டவுன் பஸ்ஸில், ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆகணும். அந்த அம்மா இப்படி ஒரு முறை முறைச்சி, உன் கண்ணில் கொல்லியை வைக்க, என்ன ஸ்கூல் டீச்சர் நான் நினச்சிக்கிட்டேன், ஆ அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க. டக்குன்னு இன்னொரு பெரியவர் பார்த்தார், அவருக்கு இப்போ போதாத நேரம், அவர் உன் பிள்ளையாகவே இருக்கட்டும், இன்னும் எல்லாத்தையும் என்ன ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருது, இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா, பேரணி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே, வீட்டில் ஒரு 2 விட்டுட்டு பாக்கி கூட்டிட்டு வர வேண்டாமா? அவ சொன்னா, அதே கொள்ளிய ஓன் கண்ணிலையும் வைக்க, ஏன் வீட்டில் 3 விட்டுட்டு பாக்கி தான் நான் கூட்டியாந்துருக்கிறேன். நம்ம அதோட வாய்ப்புத்திட்டேன். இந்த பஸ்ல ஏறிச்சு பாருங்க, உள்ளாம குளம் எல்லாம் தப்ப தப்ப, இங்க போய் ஓடி உட்காருது, அங்கே ஒன்று இங்கே வந்து உட்காருது, இது இன்னொரு மாத்தி உட்காருது, மாத்தி மாத்தி எல்லாம் அங்கே உட்காந்துட்டே இருந்தது. அப்படி மாற்றி மாற்றி உட்காந்த உடனே ஒரு பிள்ளை ஒரு பெரியவரை தள்ளிக்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து அங்கேருந்து இன்னொன்று கூப்பிடுது, இங்கே போ அப்படி இன்னொன்று கூப்பிடு, அவரால் இதையே சமாளிக்க முடியாது, இது இன்னொரு பிசாசை வேற கூப்பிடுதேன்ட்டு, ஏ நீ ஒன்று உட்காந்தா போதுமா, எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு, உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸ டக்குன்னு ஒரு வாயம்புத்த, உன் பேர் என்ன பாப்பா? உன் பேர் என்ன? பேரா? 8. என்ன 8? நம்பர் தான். ஏ பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்கிறாரு, எங்க வீட்டுல நான் 8 நம்பர் அப்படின்னு. உடனே என்ன கேட்டான், நீ கூப்பிட்டியே அது என்னன்னா, 8A. என்ன 8A? ஒரே பிரசவத்துல ரெட்டை, வேற எப்படி பேர் வைப்பான்? 8A பஸ் விட்டுருக்கிற. இதெல்லாம் அந்த காலம், யோகப்பட்ட பிள்ளைங்க இருந்து வீட்டுல வச்ச வச்ச வச்ச வச்சுன்னு இருக்கும் சார். அதுலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார், எங்கள் அண்ணனுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும், சண்டை வரலன்னா அப்புறம் என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க, நிறைய சண்டை வரும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் பெரிய வீடு, ஒரே பாத்ரூம், குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி அடித்து வச்சு குளிக்கணும், நான் தண்ணி அடித்து பக்கெட்டில் வச்சுட்டு இப்படி வெளியே வருவோம் பாருங்க, எங்கள் அண்ணன் உள்ள போய் கஷ்டத்துக்கும், அந்த தண்ணி அடிக்கிற வேலை அவனுக்கு, தண்ணி அடிக்கிற வேலை தப்பாக நினைக்காதீங்க, பைப்பில் தண்ணி அடித்து தான் குளிக்கணும் அங்கெல்லாம். அப்போ இப்போலாம் வர்றதே இல்லை, இப்போலாம் எல்லாம் சால்வ் ப்ராப்ளம். நான் கத்துவேன் அவன் இப்படி தான் பண்றேன். அப்ப எங்க அண்ணன் திருப்பி என்ன திட்டுவான், திட்டும் போது அப்ப கோபத்தை, நாங்க மயிலாப்பூர்ல இருந்தோம், மயிலாப்பூர்ல உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பாஷை அதிகமா இருக்கும். நான் எதாவது சொன்னேன், கட்டையில போறவனே அப்படிமா, கட்டையில போறவன் போறவன் அர்த்தம், கட்டையில போறவனே அப்படின்னு. நான் எரிச்சல சொல்லுவேன், நீயும் தான் போறேன், நானும் தான் போறேன், போகாதவன் எவன் சொல்லு, நீயும் தான் போகணும், நானும் தான் போகணும். அவன் சொல்லுவான், யாரு முன்னாடி போறோங்கிறதான பிரச்சனையே, யாரு முன்னாடி, நான் சொல்லுவேன் பாத்ரூம்லயும் முன்னாடியே போ. ஆனா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டோம், யாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தன் கொத்த அடிச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அண்ணன் வீட்டுல ஒரு விசேஷம், எங்க வீட்டில் ஒரு விசேஷம், எவ்வளவு ஆசையா பாசமா போய் உட்காந்துக்கிறோம், போட்ட சண்டைனா ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா, சிரிக்கிறோம், இப்போ அதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். ஒரு வீட்டில் போய் உட்காந்த இன்னைக்கு வீட்டில் எல்லாம் ஒன்னே ஒன்று கருவேப்பிலை கொழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் அண்ணன் தங்கங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நான் வேடிக்கையா சொன்னேன், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல ராமாயணமே சொல்ல முடியாது. ஏ அண்ணன் ராமனுக்காக தம்பி பரதன்னா, ஸ்டாப் இட், அண்ணன்னா யாரு, தம்பின்னா யாரு, தங்கச்சின்னா யாரு, அப்படிமா அண்ணன் தம்பி தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எல்லாம் வீட்டில் ஒன்னே ஒன்று உட்காந்துருக்கும் பாருங்க. அதான் இப்போ தப்பாகி போச்சு. என்ன தப்பாகி போச்சுன்னா, இப்போ வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த செல்ஃபிஷா, சுயநலமா, நான் மட்டுமே அனுபவிக்கணும், நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க. கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு போகணும், வீட்டுக்கு வந்து போகணும், ஒண்ணுமே இல்லையே. அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம்னா என்னன்னு சொல்லித்தர முடியலையே, சகோதரி பாசம்னா என்னன்னு சொல்லித்தரவே தெரியலையே, அப்படி ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மன வளர்ச்சி அடைகிறதுக்கு பதிலாக மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு. அப்ப நாம எப்படி வளர்க்கணும், எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும், சகோதரியா நினைக்க வைக்கணும். அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும். நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ள ஒரு முடிச்சுதான் போடணும், கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா. ஏன், அவளுக்கு ஒரு அந்தஸ்து, அவளுக்கு ஒரு மரியாதை, ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க. அப்புறம் மாமன் சீரு, தாய் மாமனுக்கு மரியாதை, காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும். ஏன் இதெல்லாம் வச்சான், உறவுல ஒரு பந்தம் இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். இவ்வளவு என்னத்துக்கு, நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா, தென்னங்கொலை கட்டுவான் இல்லையா, தென்னை மரத்தை கொலை கொலையா தென்னை கட்டுவான், வாழை குளத்தில் நான் வாழை கட்டுவான், இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான். என்ன அர்த்தம்னா, ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான், கொலை கொலையா காய் விடுறதா கட்டுவா. ஏ குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலை குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சான். இப்ப என்னன்னா, கொலை கொலையா நடக்குது, கொலை கொலையா கட்டி வச்சான், இப்ப கொலை கொலையா நடக்குது. அண்ணன் தம்பியை வெட்டுறான், தம்பி அண்ணனை வெட்டுறான், எதுக்குடான், சொத்துக்காக வெட்டிட்டேன் அப்படிங்கிறான். எவ்வளவு பாசம், அது வந்து ஒரு அன்பு வலை. குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை. ஸோ முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள், பழக்க வழக்கங்கள், இவை தான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சைக்காலஜியில் நம்ம பிள்ளைங்க பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நல்லாவும் வளரணும்னா புருஷ பொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது. நம்முடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் அந்த நாகரிகம் தெரியாது, குழந்தைக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட்டிருப்பாங்க. சண்டை போட்டு கணவன் மனைவி சண்டை போட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்புல கவனம் இருக்காது.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் தேவிஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.

0: வீட்டுக்கு ஊடு தானே போன் கேள்விப்பட்டுக்கிற, ஒரு வீட்டுக்குள்ளே போன் பாத்தியா?
1: என்னது சவுண்ட்?
0: சவுண்ட் ஆஃப் மியூசிக். ஐயோ ஒரேடியா பிரியா இருக்கிறானா, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்தையும் பண்ணினுக்குறேன். சரி நம்ம அச்சிட்டுறாங்க, என்னாச்சு?
1: ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபைனல் டச் குடுக்குறேன்.
0: ஆ குடு குடு. என்னாண்டா எப்ப குடுக்குற?
1: நேர்ல வாங்க குடுக்குறேன். எப்ப மீட் பண்ணலாம்?
0: 22 ஏக்கர் வீடு, நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது. போயிடும்.
1: அந்த மார்பிள் சவுண்டிங் கிட்ட மீட் பண்ணலாமா?
0: ஆ சரி.
1: பை தி வே, உங்களுக்கு என்ன கலர் டிரஸ் பிடிக்கும்?
0: டிரஸ்ஸா? நமக்கு வேண்டியதெல்லாம் டிரஸ் நனைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான் கேட்ச் மை பாயிண்ட்.
1: நீங்க ரொம்ப நாட்டி.
0: ஆ நீ மட்டும் கம்மி நாட்டியா? நீ தான் ரொம்ப நாட்டி.
1: அது சரி, இன்னைக்கு நீங்க என்ன டிரஸ்?
0: டிரஸ்ஸா? ஐயோ அத்தியம் கேக்குற, துணிக்கடா மாதிரி மயில் கணக்குல தொங்குது. சரி நீ என்ன கலர் டிரஸ்?
1: பிளாக் அண்ட் ஒயிட்.
0: பிளாக் அண்ட் ஒயிட்டா? சரி அப்ப நான் கலர்ல ரிலீஸ் ஆயிடுறேன். புத்தம் புதிய காப்பி சினிமா பாட்டுல வர மாதிரி நிமிட்டிக்கு நிமிட்டு டிரஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஓகேயா?
1: சரி சரி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன்.
0: 5 வந்தா வலிக்குதா?
1: பெருசு இருக்குதுல்ல. Yeah, by the way, you see, all the most of our contemporary paintings are abstract. Yeah, yeah, as I made 1 or 2 portraits also. Yeah, the floral fountain. Yeah, I mean, marble fountain is also there. Yeah, okay, bye-bye.
0: யாருமா போன்ல?
1: பத்திரிக்கை காரங்கப்பா, நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன் இல்ல.
0: ஏமா சும்மா
1: ஜல்தோஷம் புடிச்சிருக்கு, இதுல கூட சந்தேகமா?
0: புரிஞ்சு போச்சு. அந்த பையன் உன் மேல தண்ணி அடிச்சான்ல, ஜன்னியே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. என்னமாச்சு? அப்ப ஜுரமா தான் இருக்கும். எதுக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா?
1: பண்ணிடுங்கப்பா,
0: டிஸ்கனெக்டே பண்ணிடுறோம். ரெடியா? எடுத்து இந்த அவினாஷி நாய் நாயோட முகத்துல விட்டறி, அதுக்கப்புறம் பிடிஓ வரும்.
2: அது எதுக்கு?
0: அதுல போட்டிருக்காக்கும்.
2: எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கும் ஆக்கும் விட்டு மேலபடி.
0: கேட்ச் மை பாயிண்ட்.
2: பாயிண்டா? ஐயோ பாட்டி, முள்ளங்கி பத்த மாதிரி 10,000 ரூபாய் ஆயிட்டு பாயிண்ட்டுங்க.
3: நீ தைரியமா போ, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். நீதி 10,000 எப்ப தருவாய்?
2: 10,000 தானே மிச்சம்.
3: இது பெங்களூர் ஆக்கும், விலவாசெல்லாம் ஏறிப்படுத்து, நிர்பந்தம் இல்லை. நமக்கு வேண்டாம்னா நாங்க போறோம், வர.
2: 10,000 தானே மிச்சம்.
3: இது பெங்களூர் ஆக்கும், விலவாசெல்லாம் ஏறிப்படுத்து, நிர்பந்தம் இல்லை. வேண்டாம்னா
2: நாங்க போறோம். உன்ன மாதிரி ஓட்டி இருந்தா போதும், என் பொட்டு பேருக்கு ஒரே நாள் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன். ஏதாவது பண்ணி தொலைக்க.
3: என்னது? ஐயா கொண்டு கொண்டு
0: சரிங்க. ஓகே சார், எக்ஸ்கியூஸ் மீ, பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் ஆகுது. நம்ம லேடி கேட்டமா சால்னி கம்மிங் 5 நிமிட்ஸ். அதுக்கு தான் போட்டுக்கிட்டு வந்துக்கிறேன். ஹீரோ மாதிரி இருக்குதா?
4: அதுல இருந்து ஒண்ணுமே சொல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. சூப்பர் சாப்பிடு.
0: வீக்கா ஃபீல் பண்றாதே. ஐயோ ரொம்ப முக்கியமான வேலையா போறேன், ஸ்ட்ராங்கா டெம்பா பண்ணும்.